0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நேர்களே, சனிக்கிழமை பிற்பகல் மிசிசாக்காவில் நடந்த வாக்குவாதம் மற்றும் கத்தி குத்தி சம்பவம் என சந்தேகிக்கப்படும் சம்பவத்தை தொடர்ந்து 2 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறை செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குக்ஸ்வில் பகுதியில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் தண்டாஸ் தெரு மேற்கு மற்றும் பாக்கர் ஹில் சாலைக்கு அருகில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. மாலை 5 மணிக்கு சற்று பிறகு இந்த இப்பகுதி கலைக்கப்பட்ட பீல் பிராந்திய காவல்துறை இது பற்றி தெரிவித்திருக்கின்றார்கள். 2 பேர் உயிருக்கு ஆபத்தில்லாத ஆனால் கடுமையான காயங்களுடன் தனித்தனி மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு நோயாளி அதிர்ச்சி சிகிச்சை மையத்துக்கும் மற்றொருவர் உள்ளூர் மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டதாக காவல்துறை கூறியிருக்கின்றது. இதற்கிடையில் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் ஒரு ஆண் மற்றும் உயிருக்கு ஆபத்தான கடுமையான காயங்களுடன் மற்றொரு நபர் என 2 நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக மருத்துவ உதவியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நேரம் இப்பொழுது 8:05.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு அப் டு $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS சுதாகரன், 416-292-0033. பிரிமல் டொயோட்டா .com.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. 647-459-9757.

இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் இசையமைப்பாளர் ஜுவன் சங்கர்ராஜா.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழிப்பம் வழங்குகின்ற இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் இசையமைப்பாளர் ஜீவன் சங்கர் ராஜா. நேர்களை, இப்பொழுது நேபாளத்தில் இதுவரை நடைபெற்ற பாரிய வெள்ளப்பெருக்கில் காணாமல் போனோர் தொடர்பாக 2500 மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாகவும், 670 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதேவேளை 3700 மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். உயிருடன் நேபாள மீட்புக் குழுவினர் மூலம் இராணுவத்தினர் மற்றும் மீட்புக் குழுவினர் இணைந்து 3700 பேர் வரை மீட்கப்பட்டிருப்பதாகவும், இப்போது பல்வேறு விதமான சர்வதேச அமைப்புகள், யுஎன் அமைப்புகள் பல அங்கே மிக மும்மரமான மீட்பு பணிகளிலும் மற்றும் பல்வேறு விதமான உதவி பணிகளிலும் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. இது நேரம் இப்பொழுது 8:15. நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் ஜீவன் சங்கர் ராஜா. இன்று நாம் போட்டியிடுவதற்காக கொண்டு வருகின்ற 2 நட்சத்திரங்கள் நடிகர்கள். 1 நடிகர் மம்முட்டி, 2 நடிகர் முரளி. இதய முரளி என்று அழைக்கப்படுகின்ற பழம்பெரும் நடிகர் காலமான முரளி, இதய முரளியும் மம்முட்டியும் இன்றைய நிகழ்ச்சியில் போட்டியிடுகின்றார்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்தவர் யார் என்பதை நீங்கள் அழைத்து வாக்களிப்பின் மூலம் தெரிவிக்கலாம்.
1: Looking for a career on the road? Leave Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
2: You're listening to Tamil FM on CMR FM 101.3.

நேர்களை, யுவன் சங்கராஜா பல்வேறு விதமான திரைப்படங்களுக்கு தனது இசையமைப்பின் மூலம் வெற்றியை அல்லது பெருமையை சேர்த்திருக்கக்கூடியவர். யுவன் சங்கராஜா தனது முதல் திரைப்படத்துறையில், இசையமைப்பு துறையில் 1997 நுழைந்தவர். அரவிந்தன் என்ற திரைப்படத்தில் மூலம் தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானவர். நேர்களுக்கு தெரியும், யுவன் சங்கர் ராஜாவின் அரவிந்தன் திரைப்படத்தில் நீங்கள் இன்று பேசினீர்கள். ஈரநிலா, விழிகளை மூடி அந்த பாடல், தங்கச்சூரியனே போன்ற பாடல்கள் இன்று வரை நேர்கள் மனங்களில் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய பாடல்கள். அதன் மூலம் தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளராக நுழைந்தவர் யுவன் சங்கர் ராஜா. இசைஞானி இளையராஜாவின் இரண்டாவது புதல்வனாக யுவன் சங்கர் ராஜா பல சாதனைகளை, தமிழ் மற்றும் ஹிந்தி, கர்நாடகம் ஆகிய மொழிகளில், கன்னடா ஆகிய மொழிகளில் சாதித்திருக்கக்கூடியவர். அரவிந்தன் திரைப்படத்தை தொடர்ந்து வேலை திரைப்படத்திலும் அவரது இசை மூலம் அந்த திரைப்படத்திலும் பாடல்கள் பல வெளிவந்தன. கல்யாண கலாட்டா, இப்போது ஒளித்தோய்ந்த பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார், 1997-98 ஆகிய ஆண்டுகளில். 99 இரண்டு திரைப்படங்களுக்கு இசையமைத்திருந்தார். ஒன்று பூவெல்லாம் கேட்டுப்பார், இப்போது நீங்கள் ஒளித்தோய்ந்த பாடல். இரண்டாவது உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்திலும் அவர் பல நல்ல பாடல்களை தந்திருந்தார். அப்படியொரு அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நல்ல பாடல்களில் ஒன்றுதான் இது.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 8:23. நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்
1: இது. வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
2: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
8: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்கார்பரோ, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
0: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நட்சத்திரமாக யுவன் சங்கர் ராஜா ஜொலித்துக் கொண்டிருக்கும் அதே வேளை இன்று 2 பேரை நாங்கள் போட்டி கலைத்து வந்திருக்கின்றோம். ஒருவர் மம்முட்டி, 1971 மலையாள திரைப்புலகத்தின் மூலம் திரையுலகத்துக்குள் அறிமுகமானவர். பல்வேறு திரைப்படங்கள் நடித்து, அது மட்டுமல்ல 1990 தமிழ் திரையுலகம் மௌனம் சம்மதம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகத்துக்குள் அழைத்து வரப்பட்ட மம்முட்டி. அழகன், தளபதி, கிளிப்பேச்சை கேட்கவா, மக்களாட்சி, புதையல், அரசியல், மறுமலர்ச்சி, எதிரும் புதிரும், கண்டுகொண்டேன், அது மட்டுமல்ல ஆனந்தம், ஜூனியர் சீனியர், கார்மேகம், விஸ்வதுளசி மற்றும் பேரன்பு, ஓம், இப்படி பல திரைப்படங்களில் தமிழில் நடித்திருப்பவர். 2026 தற்போதும் ஒரு திரைப்படத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றார். பேரன்பு 2019 வெளிவந்திருந்தது. அதேபோல் முரளியை பொறுத்தவரையில் பூவிலங்கு முரளி என்றுதான் ஆரம்பத்தில் இவர் அழைக்கப்பட்டார். பூவிலங்கு திரைப்படம் மூலம் 1984 அறிமுகமானவர். முரளியின் தந்தை தமிழ் திரையுலகத்துடன் மிக நெருங்கிய தொடர்புடையவர். முரளி 1964 பிறந்தாலும் செப்டம்பர் மாதம் 8 அவர் இறந்தவர், 2010. அவ்வாறு முரளியின் ஆரம்பகால வாழ்க்கையில் பல்வேறு விதமான திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு தந்தை மூலம் கிடைத்திருந்தாலும் 84 பூவிலங்கு, எங்கேயும் ஒரு கங்கை, புதியவன் ஆகிய திரைப்படங்களும், அதேபோல் பகல் நிலவு, கீதாஞ்சலி, புதிர், ஒரு மலரின் பயணம், அதேபோல் மண்ணுக்குள் வைரம், குடும்பம் ஒரு கோயில், வளையல் சத்தம், வண்ண கனவுகள், அதேபோல் அவள் மெல்ல சிரித்தாள் போன்ற திரைப்படங்கள், புயல் பாடும் பாட்டு என்னும் துளசி, தங்கமணி ரங்கமணி, நினைவு சின்னம், புது வசந்தம், நானும் இந்த ஊருதான் என்ற திரைப்படம், அதேபோல் நாங்கள் புதியவர்கள், இப்படி பல திரைப்படங்கள், நம்ம ஊரு, பூவாத்தா, இதயம்,

0: 1991 ஆண்டு வெளிவந்த இதயம் திரைப்படம் அது அவருக்கு மிகச்சிறந்த நடிகருக்கான விருதையும் பெற்றுத்தந்தது. தங்க மனசுக்காரன் என்று பல திரைப்படங்கள், மணிக்குயில், ஆனந்தம், சத்தியம், தொண்டன், இப்படி பல திரைப்படங்கள், பூவே உனக்காக, பூமணி, ரோஜா வேலரே என்று பல திரைப்படங்களில் நடித்து இறுதியாக 2010 பானா காத்தாடி அப்படி ஒரு திரைப்படத்தில் நடித்த பெருமை இதய முரளிக்கு இருக்கின்றது. இப்பொழுது வாக்களிக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். முதலாவது நேர் இணைகின்றார், வணக்கம்.
1: வணக்கம், நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
1: நான் மனச்சாட்சிப்படி வாக்களிக்க வேணும். எனக்கு தமிழ் என்றதை கடந்து வாக்களிக்க கொஞ்சம் குற்ற உணர்வா இருந்தாலும் மனச்சாட்சிப்படி வாக்களிக்கிறேன் மம்முட்டிக்கு தான். ஏனென்றா மம்முட்டியின் நடிப்புக்கு முரளியில் தமிழில் இடையே கமலையுமே ஒரு அளவு தான். நீங்கள் கமலையும் மம்முட்டியும் கொண்டு வந்திருந்தா நான் கொஞ்சம் குழம்பி இருக்கேன். ஆனா மம்முட்டி இந்த இது வேற லெவல். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி சுதன். நிகழ்ச்சியில் இருந்து மிக்க நிகழ்ச்சியில் நடத்தினர், வணக்கம். வணக்கம், வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை, அடுத்தனர், வணக்கம். தேவகுமார் சொல்லுங்கள்.
2: மோகன்லாலே மம்முட்டியே கொண்டு வந்தாலே சரியான குழப்பமா இருந்திருக்கும். மம்முட்டியும் முரளியும் வந்தபடிய எனக்கு படியும் பிடிக்கும் நல்ல நடிகர், நல்ல நடிகர் தான். ஆனா அதை விட நடிப்பு இதன்று சொல்லி பார்க்கல மம்முட்டி.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம், வாசன் பவன்.
0: பவன் சொல்லுங்கள்.
3: ரெண்டு நிலைக்கே கொடுத்துருக்கேன், கஷ்டம் தான். எனக்கு மம்முட்டி தான், மம்முட்டி.
0: பவானுக்கும் மம்முட்டியை விட்டு வாக்களிக்க அவருக்கு நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம். சுஜன் சொல்லுங்கள்.
4: எனக்கு மம்முட்டி தான்.
0: என்ன அநியாயமா இருக்கு. சரி சுஜன், நன்றி,
4: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
5: வணக்கம், பத்மநாதன்.
0: பத்மநாதன் சொல்லுங்கள்.
5: ரெண்டு பேரும் உண்மையா நல்ல நடிகர். அண்ணன் தம்பியா நடிச்சவே நல்ல படம் அது. ஸ்ரீவித்யாவோட எனக்கு பிடிச்ச நடிகர் மம்முட்டி தான்.
0: நினைச்சேன் பத்மநாதன் ஏதோ மாத்தி போட போறீங்களா.
5: மாத்தி போடலாது. ரெண்டு பேரும் நல்ல நடிகர், எனக்கு மம்முட்டியை நல்லா பிடிக்கும். நல்ல படம், நல்ல நடிகர்.
0: சத்ரிய, சத்ரிய வம்சம் திரைப்படம் பாத்தீங்களா? சத்ரிய வம்சம்
5: மம்முட்டி. எல்லா படம் மலையாள படங்களும் நான் பாக்குறேன். தமிழ்ல சுரமா நடிகர் ரஜினி, முரளியோட அண்ணன் தம்பி நல்ல ஃபேமிலியா நடிக்க.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
6: வணக்கம், சின்ன.
0: சின்ன, சின்ன சொல்லுங்கள்.
6: நான் முரளிக்கு போட்டு விடுறேன்.
0: அதுதானே சின்ன, சின்ன தான் இப்போ. இதயம் முரளி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
7: வணக்கம் வாசன், மதன் கிடைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
7: என்றும் முரளிக்கு தான் கனவே கலையாது.
0: நல்ல படம். என்ன கனவே? சிம்ரனோட நடிச்சவர். என்ன கனவே கலையாது?
7: மற்றது மம்முட்டி கொஞ்சம் உங்களை இயக்கத்துக்கு எதிர்ப்பானால்
0: எனக்கு அது தெரியாது மேலே. நன்றி, நன்றி,
7: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
8: வணக்கம் வாசன்,
0: இதே சொல்லுங்கள்.
8: ஏன் மம்முட்டி எப்படிக்கும் மம்முட்டியோட திலகரையும் அவரும் தலையாளப்போ.
0: திலகர், திலகர், ஓ திலகர், ஓ திலகரும் அந்த சத்ரிய வம்சத்துல நடிச்சவர். அவர் சொல்றீங்க
8: நல்ல ஒரு நடிகர். எனக்கு இது சுந்தரா டிராவல்ஸ் இதை பிடிக்கும். இது முரளியும் வடிவேலு பிடிக்கும். ஆடா மம்முட்டி, மம்முட்டி தான்.
0: ஓ, இது எனக்கு மம்முட்டி தானே.
9: என்ன
0: இருந்தாலும் அந்த இதயன், இதய முரளி இருக்கிறார் இல்ல, அவர் இந்த காதல் காட்சிகளால ஒரு காலகட்டத்திலே எல்லாற்ற மனங்கள்லயும் அப்படியே
9: அதோட
0: நிக்கலாம். நாங்கள் தமிழாக்கள் என்ன நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம், நான் காசி.
0: காசி சொல்லுங்கள்.
10: நீங்க கொண்டிருக்கிறேன்
0: விருப்பத்துக்கு வாக்களிக்கத்தான் வேணும்.
10: மாறி
0: நினைவு தினம் பிறந்த நாள்களோட ஒட்டித்தான் கொண்டு வரது. என்னண்டா எங்கட காலத்துக்கு ரெண்டு பேரும் எட்டாம் தேதி ஏழாம் தேதியோட நிக்கணும். இதை விட்டா வாய்ப்பும் இல்லை இதை கொண்டுறதுக்கு.
10: ஆராதனை
0: செய்யலாம். மம்முட்டி முரளி வருகின்ற ஏழாம் தேதி எட்டாம் தேதி, அப்ப நாங்கள் வருகின்ற சனிக்கிழமை அவையில வச்சு யாருல வெள்ளினமோ அவையில பற்றி பேசலாம். தெரிவுகள் நேர்களுக்கு அப்படி ஒரு குழப்பம் இருக்கு. என்னென்று இந்த போட்டியாளர்களை கொண்டு வர இனம் என்றது பெரும்பாலும் இப்படித்தான் கொண்டு வர்றது. அது மீறி போனா சிலவள அந்த நாட்கள்ல எந்த நடிகர் தொடர்பான ஒரு விடயம் பேசப்படுதோ அந்த நடிகரை கொண்டு வருவோம். அதனால ஒரு காலத்துல விஜய் இதில் நிற்க விஜய் படங்களை கொண்டு வந்தோம், பிறகு சூர்யாவை பற்றி பேசி கொண்டு கேட்க சூர்யாவை கொண்டு வந்தோம், அப்படி கொண்டு வருவோம். நன்றி காசி.
10: நன்றி நன்றி.
0: நேர்களும் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். இன்று போட்டியிடுகின்ற நட்சத்திரங்கள் நடிகர் மம்முட்டி மற்றும் இதயம் முரளி ஆகியோர். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் ஜுவன் சங்கர் ராஜா.

0: இப்பொழுது நிகழ்ச்சியில் என்ன ஒரு நேரை இணைத்துக் கொண்டு பாடலுடன் இணைந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ சிஎஸ். வணக்கம். பாருங்கள்,
1: இன்னைக்கு கொண்டு வந்தது மம்முட்டி மற்றது
0: முரளி. இதய முரளி.
1: இதய முரளி. மம்முட்டி மிகவும் நல்ல நடிகர், சூப்பர் ஸ்டார் என்று சொல்லலாம். அளவுக்கு முரளி இல்லை, ஆனால் முரளி வந்து அவர் இதயமுள்ள மனிதன். கண்களை நட்டு அவர் உதவிகள் செய்திருக்கின்றார். அடுத்ததாக அவர் ஒரு தமிழர். நான் வந்து முரளிக்கு மற்றது தன்னுடைய இளமை மிகவும் குறைந்த காலத்தில் தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்டவர். வாழ்க்கை முடிந்துவிட்டது என்றபடியே நான் முரளிக்கு வாக்களிக்கின்றேன்.
0: நன்றி அலோசியஸ் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
5: என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
7: புதிய
8: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
10: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கும் நேரம் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் இசையமைப்பாளர் ஜுவன் சங்கர் ராஜா. பிரபுதேவா நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் மனதை திருடிவிட்டாய்.

0: நேர்கள் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் இசையமைப்பாளர் ஜீவன் சங்கர்ராஜா. வருகின்ற வாரம் யார் இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க வேண்டும் என்பதற்கான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மம்முட்டி மற்றும் முரளி ஆகியோருக்கான வாக்களிப்பில் இப்போது மம்முட்டிக்கு சுதன், தேவகுமார், பவான் மற்றும் சுஜன், பத்மநாதன், நிதியன், காசி ஆகியோர் வாக்களித்திருக்கின்றார்கள். முரளிக்கு சின்னா, மதன், குமார், அலோசியஸ் ஆகியோர் இணைந்து தமது வாக்குகளை செலுத்தியிருக்கின்றார்கள். இந்த போட்டியிலே இப்போது 3 அதிகப்படி வாக்குகளினால் மம்முட்டி முன்னிலை வகிக்கின்றார். பார்ப்போம் நேர்கள், இறுதி வரை 9 மணி வரை உங்கள் வாக்குகளை செலுத்தலாம். அலையுங்கள் வளமை போல். 4165930055 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
2: இனிமை, இளமை, புதுமை என்றும் உங்களுடன். உங்கள் CMR தமிழ் FM.

0: 101.3 FM. இப்பொழுது நிகழ்ச்சியில் வாக்களிக்க காத்திருக்க நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் பேசுங்கள்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: தொகுப்பாளர் அநேகமையில இருந்து வெக்கேஷன் போல நடக்கிறதுல குறிக்கப்பட்ட ஆக்கெல்லாம் சேவை செய்யணும். ராவியர்களுக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்ணிதான் இருக்கக்கூடாது. ட்ரெண்டு நிறைய பேரு நல்ல நிறைய பேர் முரளியும் நல்லா நடிச்ச படங்கள்ல உண்மையா குடும்பத்துக்காக நடிப்பா நல்லா மம்மூட்டி நல்லா நடிக்கும். ஆனா மம்மூட்டியின படங்கள் கொஞ்சம் சூப்பரா போகும் கதை. உங்களெல்லாம் ஆறுதெல்லாம் அழகியா அந்த உண்மையான கதையா போகும். முரளிக்கு தான் என்ன
2: முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்கார்ப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். Call 647-327-8111 647-327-8111 சகாஜா.
3: கார் லோனும் கிடைக்கல, கார் இல்லாம வேலையும் கிடைக்கல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை ஒரே பிஸி போல.
4: ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: இப்பொழுது நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம். யார் பேசுறீங்க?
6: நான் சாராசுதன் பேசுறேன்.
0: சாராசுதன்,
6: நீங்களும் நிலைமை இருக்கணும், எல்லோரும் நிலைமை இருக்கணும். உண்மையா அந்த கனி என்ன எம்ப்ளாயிஸ் இல்ல, ஒரே ஆக்கள் தொடர்ந்து வேலை செய்யக்க மெனக்கெடுத்த கூடாது. நன்றி.
0: இன்னைக்கு தான் நான் உங்களோட பேசுறேன்.
6: நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: நிகழ்ச்சிக்கு வாரையில என்ன?
6: ஓகே, நான் பாட்டு ரசிக்கிறேன். நான் பாட்டு பெருசா கேட்கிறேன், நான் ரசிக்கிறேன். இன்றைக்கு இந்த மம்முட்டின் பேரை சொன்னோடனே ஆசையா இருந்தது. நான் மம்முட்டின் படத்தை தவிர ஒரு உருவத்தையும் பாக்குறேன் இல்ல. நல்ல நல்ல நடிப்பும் நல்ல கதை வசனங்களும் அமையும் அவர் இந்த படங்கள்.
0: சரியா சொன்னீங்க.
6: ஐயோ, எனக்கு அவரை விட நான் வேறு ஒரு படம் பார்க்க மாட்டேன். எந்த மகன் சொல்லுவோம் மம்முட்டின் படத்தை எடுத்து விட்டுக்கிறேன் பாருங்க.
0: முரளியும் என்ன திக்கு முக்காட வச்சுட்டு
7: முரளிக்கு போடுவோமே.
0: சரி ரமேஷ், என்ன
7: ரமேஷ்?
0: நன்றி ரமேஷ்,
7: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் சுந்தரி.
0: சுந்தரி சொல்லுங்கள். சுந்தரி என்ன மம்முட்டி
8: தான்.
0: மாற்றமே
8: இல்லையா? எனக்கு விருப்பம் நல்ல மம்முட்டி முரளி எல்லாரும் ஒரு குடும்ப படம் வந்து
0: நடிச்சது கண்டுகொண்டேன்.
8: நன்றி
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. ஆமாம், நீர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீர்கள் தமது வாக்குகளை செலுத்திய வண்ணம் இருக்கின்றார்கள். இப்பொழுது பல்வேறு விதமான தங்களது வாக்குகளை நேர்கள் செலுத்தியிருக்கின்ற இந்த வேளையில் நாங்கள் நிகழ்ச்சிகளில் வாக்களித்த நேர்களை பார்க்க இருக்கின்றோம். முரளியும் மம்முட்டியும் இணைந்து நடித்தது ஆனந்தன் திரைப்படம். சுந்தரி கேட்டிருந்தார். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம், காசிநாதன்.
0: காசிநாதன் சொல்லுங்கள்.
9: மம்முட்டி தானே? ஒரு படம் செய்தார், நல்ல படம்.
0: நன்றி நன்றி
9: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம், நான் வண்ணன் பேசுகின்றேன்.
0: வண்ணன் வாருங்கள். வணக்கம்.
10: வணக்கம். எனக்கு பிடிச்ச நடிகர் வந்து முரளி. முரளிக்கு தன்னுடைய வாக்கு. அதே நேரத்தில் அந்த ஆனந்தம் படத்தில் மம்முட்டியும் முரளியும் நடித்திருந்தார்கள். அவருடன் சேர்ந்து ஒரு இலங்கை நடிகரும் நடித்திருந்தார், ஜெய் ஆகாஷ் என்று. கோக்கிலை சேர்ந்தவர். அவர் இப்போது படங்களில் நடிப்பதில்லை. குட்டி தம்பியாக வந்திருந்தார். மம்முட்டிக்கும் முரளிக்கும் ஒரு குட்டி தம்பியாக வந்திருந்தார். நல்ல சபியா இருப்பார். எப்படி இருந்தாலும் எனக்கு முரளி தான். பகல் நிலவு முரளி, பூ விலங்கு முரளி. அதுக்கு என்னுடைய
0: வாழ்த்து வாழ்த்துக்கள். உங்களோட ஊரா வண்ணன்?
10: இல்ல, நான் கொழும்பு. என்னுடைய பிறப்பிடம் இருப்பிடம் எல்லாம் கொழும்பு.
0: அப்படியே கொக்கு விலண்டு அடிச்சு சொல்றீங்களா? தான் கேட்டேன். ஆகாசின்
11: என்னென்றால், இந்த மம்முட்டி இந்த படம் வந்து ஒரு குடும்பத்தோட இருந்து வாக்கலாம். இந்த அதாவது என்ன தெரியுமா, என்னென்று சொன்னிசன் அது வந்து மறக்க முடியாது. சில படங்கள், பல படங்கள் நீங்கள் குடும்பத்தோட பிள்ளைகளோட இருந்து பார்க்குவது எங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்கும். இப்ப நான் அதை முரளியை நான் அதை அப்படி மதிப்பிட இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், பல ஆக்டர் வைக்கலாம். ஆனால் மம்முட்டி இந்த படம் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எந்த படமா இருந்தாலும், அது மலையாள படம் நான் நிறைய பார்த்துருக்கின்றேன், ஒரு டீசென்ட் ஃபிலிம், ஒரு டீசென்டான மனிதர்.
0: இல்ல, மௌனம் சம்மதம், அழகன், தளபதி, கிளிப்பேச்சை கேட்கவா, புதையல், அரசியல், மறுமலர்ச்சி,
11: கண்டுகொண்டேன். அவர் வந்து ஒரு இன்டீசனாக நடிச்சது கிடையாது. அது அதால்தான் நான் மம்முட்டிக்கு, ஏன்னா அந்த துளசி வந்து சமுதாயத்தை கெடுக்க கூடாது, அந்த அந்த பாலிசிக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுவோம்.
0: நன்றி நன்றி அன்பு. நன்றி நிகழ்ச்சியில் நினைவுக்கு. ஆமாம், நிகழ்ச்சியில் இப்பொழுது முரளிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் சின்னா, மதன், குமார், அலோசியஸ், ரமேஷ், வண்ணன். ஆறு நேர்கள் வாக்களித்திருந்தார்கள். மம்முட்டிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் சுதன், தேவகுமார், மன்குவர் பவான், சுயன், பத்மநாதன், இதயன், காசி, திலகவதி, சாராசுதன், சுந்தரி, காசிநாதன், அன்பு. 12 நேர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். 6 மேலதிக வாக்குகளால் இப்போது மம்முட்டி வெற்றி பெற்றிருக்கின்றார். வார வாரம், வருகின்ற வாரம் இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் நடிகர் மம்முட்டி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிகளில் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகள்.
12: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம், நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
13: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
12: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
13: ஏசியா கோல்ட் இங்க்,
12: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
13: 50 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
12: இட்டோபிகோ,
13: 416-746-27.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் இன்று கவி கொண்டு வர வேண்டிய தலைப்பு வேறொன்றுமல்ல, நேபாள இயற்கை அனர்த்தம். நேபாளமும் இயற்கை அனர்த்தமும் என்ற தலைப்பில் நீங்கள் கவிதைகளை கொண்டு வரலாம். கவிதைகள் 4 அல்லது 6 வரிகளுக்குள் இடம்பெறுவது மிகவும் சிறப்பாக அமையும். அந்த கவிகளுக்கு பொருத்தமான பாடல்களுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். இயற்கை அனர்த்தம் தொடர்ந்து சார்பான பாடல் தான் கேட்க வேண்டும் என்பதில்லை. நேபாளம் ஒரு நல்ல காதலுக்கு உரிய இடம். ஆகவே நீங்கள் காதல் பாடல்களையும் கேட்டு மகிழலாம். சுற்றுலா பயணிகள், சுற்றுலாவிகள் சென்று வருகின்ற இடம், அதேபோல் பல்வேறு விதமான வழிபாட்டு தலங்கள் உள்ள இடம் என்ற வகையில் நீங்கள் அவ்வாறான பாடல்களையும் கேட்டு மகிழலாம். நேபாள இயற்கை அனர்த்தம் இதுதான் இன்றைய தலைப்பு. இந்த வேளையிலே அருகில் உள்ள இப்பொழுது பல்வேறு விதமான பூகோள அரசியல்கள் மீண்டும் சூடு பிடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக தற்போது டொரண்டோ லேக்கை அமெரிக்க லேக் என்று மாற்றுகின்ற அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. அதே போல கிரீன்லாந்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான நீண்ட காலமாக முடங்கியிருந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கலாமா என்பதை தீர்மானிக்க இப்பொழுது ஐஸ்லாந்து மக்கள், கிரீன்லாந்துக்கு அருகில் உள்ள மற்றொரு தீவு நாடான ஐஸ்லாந்து வாக்காளர்கள் இப்பொழுது சனிக்கிழமை அன்று வாக்களிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் 2,65,000 தகுதியுள்ள வாக்காளர்களுக்கு இந்த ஆம் அல்லது இல்லை வகையிலான பொது வாக்கெடுப்பு கேள்வி மிகவும் எளியது என்றும், ஐஸ்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பான இந்த வாக்களிப்பு இன்று சனிக்கிழமை அங்கு இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்ற வகையில் ஐஸ்லாந்தும் இப்போது சில வேளைகளில் கிரீன்லாந்தை கைப்பற்ற நினைக்கின்ற அமெரிக்கா தம்மையும் முடக்கலாம் என்பதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தம்மை இணைத்து கொள்ள வேண்டும், கிரீன்லாந்தையும் அதில் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஐஸ்லாந்தின் இந்த வாக்கெடுப்பு எந்த வகையில் நிறைவு பெற இருக்கின்றது. அதேபோல் நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. வெனிசுவேலாவில் மேற்கொள்ளப்பட உள்ள உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய எண்ணெய் ஒப்பந்தம் ஒன்று. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வர்ணிக்கும் இந்த விவகாரம் குறித்து அவரது சமூக ஊடக பதிவை தவிர வெள்ளை மாளிகை இதுவரை பெரிய அளவில் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும், வெள்ளிக்கிழமை இரவு அறிவிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் பரந்த எண்ணெய் வளங்களில் அமெரிக்காவுக்கு ஒரு பங்கை வழங்கும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். கடந்த ஜனவரி மாதம் 2026 ஜனவரி மாதம் நள்ளிரவு நடத்தப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் அப்போதைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் பிடித்து போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பான கூட்டாட்சி குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள அவரை நியூயோர்க்கு கொண்டு வந்து இப்போது அங்கு சிறை வைத்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த நாட்டிலிருந்து எரிசக்தி வளங்களை பெறும் தனது இலக்கை நோக்கி எடுத்து வைக்கப்படும் ஒரு நடவடிக்கையாகவே இந்த ஒப்பந்தம் பார்க்கப்படுகின்றது என்று டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபரான டெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த ஒப்பந்தத்தை நாட்டின் எண்ணெய்த்துறையை நவீனமயமாக்கி பொருளாதார மீட்சியை நோக்கி ஒரு நடவடிக்கையாக விவரித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது வெள்ளை மாளிகை இது தொடர்பான எந்த விதமான அறிவித்தலையும் வெளியிடவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது.

0: பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 9:11 நேர்கள் கவியில் பிறக்கும் கானங்கள்
1: நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறது. மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206,
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: காற்றின் வழியே தவிழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் CMR தமிழ் FM 101.3.
5: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
6: 416-897-0919.
0: நேர்களே, சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் தற்போதைய உச்சி மாநாடு 2026 August 31 முதல் September 1 வரை கிர்கிஸ்தான் நாட்டின் மத்திய ஆசிய நாடான கிர்கிஸ்தான் நாட்டின் தலைநகரமான பிஸ்கேக் நகரில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாடு SCO கூட்டமைப்பின் 25th ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டிற்கான 2025-26 ஆண்டுக்கான சுழற்சி முறை தலைமை பொறுப்பை கிர்கிஸ்தான் ஏற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த நாட்டு அதிபர் சதிர் ஜப்ரோவ் மாநாட்டை தலைமை தாங்கி நடத்த இருக்கின்றார். இந்த மாநாடு 25th ஆண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெறுகின்ற மாநாடு என்பதனால் நிலையான அமைதி, மேம்பாடு மற்றும் செழுமைக்காக ஒன்றிணைவோம் என்ற முழக்கத்தின் அடிப்படையில் வழிநடத்தப்படுகின்றது. இதில் பல்வேறு விதமான நாட்டுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றார்கள். குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சீன அதிபர் ஜின்பிங், அதேபோல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் செபஸ்கியான் உட்பட உறுப்பு நாடுகளின் பல முக்கிய உலகத் தலைவர்கள் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதாக சொல்லப்படுகின்றது. யூரேசிய பிராந்தியத்தில் நிலவிவரும் பாதுகாப்பு சவால்கள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுவதாக சொல்லப்படும். அதேவேளை உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகளை மேம்படுத்துதல் மற்றும் புதிய வணிக பாதைகளை உருவாக்குதல், மத்திய ஆசியோடனான குறிப்பாக இந்தியா தனது கனெக்ட் சென்ட்ரல் ஆசியா என்ற கொள்கையின் மூலம் இந்த பிராந்தியத்தில் உள்ள கனிம வளங்கள் நிறைந்த நாடுகளுடன் பொருளாதார ரீதியாக தொடர்பை பலப்படுத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சார்ந்த உத்திகள் குறித்து தலைவர்கள் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் இந்த மாநாட்டில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் சீனாவின் பங்களிப்பு மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுவதாகவும் சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வாயிலாக பிராந்திய பாதுகாப்பு இணைப்பு மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் அதிபர் சவ்கத் மிர்சியோவை சந்திக்க பிரதமர் நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் சென்றடைந்திருப்பதாகவும் இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.
7: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24 முதல் September 6 வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600 00.
8: You're listening to Tamil FM on CMR FM 101.3.
3: More music, more talk.
8: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 416-834-2266.
9: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

நீங்கள் இலங்கையில் இரண்டு பிரதான சீனி தொழிற்சாலைகள் இருக்கின்றன. இலங்கையில் இரண்டு பிரதான சீனி தொழிற்சாலைகள் இருக்கின்றன. மூன்றாவது தொழிற்சாலை கந்தளாயில் அமைந்திருந்தால் அது இப்போது செயற்பாட்டில் இல்லை என்ற வகையில் ஒன்று பெல்வத்த சீனி தொழிற்சாலை, இரண்டாவது செவனகல சீனி தொழிற்சாலை. இந்த இரண்டும் தான் லங்கா சுக கம்பெனிகள் என்று அழைக்கப்படுகின்றது. இலங்கை சீனி தொழிற்சாலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. பெல்வத்த சீனி தொழிற்சாலை பதுல மாவட்டத்தில் ஊவா மாகாணத்தில் அமைந்துள்ள பதுளை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. இதுதான் இலங்கையில் காணப்படுகின்ற மிகப்பெரிய சீனி தொழிற்சாலை என்று சொல்லப்படுகின்றது. 3800 தொழிலாளர்கள் இங்கு வேலை பார்க்கின்றார்கள். அதைவிட 10,000 மேற்பட்ட கரும்பு உற்பத்தியாளர்கள் இந்த பெல்வத்த சீனி தொழிற்சாலைக்கான கரும்பை விளைவிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற வகையில் ஊவா மாகாணத்துக்கு, குறிப்பாக பதுளைக்கு, இந்த பெல்வத்த சீனி தொழிற்சாலை மிகப்பெரிய பிரசாதமாக மாறியிருக்கின்றது. அதேபோல் செவனகல சீனி தொழிற்சாலை என்பதும் இலங்கையில் காணப்படுகின்றது. இதுவும் ஊவா புரோவின்ஸில் அமைந்திருக்கின்றது. ஆனால் மொன்றாகலை மாவட்டம், ஊவா மாகாணத்தில் இரண்டு மாவட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று பதுளை மாவட்டம், இரண்டாவது மொனராகலை. மொனராகலை மிகப்பெரிய மாவட்டம் பதுளையை விட.

0: பொதுவாக 24 மணி அளவும் சீனி உற்பத்தி நடைபெறுகின்ற தொழிற்சாலைகள் தான் இந்த தொழிற்சாலைகள். ஆகஸ்ட் 28 அன்று காலை 10 மணி வரையிலும் பணிகள் மீண்டும் தொடங்கப்படாத நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை செவனகல சீனி தொழிற்சாலை மூடப்பட்டிருப்பதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை ஏற்கனவே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகளில் நேர்கள் கேட்டிருப்பீர்கள்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
0: இப்பொழுது பல்வேறு விதமான திரைப்பட பாணியிலான சம்பவங்கள் இலங்கை போன்ற நாடுகளில் அரங்கேறுவது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இன்றைய நாளில் பண்டார் நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஒரு பட்டமளிப்பு விழா இடம்பெற்றிருக்கின்றது. BMICH என்று சொல்வார்கள். அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருந்த இளம்பெண் ஒருவரை கடத்த முயன்றதாக கூறப்படும் முயற்சியை போலீசார் மூறியடித்திருக்கின்றனர். வாகனத்தை நிறுத்துமாறு பலமுறை விடுத்த உத்தரவுகளை ஓட்டுநர் ஏற்க மறுத்ததாக கூறப்பட்டதை அடுத்து போலீசார் வாகனத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அந்த வாகனத்தின் கடத்தல் நடவடிக்கையை மூறியடித்திருக்கின்றார்கள்.
2: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
8: நோ நோ நோ.
9: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: நேர்களை, நீங்கள் கனடாவிலிருந்து இலங்கை சென்றால் இலங்கையில் மின்சார ரயிலில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெகு சீக்கிரம் உருவாகும் ஒரு சமிச்சை தெரிகின்றது. ₹80 பில்லியன் செலவில் மின்சார ரயில் திட்டத்தை ஆரம்பிக்க அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கும் பணிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இலங்கையின் பொது போக்குவரத்து அமைப்பை நவீனமயமாக்கும் நோக்கில் ₹80 பில்லியன் மதிப்பீட்டில் மின்சார ரயில் சேவை திட்டத்தின் கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தெரிவித்திருக்கின்றார். ஆரம்பகட்ட பணிகள் கொழும்பு மருதாணி நிலையத்திலிருந்து ராகம, பாணந்துறை மற்றும் மெலவத்தை உள்ளிட்ட முக்கிய புறநகர் பகுதிகளை இணைக்கும் பிரதான பாதைகளில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ஏனைய பிராந்தியங்களுக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. மின்சார ரயில் சேவை மூலம் தினசரி பயணிகளுக்கு விரைவான, திறமையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு நட்பான போக்குவரத்து வசதிகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 9:34 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000
3: காற்றின் வழியே தமிழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
4: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல் தெரியாம காரோட்.
5: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
6: If we know it's wrong, why do we still do it?
7: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
8: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.

0: நேரம் இப்பொழுது 9:36. நேர்களை, இந்த வேளையில் ஈக்குவடோர் நாடு என்பது பொதுவாக ஈக்குவடோர் என்று இந்த நாடு அழைக்கப்படுகின்றது. ஏன் ஈக்குவடோர் என்று அழைக்கப்படுகின்றது என்றால், மத்திய கோடு, ஈக்குவட்டோரியல் என்று சொல்லப்படுகின்ற மத்திய கோடு இந்த நாட்டின் ஊடாக செல்வதனால் இந்த நாட்டுக்கு ஈக்குவடோர் என்று பெயரை வைத்து விட்டார்கள். அது மிகப்பெரிய பல்வேறு விதமான சிறப்புகள் கொண்ட நாடுகளில் ஒன்றாக விளங்குகின்றது இந்த ஈக்குவடோர் நாடு. ஈக்குவடோர் நாட்டுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெருமை என்னவென்றால், இந்த நாடு ஈக்குவடோர் என்று சொல்லக்கூடிய பூமத்திய ரேகை செல்லுகின்ற ஒரு நாடு என்ற பெருமை இருக்கின்றது, ஆரம்பிக்கின்ற நாடு என்ற பெருமை இருக்கின்றது. அது மட்டுமல்ல நேர்களே, இந்த நாட்டில் அருகிலுள்ள ஒரு தீவு கலபாக்கோஸ் தீவுகள், இது உலக புகழ்பெற்ற ஒரு தீவு கூட்டம் என்று சொல்லப்படுகின்றது. இது ஈக்குவடோர் நாட்டுக்கு சொந்தமானது. சார்லஸ் டார்வின் என்பவர் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை, தக்கன பிழைக்கும் என்ற கோட்பாட்டை வெளியிட்டிருந்தார். அந்த கோட்பாட்டை அவர் ஆய்வு செய்த தீவாக இந்த கலபாக்கோஸ் தீவுகள் அமைகின்றது. அது மட்டுமல்ல, உலகின் மிகப்பெரிய ஒரு காடாக இருக்கக்கூடிய அமேசன் காடுகள் இந்த ஈக்குவடோர் நாட்டில் இருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய மலைத்தொடர், மிக நீண்ட மலைத்தொடரான ஆண்டீஸ் மலைத்தொடர் ஈக்குவடோர் நாட்டில் இருக்கின்றது. அமேசன் காடுகள் 9 நாடுகளில் பரவி காணப்படுகின்றது. அந்த 9 நாடுகள் பொதுவாக பிரேசில், பேரு, கொலம்பியா, வெனிசுவேலா, பொலிவியா, ஈக்குவடோர், கயானா, சுரினா, பிரெஞ்சு கயானா ஆகிய நாடுகள். அதில் ஈக்குவடோரிலும் இந்த அமேசன் காடுகளது பரவல் காணப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு பல சிறப்புகள் கொண்டது. கியூட்டோ ஈக்குவடோரின் தலைநகரமாக விளங்குகின்றது. உலகத்தில் உள்ள உயரமான இடங்களில் அமைந்துள்ள தலைநகரங்கள் ஒன்றாக இந்த தலைநகரம் விளங்குகின்ற அதே வேளை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய களமாகவும் இது விளங்குகின்றது. இது மட்டுமல்ல, பல்வேறு விதமான மக்கள் வாழ்கின்ற இந்த பிரேசில் நாட்டில் தற்போது ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் நிலையத்தை கட்டியெழுப்பியது தொடர்பான வழக்கில் முன்னாள் அதிபர் லெனினோ மொரோனோ லஞ்சம் வாங்கிய குற்றவாளி என்று ஈக்குவடோர் நீதிமன்றம் இப்போது தீர்ப்பு அளித்திருக்கின்றது. இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 73 வயதான மரோனோவுக்கும் அவரது மனைவி, பிள்ளைகள் போன்றோருக்கும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பிள்ளைகள், மனைவி போன்றோருக்கு 2.5 ஆண்டுகள் என்ற வகையில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. நேரம் 9:39.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: Everything okay? No problem.
3: Bar closing
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
6: உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVIHD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால்
7: வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி. தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.

0: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு
1: வைக்கும் இசை ஆடி பாடி கொண்டாடி மகளிர் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: காசு வேணும் இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கொண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடகு மாடம்.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: குழந்தைகள் முதல் வயது வந்தவர் வரை கண்ணாடி தேவைகள் எதுவாக இருந்தாலும்
7: ஆப்டிமார்ட் அனைத்து காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
6: GTAயில் தகுந்த கண்ணாடிகளை பல வருடங்களாக வழங்கி வரும்
7: ஆப்டிமார்ட் ஸ்கார்ப்ரோவில் 3351 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்,
6: 416-297-9903,
7: 3150 எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட்,
6: 416-266-3389, ஏஜெக்ஸில் 1901 ஹாவோர்ட் அவென்யூ நார்த்,
7: 905-428-3131.
0: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
8: You are listening to CMR Tamil FM 101.3.
9: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்க நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் அமெரிக்கா தொடர்பான, அமெரிக்கா இலங்கை தொடர்பான ஒரு தகவலை வழங்கிக் கொண்டு அடுத்த பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்றைய நாளில் ஹோர்முஸ் நீரிணைக்கு செல்வதற்காக பல்வேறு விதமான கப்பல்கள் இப்போது இலங்கைக்கு அண்மையில் உள்ள கடற்பரப்பில் காத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே இவ்வாறு ஒரு சம்பவம் நடைபெற்று இலங்கை அந்த கடற்கரையில் காத்திருந்த கப்பலில் பல்வேறு விதமான பாதிப்புகள், அங்கு அந்த கப்பலிலிருந்து குழந்தைகள் மற்றும் மாலுமிகள் அங்கிருந்த பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்ட போது இலங்கையின் கடற்கரையில் அவர்கள் ஒதுங்கி பல்வேறு விதமான பராமரிப்புகள், உணவு சேவைகள் என்பவற்றை இலங்கை வழங்கியிருந்தது. அதேபோல் இப்போது அமெரிக்க ஹோர்முஸ் நீரில் ஈரானிய கப்பல்களின் போக்குவரத்தை தடுக்கும் சூழ்நிலையில் சுமார் 20 ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் இலங்கையின் தென்மேற்கு பிரத்யேக பொருளாதார வரையறத்துக்கு அருகில் காத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இலங்கை வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடகப் பணியாளர் நாயகம் துஷாரா ரோட்ரிகோ இதை தெரிவித்திருக்கின்றார். அவற்றில் 13 கப்பல்கள் ஈரானின் கொடி, ஈரானிய கொடியுடன் இருப்பதாகவும், குறித்த கப்பல்கள் இலங்கைக்கு சொந்தமான நிலப்பரப்புக்கு வெளியே இருப்பதால் அவை தொடர்பாக இலங்கைக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்றும், அந்த கப்பல்களுக்கு எந்த ஒரு வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மீண்டும் ஈரானுக்கு சென்று எரிபொருள் ஏற்றுவதற்கான வாய்ப்புக்காகவும் கப்பல்கள் தாக்குதல் அச்சம் காரணமாகவும் அந்த பகுதியில் காத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இருப்பினும் சர்வதேச சட்டத்தின்படி ஒரு நடுநிலைமையான நாட்டின் கடற்கரையிலிருந்து 12 கடல் மைல்கள் பறந்துள்ள அந்த நாட்டின் பிராந்திய கடல் எல்லைக்குள் இருக்கும் கப்பல்களை தாக்க அமெரிக்காவுக்கு அனுமதி இல்லை என்று டிராங்கட் டிராக்கர்ஸ் இணையதளம் குறிப்பிட்டிருக்கின்றது. என்ற வகையில் இப்போது 20 கப்பல்கள் இலங்கைக்கு அண்மையில் உள்ள கடற்பரப்பில் ஹோர்முஸ் நீரிணையை கடப்பதற்காக காத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது.

0: ஸ்டீரியோ அலைவரிசையில். மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: நேரம் இப்பொழுது 9:57. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே கனடாவில் பல்வேறு விதமான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. கனடாவின் மருந்து தட்டுப்பாடு ஒரு கடுமையான பொது சுகாதார நெருக்கடியாக மாறியிருப்பதாகவும், புற்றுநோய் மருந்துகள், வலி நிவாரணிகள் மற்றும் உயிர்காக்கும் முக்கிய இன்ஜெக்ஷன்கள் தட்டுப்பாட்டில் உள்ளதால் நோயாளிகள் தங்களின் உயிருக்காக போராடி நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 3000 அதிகமான தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றதாகவும், கடந்த ஓராண்டு மட்டும் 1000 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன. தீவிர சிகிச்சை மற்றும் அனுபவ அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படும் இவ்வாறான மருந்துகள் மிக முக்கிய மருந்துகள் இப்போது அதன் விநியோகங்கள் முடங்கி போயிருக்கின்றது. பல நோயாளிகளுக்கு வழக்கமான மருந்து கிடைக்காதால் மாற்று மருந்துகளை தேடி அலைய வேண்டியிருப்பதாகவும், இது அவர்களின் உடல்நிலையை மேலும் மோசமாக்கும் செயலாகவும் மாறியிருக்கின்றது. கனடா தனது தேவையில் சுமார் 90% மருந்துகளை வெளிநாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்கிறது. சர்வதேச அளவில் உற்பத்தி தளங்களில் ஏற்படும் பாதிப்புகள் நேரடியாக கனடாவையும் பாதிக்கின்றன. மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் லாபக்குறைவு காரணமாக சில மருந்துகளின் உற்பத்தியை நிறுவனங்கள் நிரந்தரமாக நிறுத்துவது முக்கிய காரணமாக மாறியிருக்கின்றது. குறிப்பிட்ட சில நோய்களுக்கான மருந்துகளின் தேவை திடீரென அதிகரிப்பதால் தற்போதைய சந்தை விநியோகத்தால் அதனை ஈடு செய்ய முடியாது, நெருக்கடி நிலைகளை சந்திக்க வேண்டி இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது.

0: SC4K கோடிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ் 4 வயது முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாட நெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாட நெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேர்களை தொடர்ந்து 10 மணி இருந்து உங்களுடன் உங்கள் அபிமான அறிவிப்பாளர்களில் ஒருவரான கலைவன் இணைந்து கொள்வார். அவர் இப்பொழுது நிகழ்ச்சியில் தயாராக இருக்கின்றார், இணைந்து கொள்வார். அதுவரை உங்களுடன் நான் இணைந்திருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சில நிமிடங்களில் கலைரூபனுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமைகள்: தற்போது வெப்பநிலை 22°C நிலவுகின்றது. இரவு பொழுதில் அது மேலும் வீழ்ச்சியடைந்து 19°C நிலவ இருக்கின்றது. நாளைய தினம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 23°C, இரவு பொழுது வெப்பநிலை 19°C. காற்று மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: அந்த பாடலொலி தோய்ந்த நேரம் 10 மணி 12 நிமிடம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில். நேர்களே, பொதுவாக உலகத்தில் பல்வேறு விதமான தொழில்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக முதலாம் தர பொருளாதார நடவடிக்கைகள் என்ற வகையின் கீழ் கால்நடை வளர்ப்பு, நாடோடி மந்தை மேய்ப்பு மற்றும் விவசாயம் போன்றன, மீன்பிடி போன்றன அடங்கும். ஆப்பிரிக்க நாட்டு மக்களது மிக பிரதானமான முதலாம் தர தொழில் நடவடிக்கையாக பல நாடுகளில் மந்தை வளர்ப்பு காணப்படுகின்றது. மந்தைகளை இடத்துக்கிடம் ஓட்டிச் சென்று அவற்றை வளர்த்து அவற்றிலிருந்து கிடைக்கின்ற இறைச்சிகளை உணவாக உண்ணுகின்ற பண்பு ஆப்பிரிக்காவில் வாழுகின்ற மாசாய், புலானி போன்ற பழங்குடி இனத்தவர்களிடையே மிக அதிகம் காணப்படுகின்றது. இவ்வாறு பல நாடுகளும் இந்த மந்தை வளர்ப்பு தொழிலில் மிக பிரதானமாக ஈடுபட்டு வருகின்றன. இன்றைய நாளில் அந்த மந்தை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற மிகவும் உலகத்தில் ஒரு மிக பிரதான வாழ்வாதார நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற மக்களின் வாழ்க்கையில் ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கின்றது. தெற்கு சூடானில் கால்நடை கொள்ளையர்கள் நடத்திய கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் 49 பொதுமக்கள் பலியாகியிருக்கின்றார்கள். ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள வளர நாடுகளில் ஒன்றான தெற்கு சூடானில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. நேரம் இப்பொழுது 10 மணி 14 நிமிடம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222 It's time to Toyota at Brimal Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 வருட கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெறுமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவில் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அணையுங்கள். PS சுதாகரன், 416-292-0033, 416-292-0033.
0: நேர்களை, நானும் விடைபெற நேரம் இப்பொழுது தொடர்ந்து கலைருவன் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருப்பார். இதுவரை நேரவு நிகழ்ச்சிகளில் இணைந்து சிறப்பித்தாத்தனை நேர் உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு காட்டலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் NPNSS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நன்றி வாசன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்று 2026 ஆகஸ்ட் மாதம் 29 ஏப்ரல் முதல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலிகத்தில் உங்களோடு என்று உங்களன்பின் கே பி கலைரூபன். வணக்கம் நேர்களே. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் 11 செய்தி அறிக்கையினை கேட்கலாம். 11:30 பேசும் இதயங்கள் கேட்கலாம். 12 to 2 வரை உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 22°C. இன்றைய இரவு பொழுது அதி குறைந்த வெப்பநிலை 19°C. நாளை ஞாயிற்றுக்கிழமை 23°C.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647

வந்து செல்லும். அவ்வாறான பாடல்களை தான் நாங்கள் இன்றைய இரவின் ராகங்கள் நிகழ்ச்சியிலே கேட்க போன்றோம். சில பாடல்களை நாங்கள் கேட்கும் பொழுது, இந்த பாடல் நான் பாடசாலைக்கு வெளிக்கிடும் பொழுது வானொலியிலே ஒலித்த ஒரு பாடலாக இருக்கலாம், அல்லது சிலருக்கு தங்கள் முதற் காதலை நினைவுபடுத்தும் பாடலாக கூட இருக்கலாம். இன்னும் சிலருக்கு சில கசப்பான விடயங்களை நினைவூட்டும் பாடலாக கூட இருக்கலாம். சரி, ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்கள் கசப்பான நினைவுகளை நிச்சயமாக உங்களுக்கு ஊட்டாது, உங்கள் மனதை வருடும் பாடல்களாகத்தான் அவை இருக்கப் போகின்றன. முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் 1979 வெளிவந்த சக்களத்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இளையராஜா இந்த பாடலை பாடியிருக்கிறார், அவரே இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். புலமை பித்தன் வரிகளிலே அந்த பாடல் இடம்பெறுகிறது. இந்த திரைப்படத்திலே சுதாகர், ஷோபா, விஜயன் என்று பலர் நடித்திருந்தார்கள். என்றோ கேட்ட அந்த பாடல் இன்று மீண்டும் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக.

0: என்றோ கேட்டவை இன்றும் இனிப்பவை. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Suzanne.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
5: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD, CMR FM 101.3.
6: பருவ வயதில் மனதை பறித்த பாடல்களுடன் CMR தமிழ் FM 101.3.
7: நேரம் 10:33. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11 மணிக்கு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம். அடுத்ததாக இடம்பெற இருக்கும் பாடல் ஒரு வித்தியாசமான பாடலாக இருக்க போகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், கூடுதலாக நடிகை சில்க் சுமிதாவிற்கு பின்னணி பாடியவர்கள் என்று பார்த்தால் எஸ் ஜானகி அல்லது வாணிஜராம் இவர்கள் தான் கூடுதலாக சில்க் சுமிதாவிற்கு பின்னணி பாடியிருப்பார்கள். ஆனால் இந்த பாடலிலே சில்க் சுமிதாவிற்கு பி சுசீலா குரல் கொடுத்திருக்கிறார். அதேபோன்று இந்த பாடலில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த பாடலை பாடிய ஆண் பாடகர் ராஜ் சீதாராமன் என்பவர். இவர் வந்து பெருசாக பேசப்படாத ஒருவர், அதிகமான பாடல்கள் பாடாத ஒரு பாடகர் ராஜ் சீதாராமன். எம்ஜி வல்லபன் இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்கிறார், இளையராஜா இசையமைத்திருக்கிறார். சிவாஜி கணேசன், அம்பிகா போன்றோர் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பாடல் காட்சியிலே தோன்றுபவர்கள் ரவீந்தர் மற்றும் சில்க் சுமிதா. இந்த பாடலில் இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த பாடல் ஆரம்பமாவது ஒரு வித்தியாசமான வயலின் இசையோடு இந்த பாடல் ஆரம்பமாகும். அதனை தொடர்ந்து வரும் இடை இசைகள் எல்லாம் சற்று வித்தியாசமாக இருக்கும். சரி, நீங்கள் பாடலை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை திரைப்படத்தில் இடம்பெற்றது பாடல்.

0: the friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
3: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: புதிய
6: பிரம்மாண்டமான காட்சியறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052.
7: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
8: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாடல்கள் 103.3.
9: நேரம் 10:41 நேர்கள் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக ஒலிக்கேற்கும் பாடல் அந்தஸ்து திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடல் 1975 வெளிவந்த பாடல். சங்கர் கணேஷ் இசையமைத்த, சங்கர் கணேஷ் இரட்டையர்கள் இசையமைத்த திரைப்படம். SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். கவிஞர் வாலி இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கின்றார். இந்த திரைப்படத்திலே முரளி, பல்லவி, லக்ஷ்மி என்று பலர் நடித்திருந்தார்கள் என்றோ கேட்டிருப்பீர்கள். ஆனால் ஞாபகம் இப்பொழுது வருகிறதா என்று பார்க்கலாம்.

0: உங்களோடு நாங்கள் எங்களோடு நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் FM 101.3 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்திற்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
4: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
4: 416-746-2742.
5: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
6: நேரம் 10:50 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கும் அடுத்த பாடல் துணை திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் மற்றும் வாணிஜராம் பாடிய பாடல். சங்கர் கணேஷ் இரட்டையர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார்கள். சிவாஜி கணேசன், சரிதா போன்றவர்கள் இந்த திரைப்படத்திலே நடித்திருந்தார்கள். 1982 வெளிவந்த திரைப்படம்தான் துணை திரைப்படம்.

ஒலிக்கும் பாடல் ஒரு மலரின் பயணம் திரைப்படத்திற்காக வாணிஜரா மற்றும் ராஜ் சீதாராமன் ஆகியோர் பாடிய பாடல். சந்திரபோஸின் இசையிலே பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் இரவு 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் கே வி கலருபன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பிரத்யோக பொருளாதார வலயத்தை அண்மித்த கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ளதாக கூறப்படும் ஈரானிய கப்பல்கள் தொடர்பில் அரசாங்கம் தீவிர அவதானம் செலுத்தி வருகிறது. உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கான 4 நாள் அரசுமுறை பயணத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு கனடா 10% சுங்க வரிகளை விதிப்பதை பெரும்பாலான கனடியர்கள் ஆதரிப்பதாக புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. நைஜரில் ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் நடைபெற்றதாக கூறப்படும் ராணுவ கிளர்ச்சி முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவ அரசு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் தனித்தனியாக ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வுகளில் பங்கேற்பதில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்துள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நாட்டில் இதுவரை உரிய நீதி கிடைக்கவில்லை என கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. பொறுப்புள்ள அரசாங்கமாக செயற்படுவதாக இருந்தால் காணாமல் ஆகப்பட்டோர் தொடர்பான பிரச்சினைக்கு அரசு விரைந்து தீர்வு காண வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளது. பல்வேறு அமைப்புகள் தங்களுக்குள் கலந்துரையாடாமல் ஒருங்கிணைப்பு இன்றி தனித்தனியாக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளதன் காரணமாக அவற்றில் கட்சி சார்பில் பங்கேற்பதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கட்சி உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் இந்நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி தெரிவித்துள்ளது. மேலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நீதிக்கான போராட்டத்தில் பிரிந்து நின்று போட்டியாக செயல்படுவதை தவிர்த்து அனைவரும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டுமென்றும் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் பிரத்யோக பொருளாதார வலயத்தை அண்மித்த கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ளதாக கூறப்படும் ஈரானிய கப்பல்கள் தொடர்பில் அரசாங்கம் தீவிர அவதானம் செலுத்தி வருவதாக வெளிவிகார அமைச்சின் ஊடக பணிப்பாளர் நாயகம் துஷார ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார். எனினும் குறித்த கப்பல்கள் இலங்கையின் பிராந்திய கடற்பரப்புக்கு வெளியே நிறுத்தப்பட்டுள்ளதால் அவை தொடர்பில் இலங்கைக்கு சட்டப்பூர்வமான பொறுப்பு இல்லை என்றும் அந்த கப்பல்களுக்கு இலங்கை எந்தவித வசதிகளையும் வழங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை காரணமாக ஈரானுக்கு திரும்ப முடியாமல் சுமார் 20 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் இலங்கையின் பிரத்யோக பொருளாதார வலயத்திற்கு அருகில் நங்கூரமிட்டுள்ளதாக டேங்கர் டிராக்கர்ஸ் இணையதளம் முன்னதாக தெரிவித்திருந்தது. இதில் ஈரானிய கொடியுடன் கூடிய சுமார் 13 எண்ணெய் தாங்கி கப்பல்களும் தடைகளை தவிர்த்து இயங்குவதாக கூறப்படும் நிழல் கடற்படையைச் சேர்ந்த பல கப்பல்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களில் தற்போது எரிபொருள் ஏற்றப்பட்டிருக்கவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் கோதுமை மாவின் விலை கிலோகிராமுக்கு 17 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை திசமகராமில் இடம்பெற்ற விவசாயிகள் சந்திப்பில் பேசிய அவர், மாவு விலை உயர்வு காரணமாக பான், வெதுப்பக உணவுகள் உள்ளிட்ட மாவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் என எச்சரித்தார். இலங்கையின் குறைந்தபட்ச ஊதியம் சர்வதேச ஒப்பீட்டில் 130 நாடுகளில் 120 இடத்தில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கு ஏற்ப மக்களின் வருமானம் போதுமானதாக இல்லையென்றும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளதா எனவும் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பினார். தேர்தலை நடத்துவதன் மூலம் அரசாங்கத்திற்கு மக்கள் மத்தியில் உள்ள ஆதரவை அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். மேலும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்ட 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலும் அவர் விமர்சனம் முன்வைத்தார். இதன் மூலம் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் ஜனநாயக நிறுவனங்களில் அரசாங்கம் தலையிட முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அத்துடன் புள்ளி விபர திணைக்களம் குறிப்பிடும் மாதாந்தம் 17,315 ரூபாய் என்ற தொகையில் ஒருவர் ஒரு மாதம் வாழ்க்கையை நடத்த முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். வறுமை, வேலைவாய்ப்பு, விவசாயம், சுகாதாரம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் மக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார சிக்கல்களுக்கு அரசாங்கம் போதிய நிவாரணம் வழங்கவில்லை என்றும் சையீத் பிரேமதாசா குற்றம் சாட்டினார். நாட்டின் 30-40% மக்கள் வறுமையில் வாழ்வதாக கூறிய அவர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த தெளிவான வேலைத்திட்டம் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். இலங்கையின் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். சுமார் 2 ஆண்டுகளாக டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான பல்வேறு காலக்கெடுக்கள் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தனது எக்ஸ் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 2026 ஏப்ரல் மாதத்திற்குள் திட்டம் நடைமுறைக்கு வரும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த காலக்கெடு தற்போது கடந்துவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது இந்த ஆண்டின் இறுதிக்குள் முதலாவது டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுவதாக கூறிய நாமல் ராஜபக்ஷ, மக்களினும் எத்தனை காலக்கெடுக்களை கடந்து காத்திருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா கல்லூரிக்கு அருகில் இயங்கி வந்த சட்டவிரோத மாடறுப்பு கூடம் ஒன்றை போலீசார் இன்று அதிரடியாக முற்றுகையிட்டு 3 பசுமாடுகள் உட்பட 4 மாடுகளை உயிருடன் மீட்டுள்ளனர். குறித்த பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மாடுகள் அறுக்கப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது 4 மாடுகளும் இறைச்சியாக்குவதற்கு தயார் நிலையில் கட்டப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் 43 வயதுடைய நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் மீட்கப்பட்ட மற்றும் இறைச்சியாக்கப்பட்ட மாடுகள் திருடப்பட்டவையா என்ற கோணத்திலும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டு இலங்கையை விட்டு தப்பிச் சென்ற 236 நபர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களில் 96 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் போதைப்பொருள் உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்ட 37 நபர்கள் பிப்ரவரி 2025 முதல் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். மேலும் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் 42 நபர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தின் போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுமார் 400 பேர் அங்கு இருந்ததாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆர். ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இதில் சுமார் 140 பேர் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதாகவும் 21 பேர் இந்தியாவுக்கு திரும்பியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் சுமார் 90 பேர் வரை இதுவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர்களை தொடர்பு கொள்ளும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். நேபாளம் திபெத் எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் 100,000+ உயிரிழந்துடன் 1,000+ காணாமல் போயுள்ளனர். மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கடும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு இந்தியா வழங்கிய நிவாரண உதவிகளுக்காக ஜனாதிபதி ராமச்சந்திர பவுடேல் நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அக்கறை, தாராளமான உதவி மற்றும் ஒற்றுமை உணர்வுக்கு நேபாள அரசு மக்கள் சார்பில் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆகஸ்ட் 26 நேபாளத்தில் ஏற்பட்ட பேரிடரில் இந்தியர்கள் உயிரிழந்ததற்கு இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் நேபாளத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேபாள வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவுக்கு இரங்கல் தெரிவித்ததுடன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி நேபாள பிரதமருடன் தொலைபேசியில் பேசி உயிரிழப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்ததுடன் நேபாளத்திற்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என உறுதியளித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக இந்தியா இதுவரை 3 விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கான 4 நாள் அரசுமுறை பயணத்தை இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியுள்ளார். முதல் கட்டமாக உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஸ்கண்ட் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு ஜனாதிபதி ஷவ்கத் மிர்சியோயேவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. மேலும் தாஸ்கண்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடம் மற்றும் மகாத்மா காந்தி மையத்தையும் பிரதமர் மோடி பார்வையிடவுள்ளார். தொடர்ந்து கிர்கிஸ்தான் தலைநகரில் நடைபெறும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார். உச்சிமாநாட்டில் இந்தியாவின் முன்னுரிமைகள் குறித்து பிரதமர் உரையாற்றவுள்ளார். இந்தியாவின் மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளையும் பிரதமர் மோடி மேற்கொள்ளவுள்ளார். மேலும் மத்திய ஆசியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடும் 6வது உலக பாரம்பரிய நாட்டுப்புற விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவிலும் அவர் பங்கேற்கவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடா அமெரிக்கா இடையேயான வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க நிறுவனங்களிலிருந்து பெரிய அளவிலான ராணுவ உபகரணங்களை நேரடியாக கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதாக கெனடி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய சூழலில் அமெரிக்க நிறுவனங்களுடன் மட்டுமே நேரடியாக மேற்கொள்ளப்படும் ராணுவ ஒப்பந்தங்களுக்கு கெனடிய பொதுமக்களிடம் ஆதரவு இருக்காது என கனடாவின் பாதுகாப்பு கொள்முதல் துறையின் செயலாளர் ஸ்டீஃபன் ஃபோர் தெரிவித்துள்ளார். வர்த்தக மோதல் காரணமாக கனடா தனது பாதுகாப்பு தேவைகளில் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருப்பதை குறைத்து ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளுடன் ராணுவ ஒத்துழைப்பை அதிகரிக்கும் முயற்சிகளுக்கு மேலும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. கனடாவின் நீர்மூழ்கி கப்பல் கொள்முதல் திட்டத்திலும் தென்கொரியா மற்றும் ஜெர்மனி நிறுவனங்கள் போட்டியிடுகின்றன. இதன் மூலம் வர்த்தக போர் கனடாவின் எதிர்கால பாதுகாப்பு மற்றும் ராணுவ கொள்முதல் கொள்கையிலும் நீண்டகால மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவில் உள்நாட்டு விமான பயணம் கடந்த ஜூலை மாதத்தில் முந்தைய ஆண்டின் அதே காலத்துடன் ஒப்பிடுகையில் 3.3% அதிகரித்துள்ளது. அதேவேளை அமெரிக்காவுக்கான எல்லை தாண்டிய விமான பயணிகள் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக கனடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் அமெரிக்காவுக்கான எல்லை தாண்டிய விமான பயணிகள் போக்குவரத்து 8.7% சரிந்துள்ளது. இது 2024 ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் 12.5% குறைவான மட்டமாகும். மேலும் கனடாவின் முக்கிய விமான நிலையங்களில் பயணிகள் போக்குவரத்திலும் சரிவு பதிவாகியுள்ளது. வான்கூவர் சர்வதேச விமானத்தில் 4.5%, மொன்ட்ரியல் பியர் எலியட் ட்ரூடோ சர்வதேச விமானத்தில் 2%, கல்கரி சர்வதேச விமானத்தில் 0.1% பயணிகள் போக்குவரத்து குறைந்துள்ளது. அமெரிக்கா கனடா இடையிலான வர்த்தக பதட்டம் நீடித்து வரும் நிலையில் கனடியர்களின் பயணப்போக்கிலும் இந்த மாற்றம் பிரதிபலிப்பதாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையிலிருந்து கனடா விலகி அமெரிக்க பொருட்களுக்கு 10% சுங்க வரிகளை விதிப்பதை பெரும்பாலான கனடியர்கள் ஆதரிப்பதாக புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. குளோபல் நியூஸுக்காக இப்சோஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் 63% பேர் அதிக வெளியேற்றம் மற்றும் வேலை இழப்புகள் ஏற்பட்டாலும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் கனடா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தது சரியே என தெரிவித்துள்ளனர். அதேவேளை ஒப்பந்தத்தை பெறுவதற்காக கனடா மேலும் சில தியாகங்களை செய்திருக்க வேண்டும் என 18% பேர் மட்டுமே கூறியுள்ளனர். மேலும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் $28 பில்லியன் மதிப்பிலான பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள வரிகளுக்கு இணையாக டாலருக்கு டாலர் என்ற அடிப்படையில் கனடா விதிக்கும் 10% வரிகளுக்கு 73% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். எனினும் வயதிற்கேற்ப ஆதரவில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு காணப்படுகிறது. கனடா கடுமையான நிலைப்பாட்டை தொடர வேண்டும் என ஜென்சி தலைமுறையினரில் 47% மிலேனியல் தலைமுறையினரில் 57% மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதேபோல் 18 சுங்க வரிகளுக்கு மிலேனியல்ஸ் தலைமுறையினரில் 59% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதற்கு மாறாக வயதான பேபி பூமர்ஸ் தலைமுறையினரில் சுமார் 80% பேர் இரு நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு எதிராக உறுதியாக நிற்கப் போவதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் நலன்களை பாதுகாக்க ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் சமமாக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஈரான் கூறியுள்ளது. இதற்கிடையில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஹோர்முஸ் நீரினை தொடர்ந்து தமது முழுமையான கட்டுப்பாடு இருப்பதாக கூறியுள்ளது. எண்ணெய் விலைகளை பாதிக்கும் நோக்கில் அமெரிக்க தலைவர்கள் நீரிணையின் நிலை குறித்து தவறான தகவல்களை வெளியிடுவதாகவும் அது குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் அமெரிக்க வெள்ளை மாளிகை தனது கடற்படை முற்றுகை தொடர்ந்து முழுமையாக அமுலில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் நப்லஸ் நகருக்கு தெற்கே உள்ள குஸ்ரா கிராமத்தில் மற்றொரு பாலஸ்தீன குடும்பத்தின் வீட்டை இஸ்ரேலிய படைகளின் ஆதரவுடன் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் முற்றுகையிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனையான மெமோகிராம் எதிர்காலத்தில் இதய நோய் அபாயத்தை கண்டறியவும் உதவக்கூடும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலில் சுமார் 30,000 பெண்களின் 97,000 மேற்பட்ட மெமோகிராம் படங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தனர். இதில் பக்கவாதம் ஏற்பட்ட பெண்களை செயற்கை நுண்ணறிவு 86% துல்லியத்துடன் அடையாளம் கண்டுள்ளது. உயர் இரத்த அழுத்தத்தை 79% துல்லியத்துடனும் இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்களில் ஏற்பட்ட அடைப்பை 78% துல்லியத்துடனும் கண்டறிந்துள்ளது. பெண்களின் உயிரிழப்புக்கு இதய நோய் முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருந்தாலும் பலருக்கு அது தாமதமாகவே கண்டறியப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேமோகிராம் பரிசோதனை ஏற்கனவே பரவலாக பயன்படுத்தப்படுவதால் கூடுதல் பரிசோதனைகள் மேற்கொள்ளாமலேயே இதய நோய் அபாயத்தை கண்டறிய செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் உதவக்கூடும் என ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரில் ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் நடைபெற்றதாக கூறப்படும் ராணுவ கிளர்ச்சி முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவ அரசு தெரிவித்துள்ளது. தலைநகர் நியாமி நகரில் உள்ள விமான நிலையம், ஜனாதிபதி மாளிகை உள்ளிட்ட முக்கிய இடங்களை கிளர்ச்சியில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் தாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிப்பு சத்தங்களும் கேட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு ஆதரவான படையினர் பதிலடி நடவடிக்கை மேற்கொண்டு முக்கிய பகுதிகளில் மீண்டும் கட்டுப்பாட்டை நிலைநாட்டியதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிளர்ச்சியில் ஈடுபட்ட சில ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2023 ராணுவ ஆட்சி கவிழ்ப்பின் மூலம் அதிகாரத்துக்கு வந்த ஜெனரல் அப்துர் ரஹ்மானே தியானி தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக ராணுவத்திற்குள் ஏற்பட்டுள்ள முக்கிய சவாலாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. நாட்டில் ஜிஹாதி ஆயுத குழுக்களின் தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த கிளர்ச்சி முயற்சி இடம்பெற்றுள்ளது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: மகளிர் ஆசிய கிண்ண 2020 தொடரின் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கான எதிரான இன்றைய போட்டியிலே இலங்கை அணி 9 வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் நாணயர் சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஐக்கிய அரபு ராச்சியம் அணி 19.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 79 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இந்நிலையில் 80 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பாடிய இலங்கை மகளிர் அணி 7.5 ஓவர்கள் நிறைவில் 1 மாத்திரம் இழந்து போட்டியில் வெற்றி பெற்றது.
1: செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: இலங்கையின் பிரத்யோக பொருளாதார வலயத்தை அண்மித்த கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ளதாக கூறப்படும் ஈரானிய கப்பல்கள் தொடர்பில் அரசாங்கம் தீவிர அவதானம் செலுத்தி வருகிறது. உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கான 4 நாள் அரசுமுறை பயணத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு கனடா 10% சுங்க வரிகளை விதிப்பதை பெரும்பாலான கனடியர்கள் ஆதரிப்பதாக புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. நைஜரில் ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் நடைபெற்றதாக கூறப்படும் ராணுவ கிளர்ச்சி முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவ அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: மண்பலியின் நவரச புயல் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. CanSmile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
2: Relax Well Mattress and Furniture Back to School Sale August 24th முதல் செப்டம்பர் 6th தேதி வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relax Well Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissan இல் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு.

0: சர்மா 6477136049.
1: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம்
2: 4163999999. நேரம் 11:26. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ். இன்றைய இரவு பொழுது அதிகுறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ்.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
2: மியூசிக் கனெக்ட்ஸ்
1: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். நேரம் 11:33 நேர்கள் ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து பேசும் இதயங்கள் கேட்கலாம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 2000 GTA credit.
8: Maja super body maja. Hey, this Sumar. My car, my petrol, my lot. Nada rules theriyama karot.
9: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
10: If we know it's wrong, why do we still do it?
11: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
12: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
13: Everything okay? No problem, Dijinam.
14: Bar kalamu closing da, tadikira nadi.
15: The customer you're trying to reach is not available.
16: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
12: உலகத்தமிழர்களின் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள்,
2: இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
17: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
18: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
19: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

0: பேசும் இதயங்கள். இன்று இதயங்கள் என்ன பேசிக் கொள்ளப் போகின்றன?
1: உன் கருவழியில் மான்கோலங்கள், உன் இதய வழியில் என்விழிகள், அன்பில் அடைபட்டு நெஞ்சம் தடைபட்டு என் வாழ்நாள் உன் பின்னால், உடைபட்ட என்னால் நினைவுகள் தன்னால் உன்னைத்தான் தேடின, உன்மேல் காதல் தோன்றின, தேடிய கண்களுக்கு தேர்வு வைத்தாய், இதயத்தில் இடம் கிடைக்க நாட்கள் நடைபோட காதல் உன்னை சேர காத்திருப்பேன் உன் பதிலுக்காக. என் விழிகள் சிவந்தன, கண்ணீரில் மிதந்தன, உன் இதயம் கரையுமா, என் வாழ்வில் தீபமேற்ற உன் கையால் அது எரியுமா? உன் வருகையில் தான் நான் உயிர் பிழைப்பேன், வந்துவிடு ஒரு முறை உன்மடி சாய்வேன், இல்லை மரணொடியில் உயிர் பிரிவேன் உன் நினைவோடு. நீ இல்லாத வாழ்வு இலையில்லா மரம், காற்று காணாத உடல், ஒன்றுமில்லா தேடல், வாடிவிட்ட என் மனதை பேசிவிட்டு கொன்றுவிடு, இல்லை ஒரு சொல் சொல்லிவிடு, எனக்குள் நீயே என் உயிர் பிரியும் வரை.

அழகுமதி பார்த்தேன், இல்லை நீயே அழகியடி. கார்மேகம் பார்த்தேன், உன் கூந்தலினும் கருமை சற்று குறைவுதான். கண் சுமிட்டும் நட்சத்திரங்கள் பார்த்தேன், உன் கடை பார்வை மிஞ்ச அவற்றால் இயலவில்லை. புல்லின் மெலிது பார்த்தேன், இல்லையடி உன்னடையோ அதனிடம் மெலிது. பாலின் தூய்மையையும் நெல்லின் கூர்மையையும் வென்றவை உன் பற்கள். உன் கண்கள் அவை காந்தங்கள். கைகள் குழந்தை தூக்கும் மென்மையான பாரம் தூக்கிகள். உதடுகள் மணிமணியாய் கவிதைகள் சொரியும் கவிதாலயம். மடி அன்பினை ஊட்டும் ஆனந்த இல்லம். விண்மேகம் காற்றிலே மிதந்து வருவதாய் உன்னடை. திடீரென தோண்டிச் செல்லும் மின்னலாய் இடையிடையே புன் சிரிப்பு. தெந்தலின் தெய்வீக வாசமாய் உன் சுவாசம். உன் அழுகையும் ஓர் அழகிய சங்கீதமாய். உதடுகள் என்றென்றும் வறட்சியாய், கண்கள் மட்டும் முழுநீர ஈரமாய் ஈதீது உளறுகிறேன். என அறியாமல் பிதட்டுகிறேன். பைத்தியக்காரன் என்கின்றனர் பலர், பித்து பிடித்தவன் என்கின்றனர் பலர். பாலை உதடுகள் செழுமை பெற, ஈர விழிகள் இன்பமுற, கல்லறை அனுபவம் கண்ட நெஞ்சம் களிப்படைய, பூங்காற்றே வருவாயா விரைந்து. தேனின்றி வாடுது வண்டு, இணையண்ணி நீ வாழ உன்னினைவில் நான் பாட, நினைவுகளை வாழ்வாகி போனதடி. நிஜமென்றும் நிரந்தரமாகவும் என்று

கண்ணசையும் முந்தன் கருவழி தன்னில் எந்த நொளிவிசை கொண்டு எம் இருவழி பேச துடிக்குதடி பண்ணி உருகும் பனிப்பாறையாக இழகும் என் இதயம் தனில் மெழுகு சிலை வடிவாய் அழகுநிலை கொண்டாய் பண்ணி வட்ட நிலவாய் எழில் வானவில் வடிவாய் வண்ண கால் பதித்து அவள் நடக்க மெல்லத்தாங்கு மண்ணே கண்ணே மணியே நீ என் கனவு கவியோ இல்லை கவிநயமோ கணனி உலகின் கலையோ விழிதாங்கி காத்திருப்பேன் விடியலா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பேசும் இதயங்கள். மீண்டும் மற்றொரு பேசும் இதயங்களில் உங்களை நாம் சந்திக்கின்றோம்.
1: குழந்தைகள் முதல் வயது வந்தவர் வரை கண்ணாடி தேவைகள் எதுவாக இருந்தாலும்
2: ஆப்டிமார்ட் அனைத்து காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
1: GTAயில் தகுந்த கண்ணாடிகளை பல வருடங்களாக வழங்கி வரும்
2: ஆப்டிமார்ட் ஸ்கார்போரோவில் 3351 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்,
1: 416-297-9903,
2: 3151 எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட்,
1: 416-266-3389, ஏஜெக்ஸில் 1901 ஹாவோர்ட் அவென்யூ நார்த்,
2: 905-428-3131. ஆப்டிமார்ட். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-5-5-6-6-7-7-2-0-0-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
4: தகுதியான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹைஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
6: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: CMR.

0: நேரம் 12:03 நேர்கள் இப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள 4165930055 என்று புதிய நாள் பிறந்திருக்கிறது. 2026 ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை. இன்று நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல இனிய காரியங்களை செய்யும் அனைவருக்கும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேர்கள் கலைஞர்கள் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இரண்டு மணி வரை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம், கலந்து கொள்ளும் முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
1: என்ன?
0: போச், என்ன நடக்குது?
2: ஆமாம்,
0: யார் அங்கே
1: பேசுகிறது?
0: பேசுவது கேட்கிறதா? மதன், உங்களோடு யார் பேசிக் கொண்டிருக்கிறார்? யார் என்று ஒரு பெண் பேசுகிறாரா? சரி, என்ன பாடல் கேட்க போனீர்கள் மதன்?
2: இந்த பாடம்
0: பெண் பேசியவா? பெண் பேசியபடியால் பாடலை மறந்துவிடுவீர்கள்.
2: என்ன இனிய படத்தில இருந்து?
0: நன்றி. ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
4: பஜாஜ் சூப்பர் பாடி பஜா. ஹே திஸ் சுமார், மை கார் மை பெட்ரோல் மை ரோட். நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
5: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
6: If we know it's wrong, why do we still do it?
7: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
8: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
9: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
10: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
11: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
12: மியூசிக் கனெக்ட்ஸ்
11: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1st கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: ஓவன் சவுண்டில் வாக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வாக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
11: உங்களோடு நாங்கள், எங்களோடு நீங்கள். சிஎம்ஆர் தமிழ் FM 101.3. நேரம் 12:13. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
13: வணக்கம்.
11: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
13: நான் கண்ணன் பேசுறேன்.
11: கண்ணன், நலமாக இருக்கிறீர்களா?
13: நலம்,
11: சரி. நலமாக இருக்கிறேன். என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
13: இந்தியன் படத்தில் இருந்து டெலிபோன் போல் மெல்லிய குரல் பாடல்.
11: டெலிபோன் மணி போல்
13: மெல்லிய குரலான்.
11: டெலிபோன் மணி போல் சிரிப்பவளா? யாராவது அப்படி சிரித்து பார்த்திருக்கீர்களா? டெலிபோன் மணி போல் எப்படி இருக்கும்? டெலிபோன் மணி போல் சிரித்தா
13: நல்ல குரலா இருந்து
11: ஹரிஹரன் ஹரணி பாடிய பாடல். சரி, இதோ பாடல் நடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
13: நன்றி, நன்றி,
11: நன்றி, நன்றி.

0: பள்ளித்தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661-4661. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
3: குழந்தைகள் முதல் வயது வந்தவர் வரை கண்ணாடி தேவைகள் எதுவாக இருந்தாலும்
4: ஆப்டிமார்ட் அனைத்து காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
3: GTA-யில் தகுந்த கண்ணாடிகளை பல வருடங்களாக வழங்கி வரும்
4: ஆப்டிமார்ட் ஸ்காப்ரோவில் 3351 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்,
3: 416-297-9903,
4: 3150 எக்லிண்டன் அவென்யூ ஈஸ்ட்,
3: 416-266-3389, ஏஜெக்ஸில் 1901 ஹாவோர்ட் அவென்யூ நார்த்,
4: 905-428-3131. ஆப்டிமார்ட்.
5: காசு வேணும் கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கேட்டு அவட்ட
1: அடகுமாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிண்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள். சிஎம்ஆர் தமிழகம் உங்களுக்காக.
8: நேரம் 12:23. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் உங்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
9: எப்படி இருக்கும்
8: பேசிக்கொண்டிருந்தார்கள் அவரை?
9: ஆமா, எனக்கும் அப்படித்தான் கேட்டது. ஆனா மதன் வந்து கதையை மாத்தி போட்டு போட்டார், வீட்டு ஏதாச்சும் அப்படி போட்டாங்க.
8: அதான் அவருக்கு அங்க தொலைபேசியில் அவர் ஒரு பெண் பேசுகிறார்.
9: ஆமா,
8: இவருக்கு டெலிபோன் மணி போல் பெண் சிரிக்கிறார். உங்களுக்கு அழகான பொண்ணு ஒன்று கிடைத்திருக்கிறது, பார்க்கலாம்.
9: கிடைத்திருக்கிறது,
8: நன்றி. இதோ பாடல் அடிக்கிறது, மீண்டும் சந்திக்கலாம்.
9: நன்றி.
8: நன்றி.

0: CMR Tamil FM 101.3.
1: நேரம் 12:30 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 மணி வரை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இன்று நள்ளிரவுக்கு பிறகு எரிபொருளின் விலையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இனி ஒன்றும் செய்ய முடியாது. 3% அதிகரித்திருக்கிறது. சில இடங்களில் இப்பொழுது 183.3. சரி, இப்பொழுது உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் அடுத்த நீரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம், நான் சுதன்.
1: சுதன், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
2: பாயம்பலி படத்திலிருந்து சுசிலாமா.

0: பாடினது. இந்த வழக்கமா அவன்ட இது வித்தியாசம் தானே, இது எல்லா சரி மற்றது இப்ப பாட சிவமார்கிட்ட பானுமதி அவர் பாடின பாட்டு மாதிரியான ஒரு வித்தியாசமான பாடல் ஒன்றை தேடினான். இதுதான் அம்பிட்டு இருக்குது, இதண்டு நினைக்கிறேன். பாப்பம் பாயம்பலி படத்திலிருந்து அந்த ஒரு சுசிலா அம்மான பாட்டை
1: சரி, இது வந்து பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு மலேசியா வாசுதேவன் மற்றும் பி சுசிலா பாடிய ஆப்பக்கடை அன்னக்கிளி.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை கேட்க தவறாதீர்கள். விழிபூடா இரவு இரவு 9 மணி முதல் 12 மணி வரை கலகலக்கும் நிகழ்ச்சிகளோடு விழிபூடா இரவு இரவின் இன்ப உலா உங்கள் சுயமா தமிழ் எஃப்எம்இல் விழிபூடா இரவு. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: புதிய
0: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: GTA முழுவதும் அதிர்வெண் 101.3.
3: நேரம் 12:38. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
4: வணக்கம், நான் சூட்டி கேட்கிறேன்.
3: வணக்கம் சூட்டி, என்ன பாடல் கேட்க போனீர்கள் நீங்கள்?
4: எனக்கு ஆண்டவன் கட்டில படத்துல அழகிவா அழகிவா.
3: ஆண்டவன் அப்படி என்ன கட்டளையிட்டார்?
4: படம்
3: திரைப்படம். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 12:43 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 வரை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 21°C. இன்று பகல் பொழுது 23°C, இரவு பொழுது 19°C மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் கலருவன், காந்தி.
0: வணக்கம் காந்தி, என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: எனக்கு அந்த இதயம் படத்தில் இருந்து பாட்டின்னா பாட்டித்தான், ஜூட்டின்னா ஜூட்டித்தான்னு வர மாட்டேன்.
0: அந்த பாடல், பாட்டி வைக்கும் பாடல். சரி, இந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
4: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் FM. உங்கள் மனம் விரும்பும்

0: உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், நான் கலியுக வரதன் கேட்கிறேன்.
0: கலியுக வரதன், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: படம் உத்தரவின்றி உள்ளே வா. பாட்டு மாதமோ ஆவணி மாங்கையோ மாங்கனி. இந்த பாட்டை நானும் இந்த நோஜோ கிளுகளுக்கு ராவும் சேர்ந்து கேட்கிறோம், எல்லாரும் கேட்போம்.
0: சரி, என்ன பாடல் சொன்னீர்கள் நீங்கள்?
1: மாதமோ ஆவணி மாங்கையோ மாங்கனி.
0: மாதமோ ஆவணி மாங்கையோ மாங்கனி. சரி, அந்த பாடல் ஒலிக்கிறது எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல். நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நம்பி.
0: நன்றி நன்றி.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் கலரூபன், நான் ஹரன்.
0: ஹரன், வணக்கம். குருங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: பாடலுக்கு மேல் ஒரு பெண் ஒருவருக்கு அவருடைய கணவருக்கு ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்குதானே, அது இருந்தா அதுக்கு பிறகு வேலைக்கு போன பிறகு அந்த வேலை நிறுவனத்தால் ஒரு நம்பர் கொடுத்தாரலாம். அப்ப அவர் என்ன செய்வான் தெரியாம ஒன்டை ஹஸ்பண்ட் ஒன் அண்டும் மற்றது ஹஸ்பண்ட் டூ அண்டும் தன்னுடைய போன்ல சேவ் பண்ணி வச்சாராம். கூறிக்கொண்டு இந்த பாடலை கேட்க விரும்புகின்றேன்.
0: இதுல யாருக்காவது பிரச்சனை வந்தால் என்ன, ஹஸ்பண்ட் ஒன் அடிக்கிறார், ஹஸ்பண்ட் டூ அடிக்கிறார்,
1: இந்த நாஜிலவர் முன்னுக்கும் கேட்டிருக்கலாம்.
0: சரி, என்ன பாடல் நீங்கள் கேட்க போனீர்கள்?
1: நாணிக்கோணி ராணி இந்த பாடல். நன்றி.
0: மாற்றான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நன்றி கலந்து கொண்டமைக்கு.

0: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
2: நேரு.
1: என்ன பாடல் கேட்க போனீர்கள் நீங்கள்?
2: பழைய பாண்டிய படத்தில் யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியாது.
1: அந்த பாடல் நீங்கள் கேட்க போனீர்கள். யாரோடு சேர்ந்து இந்த பாடலை கேட்க
2: போனீர்கள்?
1: சரி, இதோ உங்களுக்காக மனிதருக்காக முடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? Suzanne.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: சிஎம்ஆர் தமிழக 101.3.
9: நேரம் 1:11. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 4165930055. கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
10: வணக்கம், செவந்தி கலக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
9: நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
10: நலமாக இருக்கிறேன்.
9: என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
10: மனக்கணக்கு திரைப்படத்தில் இருந்து என் மனக்கூட்டுக்குள்ளேயே ஒரு குழியை வளர்த்தேன்.
9: இது அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
10: நன்றி.
9: நன்றி.

0: Amanecer.
1: நேரம் ஒரு மணி 17 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம் செல்வி.
1: வணக்கம் செல்வி, கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
2: எனக்கு அவளுக்கு என்பது வனம் படத்தில் இருந்து மங்கையரில் மகாராணி.
1: மங்கையரில் மகாராணி, இது அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
2: நன்றி.
1: நன்றி.

0: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM.
6: நேரம் 1:24 நேர்கள் CMR தமிழ் FM-இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. கலந்து கொள்ளும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? சுந்தர்லிங்கம். குறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
7: கடவுள் அமைத்து வைத்த மேடை, அவன் தான் அவளோடு தொடர்பு.
6: யாரோடு சேர்ந்து அந்த பாடலை கேட்க போனீர்கள் நீங்கள்?
7: CMR நிறைவேறமாக.
6: சரி, அனைவருக்காகவும் அந்த பாடல் ஒழிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
7: நன்றி, வணக்கம்.
6: நன்றி.

பெரும் காடு அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

நேரம் ஒரு மணி 31 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055.

0: எங்கும் உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்துகொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், நான் பிரம்ப்டன்லேருந்து சிவா கலைக்கிறேன்.
0: சிவா, கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: நான் வந்து பழைய சங்கமம், ஜெமினி கே ஆர் விஜயான பழைய சங்கம் படத்திலிருந்து தன்னந்தனியாக நான் வந்த
0: இது அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: காற்றின் அலைவரிசை கேட்கிறதா?
1: டிடிஏ முழுவதும் எஃப்எம் 101.3 தமிழ் வானொலிகளின் முதல்வன் சுயமார் தமிழ் எஃப்எம். Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து, இப்பொழுது கனடாவில், மிசிசாகாவில், டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில், தமிழில் பேசி ஆலோசனை பெற, டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 30-33, பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 96-99 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
0: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
0: ஏசியா கோல்ட் இங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
0: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
0: 416-746-2742.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். CMR Tamil FM.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Everything okay, no problem
2: அடிச்சு நாம் பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
3: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: 6 வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600
5: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர் ஆஸ்மா அலர்ஜி தோல் பிரச்சனைகள் மூட்டு மற்றும் முதுகுவலி நீரிழிவு உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ் கால் 647-327-8111 சகாஜா
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
7: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
6: 416-834-2266
9: வேலையும்
10: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300
0: சிஎம்ஆர் தமிழக 101.3
11: நேரம் 1:51 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்

நல்லது நேர்களை ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெற்றுச் செல்ல போன்றேன். நேர்கள் இதுவரை உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் கே பி கண்ணருப்பன். தொடர்ந்து நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க எஸ் டி செந்தில்நாதன். என்ன சத்தம்!

0: நேரம் 2:01.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்தை அண்மித்த கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ளதாக கூறப்படும் ஈரானிய கப்பல்கள் தொடர்பில் அரசாங்கம் தீவிர அவதானம் செலுத்தி வருகிறது. வலிந்து காலமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் தனித்தனியாக ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வுகளில் பங்கேற்பதில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தின் பொழுது தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுமார் 400 பேர் அங்கு இருந்ததாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆனா ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு கனடா 14 சுங்க வரிகளை விதிப்பது தொடர்பாக பெரும்பாலான கனடியர்கள் ஆதரிப்பதாக புதிய கழுத்து கணிப்பு தெரிவிக்கிறது. நைஜரில் ஆட்சியை கவிழ்க்கு நோக்கிலே நடைபெற்றதாக கூறப்படும் ராணுவ கிளர்ச்சி முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ராணுவ அரசு தெரிவித்துள்ளது.
2: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக
3: மகிழ்ச்சியாக
4: CMR.

0: நன்றி கேவி கலருபன். நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாத். இன்று ஆகஸ்ட் மாதம் 30 2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் ஒரு நாள் இருக்கின்றது இந்த மாதம் நிறைவு பெற. எனவே ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு நாட்களிலே உங்களை சந்திக்கின்றோம். மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஆகஸ்ட் 30 பிறந்த நாள். திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்த பெரும்பாக்கத்தில் 20 செல்சியஸாக இருக்கிறது. முகில் மற்றும் காணப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. 20 செல்சியஸாக இருந்தாலும் 24 செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. அதிகாலை பொழுது 19 செல்சியஸாக குளவடைந்து இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 23 செல்சியஸாக இருக்கும். 28 செல்சியஸாக இருக்கும். ஆனால் முகில் கூட்டத்தோடு காணப்படும் மதிய பொழுதிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவும் தொடர்ந்து மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 19 செல்சியஸாக இருக்கும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள். திங்கட்கிழமை 25 செல்சியஸாக இருக்கும். சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். திங்கட்கிழமையும் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 20 செல்சியஸாக குளவடைந்து செவ்வாய்க்கிழமை 28 செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமையும் 28 செல்சியஸாக இருக்கும். செவ்வாய் புதன்கிழமைகளில் சூரிய ஒளியுடன் முகல் கூட்டம் நிறைந்த நாட்களாக காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மீண்டும் முகல் கூட்டம் தென்படும் என்று இப்பொழுது வானிலை விழா நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் விளம்பரங்களை தொடர்ந்து விடுமுறை கழக நிகழ்ச்சியினை கேட்கலாம். 3 விகடம், 4 உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 வரை வைகரை வசந்த ஒளிபரப்பாகும். 6 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஞாயிறு காலை ஒளிபரப்பு நிறைவு வரும். 6 பத்து 30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10:30 மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஞாயிறு காலை ஒளிபரப்பினை கேட்கலாம். 24 சிஎம்ஆர் HT2 தமிழ் ஒளிபரப்பினை கேட்கலாம். 6:30 வரை நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் HT2 கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி, விளம்பரங்களைத் தொடர்ந்து நாங்கள் விடுமுறை கலக்கலுக்குள் காலடி எடுத்து வைக்கப் போகிறோம்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. 25 உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 தொலைக்காட்சி தனது 25 பிறந்த நாளை நோக்கி.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9503024.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3152 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV 647-327-8111. சகாஜா
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு 67 புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
9: Everything okay? No problem.
5: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155.
9: 416-268-0155.
10: நேரம் 2:11.

0: நசா நவுரா இப்ப பர்ற
1: டப் டப் டப் டர்ன் இட் அப் இடைவிடா இசை மழை டப் டப் டப் டப் டப் டப் டப் டப் டப் டப் டப் டப் டப் டப் டப் டப் டப் டர்ன் இட் அப் டப் டப் டப் டர்ன் இட் அப்
2: One, one, three.

0: இசை மழை.
1: பணிந்தே
0: இடைவிடா இசை மழை. விடுமுறை கலக்கல், விடுமுறை விடுமுறை கலக்கல்.
2: 2:17 விடுமுறை கலக்கல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: திருவிழா இசை மழை விடுமுறை கலக்கல் உங்களால் நான் சாம்பலாகின்றேன். நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-6-7-7-2.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: கலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
8: விடுமுறை கழக நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொடுக்கிறீர்கள். நேரம் 2:40 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். 3 மணிக்கு நேர்கள் கேட்க இருப்பது விகடம்.
9: அசத்தும் அலைவரிசை.

0: மக்கார கரிச காடு
1: சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: நேரம் 3:01, சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்திலே 21 பாக செலுத்ததாக இருக்கிறது, முகில் மற்றும் இது காணப்படுகிறது. 25 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு நோக்கி மலைக்கு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 பாக செலுத்ததாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது 23 பாக செலுத்ததாக இருக்கும். 29 பாக செலுத்ததாக உணரப்படும். ஆனால் முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் மதிய பொழுதிலேயே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 60% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுதும் தொடர்ந்து மழை பெய்யலாம். 19 பாக செலுத்ததாக இருக்கும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள். திங்கள் செவ்வாய்க்கிழமைகள் சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். திங்கட்கிழமை 25 பாக செலுத்ததாக இருக்கும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள். இரவு பொழுது 20 பாக செலுத்ததாக குறைவடையும். இரவு பொழுதும் 30% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை 28 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். லேசான மழை துளலுக்கான வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 19 பாக செலுத்ததாக குறைவடைந்து புதன்கிழமையும் சூரிய முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். 28 பாக செலுத்ததாக இருக்கும். மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. எனவே இந்த வாரம், அதாவது நாளைய நாள் ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாள் 31 தேதி, பின்பு நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் மாதம் 1 தேதி, 2 தேதி எல்லாம் சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்ற வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் முகில் கூட்டம் தான் தென்படும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது. சில வழிகளிலே மாற்றங்கள் ஏற்படலாம். சரி, 3:03 விளம்பரங்களைத் தொடர்ந்து விகடம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 4 உங்களுக்கான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாலை கேட்கலாம். 5 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். 6 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு நீங்கள் இணைந்திருக்கலாம்.
2: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும் இலவசம்.
3: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
5: 25 உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 தொலைக்காட்சி தனது 25 பிறந்த நாளை நோக்கி.
6: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
7: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: நேரம் 3:06, சிஎம்ஆர் தமிழ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்பது

0: கொஞ்ச நாளா பார்த்தால் முடியல, காணே இல்ல, இலாசும் கைய விட்டுட்டு போட்டது, தலையாட்டி அந்த மாதிரி, ராஜா புந்த மாதிரி. அவன் பிடிக்கிற பேர் தெரியாது, அவனையும் காண இல்ல. சரி தனித்தவில் ஓட்ட வேண்டியதா கிடக்குது. உலகத்தில் கணக்க கணக்க விஷயங்கள் நடைபெறுகிறது, அதில் எக்கச்சக்கமான விஷயங்கள். எது கொண்டெல்லாம் புயல் வரப்போதாம் அமெரிக்காவில் என்று சொல்லி சொல்லுகிறார் அவர். ஜால எங்களை எங்களுக்காக ஜப்போர்ட் பண்ணினவர், அவரும் சரி, அவரும் போட்டார். சரி இப்படி அங்கே இந்தியாவில் மூன்று பேருக்கு தூக்கு தண்டனையாம். எல்லாம் அந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் பிரச்சனையான மாதம் போல தான் கிடக்குது எல்லாருக்கும். சரி பாப்பம், யாராவது கோல் பண்ணினாங்கன்னால் அவங்களோட சேர்ந்து காய்ச்சி கொண்டு ஊடாவிட்டு பார்த்தா ஒரு தடவை கோல் போடுறதா காடையில் பாப்பம் லைன் ஒன்று வார மாதிரி கிடக்குது. ஹலோ
1: இரவிலே காலமே மஞ்சள் கொடுக்க கூடாது, சொந்தக்கள் பந்தக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு காலமே சுத்திரம். அந்த என்ன சுத்துறது?
0: பால் ரொட்டி,
1: பால் ரொட்டி உடைச்சு புட்டுக்காளி ஏதாவது எல்லாம் சுத்தி மிளகெல்லாம் பிடிச்சு பூ எல்லாம் அறிஞ்சு இதெல்லாம் இதாட்டு போட்டு காலமே சைவ சாப்பாடு.
0: சைவமா?
1: ஓ பிடகு பிள்ளைக்கு வந்துட்டால் இதை சொல்லி சொந்தக்காரர் எல்லாம் இனி எந்த வீட்டையே போறீர்கள், வீட்டுக்கு வந்துட்டு பாப்பைக்கு போடுற மட்டும் சொல்லி அது பின்னர் தண்ணி கிடைக்கல அதெல்லாம் கொடுத்து கொடுத்து பின்னரம் மஞ்சள் சாப்பாடு. ரெண்டு இதா போச்சு.
0: அப்ப ரெண்டு சாப்பாடா போகுது?
1: ஓ பேருந்து அப்படியே வந்த சொந்தக்காரர் அவையலன்ட்டு சொல்லி அவைகளுக்கு அத்தியாவது வீட்டு அத்தியாவது பிள்ளைய பேத்தியா இருக்கும்.
0: இல்லையா
1: அதே சொந்தம் பத்து என்ன செய்யறதுனால அடுத்த கிழமை இங்கடா வீட்டை வந்திருக்கோம். அதையே வச்சு சொல்றது
0: சொல்லி போட்டு போயிடும்.
1: ஓ அப்ப அவையல் பூராக்கள் இது அங்க சொல்லி போட்டு மட்டும் அதுக்கு ஒரு 50. அப்படி மாறி மாறி இது வந்து போனால் செப்டம்பர் ஸ்கூல் துவக்கிச்சால் அகாலே எல்லாம் போய் எல்லாம் போய் அரங்கிட்டோம். இல்ல ஒன்றும் இல்ல நடக்காது,
0: எல்லாரும் காஞ்சி போயிருப்பிடம்.
1: ஓ அப்ப உழைக்கிற மாதம் ஆகஸ்ட் மாதம் மட்டும் சொல்லி பெறவெல்லாம் கதைக்கும் ஆமணி தானே. ஆமணி வயிறஞ்சு துவக்கினால் பதினஞ்சு வரைக்கும் அது கழிதுகள் குடிபுரல்கள் அது கழிதுகள் நடக்குது. அப்ப எல்லாரும் பிச்சு பாச்சர் அந்த எந்த பிரச்சனை படியல் தர்றாங்களோ இல்லை என்றால் பாட்டிகளை விட்டாலா கலப்பை செப்டம்பர் காலை அது அடுத்த தண்ணி வண்டியை காட்டுறாங்களோ இல்லி ஒன்ற பிரச்சனையில பத்த நடக்குது.
0: சிக்கல்
1: நீங்கள் இனி வயசு போன காலத்துல தெரியாதே, கொஞ்சம் போய் வர இதை சொல்லி நீங்கள் இதா இதற்றீர்கள். இது மற்ற பணிகள் தெரியாதே, ஆடுற வயசு தானே.
0: ஆடிடம்
1: பேத்து வந்தாலும் அது எங்கயோ ஒரு சின்ன கோல்ல செய்ய போறோம் அப்பார்ட்மெண்ட் கோல்ட்டு சொல்லி அப்பார்ட்மெண்ட் கோலுக்கு எல்லாரும் பாக்கோடு சொல்லி பேத்து பின்னாடி 4 மணி கடிச்சு சொல்லி பேத்தங்கால தட்டு தடவாரி அதுகளை தடவி தடவி நம்பரம் பிடிச்சு கிடிச்சு போக 8:30 அப்படித்தான் கேக் பட்ட போற மட்டும் சொல்லி
0: துவக்கிச்சிடா.
1: அப்ப இப்படியும் பட்டி முடிய 10 மணி ஆச்சு. அப்ப போத்துல கிட்ட காட்டிடவும் இல்ல
0: காட்டவே இல்ல.
1: அப்ப சரி எல்லாம் என்ன பிரச்சனை இல்லாட்டு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு போட்டு பார்த்தால்
0: அப்படி போகுது விஜயமா. சரி அதோட உங்க கதையோட கதையா நானும் சொன்னால் இல்ல கதையோட கதையா தலைக்கு 15 இந்த மரக்கற சாப்பாடு வெளியால கடையில 5 ரூபாய் தானே. இப்ப என்ன சொன்னா 45 55 65 போய் 125 வந்து நிக்குது.
1: என்ன அது
0: என்னவோ தெரியாது, 125 அண்டைக்கு போட்டுதான் நம்ம ஒரு பகுதியினர் ஹோல் அடிச்சினம் கோலடிச்சு கடிச்சினம் என்னென்று சொன்னால், இப்படி மகளுக்கு நாங்கள் கல்யாணம் முடி செய்ய போறோம், நீங்கள் கட்டாயம் குடும்பத்தோடு வரவேணும், அதெல்லாம் சொல்லி டேட்டெல்லாம் சொல்லிச்சிடம். நான் இருந்த வீட்டுக்காரருக்கு சொல்லி போட்டு சொல்லிச்சிடம். ஒரு ஆளுக்கு தலைக்கு 125 ரூபாய் வருகுது. ஆனபடியால் நாங்கள் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வரணும் தான் சொல்லிக் கொண்டு வரோம் சொல்லி. இப்ப நாங்கள் கல்யாணம் வீடு மகளுக்கு செய்கிறோம், ஒரு தலைக்கு 125 ரூபா முடியுது, $125 முடியுது. நீங்கள் ஃபேமிலியா வரணும் சொல்லிவிடாம சொல்லி போட்டு சொல்லிடும். நாங்கள் இப்ப 125 முடிகிறபடியால் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வேண்டாம் தான் எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
1: இனி கடிகார வீட்டு இன்விடேஷன் அந்த ப்ரோக்ராம் போடுற மாதிரி சீட்டா அல்மிட்டேட் போடுவிடம் போல
0: நடக்குது. அப்ப சொல்லிச்சினம் பிள்ளைகளை விட்டுட்டு வாங்கோ, நீங்கள் கட்டாயம் வருவீங்களோ என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். என்னென்னு சொன்னா நாங்கள் எத்தனை பேர் என்று சொல்லணும், இல்லாட்டி அது அநியாயமா போயிருமே என்று சொன்னால் ஒரு ஆளுக்கு 125 என்று திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே
1: இருக்கிறோம்.
0: அல்ல அதுதான் தெரியல மற்றது, ஒரு ஆளுக்கு 125 என்று சொன்னா நாங்கள் இப்ப பொதுவா நார்மலா கொடுக்கறது மேக்சிமம் 100 தானே, 100 தான் கொடுக்குறோம், பிரவுன் தான். அப்ப ஒரு ஆளுக்கு 125 ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் போனாலும் உங்களை 250 முடிய போதும், அப்ப அவைக்கு கூட கொடுக்கறது ஒரு கல்யாண வீட்டுக்கு
1: பாக்குறது
0: அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், இப்படி கல்யாண வீட்டுக்கு வார அவைக்கு சொல்லுவோம், அவைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம், நாங்கள் சாப்பாடு கொடுக்க முடியும் சொல்லி நாங்கள் ஒரு 5 ரூபா பாசல் பண்ணி கொடுத்து போட்டு 10 ரூபா வேண்டாம். இல்ல
1: இப்ப
0: 125 ரூபாய் கொடுப்பார் அவன்,
1: 125
0: விலக்கட்டு. அதுக்கண்ணி பொம்பளையில் சீல வர வேண்டி வேணும், கல் வச்சது கல் வைக்காது, செங்கல் வச்சது கருங்கல் வச்சது சொல்லி அது வேண்டி அந்த செலவு. அப்ப இது சரியோ லாசு 125 சொல்லி இப்படி பிள்ளைகளை வர வேண்டாம், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வேண்டாம், நீங்கள் எல்லாம் வர வேணும், வரண்டாம் முதலே சொல்ல வேணும் அப்படின்னு சொல்றது நியாயமோ? இந்த 125 ரூபாய் குறைச்சு அந்த காச பிள்ளைக்கு ஒரு டவுனை போட்டு ஒரு வீட்டை வேண்டி கொடுத்தா அந்த பிள்ளை விட சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கும்.
1: எடுக்கிறதோ அது வந்து இங்கே பொம்பளாதான் முதல் போயெல்லாம் பார்த்துதான் பேர் மாப்பிள்ளை.
0: மாப்பிள்ளை மாப்பிள்ளை இடம் பார்த்துட்டு வந்துதான் பேர் கழிக்கணும்.
1: ஓ எங்க வைக்கிறது, எங்க லொகேஷன்,
0: ஓ எந்த இடம் பாப்பாரு?
1: விழுந்துட்டு
0: நேர்கள் கடகத்துக்குள் போட்டுக்கொண்டீர்கள் வடகத்தை.
1: என்ன
0: அப்படி எழுதுறாங்களே பாப்பா பாப்பா
1: அங்கேட்டு
0: கூடவில்லை, இது இங்க ஊர்ல நடக்கிறது தான் இவ்வளவு கேட்டவையா?
1: எங்கள் நாங்கள் பரவாயில்ல, சூரத்து ஆக்கள் பிரெஞ்சு ஆக்கள் 120 அடிக்குது. சொந்தக்காரனா இருந்தா 500 இல்லையே.
0: அப்ப என்ன செய்யலாம்? எனக்கு ஒண்ணு விளக்கு இல்ல.
1: நாங்கள் ஒரு இதண்டு கொண்டு,
0: எது
1: அதாவது திரு ஒரு இதண்டு கொண்டு வருவோம். நாங்கள் ஒரு மசோதாவோ யசோதாவோ கொண்டு வருவோம்.
0: யசோ எந்த யசோதா
1: சொல்லிவிட? இதுல வந்து லோக்சபால மசோதா.
0: ஓ அந்த மசோதா
1: என்னட்டு கல்யாண வீட்டுக்கு போன அதான் குறுக்குறது, இத்தனை பேர் தான் போறது, பர்த்டேக்கு இப்படிதான் செய்கிறது
0: செய்யறது. அப்படியோ, அப்படி
1: செய்யலாம். ஒரு போட்டிங் செய்து மெஜாரிட்டி என்ன சொல்லு பாப்போம். என்ன மாதிரி இதுல வெல்றோம் பாப்போம். இடத்துல சொல்றது மாஸ்டர்,
0: இடத்துல முயற்சி திருவிதியாக்கும் தானே, இல்லாட்டி நாங்கள் வேற ஐடியா போட்டுதான் இதை குறைக்க வேண்டி வரும். ஏற்கனவே நாங்கள் முந்தி சொன்ன மாதிரி இந்த வருத்தமாக போய் காசு கொடுக்குற மாதிரியா அண்டைக்குறால் சொன்னார்.
1: சில
0: விட தலைகளா கொண்டு காலால கொண்டு சாப்பாடு எல்லாம் குடுப்பினமோ
1: கொஞ்சம்
0: அதையோடு சொன்னால் சரி அதான் சொல்லி சும்மா பிரச்சனை உருவாக்க வராதப்படுவான். அதான் இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் இதுக்கு?
1: இதங்க என்ன செய்யலாம் இதுக்கு வந்து பாப்ப
0: அசிங்கமா போச்சு. நடிகர் சங்கம் தொடங்க கூடாது, திரைப்பட சங்கம் தொடங்க கூடாது கனடாவில் சொல்லி இருக்கிற சங்கத்திலேயே உருப்படியா
1: போடுறதுக்கு ஒரு லேடி புடிக்கிற கஷ்டமா கிடக்கு, எங்கட கஷ்டமா இருக்கு
0: தெரிஞ்சாத்தான் இதுக்கு தான். இப்ப எங்கட சங்கம் வச்சா தலைவருக்கு அப்ப ஜனங்கள் போ அதால போய்க்கல நீங்கள அது சொல்லிட்டாக்கண்ட ஆமி உடுப்ப போட்டுட்டு நம்ம ஆமான்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று கிடக்குதா இல்ல எங்கட இவர் இருக்கிறார் இல்ல அவர் அங்க இப்ப வீட்டை சும்மா இருக்கிறார்.
1: வீட்டை சும்மா இருக்கிறவர் வந்து மூணாக்கானா
0: மூணாக்கானா சொல்லி இருக்கிறாராம் சாந்தன் பேரழிவாளன் முருகன் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் சொல்லி
1: பதவியில் இருக்கீங்க
0: ஒன்று செய்ய இப்ப எதிராயம் இருக்கீங்களா வீட்டை சும்மா குந்தி கொண்டிருக்கிறார் இப்ப விடுறார் விடுங்க என்ன ஜெந்து பார்த்து விடுறாரு தெரியல எனக்கு நேரம் கண்டா இப்போ எனக்கு என்ன நடக்கப்பட்டே தெரியா கிடக்கு தானே எல்லாம்
1: சந்தர்ப்பவாதிகள்
0: அன்னைக்கு இப்படித்தான் ஒரு படி தான் ரேடியோ உங்களோட இதுல கேமரா பூட்டி இருக்கோம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் பூட்டி கனெக்ஷன் போட்டு கூட
1: பள்ளிக்கூடம்
2: நேர்கள் இதுவரை கேட்டது விகடம் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு.
3: குழந்தைகள் முதல் வயது வந்தவர் வரை கண்ணாடி தேவைகள் எதுவாக இருந்தாலும்
4: ஆப்டிமார்ட் அனைத்து காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
3: ஜிடிஏ யில் தகுந்த கண்ணாடிகளை பல வருடங்களாக வழங்கி வரும்
4: ஆப்டிமார்ட் ஸ்கார்ப்ரோவில் 3351 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்
3: 416-297-9903
4: 3151 எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட்
3: 416-266-3389 ஏஜெக்ஸ் இல் 1901 ஹாவோர்ட் அவென்யூ நார்த்
4: 905-428-3131 ஆப்டிமார்ட் Come on. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர் ஆஸ்மா அலர்ஜி தோல் பிரச்சனைகள் மூட்டு மற்றும் முதுகுவலி நீரிழிவு உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ் கால் 647-327-81

0: தேவைப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை 6479247638 416-897-0919.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
2: நேரம் 3:30 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். தொலைபேசி பக்கத்தில் 20 பாகை செல்சியஸாக இருக்கிறது, 24 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்கு திசைக்கு மணிக்கு 14 கிலோமீட்டர் பக்கத்தில் பிதிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 பாகை செல்சியஸாக குறைவடையும். இன்றைய பகல் பொழுது 23 பாகை செல்சியஸாக இருக்கும், ஆனால் 29 பாகை செல்சியஸாக உணரப்படும். முயல் மூட்டத்தோடும் மதிய பொழுதிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுதும் மழை பெய்யலாம், 30%. 19 பாகை செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் திங்கட்கிழமை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியிலன் மிகழ்கூட்டம் நிறைந்து காணப்படும். திங்கட்கிழமையில் லேசான மழை துறலுக்கான வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 20 பாகை செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் செவ்வாய்க்கிழமை 28 பாகை செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமையும் 28 பாகை செல்சியஸாக இருக்கும். 2 நாட்களுமே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சூரிய ஒளியிலன் மிகழ்கூட்டம் நிறைந்து காணப்படும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கிறது. கே.ஜே. ஜெயசுதாஸ் சாவித்ரி பாடுகின்ற பாடல் வயசு பொண்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 Lotus Funeral and Cremation.com. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் FM.
2: நேரம் 3:38 சிஎம்ஆர் தமிழ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 உங்களுக்கு ஆனால் நீங்களும் கலந்து கொள்ளலாம். உன்னிகிருஷ்ணன் சாய்ந்தவி பாடுகின்ற பாடல் இது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
6: 416-990-2462. பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 100.3.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்ல, கிடைச்சிட்டது.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR டிவியை வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். CMR டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: நான்கு மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்க 416-593-0055 படிக்க அதிகாலை செய்தி அறிக்கையை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து ரியோஸ் நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியையும் வைகர வசந்தம் நிகழ்ச்சியினையும் 6 மணி வரை நீங்கள் கேட்கலாம். வலிக்கும் இந்த பாடல் SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடுகின்ற பாடல்.

0: நேரம் 4 மணி.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரலை கோரும் தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் நடைபெறுகிறது. இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார முயற்சி குறித்து அரசாங்கமும் மத்திய வங்கியும் தெரிவித்து வரும் கருத்துக்கள் யதார்த்தத்துக்கு புறம்பானவை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹெர்ஷல் டி சில்வா தெரிவித்துள்ளார். முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. லே கொண்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்ற பெயர் பலகையை ஒன்றாரியோ மாகாண முதல்வர் டாக்போர் திறந்து வைத்துள்ளார். நோர்வே மன்னர் ஹர்லாட் காலமானதைத் தொடர்ந்து அவரது மகன் இளவரசர் ஹக்ஹோன் புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்திட

0: நேரம் 4:02 இப்பொழுது முதல் உங்களுக்கு ஆனந்தில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165930055 டொரண்டோ பெரும்பாக்கத்தில் முகில்கூட்டம் காணப்படுகிறது. 20 பாக செல்வதாக இருக்கிறது. 24 பாக செல்வதாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் பக்கத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது இன்னும் 1 செல்சியஸ் குறைவடையும், 19 பாக செல்வதாக குறைவடையும். இதை பகல் பொழுது 23 பாக செல்வதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதிய பொழுதிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. 23 பாக செல்சியஸாக இருந்தாலும் 28 பாக செல்சியஸாக உணரப்படும். இரவு பொழுது 19 பாக செல்சியஸாக குறைவடையும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சூரியோடியுடன் முகில்கூட்டம் அமைந்து காணப்படும். திங்கட்கிழமை 25 பாக செல்சியஸ், 40% மழைக்குரிய வாய்ப்புகள். செவ்வாய்க்கிழமை 28 பாக செல்சியஸ், அதே போன்று புதன்கிழமையும் 28 பாக செல்சியஸ். 2 நாட்களுமே சூரியோடியுடன் முகில்கூட்டம் அமைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது முதல் 5 மணி வரை உங்களுக்கான சில கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். 4165930055 வழியாக இணைந்து கொள்ளும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், வழிபடுகிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், வழிபடுகிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்கள், இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். தள்ளிவிட்டார்களா? சரி, ஹரிகரன் ஸ்ரீயாகுஷன் பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. பாடலை ஒலிபரப்புறவர்கள் குறுக்கு கேள்வி. சரி,

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேற்றோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
2: நேரம் 4:12 நிமிடம். உங்களுக்கான சிலை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
3: ஜல்லிக்கட்டு படத்தில் ஏடியிலே ஒரு ஓடம் என்ற பாடலை CMR நேர்கள், CMR அறிவிப்பாளர், CMR விளம்பரதாரர், கார உறவுகள், கார விபில் மற்ற சுவாரிடிங் சுந்தரி மற்றும் பவனியா உறவுகள் உங்களுடன் சேர்ந்து அழகான பாடலை கேட்டு ரசிப்போம்.
2: சரி, இது உங்களுக்காக பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி. வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.
2: சரி, மலேசியா வாசுதேவன் பாடுகின்ற பாடல் ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. விளங்கவில்லை, சொல்ல வந்தீர்கள்?
3: உங்களோட நிகழ்ச்சிகளும் நன்றிகளும் பாரு.
2: சரி, நன்றி நன்றி. இதோ பாடல் அளிக்கிறது.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: என் மாநிலா சுமதி இந்த வெட்டிங் வருகுது இல்லே?
2: ஓமண்ணா அண்ணியும் வாரண்டவர்.
1: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
2: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
3: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-705. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 4:18. உங்களுக்கான சினை கேட்டுக்கொள்கிறீர்கள். 5 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை நீங்களும் பாடல்களை கேட்க 4165-99-3005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயர் வணக்கம் அழைப்பிலிருக்கிறீர்கள். ரஞ்சன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்து இருக்கிறீர்கள்? ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் இது உங்களுக்காக பாடல் ஒலிக்கிறது. நன்றி ரஞ்சன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்கேன்.

0: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பால் ஆண்டு 101.3.
1: SC4K Coding and Robotics 4 முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹைஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374
2: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
3: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
4: நேரம் 4:26 வரை நீங்களும் பாடல்களை கேட்க 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வழங்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: சிஎம்ஆரின் வேட்டையனுக்கு அதிகாலை வணக்கங்கள். இது பெனட்.
4: பெனட் சொல்லுங்கள். அதில் வேட்டையனா? என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
5: எனக்கு நேற்று இந்த நாளை திரைப்படத்தில இருந்து எஸ்பிபி பாடினேன். பாடும் போது நான் சென்றல் சார்.
4: சார், நேற்றைய ஞாபகம் இன்றும் வருகிறது, நாளையும் வருகிறது இல்லை, அப்படி என்ன ஞாபகம் உங்களுக்கு வரும்?
5: ஐயா, சொன்னால் உலகமே அழிஞ்சிடும் ஐயா.
4: சரி, வேண்டாம், அதுக்குள்ள நாக்கள் வணங்குகிறோம், அளவோடு இருப்போம். சரி, இதோ எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள மிக்க பெனட். நன்றி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Everything okay, no problem and dinam
2: bar kalamu closing da adikira nadi
3: customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradhi Selvam 416 268 0155, 416 268 0155.
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா செல்வம்.
1: சரி சரி.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

0: 4:31 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை நீங்கள் பாடல்களை கேட்க 4165939 தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 20 பாகசெல்சியஸாக இருக்கிறது. 24 பாகசெல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 பாகசெல்சியஸாக உணரப்படுது. இன்றைய பகல் பொழுது 23 பாகசெல்சியஸாக இருக்கும். உலர்நிலை 28 பாகசெல்சியஸாக இருக்கும். மதிய பொழுதிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுதும் மழை தொடரலாம். திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சூரிய ஒளியில் மகிழ்குற்றம் நினைந்து காணப்படும். ஆனால் மழைக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. பொங்கலுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நல்லவங்களை
0: சொல்லுங்கள். என்ன பாடலை தெரிவு செய்ய போறீங்க, செய்திருக்கிறீர்கள்? உதயகீதம் திரைப்படத்தில் நடைபெற்ற பாடல் இது. உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கே சரி. இது பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற பாடல் இது. அதற்கு முதல்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA Credit.
3: நான்கு மணி 40 நிமிடம் உங்களுக்கு ஆனால் கண்டு கொடுக்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165930055 மணி வரை நீங்களும் பாடல்களை கேட்கலாம். சரி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன்.
3: சொல்லுங்கள் கண்ணன், என்ன பாடல்? சரி, இது கோவை கமலா மற்றும் குழுவினர் பாடல். பாடல் நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கும்.
4: நன்றி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
7: நேரம் 4:47, உங்களுக்கான நிகழ்ச்சியை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 5 அதிகாலை செய்தி அறிக்கையை கேட்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், நான் ஜெயக்கிறேன்.
7: ஜெயா, சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: நான்
7: புதிய திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்கேன்.

0: CMR 101.3. More music, more fun.
1: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. சஹாஜா.
2: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் பேக் டு ஸ்கூல் சேல் ஆகஸ்ட் 24 முதல் செப்டம்பர் 6 தேதி வரை. அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில். இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்காப்ரோ. 416-759-2600.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
4: CMR 101.3 FM.
5: உங்களுக்கான நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வர நேர சந்திப்பு. வணக்கம். மலைப்பிள்ளையர்கள் ஜார் பேசுகிறீர்கள்.
6: வணக்கம். சுந்தரலிங்கம்
5: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
6: நீங்க நல்லா இருக்கணும். இந்த நாடு முன்னேற
5: சார், இது உங்களுக்காக. இந்திய கணி திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எஸ் ஜானகி குழுவினர் பாடுகின்ற பாடலில் நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்க.
6: நன்றி, வணக்கம்.
5: ஒலிக்கும் இந்த பாடலோடு நிலவுக்கு வருகிறது உங்களுக்கு ஆனர்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.

படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: நேரம் அதிகாலை 5 மணி. சிஎம் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரலை கோரும் தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் நடைபெறுகிறது. முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. ஒன்டாரியோ லேக் நவ் அண்ட் ஆல்வேஸ் என்ற பெயர் பலகை ஒன்டாரியோ முதல்வர் டக் போர் திறந்து வைத்துள்ளார். நோர்வே மன்னன் ஹர்லாட் காலமானதைத் தொடர்ந்து அவரது மகன் இளவரசர் ஹாகோன் புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண ஆதீன பிரதி பொதுத் தலைவர் போதகர் அன்டனி செபஸ்டியன் மீது கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதல் காயமடைந்த போதகர் அன்டனி செபஸ்டியன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை காவல்துறையில் முறைப்பாடும் பதிவும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்ப்பாண ஆதீன பிரதி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போதகர் செபஸ்டியன் திருச்சபையின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையே வகித்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து வருகிறதிலிருந்த விசேட குழுவின் ஏற்பாட்டில் தென்னிந்திய திருத்தபையில் பணியாற்றும் போதகர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கான ஒன்று குடல் மற்றும் பயிற்சி நிகழ்வுகள் கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வந்தன. மேலும் யாழ்ப்பாண ஆதீன நிர்வாகம் மற்றும் அதன் நிதி நடவடிக்கைகள் தொடர்பாக போதகர் செபஸ்டியன் கடந்த காலங்களில் கேள்விகளை எழுப்பி வந்ததாகவும் சில நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் நபர் தென்னிந்திய திருத்தபையிலிருந்து பிரிந்து சென்று அமெரிக்கன் இலங்கை மிஷன் திருச்சபையுடன் முன்னால் தொடர்புடையவராக இருந்த பின்னர் மீண்டும் தென்னிந்திய திருச்சபையுடன் இணைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச மகாநாடு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகிறது. நீதிக்கான நீள் பயணம் என்ற தோணிப்பொருளில் நடைபெறும் இந்த மாநாட்டில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. யுத்தம் நிறைவடைந்த பின்னர் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சர்வதேச மாநாட்டில் அரசியல் பிரதிநிதிகள், மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மதத் தலைவர்கள், பொதுமக்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் பங்கேற்றனர். மேலும் வலிந்து காணாமல் அல்லது பலவிதமாக காணாமலாக்கப்படல் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழு உறுப்பினர் அனா லொரனா மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய விவகாரங்களுக்கான பணிப்பாளர் ஸ்மிருதி சிங் ஆகியோரும் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 30 அனுஷ்டிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் தனித்தனியாக ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வுகளில் பங்கேற்பதில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்துள்ளது. இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார முயற்சி குறித்து அரசாங்கமும் மத்திய வங்கியும் தெரிவித்து வரும் கருத்துக்கள் யதார்த்தத்துக்கு புறம்பாலவில அகில மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரஸ் டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் கடன் செலுத்தும் திறத்தை வெறுமனவே மொத்த வெளிநாட்டு கையிருப்பை அடிப்படையாக கொண்டு மதிப்பிட முடியாது என்று கூறினார். சர்வதேச நாணய நிதியத்தின் கையிருப்பு போதுமான அளவு மதிப்பீட்டின்படி பாதுகாப்பான நிலையை அடைய இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு 12 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்க வேண்டும் என்றும், தற்பொழுது அது சுமார் 6.5 பில்லியன் டாலர்கள் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் 2028 பின்னர் ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய கடன் தொகை 4 மில்லியன் டாலர்களாகவும், 29 முதல் 31 வரையிலான காலப்பகுதியில் அது 5 முதல் 6 பில்லியன் டாலராக அதிகரிக்கக்கூடும் என அவர் தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார வளர்ச்சி போதுமான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவில்லை என்றும், அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்துக்கு ஏற்ப மக்களின் உண்மையான ஊதியம் அதிகரிக்காததால் வறுமை வீதம் 26 முதல் 27% வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். எதிர்காலத்தில் இலங்கை காவல்துறை சேவைக்கு 10,000 புதிய உத்தியோகர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிபர் பிரயந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார். ஊவா மாகாண பிரதியை காவல்துறை அதிபர் அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றிய அவர், காவல்துறை சேவைக்கு தற்பொழுது சுமார் 38,000 உத்தியோகத்தர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக குறிப்பிட்டார். மனிதவளம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளின் பற்றாக்குறை குறித்து ஜனாதிபதி மற்றும் அமைச்சரிடம் அறிவித்ததைத் தொடர்ந்து 10,000 பேரை புதிதாக இணைத்துக் கொள்ள அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஓய்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வருடம் தோறும் சுமார் 2,000 உத்தியோகத்தர்கள் காவல்துறை சேவையிலிருந்து விலகுவதாகவும் காவல்துறை அதிபர் சுட்டிக்காட்டினார். டெல்லியில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பற்றிய திருத்தப் பணியின் கீழ் சுமார் 47,70,000 வாக்காளர் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் போகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் மொத்தம் 1,45,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் வீடு வீடாக நடத்தப்பட்ட சரிபார்ப்பில் சுமார் 97,50,000 பேரின் பதிவுகள் உறுதி செய்யப்பட்டு டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது மொத்த வாக்காளர்களின் சுமார் 67.18% இடமாற்றம் இறப்பு உள்ளிட்ட காரணங்களால் பலரின் பெயர்கள் வரவு பட்டியலில் இடம்பெறாமல் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெயர்கள் விடுபட்டவர்கள் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 30 வரை கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபங்களை சமர்ப்பித்து மீண்டும் தங்கள் பெயர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்க முடியும். இறுதி வாக்காளர் பட்டியல் நவம்பர் 4 வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு தொடர்பாக அவ்வப்போது மேற்கொள்ளப்படும் மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக வழங்கப்பட்டு வந்த Z+ மற்றும் பாதுகாப்பு தற்பொழுது Z பிரிவாக குறைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த பாதுகாப்பு மேலும் குறைக்கப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாடுகளை மு க ஸ்டாலினுக்கு தமிழக காவல்துறையினர் மூலம் குறைந்த எண்ணிக்கையிலான பாதுகாப்பு பணியாளர்கள் பாதுகாப்பு வழங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் சென்னை சினோல வீதியிலுள்ள இல்லத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம், வெனிசுலா இடைக்கால ஜனாதிபதி டெல்சி நிர்வாகமும் வெனிசுலாவின் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும் புதிய ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சுமார் 65 பில்லியன் பீப்பாய்கள் நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் வளத்தை கொண்ட 17 எண்ணெய் வகைகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக வெனிசுலா அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக சுமார் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்யப்படும் என்றும் வெனிசுலா அரசுக்கு 209 பில்லியன் டாலருக்கும் அதிகமான வருமானம் கிடைக்கலாமெனவும் கூறப்படுகிறது. புதிய தனியார் நிறுவனத்தின் உற்பத்தியில் அமெரிக்காவுக்கு சுமார் 55% கட்டுப்பாடு கிடைக்கும் என அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் ஒப்பந்தத்தின் முழுமையான ஆவணம் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த ஒப்பந்தம் உடனடியாக அமெரிக்காவில் பெட்ரோல் விலையை குறைக்கும் என எதிர்பார்க்க முடியாது. பல ஆண்டுகளாக போதிய முதலீடு இல்லாமல் சேதமடைந்துள்ள வெனிசுலாவின் எண்ணெய் உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டமைக்க பல ஆண்டுகளுக்கு பல பில்லியன் டாலர்களும் தேவைப்படும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதற்கிடையில் வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தி பெரிய அளவில் அதிகரித்தால் அது கனடாவின் எண்ணெய் தொழில்துறைக்கு போட்டியை அதிகரிக்கக்கூடும். கனடாவும் வெனிசுலாவும் ஒரே வகையான கனரக கச்சா எண்ணெய் உற்பத்தியை செய்வதால் அமெரிக்க வளைகுடா கடற்கரையில் சந்தையில் வெனிசுலாவின் எண்ணெய் மீண்டும் அதிகளவில் வருவது கனடிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். இனிப்பினும் வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தி உடனடியாக பெரிய அளவில் உயர வாய்ப்பில்லை என்பதால் கனடாவின் எண்ணெய் துறையில் ஏற்படும் தாக்கமும் குறுகிய காலத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றார்கள். ஹேமில்டனுக்கு அருகே உள்ள வினோனா பகுதியில் லேக் ஒன்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்ற பெயர் பலகையை நேற்று சனிக்கிழமை ஒன்டாரியோ முதல்வர் டக்போர் திறந்து வைத்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒன்டாரியோ ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என மாற்றும் உத்தரவில் கையெழுத்திட்ட 2 நாட்களுக்கு பிறகு போட்டியின் இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. ட்ரம்ப் விரும்பிய பெயரை அவர் அழைக்கலாம், ஆனால் உலகின் மற்ற பகுதிகள் எப்பொழுதும் இதை லேக் ஒன்டாரியோ என்று அழைக்கும் என டக்போர் தெரிவித்தார். கனடா வலிமையானது உறுதியமான நாடு என்றும் மிரட்டலுக்கு ஒருபோதும் பின்வாங்காது என்றும் அவர் கூறினார். கனடா அமைக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஆகஸ்ட் 21 முடிந்த நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் மேலும் அதிகரித்துள்ளது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததற்கு இருதரப்பும் ஒருவரிருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். பிரதமர் மாகாண தலைமையிலான மத்திய அரசு அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கைகள் செப்டம்பர் 8 முதல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கனடாவின் இறையாண்மையை பாதுகாப்பதில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை என்றும் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு கனடா பின்வாங்காது என்றும் டக்ஃபோல் வலியுறுத்தியுள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
0: நோர்வே மன்னர் ஹராரால்ட் தனது 89வது வயதில் காலமானதைத் தொடர்ந்து அவரது மகன் இளவரசர் ஹக்கோன் புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ளார். சுமார் 35 ஆண்டுகள் நோர்வே ஆட்சித மன்னர் ஹராரால்ட்டின் மறைவால் நாடு முழுவதும் தூக்கம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் ஓஸ்லோவிலே பொதுமக்கள் மலர்களை சமர்ப்பித்து அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். மன்னர் ஹராரால்ட்டை நகைச்சுவை உணர்வும் பரிவும் கொண்ட மன்னராக மக்கள் நினைவு கூறுகின்றார்கள். 53 வயதான ஹக்கோன் தனது தந்தையின் அரச பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அவரது மகள் 22 வயதான இளவரசி என்கிரிட் அலெக்சாண்ட்ரா பட்டத்து இளவரசியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். புதிய மன்னர் ஹக்கோனுக்கு பிரதமர் ஜோனஸ் கால் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வரும் செவ்வாய்க்கிழமை ஹக்கோன் புதிய நோர்வே நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டப்படி உறுதிமொழி ஏற்க உள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் பாலஸ்தீனர்களுக்கான முக்கிய தொழிற்பயிற்சி நிலையமான கலாண்டியா பயிற்சி மையம் இஸ்ரேலிய நடவடிக்கைகளால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாலஸ்தீன அகதிகளுக்கான நிவாரணம் மற்றும் வேலைவாய்ப்பு நிறுவனம் நிர்வகித்து வரும் இந்த மையம் ஜெருசலேமில் செயல்பட்டு வரும் பழமையான கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை நண்பகல் இஸ்ரேலிய படையினர் மைய வளாகத்திலிருந்து வெளியேறியிருந்தாலும் அந்த பகுதியில் இஸ்ரேலியால் இல்லாத விமானம் தொடர்ந்து கண்காணிப்பில் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பாலஸ்தீனர்கள் மையத்துக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் இஸ்ரேலிய படையினர் எந்த நேரத்திலும் மீண்டும் வளாகத்துக்குள் நுழையக்கூடும் என அச்சம் நிலவுகிறது. பாலஸ்தீன இளைஞர்களுக்கு தொழில்துறை திறன்களையும் வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகளையும் வழங்கி வந்த இந்த நிலையத்தின் எதிர்காலம் தற்பொழுது கேள்விக்குறியாகியுள்ளது. கலண்டியா பயிற்சி மையம் மூடப்பட்டால் கிழக்கு ஜெருசலேமில் பாலஸ்தீனர்களுக்கான தொழிற்கல்வி வாய்ப்புகளில் குறிப்பிடத்தக்க பாதிப்பு ஏற்படும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவருக்கான உண்மை நீதி மற்றும் பொறுப்புகளை கூறும் தமிழ் சாமியார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தி செல்வா அரங்கில் நடைபெறுகிறது. முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. லேக் ஒன்றாரியோ நவ் அண்ட் ஓல்வேஸ் என்ற பெயர் பலகையை ஒன்றாரியோ மாகாண முதல்வர் டக்போர் திறந்து வைத்தார். நோர்வே மன்னர் ஹாரால்ட் காலமானதை தொடர்ந்து அவரது மகன் இளவரசர் ஹக்கோன் புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தொடர்ந்து பின்பாகத்தில் 20 பாகத்தில் இதாக இருக்கிறது. இப்படி லேசான மலைத்தூரல் காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு திசை நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகவங்கும் பெரும்பாலான இடங்களிலே மழை பெய்ய ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய பகற்பொழுதும் 23 பாகை செலுத்ததாக இருக்கும். 29 பாகை செலுத்ததாக உணரப்படும். பகற்பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 19 பாகை செலுத்ததாக குறைவடையும். இரவு பொழுதும் 40% மழைக்குரிய வாய்ப்புகள். திங்கட்கிழமை 24 பாகை செலுத்ததாக இருக்கும். விடிவிளக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் திங்கட்கிழமை இருக்கிறது. திங்கட்கிழமை இரவு பொழுது 20 பாகை செலுத்ததாக குறைவடைந்து செவ்வாயும் புதனும் சூரிய ஒளியிலும் முகிர்கூட்டம் இணைந்து காணப்படும். 2 நாட்களுமே 28 பாகை செலுத்ததாக இருக்கும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்ற இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 18 பாகை செலுத்ததாக இருக்கும் பற்றி இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர விளம்பரங்களை தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 9067-667-7200.
4: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேரம் 5:18. இப்பொழுது முதல்ல ரியோசை நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.

நிறை மனத்தோடு தொழுதிடும் போது நிம்மதி தருவது பள்ளிவாசல். உரைகளை நீக்கும் கடமையை ஊக்கும் அறமிகும் தளமே பள்ளிவாசல், இன்ப நெறிமிகும் தளமே.

பாண்டியும் அரசனும் வேதமில்லாமல் இணையும் தளமே பள்ளிவாசல். மாண்புறு அன்பும் நேசம் ஓங்கிட மகிழ்வாய் உதவிடும் பள்ளிவாசல். ஆண்டவன் ரஹ்மத் என்று

சொர்க்கம் சென்றிட அறிவுரை கூறும் சோபித தலமே பள்ளிவாசல். துர்ப்பவ நோயை போக்கிய நாளும் தூய்மை கொடுப்பது பள்ளிவாசல். நற்பய நாட்டும் தீ

ASMR வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

எல்லா விதமான துன்பங்களும் கவலைகளும் ஏமாற்றம் என்பதிலிருந்து தான் உருவாகி வரும். எதிர்பார்த்தல் என்பதானது ஏமாற்றத்தில் கொண்டு நிறுத்துகிறது. உறவினரிடமோ அல்லது ஒருவரிடம் நட்பு தொடர்பு வைத்திருந்தால் அவர் எனக்கு இன்று என்ன செய்ய வேண்டும், அவர் மூலமாக எனக்கு இது வர வேண்டும், அவை இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என நினைத்து நினைத்து எதிர்பார்க்க பழகிக் கொள்கின்றோம். இத்தகைய எதிர்பார்ப்பு

அளவிலே ஈடேறி வருமா என்றால் வரவே வராது. ஏனென்றால் இந்த எதிர்பார்த்தல் என்பதில் நான்கு வகைகள் இருக்கின்றன. நீங்கள் ஒன்று தேவை என்று எந்த அளவிலே வைக்கின்றீர்களோ அந்த அளவிலே அவர் ஒப்புக்கொள்ள முடியாது. தேவை என்பதை முதலில் அவர் ஏற்றுக்கொண்டாலும், தேவை மற்றும் அதன் அளவு இரண்டையும் ஒப்புக்கொண்டாலும், நீங்கள் கற்பனை கொண்டிருக்கின்ற முறையோ காலக்கெடுவையோ அவர் ஒப்புக்கொள்ளாத நிலை இருக்கும். இதைத்தான் ஆங்கிலத்தில் ஜட்மெண்ட் ஆஃப் நீட், ஜட்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி, ஜட்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் ஜட்மெண்ட் ஆஃப் டைம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நான்கு அளவைகள் ஒவ்வொருவரோடு அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி அவர்கள் மூலமாக கிடைக்காது. ஒவ்வொரு மாற்றத்திலும் பிணக்குற்று ஏமாற்றத்திற்கு ஆட்பட்டு அதனாலே துன்பமானது பெருகிக் கொண்டே போகிறது. இந்த அடிப்படையை தெரிந்து கொண்ட பின்னர் எதிர்பார்த்தல் என்பதை விட்டு விடுவது நல்லது என்று தெரிகிறது அல்லவா? விளைவு நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் நீங்கள் என்ன செயல் செய்கின்றீர்களோ அந்த செயலுக்கு தக்க விளைவு வந்துதான் ஆக வேண்டும். நல்லதை எண்ணி நல்லதை விழுங்கிக் கொண்டு பயனை உணர்ந்து கொண்டு எதிர்பாராது செய்ய வேண்டும். நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

நேரம் 5:47 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். இன்று ஆகஸ்ட் 30 2026 ஞாயிற்றுக்கிழமை. மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஆகஸ்ட் 30 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அதிகாலை வைகறை பொழுதில் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்காகவும்

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 4162 4462. எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா, 647-713-6049. பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: நேரம் 5:55 நிமிடம். வகையறை பொழுதிலே அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்று August 30 பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாட அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு,
2: many more happy returns of the day
1: baby ulikirkum paadalodu naanum vele petti sellum neram 6 mani irundhu neergal 10:30 vale palgalaachara nigalchiyai kekkalam 10:30 ku mellum cmr tamil fm in kaalai oliparappinai kekkalam 24 mani neram cmr h2 le tamil oliparappinai kekkalam 6 mani irundhu 10:30 vale neeradi oliparappodu ungalai magalvikka kaathirukkar jyothi jayakumar சரணிகளை மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் அன்புடன் எஸ்டி சந்தநாதன். சரணிகளை மீண்டும் மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்று செல்லும் நான் என்றும் அன்புடன் எஸ்டி சந்தநாதன் வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து என்னை பின்பற்றட்டும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்த வாசகம். அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கின்றாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மாட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானக தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.

தவம் செய்துதான் வரம் கேட்க வேண்டும். இவ்வாரத்திற்கு என்ன வரம் வேண்டும் என்ற செய்தியை அருள்தந்தை அமிர்தாஸ் டென்சிங் அவர்கள் வழங்குகிறார்.

இயேசுவில் அன்புக்குரிய நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். பொதுக்காலத்தின் 22வது ஞாயிற்றுக்கிழமை இன்று இறைவார்த்தையின் ஒளியிலே சிந்தித்து தவம் செய்து வரம் கேட்கும் நம்முடைய திருப்பயணத்தை தொடர்ந்து நடத்த இறைவன் நம்மை அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியின் பார்வையிலே நாம் கடவுளிடம் கேட்கக்கூடிய வரம், நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இறைவனுடைய திருவுளத்தை உணர்ந்து இயேசுவின் பாதையில் எப்பொழுதும் பயணிக்க வேண்டும். இயேசுவின் பாதையில் பயணிக்கக்கூடிய வரத்தை கேட்போம். அன்பு நண்பர்களே, அன்றாடம் நாம் கடவுள் மீது விசுவாசத்தை வெளிப்படுத்தி நம்முடைய ஆத்மாவை சரி செய்து கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியின் மூலமாக நாம் கடந்த வார நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தம் செய்து மீண்டும் கடவுளுக்கு உகந்த மக்களாக வாழ்வதற்கு உறுதி எடுக்கக்கூடிய பணியை, அந்த ஒரு பண்பை காலம் காலமாக வளர்த்து வருகின்றோம். அது நற்செய்தியின் பார்வையிலே வெளிப்படுகின்ற போது இன்னும் அழகாக இருக்கிறது. எனவே இன்று இயேசு கற்றுத்தரக்கூடிய அந்த பாடம், நாம் கேட்கக்கூடிய அந்த திருப்பயணத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த வரத்திற்கான பார்வை எது? இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் என்னை எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு பின்தொடரட்டும். தன்னலம் துறத்தல் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றல், இதில்தான் நாம் எப்பொழுதுமே பின்தங்கி விடுகிறோம். தன்னலம் துறக்காமல் எந்த ஒரு நற்செயலும் இறைவனுடைய செயலாக மாற முடியாது. எல்லா செயல்களிலும் நன்மைத்தனத்திலும் தன்னுடைய ஒரு நலம் அங்கு வெளிப்பட்டதென்றால் அது இறைவனுக்கு உகந்த செயல்பாடாக இருக்காது. எனவே கேட்டுவிட்டார் நான் செய்து விடுகின்றேன், எனக்கு நேரம் இருந்தது நான் செய்து விட்டேன், இந்ததை செய்தால் இப்படி நடந்துவிடும் என்ற மனப்பான்மையை விட நான் செய்கின்ற இந்த செயல் எனக்கானது அல்ல, இது கடவுளுக்கு உகந்தது, இதை நான் செய்தால்தான் இந்த செயல் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படும், இது கடவுளுடைய விருப்பம் என்று தேர்ந்து தெளிந்து செய்யக்கூடிய அத்தனை செயலும் கடவுளுக்கு உகந்த செயல். இந்த பார்வையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக நாம் கடவுளிடம் ஞானம் கேட்க வேண்டும். இப்படி ஒரு பார்வையை இயேசுவோடு நாம் பயணித்தால் மட்டும்தான் கொண்டிருக்க முடியும். எனவே இயேசுவோடு நெருக்கமாக நாம் செய்யக்கூடிய பயணத்தின் விளைவாக தன்னலத்தை துறப்பதும் பிறர் நலனத்திற்காக தியாகம் செய்வதும் இயல்பாக நடக்கும், நடந்துவிடும். அதில் இருக்கக்கூடிய மேன்மை மகிழ்ச்சியும் அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. அன்பு நண்பர்களே, எந்த ஒரு சூழலிலும் எனக்காக வென்று எதையும் செய்யாமல் இது கடவுளுடைய விருப்பம் எனவே நான் இதை செய்கிறேன் என்று மன நிம்மதியோடு செய்யக்கூடிய செயல்களெல்லாம் நாம் என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது, எத்தகைய அளவுக்கு பாராட்டினாலும் நாம் நிறைவடைய முடியாது. அது கடவுள் நம்முடைய அகத்தின் முழுமையாக இருந்து நாம் கடவுளில் முழுமையாக ஒன்றிணைந்து விடுவோம். அந்த பேரின்பத்தை இயேசு நமக்கு, நாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். கடவுளோடு ஒன்றிணையக்கூடிய, முழுமையாக ஒன்றிணையக்கூடிய அந்த பண்பை என்னை பின்பற்றும் நீங்களும் கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு ஆசைப்படுகின்றார். நல்லதுதானே, தன்னுடைய பிள்ளைகள் தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த நிம்மதியை பெற வேண்டும் என்று விரும்புவது இயல்புதானே. ஒருவேளை எனக்கு ஒரு அருள்பணியாளராக சந்தேகம் கிடைக்கின்றது, நீங்கள் பெற்றோர் உண்மையிலேயே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இல்லை என்றால் ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இந்த பொருளாதார மேம்பாடு, சகல வசதிகள், சொகுசுகள் இவற்றையெல்லாம் என் பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். காரணம், மக்கள் மத்தியிலேயே நட்புறவு வளருவதற்கு கிறித்தவர்கள் காரணமாக இருக்க வேண்டும். அங்கே
பொருளாசையும் சொகுசு வாழ்க்கைக்குமான முதன்மை இருந்ததென்றால் நாம் கடவுளுக்கு சாட்சியாக இருக்க முடியாது. எனவே கிறித்தவ பெற்றவர்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று ஜபிப்பதும், அதற்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருத்திக் கொள்வதும் திடப்படுத்திக் கொள்வதும் இன்றியமையாதது. ஆனால் இது சாத்தியம் அல்ல. நன்றாக யோசித்து பாருங்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய இறையாட்சி என்ற ஒரு புதிய பாதைக்கு பேதுருவை தேர்ந்தெடுத்து, இந்த திருச்சபை உன்மீது கட்டுவேன், பாறையாகி உன்மீது கட்டுவேன் என்று வாக்குறுதி கொடுக்கக்கூடிய இயேசுபிரான் இன்றைய நற்செய்தியில் அவரை திருத்துகின்றார். பொறுப்பை கொடுத்து விட்டார் என்பதற்காக கடவுள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தலை நிறுத்திவிட மாட்டார். அது முழுமையாக நிறைவேறும் வரை தொடர்ந்து கடவுள் வழிகாட்டி கொண்டே இருப்பார். எனவே பேதுருவினுடைய ஒரு சவால் என்னவாக இருந்தது? இயேசுவை கண்கூடாக பார்க்கின்றார். இவர் உண்மையாகவே கடவுளின் மகன்தான் என்று கொண்டாடுகின்றார். ஆனால் ஒரு உண்மை அவருக்கும் கசப்பாக இருந்தது, நமக்கும் கசப்பாக இருக்கிறது. நீதியாளர்கள், நேர்மையாளர்கள், உண்மையாளர்கள் துன்பப்படக்கூடாது என்று. அதுதான் நம்முடைய சவாலாக இருக்கிறது. நேர்மையாளர்கள், உண்மையானவர்கள், பிறருக்காக உதவி செய்கிறவர்கள் நிச்சயமாக துன்பப்படுவார்கள், சிலுவையில் அறையப்படுவார்கள், அவமானப்படுவார்கள். இதை இயேசு தன்னுடைய வாழ்நாளில் சொல்லி கொண்டிருந்தார். அதை திருச்சபை தலைவருக்கு முதன்முறையாக பாடமாக கற்றுக் கொடுக்கின்றார். இயேசுவை பின்பற்றி சென்றவர்கள் புதுமைகளை பார்த்தார்கள், அதிசயமான பேருரைகளை பார்த்தார்கள். கடவுளை பற்றி இயேசு வெளிப்படுத்திய அந்த மாபெரும் வார்த்தைகளெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு மறந்து சென்று விடுவதல்ல, என்னை பின்பற்றுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். எல்லாவற்றையும் கேட்டு இன்புற்று மகிழ்ந்த மக்கள் எல்லோரும் இயேசுவை பின்பற்ற விரும்பவில்லை. அவர்களுக்கு இது தற்காலிக விடுதலையாக இருந்தது. எங்கள் குடும்ப கவலைகளை எல்லாம் தீர்ப்பதற்கும், நாங்கள் எங்களுடைய துன்பங்களை மறைப்பதற்கும் இது ஒரு வெளிச்சமாக இருந்தது. ஆனால் அவர் என்னுடைய உரையை கேட்டுவிட்டு போங்கள் என்று கலை நிகழ்ச்சியாக வழங்கவில்லை. மாறாக, என்னை பின்பற்றுங்கள், பின்பற்றுங்கள், என்னை தொடர்ந்து வாருங்கள், என்னை போல வாருங்கள் என்று அழைப்புக்கு பேதுருவே குழம்புகின்றார். எனவேதான் இயேசு மானுட மகன் இல்லை என்றால் இன்றைய காலகட்டத்தில் முழுக்கு பற்றி யாவரும் நாம் உண்மைக்காக, நேர்மைக்காக, பிறருடைய வாழ்வுக்காக நாம் துன்பப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும், ஏன் மரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது பேதுருவினுடைய புரிதல் வித்தியாசமாக இருந்தது. ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி யாருக்கும் நடக்கக்கூடாது. காரணம், நாங்கள் ஏழைகளுக்காக உதவுகிறோம், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக உழைக்கின்றோம், உண்மையை சொல்லியிருக்கின்றோம், எனவே நாங்கள் துன்பப்படக்கூடாது என்று சிந்திப்பது தவறானது என்று பேதுருவுக்கு காட்டுகின்றார். ஏனென்றால் திருச்சபையின் தலைவர்கள் அத்தனை பேரும் பிறருக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள். எனவே நீங்கள் துன்பமில்லாமல் வாழ வேண்டும், நோயில்லாமல் வாழ வேண்டும், இவையெல்லாம் பரிசாக கிடைக்க வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் எந்த அளவுக்கு இறையாட்சிக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அவமானப்படுவீர்கள், துன்பப்படுவீர்கள், இரத்தம் சிந்துவீர்கள், நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள், ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள். இவைகளெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், இவைகளை தேர்ந்து தெளியுங்கள். எப்பொழுது நான் என்னுடைய உண்மைக்காகவும் நன்மைத்தனத்திற்காகவும் பிறரை காப்பாற்றுவதற்காக பணி கொள்கையிலே தெளிவாக இருக்கின்ற பொழுது நான் துன்பம் அனுபவிப்பேன், அதனால் வரக்கூடிய துன்பத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று தேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவுதான் தெளிவு. நான் இப்படி ஒரு வேலையை செய்து விட்டேன், இந்த உறவை தக்க வைத்து விட்டேன் என்று கொள்ளக்கூடிய எல்லா தெளிவுகளையும் விட, ஒருவேளை எல்லா தெளிவுகளையும் இறைவனுடைய ஆசிரியரின் உதவியும் கேட்பதை விட உயர்ந்தது, நான் என்னுடைய பணிக்காக, கடவுளுடைய இறையாட்சிக்காக உழைக்கின்ற பொழுது நான் அவமானப்படுகிறேன், துன்பப்படுகிறேன், நான் துரத்தப்படுகிறேன், வெறுக்கப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்குதான் நாம் இறையாட்சிக்காக உழைப்பது, தேர்ந்து தெளிவது. அப்பொழுது இறைவாக்கினர் எராமியாவை போல நமக்கு ஒரு தைரியம் வரும், ஆற்றல் வரும். எனவே அந்த நேரம் சொல்வோம், நாம்
அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேச மாட்டேன் என்பேன். ஆகில் உன் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அதன் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. கடவுளுடைய வார்த்தை நான் தேர்ந்து தெளிந்து விட்டேன். இனி என்னை தடுப்பதற்கு எதுவும் இல்லை. என்னால் அடக்கி வைக்க முடியாது. நான் இறை வார்த்தைக்காக நான் என் உயிரை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு நான் வந்தோடுவான். அதைவிட பேரின்ப வாழ்வு எது? அதைவிட நிலைவான வாழ்வு, அதுதான் நிலையான வாழ்வு. அதுதான் நாம் இயேசுவினுடைய பயணத்தில் இணைந்து கொள்வதற்கான ஒரு பேராவல். எனவே அன்பு நண்பர்களே, இந்த நாளிலே இயேசு தியாகம் செய்வதற்கு அழைத்தார், தன்னலம் துறந்து வாழ்வதற்கு அழைத்தார் என்ற அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கையெல்லாம் முழுமையாக இணைந்து திருச்சபையாக பயணிக்க வரம் கேட்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.

மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மக்களாகிய நாங்கள் எங்கள் பிழைகளை பொறுத்து கொள்ள வேண்டுகின்றோம். திருந்தி வாழ்வதற்கும் திருத்தி வாழ்வதற்கும் மீண்டும் மீண்டும் எழும்புவதற்கும் மன உடல் மன வலிமையை எங்களுக்கு கொடுத்தருளும். பல்வேறு சந்தர்ப்ப சூழல்களால் நாங்கள் தடுக்க விழுந்து விடுகின்றோம். பேதுருவை போல பாதையை திசை மாற்றிவிட முயற்சி எடுக்கின்றோம். அந்த நேரத்தெல்லாம் நீர் எங்களை கடிந்து கொள்கின்றீர். எங்களை கடிந்து கொண்டு சரியான பாதையிலே நீர் அழைக்கின்றீர். அந்த அழைப்பை கேட்கும் தெளிவையும் அதை கேட்டு அதை வழி நடக்கக்கூடிய ஆற்றலையும் தாரும். அன்பு கடவுளே, நாங்கள் தடைகளை தாண்டி எழுவதற்கும் தடைகளிலிருந்து மீள்வதற்கும் தேவையான நல்லுறவுகளையும் நல்ல எண்ணங்களையும் உம்முடைய வார்த்தையின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றறுதலையும் அதிகரித்து அதிகரித்து நாங்கள் உம்முடைய பேரின்ப வாழ்வில் இணைய வேண்டும். கடவுளே, அவமானங்களையும் சிலுவைகளையும் சுமந்து வந்திருக்கக்கூடிய இந்த திருச்சபை என் மீதும் பிற நலனுக்காக சுமத்தக்கூடிய அந்த சிலுவைகளை ஏற்று நாங்கள் சுமந்து கொண்டு உம்முடைய பாதையில் என்றும் நிலைத்து நிற்க வரம் தாரும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.

இதே தொலைபேசி இலக்கங்களை உபயோகித்து நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக கூட நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 19 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் சில பகுதிகளிலே மிருதுவான மலைத்தூரல் காணப்படுகிறது. காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 19 கிலோமீட்டர். இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகை செல்சியஸ் பதிவாகும். இன்றைய பகல் பொழுதில் தொடர்ந்தும் மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்றைய பின்னிரவிலும் மழைப்பொழிவு தொடரும் என்றும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸ் பதிவாகும். தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே 4% உயர்ந்திருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 182.9% காணப்படுகிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் போக்குவரத்திலே எதுவித இடைஞ்சல்களும் இல்லாமல் சீராக அனைத்து பகுதிகளிலுமே வாகன போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலைஞர் நேரம் காலை 10:35. இன்றைய நாளில் பிறந்தநாள் திருமண நாள் போன்ற இனிய நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எமது அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்கள்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம்.

0: நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111 சஹாஜா. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
3: Come on, come on.

0: ஒடித்த பாடல் டிவிஐ நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஹாரிஸ் பாடியது. இது டிவிஐசிஎம்ஆர் நிறுவனத்தின் தயாரிப்பிலே வெளிவந்த பாடல். பாடல் காணிசை பிரவீன் மணி, பாடல் வரிகள் ஆல்பா சம்திங். கலைய நேரம் 10:45. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரலை கூறும் தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்றது. இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார மீட்சி குறித்து அரசாங்கமும் மத்திய வங்கியும் தெரிவித்து வரும் கருத்துக்கள் யதார்த்தத்துக்கு புறம்பானவை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஆர்சிடி சில்வா தெரிவித்திருக்கிறார். முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. லேக் ஒன்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்ற பெயர் பலகையை ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் திறந்து வைத்திருக்கிறார். நோர்வே மன்னர் ஹெரால்ட் காலமானதை தொடர்ந்து அவரது மகன் இளவரசர் ஹேகோன் புதிய மன்னராக பொறுப்பேற்றிருக்கிறார். சிஎம்ஆர் தமிழ்ஃபம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
0: ஒழிக்கும் பாடலோடு ஹரிஹரன், மகாலட்சுமி ஐயர். பூந்தோட்டம் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது பாடல். பாடல் கணிசை இசைஞானி இளையராஜா.

0: காலை நேரம் காலை 10 மணி ஆய் மதுரமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இலக்கம் 1600 மிட்லண்ட் ரோடில் அமைந்திருக்கின்ற ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் ஃபர்னிச்சர் நிறுவனத்திலிருந்து எமது குழுவினரை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய காலை பொழுதிலே அவர்கள் வழங்கப் போகின்ற தகவல்களோடு எஸ்டி செந்தில்நாதன். வணக்கம் எஸ்டி செந்தில்நாதன்.
1: ஆமாம்மா, வணக்கம் கமல் பாரதி.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி.
0: சரி, இன்று நேற்று நிறைய தகவல்களை வழங்கியிருந்தீர்கள், இன்று என்னெல்லாம் இருக்கின்றன? சரி, அதே தகவல்கள் தானா?
1: ஆமாம், அதே அனைத்துமே இருக்கின்றன. மேலதிகமாக வளர்ந்து நேற்று விற்பனை செய்யப்பட்டுள்ளதில் மீண்டும் புதிதாக இங்கே கொண்டு வந்து அழகுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தளவாடங்களையுமே நீங்கள் மிக மிக குறைந்த விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வரவேண்டிய இடத்தை மீண்டும் தருகிறோம். இலக்கம் 1600 மிட்லேண்ட் அவென்யூ, மிட்லேண்டுக்கும் மிட்லேண்ட் அவென்யூலே எல்ஸ்மியருக்கும் லோரன்ஸுக்கும் இடையிலே அமைந்திருக்கின்றது ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நிறுவனம். இவர்களே தயாரிப்பாளராக இருப்பதனால் நீங்கள் மிக மிக குறைந்த விலையிலே அனைத்தையுமே வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட இவர்களே தயாரிப்பாளர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த மெட்ரஸுகள் இவர்களிடமே அது சிறப்பாக இங்கே இருக்கிறது. எனவே நீங்கள் பிலோடோப் மெட்ரஸ் இருக்கிறது, இது 595 விற்பனை செய்யப்பட்டது. இப்பொழுது நேற்று மின்றும் இந்த செயலுக்காக 250 குறைக்கப்பட்டிருக்கிறது. இதைவிட ஹைபிரிட் பாக்கெட் காயில் மெட்ரஸ் இருக்கிறது, 950 விற்பனையானது, இப்பொழுது 395 விற்பனை செய்கிறார்கள். ஹைபிரிட் பாக்கெட் காயில் ஜெல் மெட்ரஸ் இருக்கிறது, 1495, இப்பொழுது 695 நீங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்குமே வாங்க முடியாத விலை என்பதை இவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இதைவிட சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் இருக்கிறது, 650 விற்பனை செய்யப்படுது, வெறும் 180 மட்டும் விற்பனை செய்கிறார்கள். The single mattress starting from 49.99 பெறுமதியானது, அதை விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளிக்கிழமை என்று சொல்லி வந்து வேண்டியதனால் 560 இருந்தது, இப்பொழுது 295 விற்பனை செய்கின்றார்கள். இதோட 5 டைனிங் செட் இன்னும் ஒன்று இருக்கிறது, ஹை சேர் ஹை டேபிளோடு இருக்கிறது, கிட்டத்தட்ட அந்த பப் ஸ்டைலில் இருக்கிறது, $820 விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது 495 விற்பனை செய்து கொண்டார்கள். அதோடு ரிலாக்ஸ்வெல் லக்ஸரி ஃபிலோ இருக்கிறது, பிலோ இருக்கிறது, நீங்கள் 14.95 வாங்கலாம். அதோடு நீங்கள் இந்த மெட்ரஸுகளை $295 மேல் வேண்டி சொன்னால் ஒரு லக்ஸரி பிலோ உங்களுக்கு இலவசமாக கிடைக்க போகும். $500 மேலே நீங்கள் வாங்கிட்டு சொன்னால் லக்ஸரி பிலோ அண்ட் மெட்ரஸ் இந்த ப்ரொடக்ஷன் அது உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே போல் லவ் செட் இருக்கிறது, லவ் சேர் இருக்கிறது 435, சேர் இருக்கிறது 195, காஃபி டேபிள் இப்பொழுது 3 இருக்கிறது, முன்பு விற்பனை செய்யப்பட்ட விலை 495, இப்பொழுது 195 விற்பனை செய்கின்றார்கள். சார், இவற்றையெல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருந்தால் எங்கே வாங்க வேண்டும் என்று சொன்னால், வங்கி வாங்குவதற்கு வர வேண்டும் என்று சொன்னால், இது எல்ஸ்மியருக்கும் லோரன்ஸுக்கும் இடையிலே மிட்லேண்ட் அவென்யூலே இலக்கம் 1600 மிட்லேண்ட் அவென்யூல் அமைந்திருக்கிறது. இப்பொழுது கூடுதலாக நீங்கள் மிட்லேண்ட் வீதியிலிருந்து நோர்த்திலிருந்து எல்ஸ்மியர் பக்கத்திலிருந்து லோரன்ஸ் பக்கமாக வரும்பொழுது வலதுபுறத்தில் அமைந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டென்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த டென்ட்டுக்கு ஒரு தனி கட்டிட தொகுதியாக இருக்கிறது. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே காட்சி அறை முன்னுக்கு இருக்கிறது, பின்னுக்கு அந்த தொழிலகம் இருக்கிறது. இங்கே தான் அந்த மெட்ரஸ்கள் எல்லாம் 100 விதம் தயாரிக்கப்படுவதாக இருக்கிறது. எனவே இந்த இப்பொழுது கனடா அமெரிக்கா இந்த வர்த்தக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கனடிய பொருட்கள், கனடிய உற்பத்தி, கனடிய விளைச்சல் இவற்றுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எல்லோருமே விரும்பி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், கனடிய தயாரிப்பு அதுவும் ஒரு தமிழர்களுடைய தொழிலகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது மெட்ரஸ்கள் எல்லாம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு நேரடியாக வாருங்கள், வந்து பாருங்கள், உங்களுக்கு தேவையான வாங்கிக்கலாம். தொலைபேசி இலக்கம் 416-759-2600 416-759-2600 416-759-2600 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இன்னும் ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன, விலை விவரங்கள் இருக்கின்றன. கமல் பாரதி, நாங்கள் அடுத்த தகவல் பொழுதிலே அதை தரப்போகின்றோம். உங்களுக்கு நன்றி. இந்த விலையிலே மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம். கலைஞர் நேரம் 10:55.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
6: Another Don Clean with the Don Dux.
7: Oh, he's doing dishes with Dawn Platinum.
8: The only soap trusted to save wildlife affected by oil.
7: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
8: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
7: Organize the fridge, the spice rack, the junk drawer.
8: What are you quacking on about? He's gonna make enchiladas.
7: More dishes? That's giving this duck goosebumps.
6: Dawn Platinum, the better grease getter.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
9: நாங்கள் பாடும் சிந்து சீமா தமிழகன் 101.3.
0: ஒழிக்கும் பாடல் எஸ் ராமச்சந்திரன் பாடியது. பாடல் காணிசை கே எம் சவாயர் மற்றும் கண்ணன் மாஸ்டர் ஆகியோர்.

0: வணக்கம். நேரம் முற்பகல் 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தியாசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச வலிந்து காணாமலாகப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நீதிக்கான நீள் பயணம் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு பேரணி ஒன்று இன்று நடைபெற்றது. சென்னையில் தூய்மைப் பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெனிசுலா எண்ணெய் உற்பத்தி பாரிய அளவில் அதிகரித்தால் அது கனடாவின் எண்ணெய் தொழில்துறைக்கு போட்டியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் தங்களது உண்மையான எதிரியை அடையாளம் கண்டு அதன் திட்டங்களை புரிந்து கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என ஈரானின் உச்சத்தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார்.
2: இலங்கை செய்திகள்.
0: சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நீதிக்கான நீள் பயணம் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு பேரணி ஒன்று இன்று நடைபெற்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்த பேரணி யாழ்ப்பாணம் உலக தமிழராட்சி மாநாட்டின் நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து ஆரம்பமானது. காணாமலாக்கப்பட்டோரின் நிழற்படங்கள் தாங்கிய விசேட வாகனம் பேரணியின் முன்னிலையில் செல்ல உறவினர்கள் தமது அன்புக்குரியவர்களின் நிழற்படங்களை ஏந்தியவாறு பேரணியில் பங்கேற்றனர். பல ஆண்டுகளாக காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு உண்மை மற்றும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இதில் கலந்து கொண்டனர். உலகளவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான சம்பவங்கள் அதிகம் பதிவாகியுள்ள நாடுகளில் இலங்கை ஒன்றாக கருதப்படும் நிலையில் தமக்கான நீதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினார்கள். யாழ்ப்பாண நகரின் ஊடாக சென்ற பேரணி தந்தை செல்வா கலையரங்கை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்ட மாநாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச மாநாடு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. நீதிக்கான நீள் பயணம் என்ற துணிப்பொருளில் நடைபெறும் இந்த மாநாட்டில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. யுத்தம் நிறைவடைந்த பின்னர் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சர்வதேச மாநாட்டில் அரசியல் பிரதிநிதிகள், மனித உரிமை மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மதத் தலைவர்கள், பொதுமக்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் பங்கேற்றனர். மேலும் வலிந்து அல்லது பலவந்தமாக காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் உறுப்பினர் ஆனா லெரோனா டெல்கடிலோ மற்றும் சர்வதேச மன்னிப்புச் சபையின் தெற்காசிய பிராந்திய விவகாரங்களுக்கான பணிப்பாளர் ஸ்மிருதி சிங் ஆகியோரும் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். இதேவேளை வலிந்து காணாமலாக்கப்பட்டோர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் தனித்தனியாக ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வுகளில் பங்கேற்பதில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்திருக்கிறது. இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார மீட்சி குறித்து அரசாங்கமும் மத்திய வங்கியும் தெரிவித்து வரும் கருத்துக்கள் யதார்த்தத்திற்கு புறம்பானவை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அரச டி சில்வா தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் கடன் செலுத்தும் திறனை வெறுமனே மொத்த வெளிநாட்டு கையிருப்பை அடிப்படையாக கொண்டு மதிப்பிட முடியாது என கூறினார். சர்வதேச நாணய நிதியத்தின் கையிருப்பு போதுமான அளவு மதிப்பீட்டின்படி பாதுகாப்பான நிலையை அடைய இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்க வேண்டும் என்றும் தற்போது சுமார் 6.5 பில்லியன் டாலர்கள் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 2028ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய கடன் தொகை 4 பில்லியன் டாலர்களாகவும் 2029 முதல் 2031ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அது 5 முதல் 6 பில்லியன் டாலர்களாகவும் அதிகரிக்கக்கூடும் என அவர் தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார வளர்ச்சி போதுமான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவில்லை என்றும் அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்திற்கேற்ப மக்களின் உண்மையான ஊதியம் அதிகரிக்காததால் வறுமை வீதம் 26 முதல் 27% வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்ட மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் இன்று தீர்மானித்திருக்கிறது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அம்மத்திய செயற்குழுவினால் ஏகமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை மற்றும் நடுநிலைமைத்தன்மை பாதுகாப்பதற்காக எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எதிர்வரும் நாட்களில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் இணைந்து செயற்பட ஆயத்தமாக உள்ளதாகவும் அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஸ்தாபக தலைவரான அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 113வது ஜனனதினம் இன்று கொழும்பிலும் மலையகத்திலும் பல்வேறு பகுதிகளில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி ஜனாதிபதி செயலக வளாகத்தில் அமைந்திருக்கின்ற அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் உருவச்சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், தவிசாளர் மருதபாண்டி ராமேஸ்வரன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய சிறர்கள் பலரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமியபவன் வளாகத்தில் விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன.
1: இந்திய செய்திகள்.
0: டெல்லியில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் கீழ் சுமார் 47,70,000 வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் போகும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். டெல்லியில் மொத்தம் 1,45,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் வீடு வீடாக நடத்தப்பட்ட சரிபார்ப்பில் சுமார் 97,50,000 பேரின் பதிவுகள் உறுதி செய்யப்பட்டு டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது மொத்த வாக்காளர்களில் சுமார் 67.18% இடமாற்றம், இறப்பு உள்ளிட்ட காரணங்களால் பலரின் பெயர்கள் வரைவு பட்டியலில் இடம்பெறாமல் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெயர்கள் விடுபட்டவர்கள் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 30 வரை கோரிக்கைகளை மற்றும் ஆட்சேபணிகளை சமர்ப்பித்து மீண்டும் தங்கள் பெயர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்க முடியும். இறுதி வாக்காளர் பட்டியல் நவம்பர் 4 வெளியிடப்படவிருக்கிறது. முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு தொடர்பாக அவ்வப்போது மேற்கொள்ளப்படும் மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக வழங்கப்பட்டு வந்த Z+ பாதுகாப்பு Z பிரிவாக குறைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பாதுகாப்பும் மேலும் குறைக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின்படி மு க ஸ்டாலினுக்கு தமிழக காவல்துறையின் மூலம் குறைந்த எண்ணிக்கையிலான பாதுகாப்பு பணியாளர்கள் பாதுகாப்பு வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது சென்னை சினாட்ரோப் வீதியில் உள்ள இல்லத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் தூய்மைப் பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 11வது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் இன்று தூய்மை பணியாளர்கள் கருப்பு சட்டை அணிந்தும் வாயில் கருப்பு துணி கட்டியும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தேர்தல் வாக்குறுதிகளின்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியத்தை உயர்த்த வேண்டும், தங்களது சங்கத்துக்கு மாநகராட்சி வளாகத்தில் அலுவலகம் அமைக்க இடம் ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் தங்களது சங்க பிரதிநிதிகளுடன் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகமின் செய்திகள்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழைங்க.
1: 416-700-2222 J.CA. கனேடிய செய்திகள்.
0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகமும் வெனிசுலா இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிகஸ் நிர்வாகமும் வெனிசுலாவின் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும் புதிய ஒப்பந்தத்தை அறிவித்திருக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சுமார் 65 பில்லியன் பீப்பாய்கள் நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் வளத்தை கொண்ட 17 எண்ணெய் வயல்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக வெனிசுலா அரசு தெரிவித்திருக்கிறது. இதற்காக சுமார் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்யப்படும் என்றும், வெனிசுலா அரசுக்கு 209 பில்லியன் டாலருக்கும் அதிகமான வரி வருவாய் கிடைக்கலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. புதிய தனியார் நிறுவனத்தின் உற்பத்தியில் அமெரிக்காவுக்கு சுமார் 55% கட்டுப்பாடு கிடைக்கும் என அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். எனினும் ஒப்பந்தத்தின் முழுமையான ஆவணம் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த ஒப்பந்தம் உடனடியாக அமெரிக்காவில் பெட்ரோல் விலையை குறைக்கும் என எதிர்பார்க்க முடியாது. பல ஆண்டுகளாக போதிய முதலீடு இல்லாமல் சேதமடைந்திருக்கின்ற வெனிசுலாவின் எண்ணெய் உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டமைக்க பல ஆண்டுகளும் பல பில்லியன் டாலர்களும் தேவைப்படும் என நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் வெனிசுலா எண்ணெய் உற்பத்தி பாரிய அளவில் அதிகரித்தால் அது கனடாவின் எண்ணெய் தொழில்துறைக்கு போட்டியை அதிகரிக்கக்கூடும். கனடாவும் வெனிசுலாவும் ஒரே வகையான கனரக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்வதால் அமெரிக்க வளைகுடா கடற்கரை சந்தையில் வெனிசுலா எண்ணெய் மீண்டும் அதிக அளவில் வருவது கனடிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். இருப்பினும் வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தி உடனடியாக பெரிய அளவில் உயர வாய்ப்பில்லை என்பதால் கனடாவின் எண்ணெய் துறையில் ஏற்படும் தாக்கமும் குறுகிய காலத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும் என நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஹாமில்டனின் அருகே உள்ள வினோனா பகுதியில் லேக் ஒன்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்ற பெயர் பலகையை நேற்று சனிக்கிழமை ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் திறந்து வைத்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒன்டாரியோ ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என மாற்றும் உத்தரவின் கையெழுத்திட்ட 2 நாட்களுக்கு பின்னர் ஃபோர்டின் இந்த நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. ட்ரம்ப் விரும்பிய பெயரை அழைக்கலாம், ஆனால் உலகின் மற்றைய பகுதிகள் எப்போதும் இதை லேக் ஒன்டாரியோ என்றே அழைக்கும் என்றே ஃபோர்ட் தெரிவித்தார். கனடா வலிமையானதும் உறுதியானதுமான நாடு என்றும் மிரட்டலுக்கு ஒருபோதும் பின்வாங்காது என்றும் அவர் கூறினார். கனடா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் August 21 முறிந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் மேலும் அதிகரித்திருக்கிறது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததற்கு இருதரப்பும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி வருகின்றன. பிரதமர் மாக்கானி தலைமையிலான மத்திய அரசு அமெரிக்காவுக்கு எதிரான 18 நடவடிக்கைகளை September 8 முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. இதற்கிடையில் கனடாவின் இறையாண்மையை பாதுகாப்பதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு கனடா பின்வாங்காது என்றும் டக் ஃபோர்ட் வலியுறுத்தியிருக்கிறார். கனடாவில் அரசியல் தொடர்பான மன அழுத்தம் அதிகரித்து வருவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். டொரண்டோ நகர மையத்தில் பொதுமக்களிடம் அரசியல் குறித்து கேட்டபோது அமெரிக்காவுடனான வர்த்தக போர், டொனால்டு ட்ரம்ப் மற்றும் கனடா இடையிலான பதட்டம், அல்பர்ட்டா மாகாணத்தில் நடைபெறவிருக்கின்ற வாக்கெடுப்பு, கியூபெக் தேர்தல் மற்றும் உலகளாவிய மோதல்கள் குறித்து பலர் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் முடிவுகள் தங்களது அன்றாட வாழ்க்கையை பாதிப்பதும், அரசியல் கருத்து வேறுபாடுகள் குடும்பம் மற்றும் நண்பர்களிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணங்களாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தின் அரசியல் உளவியல் பேராசிரியரும் கனடா ஆராய்ச்சி தலைவருமான அமண்டா ஃப்ரேசன் கடந்த 10 ஆண்டுகளில் அரசியல் தொடர்பான மன அழுத்தம் குறித்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்.
3: உலகச் செய்திகள்.
0: நோர்வே மன்னர் ஹெரால்டு தனது 89வது வயதில் காலமானதைத் தொடர்ந்து அவரது மகன் இளவரசர் ஹாக்கோன் புதிய மன்னராக பொறுப்பேற்றிருக்கிறார். சுமார் 35 ஆண்டுகள் நோர்வேயை ஆட்சி செய்த மன்னர் ஹெரால்டின் மறைவால் நாடு முழுவதும் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் ஓஸ்லோவில் பொதுமக்கள் மலர்களை சமர்ப்பித்து அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். மன்னர் ஹெரால்ட் நகைச்சுவை உணரும் பரிவும் கொண்ட மன்னராக மக்கள் நினைவு கூறுகின்றனர். 53 வயதான ஹாக்கோன் தனது தந்தையின் அரச பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அவரது மகள் 22 வயதான இளவரசி இன்கிரீட் அலெக்சாண்ட்ரா பட்டத்து இளவரசியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். புதிய மன்னர் ஹாக்கோனுக்கு பிரதமர் ஜோனஸ் கார் ஸ்டோர் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஹாக்கோன் நாட்டின் நோர்வே நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டப்படி உறுதிமொழி ஏற்கவிருக்கிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் பலஸ்தீனர்களுக்கான முக்கிய தொழிற்பயிற்சி நிலையமான குவாலாண்டியா பயிற்சி மையம் இஸ்ரேலிய நடவடிக்கைகளால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீன அகதிகளுக்கான நிவாரண மற்றும் வேலைவாய்ப்பு நிறுவனம் நிர்வகித்து வரும் இந்த மையம் ஜெருசலேமில் செயல்பட்டு வரும் பழமையான கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை நண்பகல் இஸ்ரேலிய படையினர் மைய வளாகத்திலிருந்து வெளியேறியிருந்ததாலும் அந்த பகுதியில் இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பலஸ்தீனர்கள் மையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் இஸ்ரேலிய படையினர் இந்த நேரத்திலும் மீண்டும் வளாகத்திற்குள் நுழையக்கூடும் என்றும் அச்சம் நிலவுகிறது. பாலஸ்தீன இளைஞர்களுக்கு தொழில்துறை திறன்களையும் வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகளையும் வழங்கி வந்த இந்த நிலையத்தின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. கலாண்டியா பயிற்சி மையம் மூடப்பட்டால் கிழக்கு ஜெருசலேமில் பாலஸ்தீனர்களுக்கான தொழிற்கல்வி வாய்ப்புகளில் குறிப்பிடத்தக்க பாதிப்பு ஏற்படும் என அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. வடக்கு சைப்ரஸ் கடற்பகுதியில் சுமார் 270 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்ததில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வடக்கு சைப்ரஸின் கிர்னி துறைமுகத்திலிருந்து துருக்கியின் தாசூசு துறைமுகம் நோக்கிச் சென்ற கட்டமரான் வகை படகில் 259 பயணிகள் மற்றும் 8 பணியாளர்கள் என மொத்தம் 267 பேர் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடற்கரையிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் படகில் தண்ணீர் புகுந்ததைத் தொடர்ந்து அது கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 172 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பலர் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மீதமுள்ளவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினரும் படகுகள் மற்றும் உலங்கு வானூர்திகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. முஸ்லீம் நாடுகளின் தலைவர்கள் தங்களது உண்மையான எதிரியை அடையாளம் கண்டு அதன் திட்டங்களை புரிந்து கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என ஈரானின் உச்சத்தலைவர் முஜ்தபா கமேனி வலியுறுத்தியிருக்கிறார். முஸ்லீம் நாடுகளிடையே ஒற்றுமையையும் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காசாவின் மத்திய பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட இருவர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே வழிய தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலைத் தொடர்ந்து மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றத்திற்கு மத்தியில் இரு நாடுகளுக்கும் இடையே பாலமாக செயல்பட ஈராக் விரும்புவதாக அந்த நாட்டு பிரதமரின் பாதுகாப்பு ஆலோசகர் காசிம் அல் அராஜி தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் முயற்சியில் ஈராக் ஈடுபட தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
3: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: ஃபீஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ 2027 ஆண்டுக்குள் பதவி விலக வேண்டும் என்று நெதர்லாந்து கால்பந்து சங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. ஃபீஃபாவின் செயல்பாடுகளில் அடிப்படை மாற்றங்கள் தேவை என்றும் தலைமை மாற்றம் மட்டும் போதாது என்றும் நெதர்லாந்து கால்பந்து சங்கம் தெரிவித்திருக்கிறது. 1904 ஆண்டு ஃபீஃபா தொடங்கப்பட்ட போது அதன் நிறுவன உறுப்பினர்களில் ஒன்றாக இருந்த நெதர்லாந்து கால்பந்து சங்கம் இன்ஃபான்டினோவின் தலைமையில் நம்பிக்கை இழந்துவிட்டதாக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. ஃபீஃபாவை எவ்வாறு மறுசீரமைப்பது மற்றும் உலக கால்பந்து நிர்வாகத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்து விவாதிக்க தேசிய கால்பந்து சங்கங்கள் மற்றும் கண்டங்களின் கால்பந்து கூட்டமைப்புகளுக்கு அது அழைப்பு விடுத்திருக்கிறது. ஃபீஃபா தலைவர் பதவிக்கான அடுத்த தேர்தல் 2027 ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் இன்ஃபான்டினோவின் தலைமைக்கு எதிராக தேசிய சங்கங்கள் மற்றும் பிராந்திய கால்பந்து கூட்டமைப்புகளிடையே விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோ செல் கால் 416-700-2222 j.ca.
0: செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நீதிக்கான நீள்பயணம் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு பேரணி ஒன்று இன்று நடைபெற்றது. சென்னையில் தூய்மைப் பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வெனிசுலா எண்ணெய் உற்பத்தி பாரிய அளவில் அதிகரித்தால் அது கனடாவின் எண்ணெய் தொழில்துறைக்கும் போட்டியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் தங்களது உண்மையான எதிரியை அடையாளம் கண்டு அதன் திட்டங்களை புரிந்து கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என ஈரானின் உச்சத்தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்ஃபிமின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா.
0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661.
5: குழந்தைகள் முதல் வயது வந்தவர் வரை கண்ணாடி தேவைகள் எதுவாக இருந்தாலும்
6: ஆப்டிமார்ட் அனைத்து காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
5: GTA-யில் தகுந்த கண்ணாடிகளை பல வருடங்களாக வழங்கி வரும்
6: ஆப்டிமார்ட் ஸ்கார்போரோவில், 3351 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்.
5: 416-297-9903.
6: 3150 எக்லிண்டன் அவென்யூ ஈஸ்ட்.
5: 416-266-3389. ஏஜெக்ஸில் 1901 ஹாவோர்ட் அவென்யூ நார்த்.
6: 905-428-3131. ஆப்டிமார்ட்.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசான்?
10: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
11: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், ஓ CRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
11: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA credit.
12: கலக நேரம் 11:25 நேரங்கள். கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இப்பொழுது மீண்டும் நாங்கள் ரிலாக்ஸ்வெல் மேட்டர்ஸ் நிறுவனத்துக்கு செல்லப் போகின்றோம். அங்கிருந்து எஸ்டி செந்தில்நாதன் மற்றும் அருண்குமார் ஆகியோரை சந்தித்து விவரங்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். வணக்கம் இருவருக்கும்.
13: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். இனிய காலை வணக்கம், மகிழ்ச்சியாக. ஆமாம், இது நேற்றைய தினம் போலவே இன்றைய தினமும் ரிலாக்ஸ்வெல் நிறுவனம் தரக்கூடிய பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இதில் மிக முக்கியமாக இது ஒரு வழக்கமாக ஒரு தளபாடம் தேவை என்பதை தாண்டி உங்களுக்கான ஒரு வீட்டிலே ஒரு மாற்றம் வேணும் என்று நினைக்கிற போது, மிக முக்கியமாக இந்த பேக் டு ஸ்கூல், பிள்ளைகள் மீண்டும் பாடசாலைக்கு போக துவங்குற போது உங்களுடைய வீட்டிலே அவர்களுக்கான ஒரு ரூம் ஒன்றை ஒழுங்கு செய்து அதற்கான தளபாடங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான அது பெட்ரூம் செட்டோ இல்லைன்னு சொன்னா ஒரு அவர்களுக்கான ஒரு கம்ப்யூட்டர் டேபிளோ எதுவாக இருந்தாலும் சிறந்த முறையில் ஒழுங்கு செய்வதற்கான வாய்ப்பை எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். அந்த வகையிலே அது மட்டுமல்லாமல் வீட்டிலே சின்ன சின்ன அந்த இடங்களை சேமிப்பது, அதாவது நெருக்கடி இல்லாத வகையிலே தளவாடங்களை பாவிப்பது என்பது வீட்டில் இருக்கக்கூடிய இடத்தை சேமிப்பதாக இருக்கும். எனவே அந்த வகையில் உங்களுக்கு எந்த வகையான பெட் வேணுமோ அந்த வகையான பெட்களுக்கான சிறப்பு காட்சியறையாக இருக்கிறது. ஒரு அதாவது நீங்க வந்து பார்க்காத வரைக்கும் நாங்கள் சொல்லுகின்றது ஒரு விளம்பர தகவலாக இருக்குமே தவிர அந்த வடிவம் உங்களுக்கு விளங்க, ஏன்னா அவ்வளவுக்கு இங்கே காட்சிப்படுத்தல் இருக்கிறது. ஒவ்வொரு வகையான பெட்டும் வந்து ஒவ்வொரு விதமான வடிவத்தில் இருக்கு. சிலது கொஞ்சம் உயரமாக, சிலது கொஞ்சம் தாழ்வாக, கொஞ்சம் அதாவது ஒவ்வொருத்தர் தங்கள் உடல் வடிவங்களுக்கு ஏற்ற வகையில், அதாவது உடல் அமைப்புகளுக்கு ஏற்ற வகையில் அந்த பெட்டுகளை பாவிக்கக்கூடிய வகையில் அந்த இது இருக்கிறது. ஒரு இன்னொரு பெட்டெல்லாம் பார்த்திருந்தோம், எங்களுக்கு முன்னாலே இருக்கிறது கொஞ்சம் சாய்வான வடிவத்தில் இருக்கிறது. அதெல்லாம் அது எல்லோருக்குமானதல்ல, அது அது அந்த யாருக்கு அது தேவையோ அவர்களுக்கு அது பொருந்துகின்ற ஒன்றாக இருக்கும். இப்படி நிறைய இருக்கிறது. மிக முக்கியமாக இது பேக் டு ஸ்கூல் சேல், உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு பெட் ஒன்றை வாங்க வேணும், மேட்ரஸ் ஒன்றை வாங்க வேணுமாக இருந்தால் இது உங்களுக்கான வாய்ப்பு. ஏன் இங்கே வாங்க வேணும்னு சொன்னால், இது முழுக்க முழுக்க இங்கே தயாரிக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு தன்மை கொண்ட இடம், அதாவது இங்கேதான் இந்த மெத்தைகள் உற்பத்தி ஆகிறது. எனவே நீங்கள் வாங்குகிற மெத்தை ஒன்றை அதனுடைய உள்ளடக்கம், அதனுடைய வெளியடக்கம், அதனுடைய சிறப்புகள், அதில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கான சிறப்புகள் என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து வாங்கலாம். மிக முக்கியமாக இன்னொரு பக்கம், நீங்கள் இங்கிருந்து கிங்ஸ்டனோ வேறு பக்கங்களோ உங்களுக்கு வேறு வேறு இடங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு உங்கள் பிள்ளைகள் போக போறான்னு சொன்னால் இங்கிருந்தே மெத்தைகளை வாங்கிக் கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு நீங்கள் இன்னொருவரை தேடிக்கொள்ளாமல் நீங்களே உங்கள் வாகனத்திலே அதை ஏற்றிக்கொண்டு போகக்கூடிய வகையில் அந்த மெத்தைகளை இப்போது சுருட்டி பேக் பண்ணி கொடுத்து விடுறாங்க. நேற்று கூட ஒரு கிங்ஸ்டன்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான பேரண்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தார்கள். அதை அவர் வேறு யாரும் உதவிக்கு தேவையில்லை, அவர்களுக்கு அந்த மெட்ரஸ் அவர்களை சுருட்டி மடித்து ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்து விடுறார்கள், தாங்களே ஏற்றி கொண்டு போயிடலாம்.
4: எங்களுக்கு ஒன்று தந்தால் நாங்களும் போல போல
13: இல்ல, இப்போது அந்த அந்த அந்த சிஸ்டம் அந்த அந்த
4: அந்த மெட்ரஸ்களை
13: வளைத்து செய்யக்கூடிய வகையிலே அந்த தன்மைகள் இருக்கிறது. எனவே இது தூரத்தில் இருக்கிற படிக்க போற பிள்ளைக்கு இங்க வாங்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. உங்கள் பிள்ளை எங்கே படித்தாலும் இங்கிருந்து நீங்கள் அதை வாங்கி நீங்களே கொண்டு போய் அதை ஒழுங்கு செய்துட்டு வரலாம் என்றதான் எல்லாமே. வேறொரு வாகனம், எக்ஸ்ட்ரா வாகனம் உங்களுக்கு தேவையே இல்லை.
4: உங்களுடைய சொந்த வாகனத்திலேயே நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களே தயாரிப்பாளராக இருப்பதனால் மிக குறைந்த விலையில விற்பனை செய்து கொள்கிறார்கள். நீங்கள் பரமண்டி இடத்தை தருகிறோம், இலக்கம் 1600 மிட்லேண்ட் அவென்யூ. இது மிட்லேண்ட் அமைந்திருக்கின்றது. மேலது விவரங்களுக்கு 416-7529-2600 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இன்று இரவு 9 மணி மட்டும் திறந்திருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதை விட பார்த்தீங்கன்னா அந்த வாசலில் ஒரு பெட்ரூம் செட் இருக்கு. நேற்றிலிருந்து அந்த பெட்ரூமில் எனக்கு ஒரு கண்ணாக
13: ஒரு கண் இருக்கு,
4: கண் இருக்கிறது. அதாவது அது 1995 பெறுமதியானது 6 பீஸ் இருக்கிறது. 1295 விற்பனை செய்கின்றார்கள். 2395 பெறுமதி ஆனது இருக்கிறது. 1695 விற்பனை செய்கிறார்கள். அது 8 பீஸ். அந்த ஒரு ஒயிட் கலர்லயும் ஒரு கிரே கலர்லயும் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதோட இருக்கிற அந்த அந்த மிரர் அதுதான் கூடுதலான கவர்ச்சி.
13: ஒரு ஒரு டிவி ஒன்று மேலே இருப்பது போல இருப்பது போல இருக்கிறது,
4: அந்த ஸ்டைல இருக்கிறது. இப்படி உங்களுக்கு பிடித்தமானவை ஏராளமாக இங்கு கேட்டலாக்ல கூட நீங்கள் தெரிவு செய்து அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நேரடியாக வாருங்கள், வந்து பாருங்கள். நாங்கள் சொல்வதை விட நீங்கள் நேரே வந்து உங்களுடைய கண்களால் பார்ப்பதுதான் மிக சிறப்பாக இருக்கும். பரவண்டியிடம் இலக்கம் 1600 16 சைபர் மிட்லேண்ட் அவென்யூ. இது லோரன்ஸுக்கும் எல்சுவேருக்கும் இடையில் அமைந்திருக்கிறது. 4167592600.
13: ஏகப்பட்ட மேட்ரஸ் வகைகளை மிக மிக குறைந்த விலைகளில் தருகிறார்கள். குறிப்பாக $50 உங்களுடைய மேட்ரஸை நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுபோலவே ஹைபிரிட் பாக்கெட் கோயில் ஜெல் மேட்ரஸை நீங்கள் இப்போது உங்களுக்கு சிங்கிள் மெமரி போன் மேட்ரஸை நீங்கள் $150 வாங்கலாம். அதுபோலவே ஹைபிரிட் பாக்கெட் கோயில் ஜெல் மேட்ரஸை நீங்கள் இப்போது 695 வாங்கலாம். அதுபோலவே ஹைபிரிட் பாக்கெட் கோயில் மேட்ரஸ் 800 வகையானது 395 வாங்கலாம். 800 வகையான பிலோட்ரோப் மேட்ரஸ் 10 இன்ச் கொண்டது, அது 250 இப்போது வாங்கலாம். அடிப்படையில் $50 உங்களுக்கான மெட்ரஸை வாங்கலாம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதுவே வீட்டிலே இடத்தை சேமிப்பதற்கு அல்லது பிள்ளைகள் படிப்பதற்கான தேவையோடு கூடிய இடங்களிலே பங்க் பெட் போன்ற வசதிகளும் இருக்கிறது. அதுபோலவே பெட்டாகவும் சோஃபாவாகவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலான தளபாடங்களும் இங்கே இருக்கிறது. குறிப்பாக டைனிங் செட்ல இருந்து பெரிய பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமுக்கான பெட்ரூம் செட்ல இருந்து எல்லாமே மிக மிக குறைந்தில், அதாவது 50%, அதைவிட கூடுதலான தள்ளுபடியிலே உங்களுக்கான தளபாடங்களை வாங்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இன்று 9 மணி இந்த வாய்ப்பு. நீங்கள் தளபாடங்களை வாங்குவது இல்லை என்பது வேறுபடியும், ஒருமுறை வந்து பாருங்கள். பார்க்கிற போது நிச்சயமாக ஏதோ ஒன்றை வாங்கி உங்கள் வீட்டிலே ஒரு மாற்றத்தை மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நீங்களே மனதிலே ஒரு மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையில் இங்கு இருக்கக்கூடிய சேல் அமைகிறது. அதை விட இங்கு இருக்கக்கூடிய மெட்ரஸ் வகையும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னால் அவ்வளவுக்கு ஒரு சிறந்த காட்சியராக இருக்கிறது. இந்த மெட்ரஸ் வந்து இங்கே மட்டுமல்ல, இவர்கள் வன்குவர் மொன்றியல் போன்ற இடங்களுக்கும் இங்கிருந்து உற்பத்தி செய்து விநியோகம் செய்கின்ற அளவிலே இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே மீண்டும் முகவரி 1600 மிட்லேண்ட் அவென்யூ, 1600 மிட்லேண்ட் அவென்யூவிலே லோரன்ஸுக்கும் எலிசமருக்கும் இடையிலே மிட்லேண்ட்ல இருக்கிறது. தொலைபேசி இலக்கம் 4167592600. 4167592600. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி கமல் பாரதி.
12: நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். கலைஞர் நேரம் 11:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் இன்று தீர்மானித்திருக்கிறது. எதிர்காலத்தில் இலங்கை காவல்துறை சேவைக்கு 10,000 புதிய உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார். நீண்டகால அடிப்படையில் இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்க உஸ்பெகிஸ்தானுடன் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் பிரதமர் மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருதும் வழங்கப்பட்டது. கனடா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளின் அரசியல் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தும் அதிகாரிகள் பொதுவெளியில் தனிப்பட்ட விமர்சனங்களில் ஈடுபடாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகமும் வெனிசுலா இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிகஸ் நிர்வாகமும் வெனிசுலாவின் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும் புதிய ஒப்பந்தத்தை அறிவித்திருக்கின்றன. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
14: உலகம் முழுவதும் 101.3 www.cmr.fm.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
1: SC4K கோடிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ். 4 வயது முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாட நெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹைஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாட நெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை

HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.

எங்கு சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM. கலக நேரம் 11:40. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 20°C இருக்கிறது. முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்காக மணித்தியாலத்திற்கு 6 km பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய நாளில் அதிகூடிய வெப்பநிலையாக 23°C பதிவாகும். இன்றைய பகல் பொழுதில் டொரண்டோ பெரும்பாகத்தில் பல இடங்களிலுமே மலைத்துருளுக்கான வாய்ப்பு 60%. இன்றைய பின்றவில் இடிமுழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 19°C பதிவாகும். இந்த மாதத்தின் நிறைவு நாளான ஆகஸ்ட் மாதம் 31st நாளை திங்கட்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 24°C காணப்படும். பகல் பொழுதில் இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நாளைய நாளின் அதி குறைந்த வெப்பநிலையாக 20°C பதிவாகும். நாளைய பின்றவிலும் மலைத்துறலுக்கான வாய்ப்பு 30%. செப்டம்பர் மாதம் 1st பகல் பொழுதிலே அதி கூடிய வெப்பநிலையாக 29°C காணப்படும். பகல் பொழுதிலும் ஆங்காங்கே மலைத்துறலுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்றவிலும் மலைத்துறல் தொடரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 20°C பதிவாகும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளை பார்த்துவிடலாம். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் இதுவரையும் எதுவித மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை. இன்று 4% உயர்வு நடந்ததை தொடர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 182.9% தொடர்கிறது.

0: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24th to September 6th அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
1: கலைஞர் நேரம் 11:47 நேர்கள் கேட்டுக்கொண்டு பேசிய மார்த்தமிழ் எஃப்எம் 101.3. தரம், தராதரம், உத்தரவாதம், அதே போல குறித்த நேரத்திற்கான விநியோகம் என்ற உத்தரவாதத்தோடு உங்களை அழைக்கிறது ரிலாக்ஸ்வெல் மேட்டர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நிறுவனம். அங்கிருந்து விவரங்களை பெற்றுக்கொள்ள நமது குழுவினரை சந்திக்கலாம். வணக்கம் எஸ்டி செந்தில்நாதன், அருண்குமார்.
2: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இப்பொழுது உங்கள் வீடுகளிலேயும் 4-bedroom வீடுகளாக இருக்கலாம் அல்லது 5-bedroom வீடுகளாக இருக்கலாம், ஒவ்வொரு அந்த பெட்ரூமுகளுக்குமே வித்தியாசமான தளவாடங்களை சில விரும்புவார். அதாவது இப்பொழுது மாஸ்டர் பெட்ரூமுகள் சொன்னால் அதற்கு அது பெரிய பெட்ரூமாக இருக்கும், அதுக்கு தேவையான அந்த பெட்ரூம் செட் பெருசாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம். சில வேளையில் பிள்ளைகள் தனியாக பெட் மட்டும் தான் வேண்டும், இந்த சைட் டேபிள்கள் நைட் டேபிள்கள் வேண்டாம், தங்களுடைய ரூம் அழகாக இருக்க வேண்டும், தனியாக இருக்க வேண்டும், அப்படி ஒவ்வொருடைய விருப்பம் இருக்கும். எனவே அந்த ஒவ்வொருடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு இங்கே பெட்ரூம் செட்டுகள் இருக்கின்றன. அதை விட ஒவ்வொருடைய தேவைக்கு ஏற்றவாறு இந்த மெட்ரஸ்கள் இருக்கின்றன. மெட்ரஸ் என்று சொல்லும்பொழுதுதான் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், மெட்ரஸ்களை 100% வீதம் இவர்களை தயாரிக்கின்றனர். எனவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெட்ரஸ்கள் வேண்டும், அதாவது இங்கே ஏற்கனவே செய்யப்பட்ட மெட்ரஸ்கள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு இப்படித்தான் மெட்ரஸ்கள் தேவை என்றால் கூட அவர்கள் நிச்சயமாக உங்களுக்காக அதை வடிவமைத்து தருவது கூட காத்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் வாருங்கள், ஒரு முறை வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை இங்கே வாங்கலாம். மெட்ரஸ்களை நீங்கள் ஓர்டர் செய்தும் பெற்றுக் கொள்ளலாம். வருவண்டி இடத்தை தருகிறோம். இது ஸ்காப்ரூவில் அமைந்திருக்கிறது. ஸ்காப்ரூவிலே லோரன்ஸுக்கும் எல்ஸ்பேருக்கும் இடையிலே மிட்லேண்ட் அவனியிலே இலக்கம் 16 சைபர் 1600 மிட்லேண்ட் அவனியில் அமைந்திருக்கிறது. மிட்லேண்டிலே வருகிறீர்கள், நோர்த்திலிருந்து வருகிறீர்கள், எல்ஸ்மேர் பக்கத்திலிருந்து வருகிறீர்கள், லோரன்ஸுக்கு முன்பாகவே வலதுபுறத்திலே இங்கே டென்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை பார்த்து ஒரு தனி கட்டுள்ள தொகுதி நேராக இங்கே வந்து கொடுத்தனால் காட்சி அறை இருக்கிறது. பின்னாலே தொழிலகமும் இருக்கிறது. இங்கே இப்பொழுது காட்சி அறையிலே கடமையாற்றிக் கொண்டிருப்பவர்களால் தொழிலகத்திலும் கடமையாற்றுகிறார்கள். எனவே அது எப்படியான நுணுக்கங்கள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தர அவர்கள் காத்திருக்கின்றார்கள். எனவே பாருங்கள், வந்து பாருங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் மிக குறைந்த விலையிலே இந்த 2 நாட்கள் நேற்று மீண்டும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 9:00 வரை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகிறோம்.
3: ஆமாம், இதுவரைக்கும் நீங்கள் பல தளவாட கடைகளுக்கு சென்றிருக்கலாம், பல அறிமுகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இதுவரையும் நீங்கள் இந்த அதாவது ரிலாக்ஸ்வெல் பர்னிச்சர், மெட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் இந்த கடைக்கு நீங்கள் இதுவரை வரவில்லை என்று சொன்னால் ஒரு முறை வந்து பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் வேறு தெரிவுகள் உங்களுக்கு இருக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் இது முற்றுமுழுதான ஒரு வித்தியாசமான காட்சி அறை, வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் என்று சொன்னால் சத்தியபுரன் செந்தில்நாதன் கூறியது போலவும் நாங்கள் நேற்று கூறியது போலவும் இங்கே இருக்கின்றவர்கள் ஒரு சேல் செய்து இருப்பதை விற்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிர்பந்தத்தோடு வேலை செய்வதில்லை. அதாவது ஒன்றை விளங்கப்படுத்துகிற போது ஒரு சேல் பர்சனாக இல்லாமல் அதை உற்பத்தி செய்பவர்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அதான் மிக முக்கியமானது. அதை யார் தயாரிக்கின்றார்களோ, அந்த தயாரிப்பு பணியிலே யார் இருக்கின்றார்களோ அவர்களே தான் உங்களுக்கு அதை பற்றி விளங்கப்படுத்துகிற போது அதனுடைய வித்தியா அந்த விளக்கம் என்பது வேறாக இருக்கும். நீங்கள் இப்போ ஜெல் மெட்ரஸ், ஃபோம் மெட்ரஸ் அல்லது மெமரி ஃபோம் மெட்ரஸ் என்று சொல்கிற போது அதற்கு பின்னால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது, அது உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன தருகிறது, அதனால் விளையக்கூடிய நன்மைகள் என்ன, அதனுடைய நீண்டகால பாவிப்பு என்ன, அதனுடைய தயாரிப்பு முறை என்ன, இப்படி எல்லாவற்றையும் நுணுக்கமாக தெரிந்து வாங்குகிற போது உங்களுடைய கால் உழைவோ அல்லது நாரிப்பிடிப்போ அல்லது முதுகு உழைவோ எதுவாக இருந்தாலும் அதற்கு மிக பொருத்தமான மெட்ரஸ் வகைகளை நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். இப்போ நேற்று கூட ஒருவர் வந்திருந்தார். அதாவது அவர் சொல்லி அவர் ஏற்கனவே வாங்கிய ஒன்று, அவர் நேற்று வாங்கியது வேறு, அவர் இறுக்கமான ஒன்று இருந்தால் தனக்கு நன்றாக இருக்கும் என்று அவர் நினைத்திருக்கிறார். ஆனால் இங்கே இருந்தவர் சொல்லியிருக்கிறார்கள், இறுக்கமானது உங்களுக்கு பொருந்தாது, வேறொன்று தான் வரும் என்று அடம் பிடித்து அவர் இறுக்கமானதை தான் வாங்கினார். ஆனால் நேற்று வந்து அவர் ஒப்புக்கொண்டு நீங்கள் சொன்னதான் சரி, எனக்கு இது பொருந்தவில்லை என்று இவர்கள் சொன்னதைத்தான் பிறகு வாங்கி கொண்டு போனார். இவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது தேவையாக இருக்கும், எது பொருத்தமாக இருக்கும் என்றால் நீண்ட காலமாக இந்த மெட்ரஸ் உற்பத்தியிலே நீண்ட காலம் பயணிப்பவர்கள். ஆமாம், அதனுடைய உள்ளகம், அதனுடைய அதை பாவிக்கின்ற மெட்டீரியல், அதை என்னத்துக்கு பாவிக்கின்றோம் என்று தெரிந்து பாவிக்கின்ற தன்மை கொண்டவர். எனவே மற்ற கடைகளுக்கும் இதுக்கும் 100% விதமான வித்தியாசம் ஒன்று நீங்கள் பார்க்கலாம் இந்த மெட்ரஸ் விடயங்களிலும் பிலோக்கள் விடயங்களிலும் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: எனவே உங்களுக்கு தேவையான பிலோக்களையும் இங்கே அதாவது இதுல அதுல கூட கிங் குயின் என்று ஒவ்வொரு சைஸ்கள் இருக்கின்றன. அதுவும் உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை விட சிறுவர்களுக்கான தளபாடங்கள் இருக்கின்றன, அதாவது கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கிறது, அல்லது குழந்தைகளுக்கான அந்த தொட்டில் இருக்கிறது, இப்படி தொட்டிலே போடுவார்கள். அந்த அதற்கு ஏற்ற மாதிரி விதவிதமான நிறங்களில் இருக்கின்றன. ஒன்று ஒரு சில இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டதான் அவருடைய கட்லோக் இருக்கிறது, அதிலே பார்த்து கூட நீங்கள் ஓர்டர் செய்து பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் அலையுங்கள் விவரங்களை பெறுவதற்காக 416-759-2600 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம்.
3: உங்கள் வீட்டிலே பேக் டு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு தனி ரூம் ஒன்றை ஒழுங்கு செய்ய வேண்டும், அதற்கான தளபாடங்கள் தேவையாக இருந்தாலும் சரி, அது அது கம்ப்யூட்டர் டேபிளோ மேட்ரஸோ கட்டிலோ எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது தூர படிக்க போகின்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் அங்கே போய் தங்குகின்ற இடத்திலே ஒரு மாற்றம் செய்ய வேண்டும், அல்லது அவர்களுக்கு தளபாடம் வேண்டும் என்று சொன்னாலும் சரி, இது உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. இப்ப தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி இங்கே இருந்து எப்படி கொண்டு போறோம்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களுடைய சொந்த வாகனத்திலே நீங்கள் தளபாடங்களை கொண்டு போகக்கூடிய வகையில் அதுக்கான சிறப்பான வடிவமைப்போடும் ஒழுங்குபடுத்தலோடும் உங்களுக்கு அதை பேக் பண்ணி தருகிறார்கள். எனவே வருகிற போது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கக்கூடிய பல விடயங்கள் தளபாட, அதாவது மேட்ரஸ் வகையாக பிலோக்களாக தளபாடங்களாக இங்கு இருக்கிறது. வரக்கூடிய முகவரியை மீண்டும் சொல்லிவிடலாம், 1600 இது மிட்லாண்ட் அவென்யூலே அமைந்திருக்கிறது, குறிப்பாக லோரன்ஸுக்கும் எல்ஸ்மருக்கும் இடையிலே அமைந்திருக்கிறது. இது ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர். உங்களுடைய தளபாட தெரிவுகள் அனைத்துக்கும் 50% மேற்பட்ட சிறப்பு தள்ளுபடியோடு இந்த நாளை உங்களோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசி இலக்கம்
2: 416-759-2600 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். சொல்லலாமா அந்த உருட்ரா மேட்ரஸா?
1: சந்திக்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கலைக நேரம் 11:53. இந்த நேரத்திலே ஒரு கிரிக்கெட் தகவலை பார்த்து விடலாம். இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி, இரண்டாவது டெஸ்ட் போட்டி லோர்ட்ஸ் மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது தேநீர் இடைவேளுக்காக இந்த 4வது நாள் ஆட்டம் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. புள்ளிவர ஓட்டங்களை பார்த்துவிடலாம். முதலிலே துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 1வது இன்னிங்ஸிலே 290 ஓட்டங்களை பெற்றிருந்தது சகல விக்கெட்டுகளையும் இழந்து. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 110 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. தொடர்ந்து பின்னர் 2வது இன்னிங்ஸிலே துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 208 ஓட்டங்களுக்கு பெற்றிருந்தது. இப்பொழுது பாகிஸ்தான் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 140 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. இன்னும் 249 ஓட்டங்களை பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கு, அல்லது 5 விக்கெட்டுகளை இங்கிலாந்து அணி கைப்பற்ற வேண்டும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு. பார்க்கலாம் பொறுத்திருந்து ஆட்டம் எந்த விதத்திலே செல்லப் போகிறது என்பதை பார்க்கலாம். கலக நேரம் 11:54.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
4: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
4: 416-746-2742.
0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. கேன் ஸ்மைல் டென்டல் ஆர்த்தடோன்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி. டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 905-949-5656. Can Smile Dental.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

ஒழித்த பாடல் மண்டாடி திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷின் இசையில் வேடன் குழுவினர் பாடியது. கலைஞர் நேரம் 12 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நீதிக்கான நீள் பயணம் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு பேரணி ஒன்று இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு குருந்தூர் ரஜமகாவியாரை வளாகத்திலிருந்து அகற்றப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பை மீண்டும் வழங்குவதற்கு புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. சென்னையில் தூய்மைப் பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெனிசுலா எண்ணெய் உற்பத்தி பாரிய அளவில் அதிகரித்தால் அது கனடாவின் எண்ணெய் தொழில்துறைக்கும் போட்டியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் தங்களது உண்மையான எதிரியை அடையாளம் கண்டு அதன் திட்டங்களை புரிந்து கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என ஈரானின் உச்சத்தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: தொடர்பு.
1: ஒழித்த பாடல் மான் கராத்தே திரைப்படத்திற்காக தேவா அனிருத் குழுவினர் பாடியது.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
3: Everything okay? No problem andichu nam.
4: Bar kalam closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155, 416-268-0155.
3: உலகத்தமிழர்களின்
2: வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம், 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால். வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.

0: ആകൾ പാടും സിന്ധു സിഎംആർ തമിഴ്നാട് 101.3.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒருமுறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: மஜா, சூப்பர் பாடி மஜா. ஹே, தி சுமார், மை கார், மை பெட்ரோல், மை ராட். நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்டு.
5: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
6: If we know it's wrong, why do we still do it?
7: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது சிஎம்ஆர் எஃப்எம் 101.3.
8: உலகம் முழுவதும் 101.3.
9: ஒழிக்கும் பாடல் காதல் வேதம் இசைத்தொகுப்பிலிருந்து ஹரிஹரன் பாடியது. பாடல் வரிகள் கவியரசு வைணமுத்து.

0: friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: கலைய நேரம் 12:20 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இப்பொழுது நாங்கள் மீண்டும் இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நிறுவனத்துக்கு செல்லப் போகின்றோம். அங்கிருந்து சிறப்பு சலுகைகள் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். எமது குழுவினரை சந்திக்கின்றோம். எஸ் டி செந்தில்நாதன், அருண்குமார், வணக்கம் இருவருக்கும்.
2: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இப்பொழுது நீங்கள் 401 தூளடங்கில் இருந்து வருபவர்கள் 401 வருகிறார் என்று சொன்னால், 401 வந்து கனடி எக்ஸில் எடுக்கிறீர்கள். கனடி எக்ஸில் எடுத்து சவுத் புறமாக வரும்பொழுது எல்ஸ்மேர் வருகிறது. எல்ஸ்மேரில் இடதுபுறம் திரும்பி வரும்பொழுது முதலாவது சிக்னலே மிட்லேண்ட் வரும். மிட்லேண்டில் நீங்கள் வலதுபுறம் திரும்பி வரும்பொழுது லோரன்ஸுக்கு முன்பாக வலதுபுறத்தில் டென்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது. இலக்கம் 16 1600 மிட்லேண்ட் அவனியில் அமைந்திருக்கின்றது ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் நிறுவனம். இங்கே நேரடியாக உள்ளே வந்து பொழுது காட்சி அறை இருக்கிறது. காட்சி அறையில் வந்து கொண்டால் ஏராளமான தளவாடங்கள் எல்லாம் இருக்கின்றன. குறிப்பாக இந்த பெட்ரூம் செட் இருக்கிறது, ஒரு கிரே கலரிலும் ஒயிட் கலரிலும் இருக்கிறது. 6 பீஸும் இருக்கிறது, 8 பீஸும் இருக்கிறது. இது 1995 விற்பனை செய்யப்பட்டது 6 பீஸ். இப்பொழுது 1295 விற்பனை செய்கிறார்கள். 2395 விற்பனை செய்யப்பட்டது. இப்பொழுது 8 பீஸ். அது 1695 இரண்டு கலர்களே இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போது ஒரு கிரே கலரிலும் ஒரு ஒயிட் கலரிலும் இருக்கிறது. இதே போல ஃப்ளோர் மாடலில் கூட இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குயின் ப்ளூ ஃபேப்ரிக் பெட் இருக்கிறது. இது 945 வருமதியானது. இப்பொழுது 395 இந்த சேலுக்காக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு குயின் வூட் பெட் இருக்கிறது. 1080 வருமதியானது. இப்பொழுது 645 விற்பனை செய்கிறார்கள். குயின் வூட் பெட்
3: நிறுவனம் உங்களுக்கு தேவையான தளவாடங்களே மிக முக்கியமாக கட்டில் வகைகள், அதாவது உங்களுடைய பெட்ரூம் செட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூமோ இல்ல சொன்னாலும் மற்ற ரூமுக்கான பெட்ரூமோ இல்ல சொன்னாலும் உங்கள் குழந்தைகளுக்கான உங்கள் பிள்ளைகளுக்கான மெட்ரஸோ, குழந்தைகள் பிள்ளைகள் இரண்டுக்குமான மெட்ரஸிங் இருக்கிறதா மிக முக்கியமானது. அதிலும் குட்டி குழந்தைகள் அதாவது பேபிஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கான தொட்டில்கள், அந்த தொட்டில்களுக்கான மெத்தியோடு கூடிய ஒரு செட்டப் கூட இங்கே இருக்கிறது. எனவே உங்கள் வீட்டிலே தவறியான அனைவருக்கும் மெட்ரஸ் இருக்கிறது. மெட்ரஸ் என்பது ஒரு கொமன் பேர், ஆனால் அதற்கு பின்னால் ஒவ்வொருத்தருடைய தேவை இருக்கிறது. சிலருக்கு கால் உழவுகள் இருக்கும், சிலருக்கு நாரி பிரச்சனைகள் இருக்கும், சிலருக்கு முதுகு கும்பத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த அவர்களுக்கு தேவையான மெட்ரஸ் வகைகளை நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு தேவையை சொல்லி வாங்கலாம். மற்ற இடங்களே போகிற போது இருக்கிறதை வாங்க வேண்டும் அல்லது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு தீர்வுக்குள் நீங்கள் போவீர்கள். ஆனால் இங்கே வருகிற போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அதற்குரியதாய் நீங்கள் தயாரித்து வாங்கலாம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றது இங்கே யார் உங்களுக்கு அதை விற்பனை செய்கின்றார்களோ அவர்களே தான் அதை உற்பத்தி
2: செய்கின்றார்கள்.
3: சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்கள் பார்த்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மிக முக்கியமா.
2: ஆமாம், முக்கியமாக என்ன சொன்னால் இப்பொழுது மெட்ரஸ்கள் என்று பார்க்கும் பொழுது சிலருக்கு நாரி பிடிப்பு இருக்கும் என்று சொன்னால் நாரி பிடிப்பு இருக்கிறது. அந்த நாரி பகுதி ஸ்ட்ராங்கானதாக இருக்க வேண்டும், சாஃப்டாக இருந்ததுனால் அது பள்ளமாக உள்ளே போய்விட்டதுனால் நாரி பிடிப்பு கூடுதலாக இருக்கும்.
3: நிச்சயமா
2: அதுபோன்று கழுத்து பகுதிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி விதம் விதமாக இருக்கும். கால் பகுதி ஒரு மாதிரி இருக்கும், தலைப்பகுதி
3: கொஞ்சம் இடுப்போடு சேர்ந்த பகுதி ஒரு மாதிரி, மேலே முதுகுக்கு மேல் பக்கம் கழுத்து வரையான பகுதி கொஞ்சம் மேலே உயர்ந்தமாக இருக்கக்கூடிய
2: சில பேருக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், சில பேருக்கு அப்படியே பழுத்தா உறுதியாக இருக்க வேண்டும். அப்படியானவற்றை நீங்கள் பார்த்து பார்த்து இங்கே வந்து வாங்கலாம்.
3: எனவே அதாவது இங்கே இருப்பவர்கள் உங்களுக்கு யார் அதை விற்கின்றார்களோ அவர்கள் தான் அதை உற்பத்தி செய்கின்றார்கள் என்பதனால் நுணுக்கமான ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் தெரிந்து புரிந்து அறிந்து கொண்டு வாங்க போறீர்கள். அதில் ஒரு பெரிய திருப்தி இருக்கு. நீங்கள் தூக்கத்துக்கு போறது போல உறக்கத்துக்கு போவது போலவே இது உங்களுக்கான பெட் என்கின்ற ஒன்றிலே அந்த சுகமான தூக்கத்தை நீங்கள் எதிர்பார்த்து போகலாம். அதுக்கான உறுதியும் அங்கே கிடைக்கும். அதுபோலவே இவர்கள் மிகவும் புகழ் பூத்தவர்கள் இரண்டு விடயங்களுக்கும், ஒன்று மேட்ரஸுக்கும் பிலோக்களுக்கும். ஏனென்றால் அதனுடைய உற்பத்தி இங்கே மட்டுமல்ல, டொரண்டோவில் மட்டுமல்ல, டொரண்டோவை தாண்டி வன்கூவர் மற்றும் மொன்ரியால் போன்ற நகரங்களுக்கும் இவர்கள் இங்கிருந்து உற்பத்தி செய்து விநியோகம் செய்கின்ற அளவுக்கு இந்த தொழில்துறையிலே பிரபலியமானவர்களாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது.
2: ஆமா, அதோடு இப்பொழுது பணம் இல்லை என்று சொன்னால் கூட நோ பேமெண்ட் நோ இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து நீங்க 18 மாதங்கள் அல்லது 24 மாதங்களுக்கான தவணை முறையில் பணம் செலுத்தக்கூடிய ஒழுங்குகளை கூட இவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், வீட்டிலே பிள்ளைகளுக்கு எல்லாம் புதிய தளவாங்கள் வேண்டிக் கொடுத்தால் உற்சாகமாக பாடசாலைக்கு அவர்கள் செல்வார்கள் உங்கள் மனதில் நினைத்திருந்தால் நீங்கள் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவர்கள் தெரிவு செய்யலாம். அவர்களுக்கான சிங்கிள் பெட்கள் எல்லாம் நிறையவே இங்கே இருக்கின்றன. இதை விட அதாவது இந்த பெட் டபுள் பெட் பேங்க் பெட் இருக்கிறது. பேங்க் பெட் இருக்கிறது, ஊடிலும் இருக்கிறது, ஸ்டீலும் இருக்கு. ஊடிலே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சேஃப்டியானதாக இருக்கு. கொஞ்சம் சிறிய ஆக்கள் சிறுவலையிலே நிதிரையிலே உருண்டு விழுந்து விழுவார்கள், அவர்களுக்கு சேஃப்டியாக அது அமைக்கப்பட்டதாக இருக்கு. இப்படி பலவிதமான தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும்.
3: வாரங்கள் இன்று இரவு 9 மணி வரை இந்த சேல் இவெண்ட நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். வழக்கமாக ஒரு தளபாட கடை என்பது தாண்டி இங்கே நீங்கள் வந்து பார்க்கிற போது உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய பல விடயங்கள், ஒன்று தயாரிப்பு 100 விதம் கனடியன் மேட் தயாரிப்புன்னு சொல்லக்கூடிய உச்சமான உயர் ரகமான தயாரிப்புகள் கிடைக்கிறது. அதிலே 50 விதத்துக்கு மேற்பட்ட சிறப்பு மலிவை வழங்குகிறார்கள். அதைவிட நம்பிக்கையான ஒரு தளமாக இருக்கிறது. அதைவிட இன்னொன்று குறித்த நேரத்துக்கான டெலிவரி சர்வீஸ் ஒன் டைம் டெலிவரி என்பதிலே அவர்கள் 100 விதமான உத்தரவாதத்தை தருகிறார்கள். அதுவும் கூட உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். குறித்த நேரத்தில் நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கும் உத்தரவாதம் தருகின்றார்கள். எனவே 16000 இது மிட்லேண்ட் அவென்யூலே லோரன்ஸுக்கும் எல்ஸ்மேருக்கும் இடையிலே அமைந்திருக்கிறது. இந்த ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் என்று கூடிக்கொண்டு நாங்கள் அடுத்த தகவலை சந்திக்கலாம்.
2: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
4: அனிட்டோ 647 688 9120
5: அனைவருக்குமான
6: ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: CMR Tamil FM 103.3 www.cmr.fm புள்ளியத்தில் துள்ளும் தமிழ்
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM கலை நேரம் 12:30. CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். இலங்கையின் கடல் வளங்களை பாதுகாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத மீன்பிடி செயல்பாடுகளில் ஈடுபட்ட 33 நபர்களை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். அனுராதபுரம் புனித நகர அபிவிருத்தி திட்டத்திற்கு இந்தியா 6.5 பில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்குவதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் கீழ் சுமார் 47,70,000 வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் போகும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடனான வர்த்தக போரில் கனடாவுக்கும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றை பயன்படுத்துவது கனடாவுக்கு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். வடக்கு சைப்ரஸ் கடற்பகுதியில் சுமார் 270 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்ததில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்.

0: Another Dawn clean with the Dawn Ducks.
1: Oh, he's doing dishes with Dawn Platinum.
2: The only soap trusted to save wildlife affected by oil.
1: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
2: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
1: Organize the fridge, the spice rack, the junk drawer.
2: What are you quacking on about? He's gonna make enchiladas.
1: More dishes? That's giving this duck goosebumps.
0: Dawn Platinum, the better grease getter.
3: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்,
4: ஒலிக்கும் பாடலுக்கான இசை முகமது ரம்சி, பாடல் வரிகள் இரட்டை பாதை சேகர், பாடலை டொரண்டோவை தளமாக கொண்ட பாபு ஜெயகாந்தன் பாடியிருக்கிறார்.

0: பாடலுக்கான இசை மோமெண்ட் ரம்சி பாடல்வர்கள் இரட்டைப்பாதை சேகர் பாடலை ஈழத்து பொப்பிசை இளவல் பாபு ஜெயகாந்தன் பாடியிருக்கிறார்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, நாங்கள் மீண்டும் இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நிறுவனத்துக்கு செல்லப் போகின்றோம். அங்கிருந்து எமது குழுவினர் தகவல்களோடு. வணக்கம், உங்கள் இருவருக்கும்
4: அனைவருக்கும் வேண்டும் வணக்கம். அதாவது வீட்டிலே நீங்கள் வெல்லாக ரிலாக்ஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் மெட்ரஸுகள் தான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸுகள் உங்களுக்கு அதற்கு உதவி செய்கிறது, துணை புரிகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு நிம்மதியான உறக்கம், அதற்கு பின்புதான் நீங்கள் அதாவது கூடுதலாக உற்சாகமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக ஒரு ஆறுதலக்கம் எட்டு மணித்தேரம் நித்திரை என்று சொல்வார்கள். சரி, அது குறைந்தளவு நித்திரை கொண்டால் கூட ஒரு கம்ஃபர்டபுளான மெட்ரஸிலே, ஒரு பெட்ரூமிலே நாங்கள் நித்திரை கொண்டு எழுந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நாள் உற்சாகமான ஒரு நாளாகத்தான் இருக்கும். அதற்கு தேவையான மெட்ரஸுகள் ஒவ்வொருடைய உடல்நிலையை பொறுத்து, அவர்களுடைய உடல் வாகுக்கேற்ற வர அல்லது உடல்நிலையை பொறுத்து தான் அந்த மெட்ரஸுகள் அமைகின்றன. எனவே உங்களுக்கு எப்படியான மெட்ரஸுகள் தேவைப்படுகிறது, உங்களுக்கு சில வழிகளில் உங்களுக்கு நாரி பிடிப்பு இருக்கிறது, கழுத்து பிடிப்பு இருக்கிறது, எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் இவர்களை சொன்னீர்கள் சொன்னால் இவர்கள் அதற்கேற்றவாறு ஒரு மெட்ரஸை உங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். காரணம் என்னவென்றால் இவர்கள் தான் இந்த மெட்ரஸை தயாரிக்கிறார்கள். எனவே இந்த கோயில், பொக்கட் கோயில் இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் தானே,
5: மெமரி ஜெல்,
4: ஆமாம் மெமரி போம். அப்ப ஒவ்வொருவருக்கும் எது எது தேவை என்பது இவர்களுக்கு தெரியும் என்று சொன்னால் இவர்கள் தொடக்கத்திலிருந்து அதாவது 0 100 வரை இவர்கள் தான் முழு பொறுப்புமே இருக்கிறது. எனவே அது எப்படியான மெட்ரஸ்கள் உங்களுக்கு தேவை என்பதை அவர்கள் சிபார் செய்வார்கள். நீங்கள் அதை வாங்கினீர்கள் சொன்னால் நிச்சயமாக நீண்ட ஆழமான தூக்கத்துக்கு அது உதவும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இது பற்றிய மேலதிக விவரங்கள் தேவை என்று சொன்னால் நீங்கள் அழைக்கலாம். ஆனால் நேரடியாக வருவதாக இருந்தால் 9 நீங்கள் இன்று வர வேண்டும். வர வேண்டிய இடம் இலக்கம் 16 சைபர் மிட்லேண்ட் அவென்யூ, எல்ஸ்மேருக்கும் லோரன்ஸுக்கும் இடையில் அமைந்திருக்கிறது. 416-759-2600 416-759-2600 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் பேசலாம்.
5: இது பேக் டு ஸ்கூல் சேல் என்கின்ற இவெண்ட் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்கள் பிள்ளைகள் மீண்டும் பாடசாலைக்கு போவதற்கு முன்னர் உங்கள் வீட்டிலே பிள்ளைகளுக்கான ஒரு ரூமை ஒழுங்கு பண்ண வேண்டும். அதிலே தளபாடங்கள் வேணும், கம்ப்யூட்டர் டேபிள் வேணும், அவர்களுக்கான ஒரு பெட் வேணும், அவர்களுக்கான ஒரு டேபிள் லேம்ப் வேணும். இப்படி எல்லாம் நீங்கள் நினைக்கிற போது அதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பம் என்று சொன்னால் இப்போது எல்லா வீடுகளிலுமே ஏதோ ஒரு வகையிலே பொருளாதார இறுக்கங்கள் நிலவுகின்ற சூழலில், ஆனால் பொருட்கள் வாங்காமலும் விட முடியாது. அவ்வாறு நல்ல பொருட்களும் வேண்டும், விலை குறைவாகவும் வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பம். என்றால் உற்பத்தியை பொறுத்தவரையிலே இது கனேடியன் மேட் உற்பத்தி என்கின்ற அந்த உயர் தரத்தோடு தான் இங்கே ஒவ்வொரு பொருட்களையும் அவர்கள் உற்பத்தி செய்கின்றார்கள். அதேவேளையிலே மலிவு என்று வருகிற போது இன்றைய நாள் இந்த பேக் டு ஸ்கூல் சேலாக அவர்கள் 50% அதை விட கூடுதலான சில பொருட்களுக்கு 50%, சில அதை விட சில பொருட்களுக்கு 50% மேற்பட்ட தள்ளுபடியோடு தருவதனால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பண சேமிப்பு இருக்கிறது. அதைவிட நல்ல பொருட்களை வாங்குகிறீர்கள் ஒரு தமிழர் நிறுவனத்திலே எல்லாவற்றையும் கேட்டு அறிந்து புரிந்து தெரிந்து விளங்கிக் கொண்டு வாங்குற போது அதனுடைய ஒரு மகிழ்ச்சியே வேறாக இருக்கும். ஒரு பெட்டை வீட்டில் கொண்டு போறதுக்கும் அதை தெரிந்து அதனுடைய நன்மை தீமைகளை அறிந்து வாங்குவதற்குமான வித்தியாசம் என்பது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய கொள்வனவு. குறிப்பாக இவர்களை உற்பத்தி செய்வதனால் உங்களுடைய பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போற ஒரு மெட்ரஸ் ஆக இருந்தால் அதற்குரிய வகையிலே அந்த பாக்ஸை எல்லாம் இரண்டாக மூன்றாக பிரித்து செய்து தருகின்றார்கள். அதேபோலே மெட்ரஸ் கூட அதாவது லாபகமாக உங்கள் வீடுகளுக்குள் கொண்டு போகக்கூடிய வகையில் அமைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இப்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வேற இடத்துல யூனிவர்சிட்டி அல்லது வேற இடங்களில் போய் தங்கி படிக்க போறான்னு சொன்னால் சில பேர் நீங்க நினைக்கலாம் அங்க போய் வாங்கலாமே இங்கே இருந்து யார் கொண்டு போறதுன்னு சொல்லி. அதற்கான தேவையே இல்லை. உங்களுடைய சொந்த வாகனத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் மெட்ரஸை கொண்டு போகலாம் சொன்னால் இப்போது சுருட்டி மடித்து கொண்டு போகக்கூடிய வகையிலே ஒரு தோல்ல நீங்களே காவக்கூடிய வகையிலே அதை சிறப்பாக புதிய தொழில்நுட்ப முறையிலே அதை உருவாக்குகிறார்கள். அதான் மிக முக்கியமானது. ஆனால் அதை நீங்கள் விரித்து படுக்கிற போது ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குரிய மெட்ரஸ் ஆக இருக்கும். ஆனால் அதை சுருட்டி மடித்து நீங்கள் பேக் பண்ணி ஒரு தோல்ல கூட சுமந்து கொண்டு போகலாம், அது பரவும் இல்லை, இங்க இருக்கின்ற யாருமே அதை சாதாரணமாக சுமக்கலாம். எனவே அந்த மாதிரியான புதிய புதிய தொழில்நுட்பத்தோடு கூடிய மெட்ரஸ் எல்லாம் வருகிறது. நீங்கள் வந்து பார்க்கிற போது நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் தூரத்திலே படித்தால் கூட இங்கிருந்து நீங்களே வாங்கி கொண்டு போய் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு வாரக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இப்போது இந்த மெட்ரஸ் வடிவங்களில் தருகிறார்கள். அதுக்குள்ள பிலோக்கள், நல்ல நல்ல தலையணைகள், அதாவது நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த தலையணைகளை கூட இவர்கள் உற்பத்தி செய்து விற்கின்றார்கள். எல்லாமே இப்போது 50% மேற்பட்ட சிறப்பு தள்ளுபடியிலே கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நீங்கள் வரவேண்டிய முகவரி 1600 மிட்லேண்ட் அவென்யூவிலே, குறிப்பாக லோரன்ஸுக்கும் எலிசனருக்கும் இடையிலே உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர்.
4: கிளியரன்ஸ் கூட இருக்கிறது, லிமிடெட் ஐட்டம்கள் தான் இருக்கின்றன. அதாவது கோபி டேபிள் இருக்கிறது, இது 495 விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது 195. என் டேபிள் இருக்கிறது, 295 விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது வெறும் $65. அதோடு ஹெட்போர்டு இருக்கிறது குயின் சைஸ், இது 595 விற்பனை செய்யப்பட்டது, 195. இன்னொரு ஹெட்போர்டு இருக்கிறது, அது 9 குயின் தான், அதுக்கும் இது 1040 விற்பனை செய்யப்பட்டது, 215 விற்பனை செய்கின்றார்கள். இதை விட உங்களுக்கு பார் ஸ்டூல் இருக்கிறது, இது 95
5: உருவாக்கப்பட்ட நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டிலே நிறைய உடுப்புடவைகளை வைத்து எல்லாவற்றையும் ஒழுங்கமைக்கக்கூடிய வகையில் அந்த செஸ்ட் வந்து உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது, இப்போது அது உங்களுக்கு $395 கிடைக்கிறது. இந்த விலைக்கு நீங்கள் அதை நினைத்தே பார்க்க முடியாது என்பதால் அங்கே நீங்கள் அறியக்கூடிய விடயமாக இருக்கிறது.
4: ஆமா, இதை விட ஃப்ளோர் மாடலில் ஏராளமான தளபாடங்கள் இருக்கின்றன. குயின் பெட்ரூம், குயின் ப்ளூ ஃபேப்ரிக் பெட் இருக்கிறது, 395 இப்போது விற்பனை விலை, 915 தான் அது முன்னிய விலை. எனவே ஏராளமான தளபாடங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு முறை வந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தளபாடங்களையும் மிக மிக குறைந்த விலையில் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 4 6 9 2 6 0 0 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழையுங்கள்.
5: 1600 மிட்லேண்ட் அவென்யூவிலே லோரன்ஸுக்கும் எல்சனருக்கும் இடையிலே மிட்லேண்ட்ல இருக்கிறது ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் 1 மணிக்கு சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் இருவருக்கும் மீண்டும் சந்திக்கலாம். ஆமாம், மதியம் 1 மணிக்கு நடைபெறுகின்ற உங்களுக்காக நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்குகிறார்கள் ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நிறுவனம். நீங்கள் 1 மணிக்கு இணைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்பப்பாடுகளை கேட்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி இலக்கம் 4 6 5 9 3 0 0 5 5. இதே இலக்கங்களை உபயோகித்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் கூட நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் வாயிலாக கூட நீங்கள் 4 6 5 9 3 0 0 5 5 என்ற இலக்கங்களை அழைத்து நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். ஒழிக்கும் பாடலோடு டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. சங்கர் கணேசன் இசையில் வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது பாடல்.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27, 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
3: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம், 101.3.
4: கலைக நேரம் 12:56. நேர்கள் கேட்கொண்டிருப்பது CMR தமிழகம், 101.3. நேர்கள் 1 ரிலாக்ஸ்வெல் பர்னிச்சர் நிறுவனத்தின் ஆதரவில் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்பப்பாடுகளை கேட்கலாம். அளிக்கூடிய தொலைபேசி இலக்கம் 4165930055. ஒழிக்கும் இந்த நமவர் பாடல் முதலிலே சிங்கள மொழியிலே வெளிவந்தது. இதற்கான இசையை சிசிரசேனாரத்ன வழங்கியிருந்தார், விக்டர் ரத்நாயக் பாடியிருந்தார். இந்த பாடலை பாடல் வரிகளை இயற்றி பாடலை தமிழாக்கம் செய்து பாடியிருக்கின்றார் ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஸ். பாடலுக்கான இசை சிசிர சேனாரத்னா.

0: നാഗൻ പാടും സിന്ധു സിഎംആർ തമിഴ് എഫ്എം 101.3.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 கலையக நேரம் 1 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரலை கோரும் தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் நடைபெற்றது. இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார மீட்சி குறித்து அரசாங்கமும் மத்திய வங்கியும் தெரிவித்து வரும் கருத்துக்கள் யதார்த்தத்திற்கு புறம்பானவை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஆர் சி டி சில்வா தெரிவித்திருக்கிறார். முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. லேக் ஒன்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்ற பெயர் பலகையை ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் திறந்து வைத்திருக்கிறார். நோர்வே மன்னர் ஹெரால்டு காலமானதைத் தொடர்ந்து அவரது மகன் இளவரசர் ஹேகோன் புதிய மன்னராக பொறுப்பேற்றிருக்கிறார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள். கலைய நேரம் 1 மணி 1 நிமிடம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 20°C ஆக இருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்காக மணித்தியாலத்திற்கு 7 km வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 26°C, பார்வை தூரம் 24 km. இன்றைய நாளில் அதிகூடிய வெப்பநிலையாக 23°C பதிவாகும். இன்றைய பகல் பொழுதிலே சில பகுதிகளிலே மிருதுவான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60%. இன்றைய பின்னரவில் இடிமுழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 19°C பதிவாகும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 182.9% தொடர்கிறது. இப்பொழுது முதல் வானிலைக்கு வருகிறது. ரிலாக்ஸ் வெல் மெட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நிறுவனத்தின் ஆதரவில்

0: இப்பொழுது முதல் ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நிறுவனத்தின் ஆதரவில் உங்களுக்காக நிகழ்ச்சி வானிலை வருகிறது. நிகழ்ச்சியிலே நீங்கள் அணிந்து கொள்ளலாம். 416-593-0055 இதே இலக்கங்களை உபயோகித்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட அழைப்பை ஏற்படுத்தி நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். தொலைதூரத்திலிருந்து அழைப்பவர்கள் இந்த இலக்கங்களுக்கு பதிலாக மேலதிகமாக இலக்கம் 1 அழைத்துவிட்டு பின்னர் 416-593-0055 என்ற இலக்கங்களை அழைத்து நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திப்பதற்கு முன்னதாக அங்கிருந்து மலிவு விற்பனை பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக எஸ் டி செந்தில்நாதனும் அருண்குமாரும் காத்திருக்கிறார்கள். அவர்களை முதலிலே சந்திக்கலாம். வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் கமல் பாரதி, வணக்கம் நேர்களே, வணக்கம் செந்தில்நாதன். நாம் இது ஒரு மகிழ்ச்சியான வரவேற்பு ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 1600 இது மிட்லேண்ட் அவென்யூவிலே அமைந்திருக்கிறது. குறிப்பாக லோரன்ஸுக்கும் எலிசமருக்கும் இடையிலே இது ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் 10 மேலாக ஒரு சிறந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக இந்த மெட்ரஸ் உற்பத்தியிலே புகழ் பெற்ற நிறுவனமாக விளங்குகிறது. இங்கே டொரண்டோவில் மட்டுமல்லாமல் வன்குவர் மற்றும் மொன்ரியல் போன்ற இடங்களுக்கு கூட இங்கிருந்து மெட்ரஸை உற்பத்தி செய்து விநியோகம் செய்கின்ற அளவுக்கு அவர்கள் மிகவும் இந்த மெட்ரஸ் உற்பத்தியிலே புகழ் பெற்றவர்கள். மெட்ரஸ் என்பது நாங்கள் நேற்று கூட பேசியிருந்தோம். அதாவது இங்கே இந்த புலம்பெயர் தேசத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 2 விடயங்கள். ஒன்று, நல்ல சப்பாத்துக்கள் அணிய வேண்டும், நல்ல மெட்ரஸிலே உறங்க வேண்டும். இந்த இரண்டும் தான் எங்களுடைய ஆரோக்கியத்திலே மிக முக்கியமான பங்கை வகிக்கின்ற ஒன்று. நடந்து திரிகிற போது, வேலையில் இருக்கிற போது பாதணிகள் எங்களை தாங்கிக் கொள்கிறது. இரவு அந்த களைப்பு முடித்து போய் உறங்குகிற போது மெட்ரஸ் எங்களை தாங்கிக் கொள்கிறது. இந்த இரண்டுமே சிறப்பாக அமைகிற போது எங்களுடைய ஆரோக்கியத்திலே அது முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. அந்த வகையிலே மெட்ரஸிலே இங்கே வந்து நீங்கள் மெட்ரஸ் வாங்குகிற போது மற்ற இடங்களுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம் கேட்டால், இந்த மெட்ரஸை யார் உற்பத்தி செய்கின்றார்களோ அவர்களோடு தான் நீங்கள் பேசி அதை வாங்க போறீர்கள். இவர்கள் ஒரு சேல் பர்சன் அல்ல. இப்ப இருப்பதை இன்றைக்கு ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும், இத்தனை ஒரு டார்கெட் இருக்கிறது, அதை முடிச்சிட்டு போகணும்ன்றதுக்காக இருக்கிறத வாசிச்சு விளங்கப்படுத்துறார்கள் இல்ல. இவை வந்து இவையே உற்பத்தி செய்யணும். அதாவது செந்தில்நாதன் சொன்னது போல 0 100% வரை அவர்கள் தான் அதனுடைய முழுமையான உற்பத்தியிலே பங்கெடுக்கிறார்கள். எனவே அந்த உற்பத்தியினுடைய நுணுக்கங்களை நீங்கள் அறிய போறீங்கள். இதுல என்ன நன்மை இருக்கிறது, என்ன சிறப்பு இருக்கிறது, ஒரு பேருக்கு பின்னால் அந்த தயாரிப்பிலே என்ன நுட்பங்கள் இருக்கிறது, அது உடல் ஆரோக்கியத்திலே என்ன சிறப்பை வழங்குகிறது, இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து வாங்குற போது அது உங்களுடைய ஒரு சுகமான தூக்கத்தை நோக்கி நீங்கள் செல்கிற போதே அது மகிழ்ச்சியை தரும். படுக்க போத போதே உங்களுக்கு மெட்ரஸ் உங்களுக்கு உங்களோட பேசிக் கொள்வது போல இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த மெட்ரஸ் ஸ்டோரி தெரியும்.
2: வெளியில கண்டபடி சுத்தி கொண்டு தெரியவர்களுக்கு இப்படி ஒரு மெட்ரஸ், ஒரு கம்ஃபர்டபுளான மெட்ரஸ் கொடுத்தால் சுத்துவதை விட்டு போய் நித்திர கொள்ளலாம்,
1: வீட்டுக்கு போகலாம்,
2: உங்களுக்கான
1: ஒரு விஷயமாக மாறும். அதை தொட்டு அதை பார்த்து அவரோட பேசி அதன் நுணுக்கங்களை விளங்கிக் கொண்டு என்ன சிறப்பு இருக்கிறது, நாரிக்கு எப்படி அது உதவுகிறது, காலுளவுக்கு எப்படி உதவுகிறது, கழுத்து பிடிப்புக்கு எப்படி அது உதவுகிறது, ஒன்றுமே இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா கூட அந்த மெட்ரஸ் என்பதனுடைய உள் நுணுக்கங்கள் என்ன என்று அறிகிற போது நிச்சயமாக நீங்கள் அதை வாங்குவீர்கள். குறிப்பாக இப்போது பிள்ளைகள் பாடசாலைக்கு போற தருணம், மீண்டும் உங்களுக்கு வீட்டில ஒரு மெட்ரஸ், அதாவது ஒரு ரூமை ஒழுங்குபடுத்துறா இருந்தா அவைக்கு ஒரு கட்டில் உண்டு வேணும், ரூமுக்கு ஏற்ற மாதிரியும் வேணும், பெருசா வாங்கி போட முடியாது. எனவே ரூமுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கான ஒரு செட்டப் வேணும், ஒரு கம்ப்யூட்டர் டேபிள், ஒரு மெத்த கட்டில், ஒரு சைட் லேம்ப், இப்படி எல்லாமாக வாங்குற போது பெரிய தொகை பணத்தை கொடுக்க வேண்டி வரும். ஆனால் இங்கே வருகிற போது எல்லாமே 50% மேற்பட்ட தள்ளுபடி என்பதனால் அது உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை தருகிறது. குறிப்பாக மெட்ரஸ் வகையெல்லாம் இப்ப நீங்க தூர படிக்கிற பிள்ளை என்று சொன்னால் அங்க போய் வாங்கலாமே, இங்கே இருந்தார் கொண்டு போறது, ரெண்டலுக்கு வாகனம் எடுக்கணும்னா நீங்க யோசிக்க தேவையில்லை. இவர்களே அதை பக்குவமாக பேக் பண்ணி தருகிறார்கள். அந்த மெட்ரஸை நீ சுருட்டி கொண்டு போகலாம், ஆனால் அங்கே விரித்து படுக்கிற போது அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதை பேக் பண்ணுகிற விதம், அந்த தொழில்நுட்பம் வந்து மாறி இருக்கிறது. மெட்ரஸை சுருட்டி மடித்து பேக் பண்ணக்கூடிய வகையில் அந்த தொழில்நுட்ப மாற்றம் இருக்கிறது. அது ஒரு சிறப்பு. நேற்று கூட அப்படியானவர்கள் அந்த பெற்றோர் வந்து வாங்கி இருந்தார்கள். எனவே நீங்களும் கூட அப்படியான தூர இருக்கிற பிள்ளைகள், தூர படிக்கிற பிள்ளைகளுக்கு அதை இங்கிருந்து நீங்களே வாங்கி கொண்டு போய் அதையும் செட் பண்ணிட்டு வரலாம். அதுபோலவே இப்போ சற்று முன்னர் ஒரு விடயத்தை பார்த்திருந்தேன், படிக்கிற பிள்ளைகளுக்கான அந்த லேப்டாப் வச்சு பயன்படுத்தி கூடவே ஒரு லேம்ப் அதில் வச்சு கீழே அந்த டேபிள்லயே ஒரு புத்தகங்கள் கொப்பிகளை வைக்கக்கூடிய ஒரு லாக்கியம் இருக்கிறது, புக் ஷெல்ஃபும் இருக்கு, ஒரு புக் ஷெல்ஃப் எல்லாம் சேர்ந்த ஒன்று
2: வைக்கக்கூடிய மாதிரி.
1: அதனுடைய விலை $65. எல்லாம் சேர்ந்தது. அந்த
2: நாங்கள் படிக்கிற காலத்துல ஏன் இது எல்லாம் இல்ல,
1: டேபிள் எல்லாம் இல்லாம போச்சு.
2: இருந்திருந்தா
1: படிச்சிருப்போம்,
2: படிச்சிருப்போம்.
1: எனவே அதை என் டேபிள் என்று அழைக்கிறார்கள். அந்த என் டேபிள் அதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து $295 ஆக இருந்தது. இப்போது அது $65 இருக்கிறது. பேக்கோடு பிராண்ட் நியூவா பேக்கோடு இருக்கிறது. பெட்டியோடு நீங்கள் வந்து அதில் கணக்க இல்லை, இருக்கிற பீஸ்ல நீங்கள் விரும்பினா உங்கள் பிள்ளைகளுக்கு அதை வாங்கி கொடுக்கலாம். அதிலேயே வச்சு அவர்கள் படிக்கலாம், அதிலேயே புத்தகங்களை வைக்கலாம், அதிலேயே ஒரு டேபிள் கொண்டு வைக்கலாம். எல்லாத்துக்கும் உரிய ஒரு சிறிய ஒரு படிப்பு மேச மாதிரி இருக்கும். அது ஒரு மணி $65 தான் அதனுடைய விலை. எனவே வாருங்கள், இப்ப நான் சொல்ற
2: கிளியரன்ஸ் இல்லை, ஆனால் புதிதாக
1: கிளியரன்ஸ் இல்லை வைத்திருக்கிறார்கள்.
2: ஸ்கீரல் கூட இல்ல,
1: ஒன்றும் இல்லை. இருப்பது என்ன பிரச்சனை, மூன்றோ நாலு பீஸ் மேலதிகமாக இல்லை. இப்ப இருக்கிறத நீங்க வாங்கினா அது முடிஞ்சிருவோம்.
2: நேற்று கூட இருந்து ஒன்று சென்றிருந்தது, இரண்டு மூன்று அங்கே
1: தென்படுகின்றன.
2: அதுல ஒன்று போயிடும் போலதான் தெரிகிறது. இப்படி பார்த்து பார்த்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல அருண்குமார், அந்த மெட்ரஸ்களை இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கலாம். அதுலயே ஒரு முறை நீங்கள் இருந்து பார்த்து பார்த்து வாங்கலாம். இந்த மெட்டமோனியில மணமன் மணமன் தேடுற மாதிரி தான், அதோட நேரடியாக போய் பொம்பளை மாப்பிள பார்க்கணும். அவர்கள் தங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான பேசி பார்த்தெல்லாம்
1: கண்டிப்பா
2: திருமணம் செய்து கொள்ளார். அதே போன்றுதான் இந்த மெட்ரஸ்களையும் நீங்கள் பார்த்து வாழ்ந்து உணர்ந்து வேண்டும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேண்ட வேண்டும். இருக்கும் பொழுதே தெரியும் அந்த மெட்ரஸ் எப்படி இருக்கு, கண்டிப்பாக போகிறதா சுரங்கா இருக்கிறதான் சொல்லி. எனவே நேரடியாக நீங்கள் பெற வேண்டும், பெற வேண்டிய இடத்தை தருகிறோம். இலக்கம் 1600 மில்லியாண்ட் வெனியும் எல்ஸ்மேருக்கும் லோரன்ஸுக்கும் இடையில அமைந்திருக்கிறது மெட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் நிறுவனம். வாருங்கள், அழையுங்கள். 416-759-2600.
1: ஆமாம், மீண்டும் பாடலத்தை சந்திக்க போறோம். மீண்டும் முகவரி சொல்லிவிடுகின்றேன், 1600 இது மிட்லேண்ட் அவென்யூ, 1600 மிட்லேண்ட் அவென்யூ, லோரன்ஸுக்கும் எல்ஸ்மேருக்கும் இடையிலே உங்களை வருகிறது ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் என்று சொல்லிக்கொண்டு பாடலத்தை சந்திக்கலாம். நன்றி கமல் பாரதி.
0: நன்றி அருண்குமார், நன்றி சிந்தநாதன். மீண்டும் சந்திக்கலாம். ஆமாம், நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
3: நான் கமலண்ணா. ஜே
0: ஜே, சரி ஜே, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் ஜே?
3: சின்ன கூட வரட்டுமா பெரிய கூட வரட்டுமான பாடல் கேட்போம். பாடலா இருக்கும்
0: மெட்ரஸ் என்று சொன்ன உடனே உங்களுக்கு இந்த பாடல் ஞாபகம் வந்து விட்டது. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். ஒலிக்கும் பாடலோடு மாணிக்க விநாயகம், அனுராதா ஸ்ரீராம் குழுவினர்.
4: பாண்டு பேபி,

0: ஒழித்த பாடல் மாணிக்க விநாயகம், ஸ்ரீலக்கா பார்த்தசாரதி குழுவினர் பாடியது. நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 உங்களுக்காக.
1: ஸ்கார்போரோவில் இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 அமைந்திருக்கும் ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஆகஸ்ட் மாதம் 29-30 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் நடைபெறும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் 416-759-2600.
0: மீண்டும் எமது குழுவினரை அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஸ்ரீ செந்தில்நாதன், வணக்கம் அருண்குமார்.
2: மீண்டும் வணக்கம் கமல் பாரதி, வணக்க நேர்களே. ஆமாம், இது இலக்கம் 1600, அதாவது 1600 மிட்லாண்ட் அவென்யூவிலே லோரன்ஸுக்கும் எலிசுமேருக்கும் இடையிலே அமைந்திருக்கிறது ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பேனிக். 10 ஆண்டுகளுக்கு மேலாக மிகவும் புகழ் பெற்ற ஒரு தளவாட நிறுவனமாக விளங்குகிறது. குறிப்பாக மெட்ரஸ் வகை அதனுடைய உற்பத்தியிலே மிக புகழ் பூத்தவர்கள் அவர்கள். இங்கே டொரண்டோவில் மட்டுமல்லாமல் வன்கூவர், மொன்ரியல் போன்ற இடங்களிலும் இவருடைய மெட்ரஸ்கள் இங்கிருந்து அவர்கள் விநியோகம் செய்கிறார்கள் என்ற அளவுக்கு நீங்கள் அதை பார்க்கலாம். உண்மையிலேயே அந்த ஒரு மெட்ரஸை வாங்குற போது அதனுடைய நுணுக்கமான பல்வேறு விடயங்களை நீங்கள் அறிந்து வாங்கக்கூடிய வகையிலே இவர்களை உற்பத்தி செய்து அவர்களே தான் உங்களோட பேசி கதைத்து விற்கிறார்கள். எனவே இவர்கள் சேல்ஸ் பர்சன் அல்ல. நீங்கள் வந்து யாரோடு பேசுகிறேன்னு சொன்னால் உரிமையாளரோடு தான் பேசுகிறீர்கள். அப்ப அவரோடு பேசுகிற போது அவர்களை தயாரிக்கிற போது அதனுடைய சகலவிதமான நுணுக்கங்களையும் நீங்கள் அறியலாம். அதை விட உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கலாம். உங்களுக்கு ஒரு நாரி பிடிப்பு இருக்கிறது அல்லது வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கிறேன்னு சொன்னால் அதற்கு உரியது வேண்டும் என்று சொல்லி அவரிடம் அதை கேட்டு அதை உற்பத்தி செய்ய முடியும். இன்னொன்று, தேவைப்படுகின்ற டிசைன், தேவைப்படுகின்ற வடிவம், தேவைப்படுகின்ற கலர்லே அதை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது என்பதும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். பேஸ்மெண்ட்டுக்குரியது, அதை சிவரில் கீறாம கொள்ளாம அதை கொண்டு போய் சேர்க்கணும் சொன்னால் அதற்குரிய வகையில் அதை செய்து தருகின்றார்கள். அதேவெளியிலே மிக முக்கியமாக இப்போ உங்கள் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அங்க போய்தான் வாங்கணும் அல்லது இங்கிருந்து ஒரு வாகனம் பிடிச்சு கொண்டு போகணும் எல்லாம் இல்லை. உங்களோட சொந்த வாகனத்திலேயே அவர்கள் அதை பக்குவமாக கொண்டு போகக்கூடிய வகையிலே அதை சிறப்பாக பேக் செய்து தருகிறார்கள். அது மெட்ரஸோ தேவைப்படுகின்ற பொருட்களை, ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு இப்போ தொழில்நுட்பம் மாறியிருக்கிறது. அந்த மெட்ரஸ்களை உற்பத்தி செய்கின்ற தொழில்நுட்பம் அவ்வளவு வளர்ந்திருக்கிறது. அதை சுருட்டி மடித்து வடிவாக கவனமாக பேக் பண்ணி தருகிறார்கள். நீங்கள் எங்கே அதை தேவையோ அங்கே சிறந்த முறையிலே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது மெட்ரஸ் சார்ந்தது. பொதுவாக கட்டில்கள் என்று பார்க்கிற போது நீங்கள் உங்களுடைய மாஸ்டர் பெட்ரூமுக்கான கட்டில்களை கூட இங்கே மிக மிக குறைந்த விலையிலே வாங்கலாம். அதுபோலவே டைனிங் டேபிள் என்று பார்க்கிற போது அதை குறைந்த விலையிலே வாங்கலாம். குறிப்பாக இந்த பூட் பெட்ஷீட்
3: என்ன
2: தேவையோ அதை மட்டுமே நீங்கள் வாங்கலாம் என்பதுதான் கவனிக்கூடியது. அதனால் தான் இந்த இதர பொருட்கள் இவ்வளவு மலிவிலே கிடைக்கிறது. இப்ப நாங்கள் இன்னொரு ராயர்
3: லெஃப்ட் ஓவர்
2: ராயரை பாக்குற போது 6-4 வாங்கிட்டா மிச்சம் இருக்கிற 2 சேல்ல போட்டு வித்து விடுகிறார்கள். அப்ப அதான் நடக்கிறது. எனவே எப்படி பார்த்தாலும் ஒரு கொள்வனம் என்று பாக்குற போது உங்களுக்கு அது மலிவு தான். மலிவாகவும் கிடைக்கிறது, மிக தரமான பொருட்களும் கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள். இப்ப நாங்க சொல்றது ஒரு விளம்பரம் என்ற நிதியிலே கேட்டுக்கொண்டு போகாமல் வந்து பாருங்கள். உங்கள் வீட்டிலே ஒரு தளபாடத்தை, ஒரு மெட்ரஸை, ஒரு கட்டிலை மெத்தையை அல்லது உங்களுடைய ஒரு டைனிங் டேபிளை அல்லது சோஃபாவை, லவ் சீட்டை சேரை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று சொன்னால் 50% மேற்பட்ட சிறப்பு தள்ளுபடி தருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக உற்பத்தி இவர்கள் என்பதனால் அதனுடைய 100% உயர் தரத்தோடு கூடியதாக அதை நீங்கள் வாங்க போறீர்கள். நீண்டகால உழைப்புக்குரிய சிறப்பான தளபடங்களுக்கு நீங்கள் இப்போது மட்டுமல்ல எப்போதும் நாட வேண்டிய இடமாக விளங்குகிறது ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர்.
4: ஆமாம், ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது ஒரு லேட்டஸ்டாக ஒரு பெட்ரூம் செட் வந்திருக்கிறது, 6 பீஸும் இருக்கிறது, 8 பீஸும் இருக்கிறது. இது 1995 விற்கப்பட்டது. இந்த 6 பீஸ் இப்பொழுது 1295 விற்பார்கள். இது ஒயிட்லையும் நல்ல பியூர் ஒயிட்லையும் அல்லது ஒரு கிரே கலர்லையும் இருக்கிறது. 8 பீஸ் இருக்கிறது. இது 2295 விற்பனை செய்யப்பட்டது. இப்பொழுது 1695 விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பார்க்க ஒரு மிக அழகாக இருக்கக்கூடிய பெட்ரூம் செட்டாக தான் அந்த செட் இருக்கிறது. இது எப்படி ஃப்ளோர் மாடலில் கூட நீங்கள் பெட்ரூம் செட்களை பெறுங்களா? இப்பொழுது குயின் ப்ளூ ஃபேப்ரிக் பெட் இருக்கிறது, 945 விற்பனை செய்யப்பட்டதை 395. குயின் வூட் பெட் இருக்கிறது, 1080 விற்பனை செய்யப்பட்டதை 645. குயின் வூட் பெட் அண்ட் நைட் ஸ்டாண்ட் இருக்கிறது, 1100 விற்பனை செய்யப்பட்டது, 550 விற்பனை செய்கிறார்கள். அந்த நைட் ஸ்டாண்ட் இவர்கள் குறிப்பிடுறது அது சைட்ல இருக்கின்ற அந்த டேபிள்கள், அந்த டேபிள்களுக்கு மேலே அந்த நீங்கள் லைட்டை வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
2: ஆமா,
4: அதை கருதுதான். சில பிள்ளைகள் நைட் ஸ்டாண்ட் சொன்னால் அது லைட்டை நாங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஒரு அதாவது என் டேபிள் அல்லது சைட் டேபிள் என்று கூட சொல்லலாம்.
2: ஒரு சைட் டேபிள் ட்ராயரோட கூடியதாக வரக்கூடியதாக இருக்கிறது. அதிலே பல பல வடிவங்கள் இருக்கிறது. உங்களுக்கு 3 ட்ராயர் வேணுமோ அல்லது 5 ட்ராயர் வேணுமோ அதற்குரிய வகையில் வாங்கிக் கொள்ளலாம். மிக முக்கியமாக இந்த செஸ்ட் என்ற எண்ணொன்று இருக்கிறது, 5 ட்ராயர் அடங்கியது. அது போதுமானது. நீங்கள் நிறைய உடுப்புகளை வைக்கக்கூடியது, மிக பெரியது, உருவத்திலே சைஸிலே பெரியது, ஹெவி டியூட்டிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் எங்கே மூவ் பண்ணி கொண்டு போகிறவர்கள் எல்லாத்துக்கும் அது ஹெவி டியூட்டியாக இருக்கும். அதனுடைய இப்போதைய விலை வந்து $395. அதுபோலவே நான் சற்று முன்ன சொன்னது போல உங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கான ஒரு என் டேபிள், அதிலே பிள்ளைகள் வைத்து லேப்டாப் வச்சு படிக்கலாம், அதில் சைட்ல ஒரு லேம்ப் ஒன்று வைக்கலாம், அதனுடைய லாஜி ஒன்றுக்கிறது, அதுக்குள்ள புத்தகங்களை வைக்கலாம். இப்படி பிள்ளைகள் படிப்பதற்காக, அது யூனிவர்சிட்டி போய் படித்தாலும் சரி வீட்டில் வச்சு படித்தாலும் சரி, பிள்ளைகள் வச்சு படிப்பதற்கான அந்த என் டேபிள், அதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து $295, இப்போதைய விலை வந்து வெறுமனே $65 மட்டுமே. ஒரு கோபி டேபிள் இருக்கிறது, 3 பீஸ் அடங்கியது, இப்போதைய விலை 195 மட்டுமே. ஒரு குயின் பெட்டுக்கான ஹெட் போர்டு இருக்கிறது, இப்போதைய விலை 195 மட்டுமே. ஒரு ஹெட் போர்டு குயினுக்குரிய என்ன ஒன்று இருக்கிறது, 295. இப்படி எல்லாமே உங்களுக்கு மிக மிக குறைந்த விலை. தலையணைகள் வெறுமனே $15 மட்டுமே. ஒரு லக்ஸரி பிலோ, அது நிறைந்த ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு உத்தரவாதம் தரக்கூடிய பிலோக்களாக அவை இருக்கிறது.
4: இப்பொழுது குயின் நீங்கள் சொன்னீங்க, குயின் ஹெட் போர்டு இருக்கிறது மிக குறைந்த 195. தனித்தனியாக வாங்கும்பொழுது கூட அந்த அந்த அந்த குயின் பெட்டே வாங்கி போட்டு ஒரு குயின் மேட்ரஸ் இருக்கிறது, அது கிட்டத்தட்ட $220 இருக்கிறது. $500 ஒரு
2: பெட்டை செட் வாங்கிடலாம்,
4: செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. தனித்தனியாக கூட நீங்கள் இங்கே வாங்கிக் கொள்ளலாம். எனவே பாருங்கள், வந்து பாருங்கள், எதாவது உங்களுக்கு தனித்தனியாக தேவையாக இருக்கிறது அல்லது பெட்ரூம் செட்டாக
2: இருக்கிறது. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், தொலைபேசி இலக்கம் 4167592600, 4167592600, 416-759-2600. இலக்கத்தை அழைத்து நீங்கள் மேலதை விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இன்று 9:00 வரை இந்த பேக் டு ஸ்கூல் சேல் என்கின்ற சிறப்பு சேல் இவெண்டோடு ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன் சொல்லிக்கொண்டு பாடலுக்கு வந்து
4: மீண்டும் கமல்வாலி. இப்பொழுது நீங்கள் ரிலாக்ஸிங்கா?
0: ரிலாக்ஸ் ஆசையாகத்தான் இருக்கிறது, ஆனால் சிங் இல்லை. தேவையில்லாமல் அவரை ஞாபகப்படுத்தாதீர்கள், தேவையில்லாமல் அவரை ஞாபகப்படுத்தாதீர்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
2: இப்பொழுது பாடலை தொடர்ந்து சந்திப்போம்,
0: சந்திக்கலாம். ஆமாம், நிகழ்ச்சியில் நீங்கள் மனித கொள்ள வாழ்க்கையுடைய தொலைபேசி இலக்கம் 4165935. இதே இலக்கங்களை உபயோகித்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் கமல் பாபு, சுதா இருக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் சுதா? நலமாக இருக்கிறோம் சுதா. என்ன பாடல் திருவாடு வந்திருக்கிறீர்கள்? ஆமா, அந்த பகுதியில் தான் நிறைய சிங் இருக்கிறார்கள், சிங் இல்லாத இடத்துலயுமே இருக்கிறார்கள் இல்லையா? சரி,
5: பாடல் வந்து கண்ணுக்கோர வண்ணங்களில் வந்தது உன்னை நான் பார்க்கையில் அந்த பாடல்.
0: சரி, உங்களுக்கு ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
5: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆஷா போஸ்லே.

0: தமிழர் நிறுவனமான ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் சிறப்பு சலுகைகள். சிங்கிள் ஃபோம் மேட்ரஸ் $60, ஹை டென்சிட்டி ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ்கள் $90 இருந்து, பத்தங்குல பாக்கெட் கோயில் டைட் டாப் மேட்ரஸ்கள் $249, சிங்கிள் பெட் அண்ட் ஃபோம் மேட்ரஸ் $249. மேலும் பல தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத விநியோகம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், இலக்கம் 1600 மில்லியன் அவென்யூ யூனிட் இலக்கம் 2, ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், 416-759-2600.
1: கலக நேரம் 1:30. இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி முடிவுக்கு வந்திருக்கிறது. இங்கிலாந்து அணி முதலாவது இன்னிங்ஸில் 290 ஓட்டங்களை பெற்றது. இரண்டாவது இன்னிங்ஸிலே 208 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. பாகிஸ்தான் அணி முதலாவது இன்னிங்ஸிலே 110 ஓட்டங்களையும், இரண்டாவது இன்னிங்ஸிலே 194 ஓட்டங்களையும் பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையிலே 194 ஓட்டங்களால் இங்கிலாந்து அணி வெற்றியை ஈட்டியிருக்கிறது. இன்னும் ஒரு நாள் மீதம் இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே போட்டி நிறைவடைந்திருக்கிறது. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் நிறுவனம் வழங்குகின்ற உங்களுக்காக நிகழ்ச்சியில் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மனித உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 இதே இலக்கங்களை உபயோகித்து நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக கூட நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். அதற்கு முன்னதாக எமது கலைஞர்களை முதலிலே சந்திக்கலாம். அங்கிருந்து விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
2: வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேர்களே. இது 1600 இது மிட்லாண்ட் அவென்யூலே அமைந்திருக்கிறது. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தளவாட உலகத்திலே மேட்ரஸ் வகைகள் மற்றும் பிலோக்களுக்கான உற்பத்தியில் மிகச்சிறந்து விளங்குகிறார்கள். குறிப்பாக இங்கே டொரண்டோவில் பல பாகங்களில் மட்டுமல்ல, வன்கூவர், மொன்றியல் போன்ற இடங்களிலும் இவர்களுக்கான சேவை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவருடைய விநியோகம் அமைகிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. குறிப்பாக மொன்றியல்லே ஸ்ரீதுர்கா என்கின்ற ஒரு கடை இருந்தது முதல்லே. அந்த இடத்தில் இப்போது ஒரு புதிய பெயரிலே இன்னொரு கடை, அதாவது மேப்ளஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடையிலே இவர்களுடைய மேட்ரஸை நீங்கள் அங்கே மொன்றியல்ல பெற்றுக் கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி வன்கூவரிலும் கூட இவர்களுடைய விநியோகம் இருக்கிறது. இப்படி பல சிட்டிகளுக்கும் இவர்கள் விநியோகம் செய்கிறார்கள். அந்த அளவுக்கு மேட்ரஸ் உற்பத்தியிலே புகழ் பெற்றவர்கள். மிக மிக முக்கியமாக இவர்களை உற்பத்தி செய்வதனால் அதனுடைய தரம், அதனுடைய நுணுக்கம், அதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கான சிறப்புகள் என்னவென்று நீங்கள் கேட்டு அறிந்து வாங்கலாம். அதுபோல மட்டுமல்லாமல் உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கான மேட்ரஸை இவர்கள் மூலமாக நீங்கள் தயாரித்தும் பெற்றுக் கொள்ளலாம். அதுபோலவே தலையணைகளை கூட சிறந்த தூக்கத்துக்கான நல்ல தலையணைகளை உற்பத்தி செய்து வைக்கிறார்கள். இப்போதெல்லாம் இந்த சேல் பிரைஸிலே உங்களுக்கு ஒரு தலையணையின் பிரைஸ் வந்து 14.95 மட்டுமே. ஒரு தலையணை 14.95 தருகிறார்கள். மிகச்சிறந்த தூக்கத்துக்கு உத்தரவாதம் தரக்கூடிய நல்ல நல்ல தலையணைகள் அதில் கிடைக்கிறது என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. அது ரிலாக்ஸ்வெல் லக்ஸரி பிலோஸ் என்கின்ற அந்த டைட்டில் தான் அந்த தலையணைகள் கிடைக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு 295 ஒரு மேட்ரஸை வாங்கினால் கூட உங்களுக்கு ஒரு தலையணை இலவசமாக கிடைக்கிறது. அதுபோலவே $500 மேல் ஒரு பர்ச்சேஸ் செய்கிற போது ஒரு லக்ஸரி பிலோ ஒன்றும் மேட்ரஸுக்கான ஒரு கவர், ப்ரொடெக்டர் கவரும் கிடைக்கிறது என்பதும், அது இலவசமாக கிடைக்கிறது என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்று. சில விலைகளை இன்னும் பார்க்கிற போது உங்களுக்கான மேட்ரஸை நீங்கள் $50 வாங்கலாம். சிங்கிள் மெமரி போம் மேட்ரஸை $150 வாங்கலாம். அதுபோலவே பிலோடோப் மேட்ரஸை நீங்கள் $250 வாங்கலாம். இப்படி தெரிவுகள் உங்களுக்கான மெட்ரஸ் வகையிலே விதவிதமான விலைகளிலே, விதவிதமான சைஸிலே, அதாவது கிங், குயின், டபுள், சிங்கிள், இப்படி பல டிசைன்லே வடிவங்களிலே கிடைக்கிறது. வாருங்கள், வந்து பாருங்கள். சில வேளை உங்களுக்கு மெட்ரஸ் தேவைப்படாமல் இருக்கலாம், இல்லை தேவை இல்லை என்று நீங்க நினைக்கலாம். இப்போதைக்கு பெட்ரூம் செட் வாங்க வேண்டாம் என்று நீங்க நினைக்கலாம். இருக்கிற டைனிங் டேபிளே போதும் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு முறை வந்து பாருங்கள். இந்த பிரைஸுக்கு ஒரு விலை அமைகிற போது இருக்கிறதை ஏன் மாற்றக்கூடாது என்கிற ஒரு யோசனை, சிந்தனை உங்களுக்கு வரும். என்னென்னு சொன்னால் அவ்வளவுக்கு 100% கனேடியன் மேட் தளவாடங்கள், அதிலே கிடைக்கின்ற மலிவு மிக மிக முக்கியமானது. அதைவிட ஒரு தமிழர் நிறுவனத்திலே எல்லா விடயங்களையும் தெரிந்து கேட்டு அறிந்து வாங்குகிற மகிழ்ச்சி ஒன்று கிடைக்கிறது. யார் உற்பத்தி செய்கின்றார்களோ அவர்கள் மூலமாக அதனுடைய சகல விதமான விடயங்களையும் கேட்டறிந்து வாங்குற ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இப்படி பல விடயங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் இந்த கடைக்கு வரவில்லை சொன்னால் ஒரு முறை வந்து பாருங்கள். ஒரு முறை வந்து விட்டால் நீங்க அதுக்கு பிறகு இவர்களே உங்களுடைய வாடிக்கையாளர்களாக மாறிவிடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: ஆமா, குறிப்பாக இப்பொழுது பொருளாதார பிரச்சனையாக இருக்கிறது. வீட்டிலே அன்றாட தேவைக்கான பொருட்கள் வாங்குவதற்கே மிகவும் சிரமமாக இருக்கிறது. இதுவிட பாடசாலைகள் தொடங்க போகிறோம், பிள்ளைகளுக்கான பேக் பேக், புத்தகங்கள், பென்சில்கள், பேனாக்கள், கணினிகள் இப்படியெல்லாம் வாங்க வேண்டும், அதற்கெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். கிரெடிட் கார்டிலேயே பிரச்சனையாக இருக்கிறது. காசு இல்லையே என்று கூட நீங்க கவலைப்படுத்தவில்லை இந்த தளவாடங்கள் வாங்குவதற்காக. சொன்னால் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து ஒரு வருடமோ அல்லது ஒன்றரை வருடங்களோ அல்லது இரண்டு வருடங்களோ மூன்று வருடங்களோ நீங்கள் எந்த வித இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் பணம் செலுத்தக்கூடிய மாதிரியான ஒழுங்குகளை கூட செய்தீர்கள் அல்லது இரண்டு வருடத்துக்கு பின்பு நீங்கள் செலுத்தக்கூடிய ஒழுங்குகள் எல்லாம் செய்தீர்கள். எனவே அதை பற்றி அதாவது இப்பொழுது பணம் தேவை என்று கூட நீங்கள் தேவையில்லை, ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்களுக்கு வசதியான ஒரு நிதித்துறை வேண்டும் அல்லது வீட்டிலே வசதியாக தளவாடங்கள் போட்டு அழகாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள். நிச்சயமாக நீங்கள் இங்கே ரிலாக்ஸல் நிறுவனத்துக்கு வரலாம். இது ஸ்காப்ரூவிலே அமைந்திருக்கிறது, மில்லான் வீதியிலே, லோரன்ஸுக்கும் எல்ஸ்மேருக்கும் இடையிலே 1600 மில்லான் வீதியில் அமைந்திருக்கிறது. இங்கே கிளியரன்ஸ் சேல் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காஃபி டேபிள் இருக்கிறது 495 விற்பனை செய்யப்பட்டது 195, என் டேபிள் இருக்கிறது 295 விற்பனை செய்யப்பட்டதை இப்பொழுது வெறும் $65, ஹெட்போர்ட் இருக்கிறது குயின் இது 595 விற்பனை செய்யப்பட்டது இப்பொழுது 195.

0: தாண்டி ஒரு முறை தளபாடம் தேவையோ இல்லையோ வாங்க வேணும் என்ற சிந்தனை இருக்கிறதோ இல்லையோ ஒரு முறை வந்து பாருங்கள். வந்து பார்த்தால் உங்கள் வீட்டிலே இதை வாங்கி போட்டா நல்லா இருக்கும் என்ற இப்படி ஒரு விலை திரும்ப கிடைக்காது என்கின்ற ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வந்துவிட்டால் ஏதோ ஒன்றை நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே அந்த கிடைக்கிற மலிவும் அந்த பொருட்களின் வடிவும் அழகும் அதனுடைய தனித்துவமான அந்த தெரிவுகளும் அதிலே கிடைக்கின்ற இவருடைய அந்த உத்தி சிறப்பும் இப்படி பல விஷயங்கள் உங்களை மகிழ்ச்சி படுத்துகின்ற ஒன்று எல்லாவற்றையும் விட ஒரு நட்பான அன்பான சேவை ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஆக இங்கே கிடைக்கிறது என்பதும் சொல்லிக் கொள்ளக்கூடியது.
1: வரவேண்டிய இடவிலக்கம் 1600 மின்லேண்ட் அவென்யூ மின்லேண்டன் லோரன்ஸ் சந்திப்பிலும் லோரன்ஸுக்கு இடையில் அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்கள் அல்லது முகவரி பற்றிய குழப்பம் இருந்தால் அழைக்கலாம் 416-759-2600 416-759-2600.
0: குறிப்பிட்ட தூரத்துக்குள் இலவச விநியோகம் அதுவில்லை ஒரு தூரத்துக்கு அங்காலே என்று சொன்னால் அந்த விநியோகம் என்பதற்கு ஒரு குறைந்த அளவு கட்டணத்தை வாங்குகிறார்கள். ஆனால் மிக முக்கியமாக ஒன் டைம் டெலிவரி, அதாவது குறித்த நாளில் குறித்த நேரத்தில் உங்களுக்கான டெலிவரி வழங்கப்படும் என்பதில் 100% வீதம் உத்தரவாதம் தருகின்ற நிறுவனமாக அதிலே அவர்கள் கவனமாக செயல்படுகிறார்கள். எனவே 1600 மிட்லேண்ட் அவென்யூ, அதாவது 1600 மிட்லேண்ட் அவென்யூவிலே உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் என்று சொல்லிக்கொண்டு பாடலத்திலிருந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி கமல் பாரதி.
2: நன்றி, உங்கள் இருவருக்கும் மீண்டும் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் கமல் பாரதி அண்ணா. சிறு வயதுல இருக்கும் போது சின்ன சேப்பாக்கத்துல துடுப்பாட்ட போட்டி நடக்கும் போது நாங்க இந்த வானொலி பட்டியூராக கேட்கிறது. அப்ப கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அடித்தால் அந்த தொகுப்பாளர் கேட்பார், வல்லுநர் மணி அவர்களே இதை பற்றிய இந்த அவர் அடித்த அடியை பற்றி அல்லது கபில் தேவ் போல் பண்ணினால் கேட்பார். அப்ப அவர் அழகாக விவாதிப்பார். இத மாதிரி அந்த இந்த வல்லுநர்கள் விளம்பரப்படுத்தும் போது எங்களுக்கு எல்லாம் ஒரு கவலையா இருக்கு. இந்த வயதுல ஒன்று படிக்க போகணும் போது கிடைக்கு இல்லாட்டிக்கு இந்த வயதுல படிக்கிற வயதுல இருக்கு இல்லையாண்டு. இந்த வல்லுநர்களுக்கு நன்றி.
2: சரி, இப்பொழுது இருக்கின்ற இடத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் நிம்மதியாக நகரலாம் இல்லையா? சரி, என்ன பாடல் தெரிவு?
3: நீ வேகம் ஆனால் என்ன நான் தூகை ஆன பின்னே.
2: சரி, உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி அண்ணா.
2: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: தமிழர் நிறுவனமான ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் சிறப்பு சலுகைகள். சிங்கிள் ஃபோம் மேட்ரஸ் $60, ஹை டென்சிட்டி ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ்கள் $90 இருந்து, பத்தங்குல பாக்கெட் கோயில் டைட் டாப் மேட்ரஸ்கள் $249, சிங்கிள் பெட் அண்ட் ஃபோம் மேட்ரஸ் $249. மேலும் பல தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத விநியோகம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், இலக்கம் 1600 மில்லியன் அவென்யூ யூனிட் இலக்கம் 2, ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், 416-759-2600.
1: கலை நேரம் 1:44. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நிறுவனத்திலிருந்து மீண்டும் எமது குழுவினரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் இருவருக்கும்
2: மீண்டும் வணக்கம் கௌல்பாரதி. வணக்க நேர்களே, இலக்கம் 1600 அல்லது 1600 மிட்லேண்ட் அவென்யூவிலே அமைந்திருக்கிறது ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இது எங்கள் சமூகத்திலே மிக நன்மதிப்பு பெற்ற நிறுவனமாக விளங்குகிறது. ஆனாலும் கூட இன்னும் பல தமிழ் மக்கள் இதை அறியாத நிலையம் இருக்கலாம். என்னென்னு சொன்னால், இவர்கள் கூடுதலாக இந்த விநியோகம் மெட்ரஸ் வகைகளை உற்பத்தி செய்து விநியோகம் செய்வதிலே கூடுதல் கவனம் செலுத்துகின்ற நிறுவனம். எனவே இங்கே டொரண்டோவில் பல கடைகளில் நீங்கள் வாங்கக்கூடிய மெட்ரஸும் இவர்களுடைய உற்பத்தியாகவே இருக்கிறது. அதுபோலவே வன்கூவர், மொன்றியல் போன்ற மற்ற நகரங்கள் மாநிலங்களுக்கும் இவருடைய இந்த மெட்ரஸ் விநியோகம் என்பது அமைகிறது. அப்ப நாங்கள் ஏன் சொல்கிறோம் சொன்னால், அந்த அளவுக்கு இந்த மெட்ரஸ் உற்பத்தியிலே புகழ் பெற்று விளங்குகிற நிறுவனம், ஒரு தனித்தன்மையோடும் தனிச்சிறப்போடும் விளங்குகிற நிறுவனம்.
3: அதுபோல உதாரணம் சொல்லலாம், இவர்களுடைய நீங்கள் குறிப்பிட்டு இவர்களுடைய தயாரிப்பு தான் வேறு நிறுவனங்களும் இருக்கின்றன சொல்லி. இவ்வளவு குறிப்பாக நாங்கள் சைனாவிலிருந்து ஒரு பொருளை நாங்கள் இறக்குமதி செய்ய போகிறோம் சொன்னால், உங்களுக்கும் தருவார்கள், எனக்கும் தருவார்கள். உங்களுடைய பிராண்ட் நேம் அவர்கள் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு என்று தருவார், என்னுடைய நேம் பிரிண்ட் பண்ணி எனக்கு என்று தருவார். தயாரிப்பு ஒன்றாக தான், உங்களுடைய பேரில் இருக்கும், உங்களுடைய
2: பேர் அவர்கள் விரும்புகிற பெயரில் அடிச்சு கொடுப்பார்கள்.
3: இங்கு இருக்கின்ற இந்த இந்த மேட்ரஸ் வகைகள் எல்லாம் வேறு நிறுவனங்களில் இருக்கிறது, ஆனால்
2: அவர்களுடைய பேரில்
3: இருக்கு. எனவே அதாவது இங்கே நீங்கள் வந்து சொன்னால் உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை பார்த்து
2: நிச்சயம் தருவார். நிச்சயம், அதாவது நாங்கள் சத்தியமன்ற சொன்னது போலதான், ஒரு செல் பேர்சனாக இல்லாமல் இருக்க அந்த பெட்டியில் எழுதப்பட்டதை வாய்ச்சி போட்டு அதில் இருக்கிறத பார்த்து வழங்கப்படுத்துற ஆக்களாக இல்லாமல் இவர்களே அதை உற்பத்தி செய்து அதனுடைய உள் மெட்டீரியல் என்ன, வெளியில என்ன அடிக்கப்படுகிறது, அதனுடைய தயாரிப்பு நுட்பம் என்ன, எல்லாவற்றையும் அவர்களே செய்வதனால் உங்களுக்கு அதை இலகுவாக அதாவது புரிய வைக்கிறார்கள். உங்களுக்கும் அது இலகுவாக புரியும். உற்பத்தி செய்கிற ஒருவன் சொல்லுகிற போது உங்களுக்கு அது
3: என்னென்ன தேவையோ
2: தெரியும். மற்றது உங்கள் பிரச்சனையை சொல்கிற போது அவர்களே அதை தீர்வையும் சொல்வார்கள். இப்ப உங்களுக்கு ஒரு கால் உழைவருக்குன்னு சொன்னா உங்களுக்கு இது பண்ணாம அதன்னு சொல்வார்கள். நேற்று முந்தின எடுத்துக்கொண்டு போனவர் வெள்ளிக்கிழமை எடுத்தவர் நேற்று அதை மாத்தினார் வந்து. என்னன்னு சொன்னால், அவர் சொல்லுக்கல முதல்ல தனா கொஞ்சம் ஹார்ட் ஆகணும் வாங்கியிருக்கிறார். பிறகு இவர்கள் சொன்னதை தான் பிறகு நேற்று வந்து மாத்தி கொண்டு போனார். நல்ல விஷயம், அந்த பொலித்தீன் பேக் உடைக்காம படுத்து
3: பார்த்து
2: நீங்கள் வாருங்கள். அதாவது நான் நேற்றும் இன்றும் சொல்வது ஒன்றுதான், உங்களுக்கு தளவாடம் தேவையோ இல்லையோ, ஒரு வீட்டிலே மாற்றம் வேணுமோ இல்லையோ, அதை நீங்கள் பொருளாதார கஷ்டம், இப்போ காசு இல்லை என்றெல்லாம் கணக்க நினைப்பீங்க. ஆனால் ஒரு முறை வந்து பாருங்கள். வந்து பார்க்கிற போது இது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த கடைகளில் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு தரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான மலிவு கிடைக்கிறது. 50 விதத்துக்கு மேற்பட்ட மலிவு கிடைக்கிறது. கிளியரன்ஸ் இருக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு 100 விதம் பிடிக்கும். என்னென்னு சொன்னால், பிராண்ட் நியூ பாக்ஸோடைய கிளியரன்ஸ் சேல்ல பல விஷயம் வைத்திருக்கிறார்கள். விற்று தீர்ப்பதற்காக அதை 5 பீஸா இருந்ததுல 6 பீஸா இருந்ததுல 4 போட்டது 2 போட்டது வித்துருவோம் என்ற நிலைமையில் அதை பாக்ஸோடைய பிராண்ட் நியூ பாக்ஸோடைய கிளியரன்ஸ் சேல்ல தருகிறார்கள்.
3: இங்க மட்டும்தான் இந்த கிளியரன்ஸ் சேல் மற்றும் ஃப்ளோர் போல் ரெண்டுமே வித்தியாசம் இருக்கிறது. அவற்றை நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய அது சில வழிகளிலே.
1: ஆமாம், அவருடைய இணைப்பிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, அது சரி செய்து கொண்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே இணைகின்ற சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் காசிநாதன் கதைக்கு.
1: வணக்கம் காசிநாதன், என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
4: இந்த பாபா படத்துல இருந்து இந்த மாயா மாயா அந்த
1: பாட்டை பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். ஒலிக்கும் பாடலோடு கார்த்திக், சுஜாதா, மோகன்.

0: தமிழர் நிறுவனமான ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் சிறப்பு சலுகைகள். சிங்கிள் ஃபோம் மேட்ரஸ் $60, ஹை டென்சிட்டி ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ்கள் $90 இருந்து, பத்தங்குல பாக்கெட் கோயில் டைட் டாப் மேட்ரஸ்கள் $249, சிங்கிள் பெட் அண்ட் ஃபோம் மேட்ரஸ் $249. மேலும் பல தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத விநியோகம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், இலக்கம் 1600 மில்லியன் அவென்யூ, யூனிட் இலக்கம் 2, ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், 416-759-2600.
1: கலக நேரம் 1:55. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன்.
1: குயின்சன், என்ன பாடல் திரையோடு வந்திருக்கிறீர்கள்
2: குயின்சன்?
1: சரி, உங்கள் தெருவில் பாடல் வரைக்கும் நன்றி எனது மனதுக்கு குயின்சன். மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். சரி, இப்பொழுது எமது குழுவினரை சந்தித்துக் கொள்ளலாம். இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சியின் நிறைவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
3: முன் வணக்கம் கமல் பாரதி. வணக்க நேர்களே. ஆமாம், இது இலக்கம் 1600 அல்லது 1600, இலக்கம் 1600, மிட்லேண்ட் அவென்யூலே உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழில்துறையிலே, தளபாட உற்பத்தி துறையிலே மிக சிறந்த புகழோடு விளங்குகிறார்கள். இங்கே டொரண்டோவில் பல்வேறு இடங்களில் மட்டுமல்லாமல் மொன்ட்ரியல், வன்கூவர் போன்ற இடங்களுக்கும் மேட்ரஸ் மற்றும் தலையணைகளை உற்பத்தி செய்து விநியோகம் செய்கின்றார்கள். நீங்கள் வருகிற போது நிச்சயமாக உங்களுடைய வீட்டிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டு செய்வதற்கு இந்த மலிவு ஒரு பெரிய வாய்ப்பை தருகிறது. என்ன சொன்னால், 50% அதை தாண்டிய பெரிய பெரிய மலிவான விலைகள் எல்லாம் கிடைக்கிறது. அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு 50% தள்ளுபடியே உங்களுக்கு அரை விலை கொண்டு வாங்குற மகிழ்ச்சியை தரும். ஆனால் சில பொருட்களுக்கு 50% தாண்டிய ஒரு பெரிய தள்ளுபடியை தருகிறார்கள். இந்த இது பேக் டு ஸ்கூல் சேல் என்கின்ற ஒரு இவெண்ட் தான். எனவே இன்றைய நாள் நீங்கள் வேற ஏதாவது அலுவலாக போய்கொண்டிருக்கலாம், அல்லது பிஸியாக இருக்கலாம், அல்லது நேரம் இல்லை என்று நீங்கள் நினைச்சு கொண்டிருந்தா கூட ஒரு முறை ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் ஒரு வந்துட்டு போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் வாங்காவிட்டால் கூட வந்து இன்றைக்கு இருக்கிற பிரைஸ்ல நீங்கள் ஆர்டர் செய்து போகலாம். உங்களுக்கு ஒரு ஒரு பக்கத்திலே இந்த டேபிள் வகை தான் வேணுமா, இல்ல டைனிங் செட் தான் வேணுமா, சோஃபா வேணுமா, லவ் சீட் வேணுமா, அல்லது எதுவாக இருந்தாலும் ஒரு சேர் வேணுமா, எதுவாக இருந்தாலும் ஒரு முறை வந்து பாருங்க. சொன்னா கிளியரன்ஸ் சேல்லையே மிக பெருமதியான விடயங்களை டென்டில் போட்டிருக்கார்கள். கிளியரன்ஸ் சேல் என்பதனால் ஏதோ கீறுப்பட்டது அப்படி நினைக்க தேவையில்லை. பிராண்ட் நியூவாக பொக்ஸ் உடைக்காமையே பல பொருட்கள் வெளியிலே டென் சேல் இருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான விடயம். வந்து பாருங்கள், ஒரு நல்ல வாய்ப்பு. வீட்டிலே நீங்களே எதிர்பார்க்க ஒரு மாற்றத்தை செய்யலாம் என்று சொன்னால் மலிவு அவ்வளவு கிடைக்கிறது. பிராண்ட் நியூ தளவாடங்கள், அதுவரை மிக முக்கியமாக இவர்களை உற்பத்தி என்பதனால் ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான கொள்வாக அது உங்களுக்கு அமையும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது.
4: ஆமா, 100% இங்கேயே அந்த மெட்ரஸ்களை தயாரிக்கின்றார்கள். அதாவது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு ஒரு சிறிய புள்ளியிலிருந்து அதாவது முழுமையடையும் வரைவே இங்கேதான் முழுமையான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது இங்கே இந்த சேல்ஸ் பர்சனாக இங்கே இருந்து இவர்கள் விற்பனை செய்வார்கள், உங்களுக்கு விளக்கங்களை தருவார்கள். அவர்கள் தான் இந்த உற்பத்தியாளர்களும் கூட. எனவே நாட்களிலே அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை, அல்ல மாலையிலிருந்து இரவு முழுவதுமே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நுணுக்கமாக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அந்தந்த வகையான மெட்ரஸ்களை இங்கே தயாரித்து வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த மெட்ரஸ்களை கூட நீங்கள் தெரிவிக்கலாம், அல்லது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, இப்படி இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கலாம். அதை கேட்டவாறு கூட அந்த மெட்ரஸ்களை அவர்கள் வடிவமைத்து காத்திருக்கிறார்கள். அந்த மெட்ரஸுக்கு மெட்ரஸ் வெளியில் இருக்கிற கவர் கூட என்ன மாதிரி இருக்க வேண்டும், பிளைனா இருக்க வேண்டுமா, அதை கூட அவர்கள் பார்த்து பார்த்து உங்களுக்கு செய்த காத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். எனவே ரெடிமேடாக இதுக்கு இது என்று சொல்லி மெட்ரஸ்கள் இருக்கிறது, அவற்றை கூட நீங்கள் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன.
3: பிள்ளைகள் தூர படிக்க போறார்கள் சொன்னா நீங்கள் அங்கதான் போய் தளவாடம் வாங்கணும், இங்கே இருந்து ஒரு வெஹிக்கிள் ரெண்டு கெடுக்கணுமா, அல்ல யாரும் உதவிக்கு வேணுமா, யோசிக்க தேவையில்லை. மெட்ரஸ் இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்திலே சுருட்டி மடித்து பேக் பண்ணக்கூடிய மெட்ரஸ் எல்லாம் இங்கே உற்பத்தி ஆகி இருக்கிறது. அதை நீங்கள் இங்கே நீங்களே வாங்கி உங்களோட வெஹிக்கிள்ல கொண்டு போகலாம்.
4: மெட்ரஸ் வேண்டுமில்ல. அந்த பாக்ஸ் அல்லது அந்த ஹெட்போன் ஃபுட்பால் எல்லாம் மடித்து அதாவது ஒரு பாக்ஸ்ல தருவார்கள். நீங்க உடனே அங்க ஃபிட் பண்ண வேண்டியதா?
3: அதுவே இப்ப உங்களுக்கு தனியா மேட்ரஸ், பிள்ளைகளை பொறுத்தல சில நேரங்கள் மேட்ரஸ் மட்டுமே போதும் நினைப்பார்கள். போய் படிக்கிற இடங்கள்ல நாலஞ்சு பிள்ளைகள் சேர்ந்து படிக்கிற போது மேட்ரஸ் மட்டும் ஒரு குறியிடம். அப்ப அந்த தனியா மேட்ரஸ் சொன்னா அதை சுருட்டி மடித்து பேக் பண்ணி தருகிறார்கள். அங்க கொண்டு போய் விரிச்சு படுக்கிற போது ஸ்ட்ராங்கா இருக்கும், பிறகு சுருட்டி மடிச்சு வைக்கலாம். நேற்று கூட ஒருவர் சொல்லி இருந்தார், நீங்கள் அவ்வளவுக்கு மேட்ரஸும் கொடுத்து அந்த கவர் எல்லாம் அதாவது வோட் அப்ரூவ் சொல்லக்கூடிய கவர், அப்ப என்ன சேதாரமும் மேட்ரஸுக்கு வராது. அப்ப சொன்னார் படிச்சு முடிய வித்து போடுவாங்க சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பிராண்ட் நியூ என்கின்ற அந்த விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். எனவே வாருங்கள், உங்கள் பிள்ளைகள் தூரத்தில் படிக்க போறதா இருந்தா அவர்களுக்கான தளபாடம், இது மெட்ரஸ் மட்டுமல்ல கோபிட்டு அவர்களுக்கான அந்த படிக்கிற டேபிள், வெறுமனே $65 ஒரு லேப்டாப் வச்சு படிச்சுட்டு அந்த படிக்கிற புத்தகத்தை லாஜிக்கலே வைக்கக்கூடிய வகையில ஒரு நல்ல டேபிள் இருக்கிறது. வெறுமனே $65 தான் விலை. அதனுடைய உண்மையான விலை 250 மேற்பட்டதாக இருந்தது. ஆனால் இப்போதைய விலை வந்து வெறுமனே $65. அது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பாக்ஸோட பிராண்ட் நியூவா இருக்கு. எனவே இப்படி நிறைய இருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாலும் வந்து பாருங்கள், ஒரு முறை வந்து பார்த்து விட்டு இன்றைய சேல் பிரைஸிலே அதை நீங்கள் ஆர்டர் செய்து விட்டு போனால் உங்களுக்கு எப்ப தேவையோ அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பது சொல்லிக் கொள்ளக்கூடியது. முகவரியை மீண்டும் சொல்லிவிடுகின்றோம். இலக்கம் 16000 இது மிட்லேண்ட் அவென்யூவிலே அமைந்திருக்கிறது, லோரன்ஸுக்கும் எல்ஸ்மருக்கும் இடையிலே. இது
4: மில்லாண்ட் அவென்யூலே அமைந்திருக்கிறது. லோரன்ஸ்
3: நீங்கள் கனடி எக்ஸிட் எடுத்து வரணும்.
4: கனடி எக்ஸிட் எடுத்து நீங்கள் சவுத் புறமாக வரும்பொழுது எல்ஸ்மேர்ல இடதுபுறம் திரும்பி பின்பு மில்லாண்டிலே வலதுபுறம் திரும்பி வரும்பொழுது இங்கே லோரன்ஸுக்கு முன்பாக வலதுபுறத்திலே டென்டர்விங் வைக்கப்பட்டிருக்கிறது. தனி கட்டிட தொகுதியாக தெரிகிறது. நீங்கள் இங்கே வரலாம்.
3: ஆமாம், ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்கிறது. தொலைபேசி இலக்கத்தை சொல்லிவிடுகின்றோம். 416-759-2600. தொடர்ந்து பேசலாம். நன்றி கமல் பாரதி, நன்றி சந்தநாதன். தொடர்ச்சியாக பேசுவோம்.
4: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி உங்களிற்கும், மீண்டும் சந்திக்கலாம். நேர்கள் கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. கலை நேரம் 2:01. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் இன்று தீர்மானித்திருக்கிறது. எதிர்காலத்தில் இலங்கை போலீஸ் சேவைக்கு 10,000 புதிய உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை மா அதிபர் பிரியந்த் வீரசூரிய தெரிவித்திருக்கிறார். நீண்டகால அடிப்படையில் இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்க உஸ்பெகிஸ்தானும் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் பிரதமர் மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருதும் வழங்கப்பட்டது. கனடா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளின் அரசியல் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தும் அதிகாரிகள் பொதுவெளியில் தனிப்பட்ட விமர்சனங்களில் ஈடுபடாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகமும் வெனிசுலா இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் நிர்வாகமும் வெனிசுலாவின் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும் புதிய ஒப்பந்தத்தை அறிவித்திருக்கின்றன. கலைஞர் நேரம் 2:02. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துள்ளோம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 21.1 ஆக இருக்கிறது. முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்மேற்காக மலித்தியாலத்திற்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 26.6 ஆக இருக்கிறது. இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையாக 23.6 காணப்படும். இன்றைய பகல் பொழுதிலே சில இடங்களிலே மலைத்துறலுக்கான வாய்ப்பு 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பின்னரவில் இடி முழக்கத்துடன் கூடிய மலைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 19.6 பதிவாகும். இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு குயின்சன் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது ஒலிக்கிறது.

0: All right, this is Tamil FM 101.3.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
5: Everything okay, no problem indigenam.
6: Bar kalam closing da, tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
5: இருப்பவர்கள்
8: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
9: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.

0: கலைஞர் 2:16 நேர்களுக்கு கொடுப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. இப்பொழுது மீண்டும் நாங்கள் ரிலாக்ஸல் நிறுவனத்திலிருந்து எமது குழுவினரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் கவல் பாரதி. வணக்க நேர்களை, இது 1600 மிட்லேண்ட் அவென்யூவிலே உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர். இந்த வார இறுதி நாட்களிலே இந்த பேக் டு ஸ்கூல் சேல் என்கின்ற மகிழ்வான ஒரு மலிவு விற்பனை தந்து உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் மீண்டும் பாடசாலைக்கு போறதுக்கு முன்பாக உங்கள் வீட்டிலே அவர்களுக்கான ஒரு பெட்ரூம் செட்டை வாங்க வேண்டும், அல்லது அவர்களுக்கான தனிய மெட்ரஸை வாங்க வேண்டும், அல்லது அவர்களுக்கான மெட்ரஸ் இருக்கிறது ஒரு பெட்டுக்கான ஃப்ரேம் வாங்க வேண்டும், அல்லது அவர்களுக்கான கம்ப்யூட்டர் டேபிள் வாங்க வேண்டும், இப்படி ஏதோ ஒன்று பிள்ளைகளுக்காக நீங்கள் வாங்க வேண்டும் நினைச்சால் நிச்சயமாக இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றால் 50% மேற்பட்ட சிறப்பு தள்ளுபடியிலே அதை தருகின்றார்கள். மிக முக்கியமாக தூர இடங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் போய் படிக்க போறார்கள் சொன்னால் ஒரு நல்ல வாய்ப்பு. அவர்களுக்கு நீங்கள் அங்கே போய் தளபாடம் வாங்க வேண்டிய தேவையில்லை, நீங்களே இங்கே வந்து அவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து பார்த்து வாங்கி போட்டு அதை நீங்களே உங்களுடைய வாகனத்தில் கொண்டு போய் அதை பூட்டி கொடுத்துட்டு வரலாம் என்று சொன்னால் இப்போது மெட்ரஸ் எல்லாம் முந்திர மாதிரி இல்லை, இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்திலே அது சுருட்டி மடித்து பேக் பண்ணக்கூடிய மெட்ரஸ் எல்லாம் வருகிறது. நீங்கள் அது விரித்து படுக்கிற போது ஸ்ட்ராங்காக இருக்கும், வளமையான மெட்ரஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அதை இப்போது சுருட்டி மடிக்கக்கூடிய வகையில் அந்த மெட்ரஸுடைய தொழில்நுட்பம், அதை உற்பத்தி செய்கின்ற தொழில்நுட்பம் மாறி இருக்கிறது. எனவே அதை பலரும் பிள்ளைகள் தூரப்போய் படிக்கிற பிள்ளைகளுக்கான பெற்றோர் பலரும் அதை விரும்பி வாங்குகிறார் சொன்னால் அதாவது ஈஸி ஹரிவண்வது ஈஸியாக இருக்கிறது. எனவே அதை வீட்டில் உங்களுடைய சொந்த வாகனத்தில் அதை கொண்டு போகலாம், அதாவது பல பொருட்களோடு இதையும் ஒன்றாக சேர்ந்து தனியாக இது கண்டு கொண்டு போக தேவையில்லை, பல பொருட்களை ஏற்றுகிற போது இதையும் ஒரு சைட்டில் ஏற்றுக் கொண்டு போகக்கூடிய வகையிலே அந்த வடிவம் அதனுடைய அமைப்பு முறை என்பது இருக்கிறது. நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு அது விளங்காது, என்ன மெட்ரஸ் எப்படி சுருட்ட முடியும் தான் நான் கேள்வி வரும்.
2: அதாவது எல்லா மெட்ரஸ்களையும் அப்படி சொல்லுங்க.
1: ஆமா ஆமா,
2: சிங்கிள் மெட்ரஸ்.
1: ஆமா,
2: ஒரு குறிக்கப்பட்ட வகையில இருக்கிற மெட்ரஸ் மட்டுமே
1: உங்கள் பிள்ளைகளுக்குரியது.
2: ஆமா,
1: அதை நீங்கள் அப்படி வாங்கிக் கொள்ளலாம். எனவே மற்றபடி நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டிலே உங்களுடைய பெரிய
2: அதாவது கிங் சைஸ் ஆக இருக்கிறது ஸ்ட்ராங்காக வேண்டும், அவற்றை
1: அதை சுருட்டி மடிக்க முடியாது. எனவே உங்களுக்கு நீங்க வந்து பாக்குற போது உங்களுடைய வீட்டிலே ஒரு தளபாட மாற்றம் வேண்டும் என்று நினைச்சா இது ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால் நிறைய விருப்பங்கள் இருந்தாலும் விலை இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் தள்ளி போடுவீங்கள், ஆறலா வாங்கலாம், கொஞ்சம் லேட்டா பார்ப்போம் என்ற மாதிரி. ஆனால் இப்படி ஒரு மலிவு கிடைத்து விட்டால் நிச்சயமாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் சொன்னால் அதுவும் உடனடியாக பணம் தேவையில்லை. இப்போது சேல் கிடைக்கிறது, அந்த சேலில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு உடனடியாக பணம் தேவையில்லை. நீங்கள் தவணை அடிப்படையிலே ஒரு வருஷம் கழிச்சு கூட உங்களுடைய கிரெடிட் நன்றாக இருந்தால் ஒரு வருஷம் கழிச்சோ 1.5 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ கூட அந்த பணத்தை கொடுக்கலாம். எனவே ஒரு நல்ல வாய்ப்பு, குறைந்த விலையில் தளபாடங்கள், 100% கனேடியன் மேட் உற்பத்தி, அதிலே கிடைக்கின்ற நுணுக்கங்கள், நல்ல விடயங்களை அறிந்து உங்கள் தூக்கத்துக்குரிய நல்ல மெட்ரஸ்கள், உங்கள் வீட்டுக்குரிய நல்ல தளபாடங்களை வாங்க நல்ல வாய்ப்பாக அமைகிறது. மெட்ரஸ் மீண்டும் முகவரியை சொல்லிவிடலாம்.
2: ஆமா, விளக்கம் 1600 மிட்லேண்ட் அவென்யூ. இது மிட்லேண்டன் லோரன்ஸ் சந்திப்புக்கு அருகிலே தான் இருக்கிறது. இவ்வளவு தூர இடங்களிலிருந்து வருபவர்கள் நீங்கள் கனடி எக்ஸிட் எடுத்து சவுத் புறமாக வரும்பொழுது, கனடி எக்ஸிட்ல கனடி ரோட்ல சவுத் புறமாக வரும்பொழுது எல்ஸ்மியர்ல வருகிறது, எல்ஸ்மியர் இடதுபுறம் திரும்பி வரும்பொழுது முதலாவது மிட்லேண்ட் வரும், அந்த மிட்லேண்ட் நீங்க வலதுபுறம் திரும்பி வரும்பொழுது டிம்போலன்ஸ் ஆஹா அதுக்கு போகலாம் நீர் அதை பாஸ் பண்ணி நீங்கள் வரும்பொழுது இங்கே லோரன்ஸுக்கு முன்பதாக வலதுபுறத்தில் அமைந்திருக்கிறது. இவ்வளவு இன்று நாளை வருவீர்கள் சொன்னால் டென்ட் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு, அதை குறிப்பாக வைத்து நீங்கள் வரலாம். அல்லது இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் 1600 நீங்கள் மிட்லேண்ட் அவென்யூ என்று சொல்லி கூகுள் பண்ணினா கூட அது கொண்டு வந்து நேராக அந்த வாசல்லே நிறுத்தும்.
1: நிச்சயமாக இப்போது இந்த டென்ட் சேலே கூட நான் பொதுவாக டென்ட் சேல் சொன்னா அந்த கிராக் பண்ணப்பட்டது கீறப்பட்டது தான் போடுவார்கள். ஆனால் இங்கே பிராண்ட் நியூவாக பொக்ஸோடு இருக்கக்கூடிய தளவாடங்களை கூட அந்த டென்ட் சேலே போட்டுக்கிறார்கள். குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு படிக்கக்கூடிய இந்த என் டேபிள்னு சொல்லக்கூடிய டேபிள், அதில் லேப்டாப் வச்சு படிக்கலாம், ஒரு லேம்ப் அதாவது ஒரு நைட் லேம்ப் உண்டு அதில் வைக்கலாம், கீழே அந்த பிள்ளைகள் படித்து போட்டு புத்தகங்களை வைப்பதற்குரிய ஒரு லாஜி மாறி ஒன்று இருக்கிறது, ஒரு இடத்தை சேமிக்கும், அதே வேளையிலே படிப்பதற்கு தேவையான ஒரு நல்ல என் டேபிளாக இருக்கும், ஒரு அழகானது வடிவமாகவும் இருக்கிறது, நல்ல மிக குறைந்த விலை, இப்போது $65 அதை நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து $295, இப்போது அதை நீங்கள் $65 வாங்கலாம் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுபோலவேதான் மெட்ரஸ் வகை, $50 உங்களுக்கான மெட்ரஸை வாங்கலாம், இல்லை நீங்கள் நல்ல ஒரு சிங்கிள் மெமரி போன் மெட்ரஸ் வேணும் சொன்னால் $150 அதை வாங்கலாம். இப்படி ஏகப்பட்ட தெரிவுகள் இருக்கிறது. நீங்கள் வந்து பார்க்காத வரைக்கும் இது விளங்காது, வந்து பாருங்கள், வந்து பார்த்தா நிச்சயமாக நீங்கள் ஏதோ மெட்ரஸோ தளபாடமோ அல்லது காபி டேபிளோ டைனிங் செட்டோ ஏதோ ஒன்றை நீங்கள் நிச்சயமாக வாங்கி கொண்டுதான் போவீர்கள் என்பது நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்ளக்கூடிய விடயம்.
2: ஆமா, இந்த கிளியரன்ஸ் சேல்ல நீங்கள் குறிப்பிட்டது போல ஸ்கிராச்சஸ் எல்லாம் வித் பாக்ஸ் நியூ, ஆனால் இந்த அந்த ஸ்கிராச்சஸ் உள்ளதை இவர்கள் வகைப்படுத்துகிறார்கள் எப்படி சொன்னால் ஃப்ளோர் மாடல். எனவே அந்த ஃப்ளோர் மாடல் அது குயின் ப்ளூ ஃபேப்ரிக் பெட் இருக்கிறது, இது 945 பரமதி ஆனது எப்படி 395க்கும், குயின் வூட் பெட் இருக்கிறது 1080 பரமதி ஆனது 645க்கும், குயின் வூட் பெட் அண்ட் நைட் ஸ்டாண்ட் இருக்கிறது 1100 பரமதி ஆனது எப்படி 550க்கும் பெற்றிருக்கிறார்கள். செக்ஷனல் சோஃபா இருக்கிறது, அது சோஃபா செட் இருக்கிறது 3 பீஸ், இது 2250 பரமதி ஆனது எப்படி 1100க்கும் பெற்றிருக்கு.
1: உருவாக்கப்பட்டும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். மீண்டும் முகவரியை சொல்லிவிடுகின்றோம்.
2: 1600 மில்லான் அவென்யூ மில்லான் டோலன் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. மிலதி விவரங்களுக்கு 416-759-2600 இந்த தகவல் நாங்கள் விடைபெற்று கமல் பாரதி மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பொழுதிலே.
0: சரி, நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. மீண்டும் சந்திக்கலாம்.
1: எனி ரிலாக்ஸிங் கிங் அவர்
0: இல்லையே, வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. மீண்டும் சரி வராது. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. இவ்வளவு நேரம் முடிந்து கூட தகவல்கள் வழங்கியதுக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கலைஞர் நேரம் 2:23.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 2892004677 2892004677 VKRH.com.
6: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
0: ஒழிக்கும் இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகின்ற நேரம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க ஆராதனை ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஒளிபரப்பில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

நேரம் 2:30. சுயமார் தமிழ் FM செய்திச் சுருக்கம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை கோரும் தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்றது. இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார முயற்சி குறித்து அரசாங்கமும் மத்திய வங்கியும் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஜதார்த்தத்திற்கும் புறம்பானவை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷா டி செல்வா தெரிவித்துள்ளார். முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. லேக் ஆண்டேரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்ற பேர் பலகையை ஆண்டேரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர் திறந்து வைத்துள்ளார். நோரே மன்னர் ஹாரோத் காலமானதைத் தொடர்ந்து அவரது மகன் இளவரசர் ஹாகோன் புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ளார். சுயமார் தமிழ் FM செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நன்றி கமல் பாரதி. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆராதனி ராஜ்குமார். ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு கதையுண்டு, ஒவ்வொரு கதைக்கும் ஒரு உணர்வு உண்டு. வாருங்கள், இந்த அழகான பயணத்தை ஒன்றாக தொடங்கலாம். ஒளிபரப்பாகின்ற பாடல் ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து, கிளின்டன் அல்கா அல்போன்ஸின் குரலில், ஜிவி பிரகாஷன் இசையல்.

0: www.cmr.fm. பிற்பகல் 3 மணி முதல் 3:30 மணி வரை ஒளிபரப்பாகும் பலதும் 10 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் உடல் நலம், உணவு, அழகு, வாழ்க்கை முறை, சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் உங்களை சிந்திக்க வைக்கும் வினாக்களும் இடம்பெறும். ஆம் நேர்களை அறிவோம், சிந்திப்போம், சிரிப்போம். பலதும் 10 நிகழ்ச்சி இப்போது உங்களுக்காக.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு, 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: Another Don Clean with the Don Ducks.
5: Oh, he's doing dishes with Dawn Platinum.
6: The only soap trusted to save wildlife affected by oil.
5: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
6: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
5: Organize the fridge, the spice rack, the junk drawer.
6: What are you quacking on about? He's gonna make enchiladas.
5: More dishes? That's giving this duck goosebumps.
4: Dawn Platinum, the better grease getter.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000.
10: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

ஏற்கனவே இப்பொழுது 2:42 ஒளிபரப்பாக என்ற பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரினியின் குரலில் ஏ ரகுமானின் இசையில்

0: தற்போது ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமார் மற்றும் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஆமாம், வணக்கம் ஆராதனை, வணக்கம் நேர்களே, வணக்கம் அருண்குமார்,
2: வணக்கம் செந்தில்நாதன், வணக்கம் நேர்களே. ஆமாம், இது ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நிறுவனம் அமைந்திருக்கின்ற இடம். இது 1600 மிட்லேண்ட் அவென்யூவிலே அமைந்திருக்கிறது. குறிப்பாக லோரன்ஸுக்கும் எல்ஸ்மேருக்கும் இடையிலே மிட்லேண்ட்லே அமைந்திருக்கிறது இந்த ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நிறுவனம். இங்கே வருகிற போது உங்களுக்கான உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்களை, அது மெட்ரஸாக இருக்கலாம், அல்லது ஒரு பெட்ரூம் செட்டாக இருக்கலாம், ஒரு டைனிங் செட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு லவ் சீட் அல்லது சேர், கோபி டேபிள், இப்படி எதுவாக இருந்தாலும் அதை மலிவாக 50% அல்லது அதற்கு மேற்பட்ட சிறப்பு தள்ளுபடிகளை வாங்குகிற வாய்ப்போடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக, இது ஒரு பேக் டு ஸ்கூல் சேல் ஈவெண்ட் ஆக நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளே காட்சி அறையில் இருக்கின்ற பொருட்களை தாண்டி வெளியிலே ஒரு டென்ட் அமைக்கப்பட்டு அந்த டென்டிலும் கூட பல்வேறு பொருட்களை கிளியரன்ஸிலே தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கிளியரன்ஸ் என்பது பொதுவாக பல இடங்களிலே கிராக் அல்லது கீறல் விழுந்த பொருட்களை தான் தருவார்கள். ஆனால் இங்கே வந்து பிராண்ட் நியூவாக பொக்ஸோடு இருக்கின்ற பொருட்களையே கிளியரன்ஸ் சேலில் வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அது ஒரு கோபி டேபிளாக இருக்கலாம், ஒரு உங்களுக்கான பிள்ளைகள் படிப்பதற்கான சின்ன ஒரு குட்டி டேபிளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கான ஒரு மேட்ரஸ் வகையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கான மேட்ரஸுக்கான ஒரு அதாவது ஹெட்போர்டாக இருக்கலாம். பல விஷயங்கள் வெளியிலே கிளியரன்ஸ் சேலில் இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தால் அந்த அதை விடவே மாட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளவு மலிவாக அந்த கிளியரன்ஸ் சேல் பொருட்கள் அமைகிறது. உள்ளே காட்சி அறையில் பார்க்கிற போது $50 உங்களுக்கான மெட்ரஸ் வாங்கக்கூடிய வாய்ப்போடு வரவேற்கின்றார்கள். சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸை $150 வாங்கலாம். பிலோடோப் மேட்ரஸ் 10 இன்ச், அதை இப்போது நீங்கள் 250 வாங்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு சைஸிலும் உங்களுக்கான மேட்ரஸ் இருக்கிறது. குழந்தைகளுக்கு தேவையானதா, அல்லது கிங் சைஸா, டபுள் சைஸா, குயின் சைஸா, இதுவாக இருந்தாலும் மிக மிக குறைந்த விலையிலே வாங்கலாம் என்பதை தாண்டி இங்கேயே இவர்கள் உற்பத்தி செய்வதனால் நீங்கள் இந்த விலைக்கு வேறு எங்கேயுமே வாங்க முடியாது என்கின்ற வகையிலே ஒரு அன்பீட்டபிள் பிரைஸ் ஆக அதை நீங்கள் பார்க்கலாம். அதைவிட வாங்குகிற போது ஒரு பொருளுடைய முக்கியம் முழுமையான விவரங்களை தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டு வாங்கலாம். அதனுடைய தயாரிப்பு, அதனுடைய நீண்டகால அதனுடைய உள்ளடக்கம், அதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு கிடைக்கின்ற நன்மை, இப்படி பல விஷயங்களை தெரிந்து வாங்கலாம். எனவே வாருங்கள், உங்களுக்கான உங்கள் வீட்டிலே ஒரு தளபாடம் வேண்டும், மாற்ற வேண்டும், அல்லது இதாலே போய்கொண்டிருக்கிறீர்கள், ஒரு முறை வந்து பார்க்கலாம் நினைத்தால் வந்து பாருங்கள். 1600 மிட்லேண்ட் அவென்யூ, இது லோரன்ஸுக்கும் எல்சிவருக்கும் இடையிலே அமைந்திருக்கிறது. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வருகிற போது நிச்சயமாக உங்களை மகிழ்விக்கக்கூடிய விலையும் தரமான பொருட்களும் இங்கே உறுதியாக கிடைக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது.
1: ஆமாம், அதே வேளையில் நீங்கள் குறிப்பிட்டது இந்த கிளியரன்ஸ் சேலே அங்கே பொக்ஸோடு இருக்கிறது. ஆனால் ஃப்ளோர் மாடல் இருக்கின்றது இங்கே, அது பார்வைக்காக வைக்கப்பட்டது. எனவே அது குயின் ப்ளூ ஃபேப்ரிக் பெட் இருக்கிறது, 945 பெர் மந்த் ஆனது 395. குயின் வூட் பெட் இருக்கிறது, இது 1080 பெர் மந்த் ஆனது இப்பொழுது 645. அதோடு குயின் வூட் பெட் அண்ட் நைட் ஸ்டாண்ட் இருக்கிறது, 1100 பெர் மந்த் ஆனது
2: வாங்கலாம். 5 பீஸ் அடங்கிய இன்னொரு வகையான டைனிங் செட்டை நீங்கள் 495 வாங்கலாம். நீங்கள் வந்து பார்க்கிற போது உங்களுக்கு எது பொருத்தமானது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். வூட் பெட் செட் உண்டு, மரத்தினால் உருவாக்கப்படுகின்ற பெட் செட் உண்டு. இப்போது 6 பீஸ் அடங்கியதை நீங்கள் 795 வாங்கலாம். அதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து 1895, இப்போது வெறுமனே 795 நீங்கள் ஒரு முழுமையான பெட்ரூம் செட் ஒன்றை 6 பீஸ் அடங்கியதாக வாங்கலாம். அதுபோலவே இன்னொரு வகையான பெட்ரூம் செட், அதுவும் வூடால் உருவாக்கப்பட்டது, 8 பீஸ் அடங்கியது, அதை நீங்கள் இப்போது 1,150 வாங்கலாம். இப்படி ஏகப்பட்ட பொருட்கள், ஒரு தலையணை, ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு உத்தரவாதம் தரக்கூடிய நல்ல தலையணைகளை இப்போது நீங்கள் லக்ஸரி பிலுவாக 14.95 வாங்கலாம். அதுபோலவே 295 மேற்பட்ட ஒவ்வொரு கொள்வனவுக்கும் மேட்ரஸ் ஒன்று இலவசமாக தருகின்றார்கள். அதுபோலவே 500 மேற்பட்ட கொள்வனவுக்கு லக்ஸரி பிலோ ஒன்றோடு மேட்ரஸுக்கான கவர் ஒன்றும் இலவசமாக தருகிறார்கள் 500 மேற்பட்ட கொள்வனவுக்கு.
1: எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாருங்கள், வந்து பாருங்கள். இலக்கம் 1600 மிட்லேண்ட் அவென்யூ, லோரன்ஸுக்கும் எல்ஸ்மேருக்கும் இடையில் அமைந்திருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு 416-759-2600
2: 416-759-2600. சிலவேளை நீங்க இன்றைக்கு வர மினக்கட நேரம் இல்லைன்னா வந்து பார்த்து இன்றைக்குரிய சேல் பிரைஸ்ல அந்த பொருட்களை நீங்கள் ஆர்டர் செய்து விட்டால் நீங்கள் எப்போது தேவைப்படுகிறதோ இன்றைய விலையில் அதை பெற்றுக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: சரி, இந்த தகவல் நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போறோம். நன்றி.
0: நன்றி அரங்குமார், நன்றி செந்தல்நாதன், மீண்டும் சந்திக்கலாம்.
3: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிளிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
6: 416-897-0919.
0: நேரம் இப்பொழுது 2:58 ஒளிபரப்புகின்ற பாடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் பூஜாவின் குரலில் டி மானின் இசையல்.

0: செய்திச் சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555.
1: நேரம் 3 மணி. சீமார் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் இன்று தீர்மானித்துள்ளது. எதிர்காலத்தில் இலங்கை போலீஸ் சேவைக்கு 10,000 புதிய உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். நீண்டகால அடிப்படையில் இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்க உஸ்பெகிஸ்தானுடன் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் பிரதமர் மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருதும் வழங்கப்பட்டது. கனடா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளின் அரசியல் தலைவர்கள் ஒருவரையொருவர் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தும் அதிகாரிகள் பொதுவழியில் தனிப்பட்ட விமர்சனங்களில் ஈடுபடாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகமும் வெனிசுவேலா இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிகஸ் நிர்வாகமும் வெனிசுவேலாவின் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும் புதிய ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளன. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you. Price bester, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் கிரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca 905-417-6069.
4: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: ஏசியா கோல்டிங்க்
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
4: இட்டோபிகோ
5: 416-746-2742.
6: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
8: மியூசிக் கனெக்ட்ஸ்.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சைத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: Everything okay, no problem undichu nam.
9: Bar kalamu closing da, tadikira nadik.
10: The customer you're trying to reach is not available.
11: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
8: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk, thanks.
9: Chillam illa dad, Selvam.
8: Chari.
12: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் dot com. 1, 2, 3.

ஆமாம் நேர்களே, பலதும் பத்து நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. சாக்லேட், கேக், ஐஸ்கிரீம், இனிப்பு என்றாலே இவை தான் நமக்கு முதலில் நினைவுக்கு வரும். ஆனால் இயற்கை நமக்காகவே வைத்திருக்கும் ஒரு இனிப்பு இருக்கிறது. சுவையில் எந்த குறையும் இல்லை, அதோடு உடலுக்கும் சில நல்ல விஷயங்களை கொடுக்கிறது. அதுதான் பேரிச்சம்பழம். பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடும்போது கிடைக்கும் அந்த இயற்கையான இனிப்பு சற்று வித்தியாசமானது. அதிலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த சிறிய பழம் இன்று நம்முடைய ஸ்நாக் லிஸ்டில் இருப்பது மட்டுமில்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே மனிதர்களின் உணவில் இது ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. பேரிச்சம்பழத்தில் இயற்கையான சர்க்கரை இருப்பதால் உடலுக்கு விரைவாக எனர்ஜி கிடைக்க உதவும். அதோடு ஃபைபர், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் இதில் இருக்கின்றன. அதனால்தான் காலை உணவுடன் இரண்டு பேரிச்சம்பழங்கள் அல்லது மாலை நேரத்தில் ஒரு சிறிய ஸ்நாக் என்று மிகவும் எளிமையாக நமது உணவில் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இனிப்பு என்பதால் அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியமில்லை, சிறிதளவு ரசித்து சாப்பிடுவதுதான் முக்கியம். சில நேரங்களில் நாம் ஆரோக்கியமாக சாப்பிட வேண்டுமென்றால் நமக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் விட்டுவிட வேண்டுமென்று நினைத்து விடுகிறோம். ஆனால் சரியான உணவை சரியான அளவில் ரசித்து சாப்பிடுவதில்தான் அந்த பேலன்ஸ் இருக்கிறது. அடுத்த முறை ஒரு இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று தோன்றும் போது ஒரு பேரிச்சம்பழத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இயற்கை கொடுத்த ஒரு சின்ன இனிப்பு, சுவையிலும் அழகு, எளிமையிலும் அழகு. ஆமாம் நேர்களே, இப்பொழுது நமது நிகழ்ச்சியும் மிகவும் சுவாரஸ்யமான பகுதிக்கான நேரம் வந்துவிட்டது. இன்றைய கேள்வி, NBA அதாவது நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேஷனில் தற்போது கனடாவில் இருந்து விளையாடும் ஒரே அணியின் பெயர் என்ன? உங்கள் பதிலை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள அலையுங்கள். 4563 00 55. ஒளிபரப்பாகின்ற பாடல் லிங்கா திரைப்படத்திலிருந்து, ஸ்ரீனிவாஸ் அதித்தி பாலன் குரலில், ஏ ரகுமானின் இசையில்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757. 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: Another Don Clean with the Don Ducks.
3: Oh, he's doing dishes with Dawn Platinum.
4: The only soap trusted to save wildlife affected by oil.
3: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
4: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
3: Organize the fridge, the spice rack, the junk drawer.
4: What are you quacking on about? He's gonna make enchiladas.
3: More dishes? That's giving this duck goosebumps.
2: Dawn Platinum, the better grease getter.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
9: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. தினம் தினம் தந்திடுமே பல்சு பெண் நிகழ்ச்சிகள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சி. காலை மாலை என்றதுமே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
10: www.cmr.fm.
11: நேர்களே, இன்றைய பலதும் பார்த்த நிகழ்ச்சிக்கான கேள்வி, NBA அதாவது நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேஷனில் தற்போது கனடாவிலிருந்து விளையாடும் ஒரே அணியின் பெயர் என்ன? உங்கள் பதிலை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளியுங்கள். 416-593-0055. ஒளிபரப்பாகின்ற பாடல் குருவி திரைப்படத்திலிருந்து, உதித் நாராயணன், ஸ்ரேயா கோஷலின் குரலில் வித்யாசாகரன் இசையல்.

0: Alele, அது சீய மாதியப்பம் 101.3 கேட்குற பொழுது அது ஒரு ஆனந்தம்தான் இருக்கும். அருமை.
1: இப்பொழுது 3:22 மீண்டும் ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் தகவல்களை வழங்குவதற்கு அருங்குமார் மற்றும் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஆராதனை, வணக்கம் நேர்களை. ஆமாம், இது இலக்கம் 1600 மிட்லான் அவென்யூலே அமைந்திருக்கிறது. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனம். இவர்கள் உற்பத்தி செய்கின்றார்கள், அதாவது நீங்கள் வெளியில வந்து பார்க்கிற போது ஒரு காட்சி அறை இருக்கிறது, அந்த காட்சி அறைக்கு பின்னால் பார்க்கிற போது இவர்கள் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்துறை சார்ந்த பகுதியாக பின்னுக்கு இருக்கிறது. மெட்ரஸ் வகைகள் மற்றும் தலையணைகள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கே டொரண்டோவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் மட்டுமல்லாமல் டொரண்டோவை தாண்டி வெளியிலே, அதாவது வான்கூவர், மொன்ரியல் போன்ற பிற மாநிலங்களுக்கும் இங்கிருந்து அவர்கள் இந்த உற்பத்திகளை விநியோகம் செய்கின்ற அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற மெட்ரஸ் மற்றும் தலையணைகளின் உற்பத்தி நிறுவனம் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. ஏன் இவ்வளவு டீடைலாக சொல்றோம் சொன்னால், ஒரு பொருளை, ஒரு மெட்ரஸை வாங்குற போது அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை தெரிந்து வாங்குவதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது. மற்ற இடங்களில் போகிற போது ஒரு சேல் பர்சன் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார், அதுல என்ன எழுதியிருக்கோ அதை பார்த்து வாசித்து அவர்கள் விளங்கப்படுத்துவார்கள். ஆனால் இங்கே வாங்குற போது உற்பத்தி செய்பவர்கள் தான் உங்களோடு பேசுகிறார்கள். எனவே அவர்கள் வந்து நுணுக்கமாக பல்வேறு விடயங்களை சொல்வார்கள். ஒவ்வொரு பேருக்கும் பின்னால், ஒவ்வொரு தயாரிப்புக்கு பின்னால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது, அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன சிறப்பு தரும், தூக்கத்துக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும், அல்லது உடல் உபாதைகளுக்கு என்ன தீர்வு தரும் என்கின்ற வகையில் இந்த மெட்ரஸுடைய நுணுக்கங்களை நீங்கள் இவர்கள் மூலமாக கேட்டறியலாம்.
3: அதே போலதான் இப்பொழுது ஒவ்வொரு வாரங்களும் நாங்கள் ஒவ்வொரு விடத்திலிருந்து ஒவ்வொரு மலையிலும் வீட்டினை பற்றிய தகவலை வழங்குகிறோம். இதை நாங்கள் கலையத்திலிருந்தே வழங்கலாம், இலகுவாக இருக்கு. ஆனால் அந்தந்த இடங்களுக்கு சென்று அவை நேரடியாக பார்த்து அதை எப்படி எல்லாம் செய்கிறார்கள், என்னென்ன நேரடியாக கொடுக்கும் பொழுது அது 100%க்கு 100% சரியானதாக,
2: அந்த லைவ் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கான உயிர்ப்பாக இருக்கும்.
3: அதே போன்றதான் இந்த மெட்ரஸ் தயாரிப்புகள், அவர்களே தயாரிப்பாளர்களாக இருப்பது, அதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் நிச்சயமாக தெரிந்திருப்பார். அதை உங்களுக்கு எடுத்துரைத்து எது உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று சிபார் செய்கிறார்.
2: நிச்சயமா, அதாவது உங்களுக்கே தெரியாத வகையிலே உங்களுக்கு சில உடல் பிரச்சனைகள் இருக்கிற போது அதை சொல்கிற போது உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கும் என்பதை மெட்ரஸ் வகைகளில் அவர்கள் விளங்கப்படுத்துகிற போது அது உங்களுக்கு நீண்ட காலம் ஒரு நிம்மதியான தூக்கத்துக்கும் ஆரோக்கியமான தூக்கத்துக்கும் அது உதவியாக இருக்கும். கொடுக்கின்ற பணத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் இங்கே வந்து மெட்ரஸ் வாங்குற போது. அதான் மிக மிக உண்மையான விடயம். அதேபோலே மெட்ரஸ் வகைகள் மட்டுமல்ல, உங்களுக்கான கட்டில்கள், அந்த கட்டில்களுக்கு தேவையான சைட் ஸ்டாண்டுகள், அதுபோலவே உங்களுக்கு நைட் டேபிள்கள், இப்படி எல்லாமே ஒரு செட்டாக நீங்கள் வாங்கலாம். செட்டாக வாங்க விருப்பம் இல்லை என்றால் தனித்தனியாகவும் வாங்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், 6 பீஸ் அடங்கிய ஒரு பெட் செட் இருக்கிறது, வூடிலே உருவாக்கப்பட்டது. அதனுடைய பழைய விலை 1895. ஆனால் இப்போது இந்த சேல் பிரைஸ் வந்து 50% மேற்பட்ட சேல் பிரைஸ்ல பாக்குற போது $795 நீங்கள் 6 பீஸ் அடங்கிய ஒரு பெட் செட்டை வாங்கலாம். அது நீங்கள் செட்டாக வாங்க விரும்பவில்லை என்று சொன்னால், அதனுடைய மெட்ரஸையோ அல்லது அதனுடைய ஹெட்போர்டையோ அல்லது அதனுடைய சைட் அந்த அலுமாரிகளையோ அதாவது டிராக்குகளையோ நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கலாம். அதான் அந்த செட்டோ அல்லது தனியாகவோ உங்கள் விருப்பப்படி வாங்கலாம். அதுபோலத்தான் எதுவாக இருந்தாலும், இப்ப 5 பீஸ் அடங்கிய ஒரு டைனிங் செட் இருக்கிறது, உங்களுக்கு டேபிள் தேவையில்லை, 4 கதரை மட்டுமே போதும் என்றால் அந்த 4 கதரையும் வாங்கலாம். இல்லை தனிய டேபிள் தான் தேவைன்னு சொன்னா தனிய டேபிளை வாங்கலாம். இப்படி எல்லாவற்றுக்குமான ஒரு வாய்ப்பை தருகிறார்கள். நீங்கள் பெருந்தொகை பணம் செலவழிக்க வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்க போறீங்க. ஆனால் வாங்குற போது அது 50% மேற்பட்ட தள்ளுபடியிலே மலிவிலே கிடைக்கிறது என்பதுதான் முக்கியமானது. இதுவரை நீங்கள் பல இடங்களுக்கு போயிருக்கலாம், ஆனால் இதுவரை இங்கே நீங்கள் வரவில்லை என்று சொன்னால், ஒருமுறை வந்துவிட்டால் இனிமேல் உங்களுடைய தளபாட தேவை என்பது நிச்சயமாக ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸ் அண்ட் பர்னிச்சராக இருக்கும் என்று சொன்னால், ஒன்று இது தமிழிலே கதைத்து பேசி விளக்கமாக பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தமிழர் நிறுவனம். அதேபோலே இவர்களை உற்பத்தி செய்கின்றார்கள், 10 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு சிறந்த சேவையோடு அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோலே மிக நம்பகமான தளம், 100% கனேடியன் மேட் உற்பத்தி, டெலிவரி சேவைகளை ஒன் டைம் தருகிறார்கள், அதாவது குறித்த நாளில் குறித்த நேரத்தில் உங்களுக்கான டெலிவரி சேவைகளுக்கு அவர்கள் 100% உத்தரவாதம் தருகிறார்கள். இப்படி நிறைய நன்மை இருக்கிறது. அதை விட எங்கேயும் இல்லாத குறைந்த விலையை நீங்கள் வாங்கலாம் என்று சொன்னால் இவர்கள் தான் உற்பத்தி. எனவே உற்பத்தி இவர்கள் என்பதனால் வேறு எங்கேயுமே கிடைக்காத மிக குறைந்த விலைகளில் அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்பது சொல்லிக் கொள்ளக்கூடியது.
3: இவ்வளவும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது, அதாவது இந்த சலுகைகள் இருக்கிறது, டெலிவரி சர்வீஸ் எல்லாம் இருக்கிறது எங்கே என்று சொன்னால் இது ரிலாக்ஸ்பில் மெட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் ஸ்தாபனத்தில் அங்கே அமைந்திருக்கிறது. பொதுவாக ஸ்காப்ரூ இல்லை, பெரும்பாலான இந்த பர்னிச்சர் நிறுவனங்கள் எல்லாம் கெனடி வீதியிலும் மிட்லேண்ட் வீதியிலும் அமைந்திருக்கின்றன. கெனடி வீதியில் இருக்கின்ற தளபாட கடைகளுக்கெல்லாம் நீங்கள் சென்று விட்டு இங்கே வரலாம் என்று சொன்னால் அங்கே பார்த்த அதே தளபாடங்கள் அல்லது அதை விட உறுதியான தளபாடங்கள் அங்கே இருக்கின்ற விலையை விட குறைந்த விலையில் விற்கிறார். எனவே வரவண்டிய இடம் இலக்கம் 1600 மிட்லேண்ட் அவென்யூ. இது எல்ஸ்மேருக்கும் லோரன்ஸுக்கும் இடையிலே அமைந்திருக்கின்றது. தூர இடங்களில் வருவர்கள் இருக்கிறது, நாங்கள் குறிப்பிட்டது போன்று கெனடி வீதியில் வருகிறீர்கள், கெனடி எக்ஸிட் எடுக்கிறீர்கள், அது சவுத் புறமாக வருகிறீர்கள், எல்ஸ்மேரில் இடதுபுறம் திரும்பிகள், மிட்லேண்டில் வலதுபுறம் திரும்பி லோரன்ஸ் பக்கமாக வரும்பொழுது லோரன்ஸுக்கு முன்பாக நீங்கள் வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிட தொகுதிக்கு முன்னாக டென்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கட்டிட தொகுதி தான் இந்த பாஸ் பண்ண உடனே வருகின்ற ரைட்டு எடுத்தீர்கள், இந்த அதாவது வாகன தரப்படுத்துக்கு வரலாம். நேரடியாக இங்கே வரும்பொழுது அனைத்து தளபாடங்களையும் நீங்கள் பார்வையிடலாம். இங்கே தொழிலகம் பின்னுக்கு இருக்கிறது, இந்த காட்சியறைக்கு பின்புறமாக மிகப்பெரிய ஒரு தொழிலகம், அனைத்து வகையான இயந்திர வகைகளும் இங்கே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் வைத்துத்தான் இவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே 100க்கு 100 கருதிய தயாரிப்புகள் நம்பிக்கையோடு நீங்கள் இவற்றை வாங்கலாம்.
2: வாருங்கள், மீண்டும் முகவரி சொல்கிறோம், ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள். இங்கே கிடைக்கின்ற இந்த மலிவு, அதாவது 50% மேற்பட்ட சிறப்பு தள்ளுபடி என்பது நீங்கள் எங்கேயுமே பெற முடியாது. சொன்னால் இவர்களை உற்பத்தி என்பதனால் தான் அந்த விலையை அவர்கள் முடிகிறது. வந்து பாருங்கள், மகிழ்ச்சியான கொள்வனவுக்கான உத்தரவாதம் கிடைக்கிறது. உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ சொந்தங்களுக்கோ வாங்கலாம். அதை விட இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவுகள் சொந்தங்களுக்கும் இதை சொல்லுங்கள் என்று சொன்னால் இப்ப எல்லோருமே சம நேரத்திலே வானொலி கேட்பதில்லை. வானொலியை கேட்கின்ற நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிற போது இந்த நன்மைகளை அவர்களும் பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு
3: ஒரு அதாவது எல்லா இடத்திலையும் 50 ரூபாய் கொடுப்பார். ஆனா அவர்களுடைய விலையில இருந்து இங்கே இருக்கிற விலைகள்
2: உண்மையானது. ஆமா,
3: எனவே இங்கே குறைந்த விலையிலே விற்பனைகிறார்கள், அதிலிருந்து 50 உங்களுக்கு கிடைக்கும்.
2: அப்ப இன்னும் மகிழ்ச்சியான ஒரு மலிவாக இருக்கும். வந்து பாருங்கள், 1600 மிட்லேண்ட் அவென்யூ. இது லோரன்ஸுக்கும் எல்ஸ்மேருக்கும் இடையிலே மிட்லேண்ட்ல அமைந்திருக்கிறது. உங்களுக்கான இந்த ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி இந்த படத்திலே.
1: நன்றி அரங்குமார், நன்றி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம். நேர்களை நேர்மை பொழுது 3:29 நிமிடம்.

0: நேரம் 3:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நீதிக்கான நீள் பயணம் எனும் துணைப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் கவனீர்ப்பு பேரணி ஒன்று இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு குருத்தூர் ராஜமகா விகாரை வளாகத்திலிருந்து அகற்றப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பினை மீண்டும் வழங்குவதற்கு புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் தீர்மானித்துள்ளது. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 11 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெனசுவேலா எண்ணெய் உற்பத்தி பாரிய அளவில் அதிகரித்தால் அது கனடாவின் எண்ணெய் தொழில்துறைக்கு போட்டியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் தங்களது உண்மையான எதிரியை அடையாளம் கண்டு அதன் திட்டங்களை புரிந்து கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என ஈரானின் உச்ச தலைவர் வலியுறுத்தியுள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
2: Relax well mattress and furniture back to school sale August 24th മുതൽ September 6th വരെ அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக்கொள்ளலாம் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி Relax well mattress and furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
3: குழந்தைகள் முதல் வயது வந்தவர் வரை கண்ணாடி தேவைகள் எதுவாக இருந்தாலும்
4: ஆப்டிமார்ட் அனைத்து காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
3: GTA யில் தகுந்த கண்ணாடிகளை பல வருடங்களாக வழங்கி வரும்
4: ஆப்டிமார்ட் ஸ்காப்ரோவில் 3351 மார்க்கம் ரோட் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்
3: 416-297-9903
4: 3150 எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட்
3: 416-266-3389 ஏஜெக்ஸில் 1901 ஹாவோர்ட் அவென்யூ நார்த்
4: 905-428-3131
5: ஆப்டிமார்ட் Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: www.cmr.fm. அம்மாவினர்களே, இப்பொழுது இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இன்றைய கேள்வி, NBA அதாவது நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேஷனில் தற்போது கனடாவிலிருந்து விளையாடும் ஒரே அணியின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான சரியான பதில் டொராண்டோ ராப்டர்ஸ். டொராண்டோவை தளமாக கொண்டு விளையாடும் டொராண்டோ ராப்டர்ஸ் தான் தற்போது NBAவில் கனடாவிலிருந்து விளையாடும் ஒரே அணி. நேரம் இப்பொழுது 3:41.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439. சித்ரா செல்வநாதன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. Sahaja. Looking for a career on the road? Leave Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும்

இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

நேர்களே, உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது. இனி நீங்கள் உலகின் எந்த நாட்டில் இருந்தாலும் சீமான் தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளின் போது வாட்ஸ்அப் மூலம் நேரடியாக ஸ்டுடியோவை அழைக்கலாம். சீமான் தமிழ் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் எண் 416-593-0055. ஒரு முக்கியமான நினைவூட்டல், வாட்ஸ்அப்பில் இந்த எண்ணை சேவ் செய்யும் போதோ அல்லது சர்ச் செய்யும் போதோ 1 என்ற கண்ட்ரி கோடை சேர்த்து கொள்ள வேண்டும். இனி எங்கிருந்தாலும் நம்முடைய நிகழ்ச்சி நேரத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு கால் போதும், நேரடியாக நம்முடன் இணைந்து கொள்ள முடியும். 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்காக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டுக்கொள்ள அழையுங்கள். 416-593-0055. ஒளிபரப்பாகின்ற பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து, TMS P. சுஷீலாவின் குரலில்.

0: மீண்டும் ரிலாக்ஸ் ஒன் மேட்ரஸ் ஃபர்னிச்சர் தகவல்களை வழங்குவதற்கு அனுகுமார் மற்றும் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பொதுவாக ஒரு ஒரு சிறிய பொருளை நாங்கள் வாங்குவதாக இருந்தாலும் பார்த்து பார்த்து பார்த்து வாங்குவோம், அது எப்படி இருக்கிறது, தரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இது எங்களுடைய, அதாவது நாங்கள் ஆறுதலாக நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மெட்ரஸ்களை தேடுகிறோம். எனவே மெட்ரஸ்கள் எங்களுடைய உடல் வகைக்கு ஏற்றமாறு எப்படி அமைய போறதோ அதில் அது அதை பொறுத்துதான் எங்களுடைய நித்திரையும் அமைய போறோம். கூடுதலாகவே சும்மா சொல்லிப்பட்டு போவார்கள், ஆறு துறக்கம் எட்டு மணி நேரம் நித்திரை கொள்ள வேண்டும். அதற்கு இதமாக, அதாவது அது ஏற்றுக்கொள்ள முடியும், எங்களுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளிய மாதிரி.
2: சோவாலபடம் தொடங்கிட்டு நான் ஆறு துறக்கம் எட்டு மணி நேரம் நித்திரை சொல்ல முடியாது.
1: உறங்கலாம், ஒரு டீப்பான ஸ்லீப் பெறும், எழுந்து நடக்கிறதா எழுந்ததுன்னா அது சோவா குழங்கி கொண்டு இருந்திருப்போம், அது அவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்காது முதுகு பக்கத்துக்கெல்லாம். எனவே அதுக்கென்ன அந்த மெட்ரஸ்கள் இருக்கின்றன. எனவே உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு அந்த மெட்ரஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை வேறு இடங்களில் சென்று நீங்கள் அதை விளங்கப்படுத்தினால் அவர்கள் ஏதோ ஒரு விற்பனைக்காக, விற்பனை பிரதிநிதிகள் தானே.
2: நிச்சயம்,
1: எனவே விற்பனை பிரதிநிதிகள் ஏதாவது ஒன்று சொல்லி இது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் என்று தருவார்கள். ஆனால் இங்கே வந்து கொடுத்தனால் இவர்களே உற்பத்தியாளர்கள். நாங்கள் ஏற்கனவே கொண்டு போன்று அந்த ஒரு புள்ளியிலிருந்து முடிவு வரை, பூச்சியத்திலிருந்து நூறு வரை இவர்களே தயாரிப்பாளராக இருக்கிறார்கள், இந்த மெட்ரஸின் தயாரிப்பாளர்கள். எனவே இவர்களுக்கு அணு அணுவாக தெரியும் எது எது எப்படியாக இருக்க போகிறது. அந்த ஸ்பிரிங்களை வைத்தாலே அது இந்த எப்படியானவர்களுக்கு உதவக்கூடும், அல்லது
2: மெமரி ஃபோம் சொன்னால் என்ன
1: எப்படியானது,
2: பாக்கெட் கோயில் மெட்ரஸ் சொன்னால் அதுல என்ன சிறப்பு இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கு பின்னாலே என்ன தயாரிப்பு நடக்கிறது,
1: அது இந்த கதை தெரியும். எனவே அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு சிபாரிசு இவர்கள் அந்த மெட்ரஸ்களை நீங்க வாங்கலாம். அதோட மெட்ரஸ்கள் மட்டும் இல்லை, இந்த தலையணை மிக மிக முக்கியமானது சொன்னால் அது அந்த இரவு உறக்கத்தில் இருக்கும்பொழுது மூளை நிம்மதியாக இருக்கிறது. எனவே அந்த அது அது அது தேவை என்று சொன்னால் எங்களுடைய கழுத்து பகுதி இதமாக இருக்க வேண்டும், அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தலையணைகள் இருக்க வேண்டும். எனவே அதுக்கு ஏற்ற மாதிரி சில வழியில் கிங் சைஸ், குயின் சைஸ், இப்படி ஒவ்வொரு சைஸ்களிலும் தலையணைகள் இருக்குது. அதுக்கு அதை கூட நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை தெரிவு செய்ய வேண்டும்.
2: நிச்சயமா
1: இவற்றையெல்லாம் தெரிவு செய்வதற்கு தமிழிலே உரையாடி இது பற்றிய முழு அனுபவம் உள்ளவர்களிடம் இருந்து நீங்கள் இதை வாங்கும் பொழுது இது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் பலனளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
2: ஆமா, இது அமைந்திருக்கின்ற இடத்தை சொல்லிவிடலாம். இது 1600 மிட்லாண்ட் அவென்யூலே, குறிப்பாக மிட்லாண்ட்லே எல்ஸ்மேருக்கும் லோரன்ஸுக்கும் இடையிலே அமைந்திருக்கிறது. இது ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நிறுவனம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழில்துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களே சொந்த உற்பத்தி என்பதனால் வேற எங்கேயுமே கிடைக்காத மிக குறைந்த மலிவிலே கிடைக்கும் என்பது மிக முக்கியமானது. என்னென்னு சொன்னால் அந்த மற்ற இடங்களில் இருந்து பார்க்கிற போது ஒன்று ஏற்கனவே அவர்கள் செயலிலே வைத்திருப்பார்கள், அதை விட நீங்கள் வந்து கேட்கிற போது உங்களுக்கான ஒரு பிரைஸ் ஒன்று அமைகிற போது அது இன்னும் இன்னும் மலிவாக கிடைக்கும் என்பதை கவனிக்கலாம். அதை விட மிக முக்கியமாக அந்த உற்பத்தி செய்கின்ற இடத்தில் அது வாங்குற போது உங்களுடைய தேவை எதுவோ அதை சொல்லி வாங்கலாம். அது உடல் உபாதைகள் மட்டுமல்ல, வீட்டினுடைய அமைப்பு, வீட்டினுடைய அமைப்பு. இப்போ உங்களுக்கு ஒரு கோனர் டேபிள் தான் வேணும் என்று சொன்னால் அதுக்குரிய ஒரு ஒன்று, அல்லது பேஸ்மெண்ட்டுக்குரியது வேணும் சொன்னால் அதுக்குரிய அமைப்பு கொண்டு உங்களுடைய அமைப்பு என்ன, உங்கள் ரூமுடைய அளவு என்ன, அந்த அளவுக்கு ஏற்ற திட்டங்களுக்கு அமைவாக மெட்ரஸ்களை மட்டுமல்ல மெட்ரஸுக்கு போடுகின்ற பாக்ஸ்கள், அந்த ஃப்ரேம் சொல்லக்கூடிய கட்டில் ஃப்ரேம், மற்றது அந்த மெத்தையை கீழே வரக்கூடிய பாக்ஸ், எல்லாவற்றையும் உங்களுடைய தேவையின் பொருட்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதான் மிக முக்கியமானது. எனவே பேஸ்மெண்ட் கொண்டு போற போது அதை நீங்கள் சிவரில் உறைஞ்சிக் கொள்ளாம, சிவரில் கீறாம, பத்திரம உராய்வு இல்லாமல் கொண்டு போறதுக்கு இப்போது அதை சிறப்பாக டிசைன் பண்ணி தருகின்றார்கள். இன்னொன்று, தூரடங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே கொண்டு போகக்கூடியவர்கள் அந்த மெட்ரஸை இப்போது சுருட்டி சுத்தி பேக் பண்ணி தருகிறார்கள். அது இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், முந்தையெல்லாம் செய்ய முடியாது, இப்ப தொழில்நுட்பம் அப்படி வந்திருக்கிறது. அந்த மெட்ரஸ்களை நீங்களே இங்கே வந்து வாங்கி உங்களுடைய கார்லேயே அதை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு அதை ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டு வரலாம்.
1: பாடசாலைக்கு தொடங்குற நேரம் நீங்கள் அழைத்து செல்வீர்கள், ஒரு 2-3 வாரங்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் சமைத்து கொடுப்பீர்கள், சமைக்கக்கூடிய மாதிரி எல்லாம் கொடுப்பீர்கள். அதே போல இந்த மெட்ரஸையும் நீங்கள் அதாவது ரோல் பண்ணி தருவார்,
2: ரோல் பண்ணி ரேப் பண்ணி தருவார்கள். நீங்கள் சாதாரணமாக
1: நீங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும்.
2: நிச்சயம், எனவே மெட்ரஸ் மட்டுமல்ல உங்களுக்கான டைனிங் செட்டாக இருக்கலாம், அல்லது சோஃபா செட்டாக இருக்கலாம், உங்களுக்கான லவ் சீட்டாக இருக்கலாம், அல்லது சேராக இருக்கலாம், உங்களுக்கான ஒரு காஃபி டேபிளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கான ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுக்கான பெட்ரூம் செட்டாக இருக்கலாம், அல்லது சிங்கிள் பெட்ரூம் செட்டாக இருக்கலாம், அல்லது இதை தாண்டி உங்களுக்கான கிளியரன்ஸில் அமையக்கூடிய பொருட்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று இரவு 9 மணிக்குள் இங்கே வந்து நீங்கள் இந்த பொருட்களை கொள்வனவு செய்யலாம். மிக முக்கியமாக எங்களுக்கு மினக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் இங்கே நேரடியாக வந்து இன்றைய விலைக்குரிய இந்த பொருட்களை நீங்கள் ஆர்டர் செய்துவிட்டு எப்பவுமே இதே விலைக்கு நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இன்றைய அந்த விலையை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்று வந்து ஆர்டரை கொடுத்து விட்டு போங்கள். பிறகு ஆறுதலாக வந்து நீங்கள் அதை பற்றி பேசி கதைச்சு நேரம் செலவழித்து அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முகவரியை முன்னும் சொல்லலாம்.
1: இலக்கம் 1600 மில்லியன் அவென்யூ எல்ஸ்மியருக்கும் லோரன்ஸுக்கும் இடையிலே அமைந்திருக்கின்றது. 416-759-2600 416-759-2600 அடிக்கடி இந்த தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் கூறியபடி ஒரு நன்மை இருக்கிறது வாடிக்கையாளர்கள் சொன்னால் இது பலர் அழைத்து இன்று பெற முடியாமல் திங்கள் முதல் வெள்ளி பாடசாலை தொடங்க போகிறது அந்த நேரங்களில் வரலாமா என்று கேட்டிருக்கார்கள். அவர்களும் இப்பொழுது யோசித்து இந்த செயலை நீடிப்பதாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்
2: கருத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தகவலை நாங்கள் முடிந்தவர்களை கொண்டு வரலாம். அடுத்த தகவலை சந்திக்கலாம். நன்றி ஆராதன்.
1: நன்றி.
0: நன்றி அருண்குமார். நன்றி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம். நேர்களை ஒளிபரப்பாகின்ற பாடல் வீரம் திரைப்படத்திலிருந்து சாகர் ஸ்ரேயா கோஷலின் குரலில் தேவி ஸ்ரீபிரசாதன் இசையல்.

நேரம் 4 மணி. செய்மாள் தமிழ் FM செய்தி சுருக்கம். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறலை கோரும் தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்றது. இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார மீட்சி குறித்து அரசாங்கமும் மத்திய வங்கியும் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஜதார்த்தத்திற்கும் புறம்பானமை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷாடி சில்வா தெரிவித்துள்ளார். முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. லேக் ஆண்டரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்ற பெயர் பலகையை ஆண்டரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர் திறந்து வைத்துள்ளார். நோரிமெனர் ஹாரோத் காலமானதைத் தொடர்ந்து அவரது மகன் இளவரசர் ஹாகோன் புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ளார். சீமா தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேர்களையே ரிலாக்ஸ் வம் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் தகவல்களை வழங்குவதற்கு அருங்குமார் மற்றும் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனி. வணக்கம் நேர்களே. ஆமாம், ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் நிறுவனத்திலிருந்து பேசுகிறோம். நேற்று மீண்டுமாக நேரடியான பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் என்ன ஒரு ஒன்று அல்லது ஒன்றரை மணித்தியால நேரங்கள் நேரத்துக்குள் நாங்களும் விடைபெறுகின்ற நேரம் வந்தாலும் நீங்கள் இன்று 9 மணி வரை வந்து இந்த கொள்வனவை செய்யலாம். இது பேக் டு ஸ்கூல் சேல் என்கின்ற ஒரு டைட்டிலோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனம் இது. இங்கே டொரண்டோவில் உள்ள நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, டொரண்டோவை தாண்டி வன்குவர், மொன்றியல் போன்ற நகரங்களுக்கும் இங்கிருந்து மெட்ரஸ் மற்றும் தலையணைகளை உற்பத்தி செய்து விநியோகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புகழ் பெற்ற நிறுவனமாக இருக்கிறது என்பது சொல்லிக் கொள்ளக்கூடியது. எனவே நீங்கள் இதுவரை இங்கே வரவில்லைன்னு சொன்னால், ஏன்னா இவருடைய முழு கவனம் வந்து இந்த மொத்த வியாபாரம், அதாவது மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்ற மொத்த வியாபாரத்தோடு தான் கூடுதல் கவனம் செல்லும். காட்சி அறைக்கு வருகிற போது மற்ற தளபாடங்கள், இவர்களால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய சோபாக்கள் மற்றும் உங்களுக்கான கட்டில்கள், மெத்தைகள் மற்றும் இதர தளபாடங்களை நீங்கள் இவருடைய உற்பத்தியாக இன்னும் ஒரு வகையாக பெற்றுக் கொள்ளலாம். இதிலே மிக முக்கியமாக வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு சிறப்பு இங்கே இருக்கிறேன்னு சொன்னால், இவர்கள் உற்பத்தி செய்வதனால் ஒவ்வொரு உற்பத்தியினுடைய நுணுக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பேருக்கு பின்னால் என்ன அர்த்தம் இருக்கிறது, அதனுடைய மருத்துவ நன்மைகள் என்ன அல்லது ஆரோக்கியம் நன்மைகள் என்ன, நல்ல உறக்கத்துக்கு எது சிறந்தது, உடல் உபாதைக்கு எது சிறந்தது, இப்படி எல்லாவற்றையும் இவர்களை உற்பத்தி செய்வதனால் ஏ டு செட் நீங்கள் முழுமையாக தெரிந்து வாங்கலாம். வேறு இடங்களிலே விளக்கம் சொல்வார்கள், அவர்கள் சேல் பர்சனாக இருப்பார்கள், அதை விற்று அவர்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், இன்றைக்கு எத்தனை விற்கணும் என்றது, அதை விற்பதற்காக சில விளக்கங்களை தருவார்கள். ஆனால் இங்கே இருப்பது அப்படி அல்ல, இது உற்பத்தி செய்பவர்கள் தரக்கூடிய விளக்கங்கள். எனவே அது உங்களுக்கு ஒரு பூரணமான நம்பிக்கையை, பூரணமான ஒரு புரிதலை தரக்கூடிய வகையிலே இங்கே அந்த இந்த விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு. அதை விட விலை என்று பார்க்கிற போது, ஏற்கனவே இவர்கள் மலிவாகத்தான் விற்பார்கள், இப்ப சேல் என்று வருகிற போது இன்னும் கூடுதல் மலிவிலே நீங்கள் பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பாக இது அமைகிறது. இப்போது அந்த மகிழ்ச்சியான விடயத்தை நாங்கள் சொல்லிவிடலாம் செந்தில்நாதன். அதாவது நாங்கள் இன்று 9 மணி வரை மட்டும்தான் இந்த செயல் என்று முதலில் சொல்லி இருந்தோம். ஆனால் இப்பொழுது தூர இருந்து அழைத்து கேட்டவர்களுடைய விருப்பங்களுக்கு அமைவாக வருகின்ற 6ஆம் தேதி வரை இந்த செயல் இதே விலை, அதாவது நேற்று முன்றும் வழங்கப்பட்ட இதே விலை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
2: முதல் நாள்
1: முதலிலும்
2: 8ஆம் தேதி பாடசாலை தொடங்க போகிறது, 7ஆம் தேதி வரை
1: இந்த மலிவிற்பனை தொடரும். அதாவது நேற்று முன்றும் வழங்கப்படுகின்ற இந்த விலையில் நீங்கள் வருகின்ற 6ஆம் தேதி வரை இந்த பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பது ஒரு மகிழ்ச்சியான விடயம். ஆனால் ஒன்று, கிளியரன்ஸ் சேல் இருக்கிற பொருட்களுக்கு உத்தரவாதம் இல்லை, அது யாராவது வாங்கினால் வாங்கினதான்.
2: கூடுதலான கிளியரன்ஸ் பொருட்கள் இருந்தன, இப்பொழுது ஒவ்வொன்று
1: குறைந்து கொண்டு போகிறது,
2: அது இருக்குமா இல்லையா என்பது கேள்விக்குறிதான். ஏனைய பொருட்கள் இங்கே நீங்கள் புதிதாக வாங்க வேண்டியவை அனைத்துமே இங்கே இருக்கும். அதோடு இன்னும் ஒரு சிக்கலான சூழ்நிலை நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கோம், அதாவது இந்த வர்த்தக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே கனடிய தயாரிப்புகள், கனடிய உற்பத்தி பொருட்களைத்தான் கனடிய மக்கள் பாவிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு
1: வந்திருக்கிறது. அதை நாடும் அதைத்தான் ஊக்கப்படுத்துகிறது,
2: உற்பத்தியை பெருக்க வேண்டிய நிலையும் இருக்கிறது. எனவே நாங்கள் இங்கே தயாரிக்கப்படுகின்ற இந்த தளபாடங்கள், மெட்ரஸ் வகைகளை நாங்கள் வாங்குவதன் மூலம் எங்களுடைய தயாரிப்பை ஊக்குவிக்கிறோம். அதுபோல தரமான பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கும்.
1: நிச்சயம்
2: வேறு நிறுவனங்களுக்கு சென்றிருந்தால் அங்கே ஒரு குறிக்கப்பட்ட பகுதியிலே கனடிய தயாரிப்புகள் இருக்கும். ஆனால் இங்கே இருப்பது முழுவதுமே கனடிய தயாரிப்புகள் தான். எனவே எங்களுடைய தயாரிப்புகள், எங்களுடைய அது குறிப்பாக தமிழர்களால் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது என்ற பெருமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதோடு நாங்கள் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்றோம், நாட்டுக்கு நாங்கள்
1: மிக முக்கியமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டின் மீதான எங்களுடைய விசுவாசத்தை காட்டுகிறோம்.
2: நிச்சயமாக.
1: எனவே அந்த ஒரு சிறப்புக்கு நாங்கள் எல்லோருமே கடமைப்பட்டவர்கள். என்றால் நாங்கள் வாழ்கின்ற நாடு ஒரு சிக்கலை சந்திக்கிற போது கனடியன் மேட் தளவாடங்களை, கனடியன் மேட் உற்பத்திகளை, கனடிய தயாரிப்புகளை நாங்கள் வாங்குற போது இந்த நாட்டின் மீது நாங்கள் காட்டக்கூடிய அந்த அந்த பேரன்பை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பமாக ஒவ்வொரு சின்ன சின்ன சின்ன விஷயங்களிலும் நாங்கள் அதை கவனித்தே ஆக வேண்டும். இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய உற்பத்தியாக வரக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் மீதும் நாங்கள் அதிக அக்கறை கொண்டவர்களாக, அதை வாங்குவதிலே அதிக விருப்பம் கொண்டவராக நாங்கள் இருப்பதுதான் இந்த நாட்டுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சூழலிலே நாங்கள் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு பெரிய கடன் என்று சொல்லிக்கொள்ள.
2: இது இந்த நாட்டிலே உற்பத்தியாகிறது, இது இங்கே தயாரிக்கப்படுகின்றது. விடயங்கள் சில பொருட்கள், சில மொழல் கார்களை இங்கே பெற்றுக் கொள்ள முடியும், அவற்றை நாங்கள் அங்கங்கேதான் பெற்றுக் கொள்ளுவோம். முடிந்த அளவுக்கு இங்கே உருவாக்கப்படுவது அனைத்தையுமே நாங்கள்,
1: அதாவது வெளியிலிருந்து வாங்கக்கூடிய ஒன்றுக்கு பதிலாக இந்த நாட்டினுடைய உற்பத்தி இருக்குமாக இருந்தால் நாங்கள் இதுக்குத்தான் முதன் மரியாதை கொடுக்க வேண்டும்.
2: அந்த வகையிலே தான் இந்த லாக்ஸல் நிறுவனத்துக்கு, மெட்ரஸ் நிறுவனத்துக்கு நீங்கள் வர வேண்டும், இங்கே உள்ள தளபாடங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இதற்காகத்தான் வாங்க வேண்டும் என்று இல்லை.
1: ஆமா,
2: நிஜமா இங்கே வரும்பொழுது உங்களுக்கு பிடித்தவை தான் இருக்கு.
1: நிச்சயமா. எனவே நீங்கள் இப்போது கூட அந்த பெட்ரூம் செட் ஒன்றை பார்க்கிற போது 6 பீஸ் அடங்கிய ஒரு பெட்ரூம் செட், அதாவது மரத்தினால் வூடால் உருவாக்கப்பட்டது, 6 பீஸ் அடங்கியது, 795. நம்ப முடியாத ஒரு மிக குறைந்த விலையில அது இருக்கிறது. நீங்கள் வந்து பார்த்தால் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அது. அதுபோலவே அதே வூடால் இன்னொரு தளபாடம் இருக்கிறது, அதுவும் கூட ஒரு பெட் செட் தான், அது 8 பீஸ் அடங்கியது. அதனுடைய இப்போதைய விலை வந்து 1150. இப்ப சில விட நீங்கள் நெக்கலாம், உங்களுக்கு 8 பீஸ் தேவையில்லை, 6 பீஸ் தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை உதிரியாக 10 பீஸ் அல்லது 3 பீஸ் ஆகவும் வாங்கலாம். அதாவது தனித்தனியாகவும் ஒரு பெட்டாக அல்லது அதாவது பெட்டுக்கான ஃப்ரேமாக அல்லது ஹெட்போர்டாக அல்லது மெட்ரஸ் ஆக இப்படி தனித்தனியாகவும் நீங்கள் அதை வாங்கலாம். செட்டாக வாங்குற போது 6 பீஸ் அடங்கிய ஒரு வூட் பெட் ரூம் செட் உண்டு. இப்பொழுது உங்களுக்கு $795 கிடைக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. மெட்ரஸ் ஒன்றை பார்க்கிற போது வெறுமனே ஒரு $49 உங்களுக்கான சிங்கிள் மெட்ரஸ் ஒன்றை வாங்கலாம். சிங்கிள் மெமரி போம் மெட்ரஸை நீங்கள் 150 வாங்கலாம். அதுபோலவே பிலோடோப் மெட்ரஸ் ஒன்றை நீங்கள் 250 வாங்கலாம். 5 பீஸ் அடங்கிய ஒரு டைனிங் செட் ஒன்றை நீங்கள் 295 இப்போதைய விலையிலே வாங்கலாம். 5 பீஸ் அடங்கிய இன்னொரு வகையான டைனிங் செட்டை நீங்கள் 495 இப்போதைய விலையில் வாங்கலாம். இப்போது ஏகப்பட்ட மலிவு. கூடவே ஒரு இதர சலுகையாக நீங்கள் $295 மேற்பட்ட ஒரு மெட்ரஸை வாங்குற போது உங்களுக்கு லக்ஸரி பிலோ என்று இலவசமாக கிடைக்கும். அதுபோலவே 500 மேற்பட்ட எந்த ஒரு பொருளை வாங்குற போதும் ஒரு லக்ஸரி பிலோவும் கூடவே ஒரு மெட்ரஸ் கவரம் உண்டு, அதாவது ப்ரொடக்ட் என்று சொல்லக்கூடிய கவரம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் அன்பளிப்பாக.
2: எனவே இவற்றெல்லாம் வாங்குவதற்கு அல்லது இவற்றை விவரங்களை பெறுவதற்கு நீங்கள் நேரடியாக இங்கு வரலாம். இலக்கம் 1600 மிட்லேண்ட் அவென்யூ, எல்ஸ்மேருக்கும் லோரன்ஸுக்கும் இடையிலே அமைந்திருக்கின்றது. 416-759-2600 416-759-2600.
1: இதை நீங்கள் கேட்கிற போது உங்களுடைய அன்புக்குரியவர்கள், சொந்தங்கள், நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஏனென்னு சொன்னால் எல்லோருமே சம நேரத்திலே வானொலி கேட்பதில்லை. கேட்பவர்கள் நீங்கள் உங்கள் உறவுகளுக்கு செல்கிற போது அவர்கள் இந்த நன்மையை பெறக்கூடியும். சிலவேளை உங்களுக்கு தளபாடம் தேவையில்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பருக்கோ சொந்தங்களுக்கோ அவர்களின் பிள்ளை ஒன்று படிக்கின்ற பிள்ளை, அவர்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கான ஒரு பெட்ரூமை தயாரிக்க வேண்டும், அல்லது தூர போய் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு மெட்ரஸ் வாங்க வேண்டும் சொன்னால் இந்த சந்தர்ப்பம் மிக சிறப்பானதுன்னு சொன்னால் அவ்வளவு மலிவிலே கிடைக்கிறது. இங்கு இந்த விலை நீங்கள் வேற எங்கேயுமே வாங்கவே முடியாது என்கின்ற ஒரு அன்பீட்டபிள் பிரைஸ் ஆக இங்கே இருக்கின்ற அந்த மலிவு கிடைக்கிறது. அதற்கான காரணம் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால். எனவே பாருங்கள், 1600 மிட்லேண்ட் அவென்யூ, 1600 மிட்லேண்ட் அவென்யூ, லோரன்ஸுக்கும் எல்ஸ்மேருக்கும் இடையிலே மிட்லேண்ட்ல அமைந்திருக்கிறது. இது ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர். வந்து சேருங்கள், இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி,
2: தொடர்ந்து மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி.
0: நன்றி குமார், நன்றி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம். அமர் நேர்களை, உங்களுக்காக நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கான முதல் நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம், நான் மதன் கதைக்கின்றேன். நீங்க
0: நான் நலமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கின்றீர்கள்?
3: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். இந்த அருமையான பாலை பொழு மாலை பொழுது போய்கொண்டிருக்கின்றது. வேலையோடு இந்த பாடலை கேட்போம். நெஞ்ச முறு முறைவாக வளர்ந்து பாடலை கேட்போம்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி, இந்த குணமேக்கு
3: நன்றி. பாடல் வந்து நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஸ்கார்போரோவில். இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 அமைந்திருக்கும் ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஆகஸ்ட் மாதம் 29-30 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் நடைபெறும் CMR தமிழ் FM உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் 416-759-2600.
1: கேளுங்கண்ணே, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
2: CMR தமிழகம் 101.3 கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
3: இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சி ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சருடன் இணைந்து வருகிறது. அந்த வகையில் மீண்டும் ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் தகவல்களை வழங்குவதற்கு மது குழுவினரை அணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: ஆமாம், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அதாவது ஒரு தளபாட தேவை உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக இங்கே வரலாம். அல்லது நீங்கள் இந்த பகுதியில் போய்கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் இந்த தளபாட கடை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் ஒரு முறை வாருங்கள். ஆனால் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் வந்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒன்று இங்கே இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதாவது நீங்கள் மெட்ரஸ்கள் தேவையே இல்லை என்று நினைத்தீர்கள், ஆனால் இந்த மெட்ரஸ்கள் தரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன தோன்றும். அதே போன்று இந்த பெட்ரூம் செட்டுகள் வித்தியாசமான செட்டுகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த லேட்டஸ்டாக இப்பொழுது வந்திருக்கின்ற ஒரு மாடல், அதாவது வெள்ளை நிறத்திலையும் இருக்கிறது, அதை விட ஒரு பழுப்பு நிறத்திலையும், அதாவது ஒரு கிரே கலர் என்று சொல்லலாம், அந்த நிலத்திலையும் இருக்கிறது ஒரு பெட்ரூம் செட். 6 பீஸ் 8 பீசஸ் இருக்கிறது. எனவே 6 பீசஸ் இருக்கிறது. இது 1995 கிட்டத்தட்ட $2000 பகுதி அல்லது இப்பொழுது 1295 கிட்டத்தட்ட 2395 2400 பகுதி அல்லது இப்பொழுது 1695 இவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பெட்ரூம் செட்டை நீங்கள் வாங்க வேண்டும் என்று விரும்பினால் பெறலாம். இதை விட நீங்கள் வீட்டிலான பெட்ரூம் செட் ஒன்று வாசல் பகுதியில் இருக்கிறது, அதை கூட நீங்கள் மிக மிக குறைந்த விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அது என்ன விலை? இந்த
5: வூடால் உருவாக்கப்பட்ட பெட்ரூம், அதாவது முழுக்க முழுக்க நல்ல ஒரு வூட், சாலிட் வூட் என்று சொல்லக்கூடிய வூட் செட்டால் உருவாக்கப்பட்டது. இப்போ 1995 உண்மையிலே 6 பீஸ் அடங்குது. நீங்கள் 6 பீஸ் தேவையில்லைன்னு சொன்னால் தனியா 3 பீஸோ 4 பீஸோ கூட எடுத்துக்கொள்ளலாம், அதற்கேற்ற மாதிரி விலையும் குறையும். ஆனால் ஒரு 6 பீஸ் அடங்கிய பெட்ரூம் செட் ஒன்றை நீங்கள் 795 வாங்குற வாய்ப்பு எல்லாம் இலகுவாக கிடைக்கின்ற ஒன்றல்ல, உண்மையிலே அது இப்போது கிடைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு தான். அதுபோலவே அதே பூட் செட் உண்டு, அதாவது பெட்ரூம் செட் உண்டு, 8 பீஸ் அடங்கியதை 1150 வாங்கலாம். அதுபோலவே சொலிட் பூட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு டைனிங் செட், 5 பீஸ், அதாவது 4 கதரையும் ஒரு டேபிளும் கொண்டது, அதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து 560, இப்போது அது 295. உண்மையிலே அதை பார்க்கின்ற யாருமே விட மாட்டார்கள். அவ்வளவுக்கு அந்த சொலிட் வுட் அந்த மேடு தான் அங்க மிக முக்கியமானது. அதுவே நல்ல ஸ்ட்ராங்கான கதிரை, ஒரு நல்ல மேசையோடு கூடியது, ஒரு அளவான குடும்பத்துக்கு போதுமான ஒரு டேபிள் ஆக
4: இருக்கும். டைனிங் ரூம் இருக்கிறவர்கள் டைனிங் டேபிள் பெரிதாக, கிச்சன்ல எவ்வளவு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டும், வேலைக்கு போற நேரம் அவசரத்தில் 2 பேரும்
5: கண்டிப்பா
4: அந்த டேபிளை வைத்தால் அது போதுமானதா இருக்கும். 2 பேர் இருக்கலாம், மேக்சிமம் 4 பேர் இருக்கலாம். கிச்சன்ல வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெரிய கிச்சனாக இருந்தால் டைனிங் ரூம் வரையாக இருக்கிறது, கிச்சனுக்கு வைத்து பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதுலயும் ஒரு பப் ஸ்டைல் இருக்கு, அதாவது கொஞ்சம் உயரமானது, அது நீங்கள் கூடுதலாக தொடர் மாடி கட்டங்கள் கண்டிப்பா நீங்கள் பாதிக்கிறார்கள், வீடுகளிலும் அது பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
5: அந்த விலையை பாக்குற போது அந்த 5 பீஸ் அடங்கிய டைனிங் செட்டுடைய அதனுடைய விலை வந்து இப்போது 495, அதாவது ஒரிஜினல் பிரைஸ் வந்து 820 இருந்தது, இப்போது 495 தருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதெல்லாம் நாங்கள் சொல்லுகிற போது வெறும் வரி வடிவத்தில் இருக்கக்கூடிய தகவல் மட்டும்தான். ஏதோ ஒரு டைனிங் செட், ஏதோ ஒரு விலை செந்தில்நாதன் மரணம் சொல்வது போல தான் தோன்றும். கடைக்கு நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கிற போதுதான் இது எவ்வளவுக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான கொள்வனவாக அமையும், எவ்வளவுக்கு நன்மையாக அமையும், எவ்வளவுக்கு நீங்கள் பணத்தை சேமிக்க போறீர்கள், அந்த பொருட்களுடைய தரம் என்ன என்பதை நீங்கள் வந்து பார்க்கிற போது மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் இது முழுக்க முழுக்க கனேடியன் மேட் தளபாடங்கள், இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற ஸ்ட்ராங்கான தளபாடங்கள், நீண்டகால உழைப்புக்குரியது, நம்பிக்கையான நிறுவனம், 10 ஆண்டுகளுக்கு மேல் பயணிக்கிறது இந்த துறையிலே, இதனுடைய நுணுக்கமான அறிவை பெற்றவர்களால் உருவாக்கப்படுகின்ற ஒன்று. யார் இதை உருவாக்குகிறார்களோ, யார் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து அதை உற்பத்தி செய்கின்றார்களோ, அவர்கள் தான் உங்களோடு பேசி இதை உங்கள் கைகளிலே தரப்போகிறார்கள். உற்பத்தி செய்பவர்களே பேசி கதைத்து உங்களுடைய தருகிற போது அந்த கொள்வனவில் ஒரு மன திருப்தி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதில் இருக்கிற போது, அதை பாவிக்கிற போது, அதில் போய் உறங்குகிற போது, அந்த தலையணையில் சாயிற போது, இப்படி எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொன்னால் அதனுடைய நுணுக்கம் உங்களுக்கு தெரியும்.
4: எனவே இந்த கூடாலான பொருட்களை பார்க்கும்பொழுது அருண்குமார், இங்கிருந்து மரங்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அமெரிக்காவும், அங்கிருந்து தளவாடங்களாக இங்கே உருவாக்கும். அதே போல வெளிநாடுகளுக்கு எல்லாம் இங்கிருந்து மரங்கள் அனுப்பப்படுகிறது, பலகைகள் எல்லாம் அனுப்பப்படுது, அங்கிருந்து தளவாடங்களாக வரும். அதை விட இப்பொழுது நாங்கள் இங்கே இருக்கின்ற மரங்களை, இங்கே இருக்கிற மரம் மூலமாக தயாரிக்கப்படுகின்ற இந்த மரத்தளவாடங்களை இங்கே வாங்க,
5: இங்கே
4: வாங்கும்பொழுது விலையும் குறைவாக,
5: விலையும்
4: எங்களுடைய தயாரிப்புகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பது போன்றும் இருக்கும்.
5: உங்கள் வீட்டிலே சின்ன குழந்தைகள், அதாவது பேபிஸ், ஒரு குறிப்பிட்ட வயதிலே, 1-2 வயதிலே வளரக்கூடிய பிள்ளைகள், அதை விட குறைந்த வயதிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான தொட்டில்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது, அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கான கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கிறது, அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுகளை டிசைன் கொடுத்து நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ளலாம். அது இங்கே வந்து கேட்டலாக்கை பார்த்து இருக்கிறதையும் வாங்கலாம், இல்லைன்னு சொன்னா நீங்கள் ஆர்டர் செய்தும் பெற்றுக் கொள்ளலாம். அதுபோலவே அலுமாரிகள் இருக்கிறது, அதை நீங்கள் இருக்கிறதையும் வாங்கலாம், இல்லை ஆர்டர் செய்தும் பெற்றுக் கொள்ளலாம். சேல் பங்க் பெட் இருக்கிறது, குறிப்பாக உங்கள் வீட்டிலே இடப்பற்றாக்குறை இருக்கிறது, ஆனால் படுக்கைகள் கூட தேவைப்படுதுன்னு சொன்னால் பங்க் பெட் இருக்கிறது, அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னொரு வகையிலே சோஃபாவாகவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியது, பெட்டாகவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சோஃபா செட் இருக்கிறது, அது இரவிலே நீங்கள் படுக்கையாக பயன்படுத்தலாம், பகலிலே அதை சோஃபாக பயன்படுத்தலாம். எனவே இப்படி எல்லாவற்று தேவைக்குமான தளபாடங்கள் இங்கே இருக்கிறது. மிக முக்கியமாக தரத்தில் உயர்ந்தவை, நீண்டகால உழைப்புக்குரியவை, அதே வேளையிலே மிக குறைந்த விலையிலே கிடைக்கிறது. இன்று நேற்று முன்றமாக வழங்கப்படுகின்ற இந்த விலைகள் நீடிக்கப்பட்டிருக்கிறது. தூர இடத்திலிருந்து அழைத்து கேட்ட பலருடைய விருப்பத்துக்கு அமைவாக வருகின்ற 6 வரை நேற்றும் இன்றும் வழங்கப்படுகின்ற இந்த மலிவு தொடரும் என்று சொல்கின்றார்கள். இங்க இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்களில் மேட்ரஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இங்க இருக்கின்ற தலையணம், அந்த மெத்தைகளுக்கு போடக்கூடிய கவர்களும் கூட இங்கே பிரசித்தமானவை, புகழ் பெற்றவை, அவ்வளவுக்கு நல்ல தயாரிப்பிலே உருவாக்கப்படுகிறது அந்த மெட்ரஸ் கவர் மற்றும் தலையணைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே நீங்க வந்து பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்குமான ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறது, அது குறைந்த விலையிலும் மிக தரமான உற்பத்தியாகவும் கிடைக்கிறது. வரக்கூடிய முகவரி 1600 அல்லது 1600 மிட்லேண்ட் ரோட்டில் எல்ஸ்மேருக்கும் லோரன்ஸுக்கும் இடையிலே இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது. இன்று இரவு 9 வரை வரலாம், இன்று வர முடியாதவர்கள் வருகின்ற 6 வரையான நாளிலே இதை பயன்படுத்தலாம். ஆனால் கிளியரன்ஸிலே, வெளியிலே, கொட்டகையிலே, அந்த டென்டிலே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அது இருக்கிறது, விற்று தீர்ந்தால் அதை மீண்டும் பெற முடியாது. நீங்கள் அதற்கு முந்திக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது.
4: எனவே அலையுங்கள், அழைத்து நீங்கள் இன்று நாளை வருவதாக இருந்தால் கூட அவர்களை முன்கூட்டியே நீங்கள் பதிவுகளை மேற்கொண்டு வரலாம். 416-759-2600
5: 416-759-2600 என்பது தொலைபேசி இலக்கம். மீண்டும் சந்திக்கலாம் ஆராதனி.
3: நன்றி அருண்குமார், நன்றி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம். நேர்களை நேர்மை பொழுது 4:24 உங்களுடைய அடுத்த நேரோட நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமாரா, எப்படி இருக்கியா?
3: நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கோம்.
3: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: எனக்கு புஷ்பா 2 இருந்து ஃபீலிங்ஸ் என்ற அந்த பாட்டு கேட்போம்.
3: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி நந்தகுணமேக்கு.
1: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.

தமிழர் நிறுவனமான ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் சிறப்பு சலுகைகள். சிங்கிள் ஃபோம் மேட்ரஸ் $60, ஹை டென்சிட்டி ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ்கள் $90 இருந்து, பத்தங்குல பாக்கெட் கோயில் டைட் டாப் மேட்ரஸ்கள் $249, சிங்கிள் பெட் அண்ட் ஃபோம் மேட்ரஸ் $249. மேலும் பல தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத விநியோகம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், இலக்கம் 1600 மில்லியன் அவென்யூ, யூனிட் இலக்கம் 2, ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், 416-759-2600.

0: ரிலாக்ஸ் உள்ள மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் விற்பனை தகவல்களை வழங்க அருண்குமார் மற்றும் செல்லநாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அதாவது நீங்கள் ஒரு தளபாட தேவைகளை இருக்கின்றது அல்லது தேவை இல்லை என்றால் கூட நீங்கள் இங்கே வரும்பொழுது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று உங்களுக்கு உங்கள் மனதுக்கு பிடிக்கக்கூடிய தளபாடங்களை குறிப்பாக அந்த பெட்ரூம் செட்டுகள் இங்கே பல பல தெரிவுகள் இருக்கின்றன. இப்பொழுது அந்த ஹெட்போர்ட் மிக உயரமானதாக இருக்கிறது அல்லது கட்டையானாகிறது, மூட்டில் இருக்கிறது, ரப்பரில் இருக்கிறது, நிறம் கிரே கலரில் இருக்கிறது, ஒயிட்ல இருக்கிறது, பிளாக்ல இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு நிறங்களிலே எல்லாம் இங்கே இருக்கின்றன. எனவே அவற்றையெல்லாம் உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். நாங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு கற்பனை வடிவை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரடியாக வரும்பொழுது தான் அவற்றை நீங்கள் பார்த்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதோடு இங்கே ஃபுளோர் மாடல் இருக்கிறது, இதை விட கிளியரன்ஸும் இருக்கின்றது. எனவே மூன்று விதமான தளபாடங்களை இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று புதிய புதிய தளபாடங்கள், இன்னொன்று கிளியரன்ஸ்ல இருக்கின்ற புதிய தளபாடங்கள், இன்னொன்று ஃபுளோர் மாடலுக்கு வைக்கப்பட்டது, சில சில சின்ன சின்ன கிரர்கள் இருக்கின்ற தளபாடங்கள், இப்படி பல வகையானவை இங்கே விற்பனையானது. மெட்ரஸ் வகையில் பார்க்கும் பொழுது அவற்றிலே தரமான மெட்ரஸ்கள் இங்கே இருக்கின்றன. ஒவ்வொரு சைஸ்களில் சிங்கிளாக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம், கிங்காக இருக்கலாம், குயினாக இருக்கலாம், ஒவ்வொரு சைஸ்லயும் ஒவ்வொரு விதமானது இருக்குது. எப்படியான விதங்களில் இங்கே இருக்கின்றன?
2: ஆமாம், இப்போ மெட்ரஸ் வகையை பார்க்கற போது பிலோட்ரோப் மெட்ரஸ் ஒரு வகை 10 இன்ச்சில் இருக்கிறது. அதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து 595, இப்போது சேல் பிரைஸ்ல அதை நீங்கள் 250 வாங்கலாம். ஹைபிரிட் பாக்கெட் கோயில் மெட்ரஸ் இருக்கிறது, இப்போது சேல் பிரைஸ் அது 395 ஆக இருக்கிறது. அதுபோல ஹைபிரிட் பாக்கெட் கோயில் ஜெல் மெட்ரஸ் இருக்கிறது, சேல் பிரைஸ் வந்து 695, அதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து 1495, இப்போது அதை 695 நீங்கள் வாங்கலாம். சிங்கிள் மெமரி போம் மெட்ரஸ் இருக்கிறது, இப்போது சேல் பிரைஸ் அது 150 உங்களுக்கு கிடைக்கிறது. அதுபோலவே சாதாரணமான சிங்கிள் மெட்ரஸ் இருக்கிறது, 49 கிடைக்கிறது. அதுபோலவே இன்னும் பல வகையான மெட்ரஸ்கள் இங்கே இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. குறிப்பாக குயின் மெட்ரஸ் ஒன்றை நீங்கள் இப்போது சேல் பிரைஸ்ல 220 வாங்கலாம். அதுபோலவே டபுள் மெட்ரஸ் ஒன்றை 199 வாங்கலாம், இப்போது சேல் பிரைஸ்ல. சிங்கிள் மெட்ரஸ் ஒன்றை 169 வாங்கலாம். இப்படி அதாவது சொல்லுகின்ற விலை என்பது விலையை மட்டும் கேட்காமல் அது என்னத்துக்கு அந்த விலை என்பதைத்தான் நீங்கள் வந்து பார்க்கிற போது தெரியும். எந்த வகையான குவாலிட்டியான மெட்ரஸுக்கு இப்படி குறைந்த விலை கிடைக்கிறது என்பதை நீங்கள் வராமல் அது விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே பாருங்கள் ஒரு முறை. இப்ப இன்று நேரம் இல்லையா, வருகின்ற 6ஆம் தேதி வரை இந்த செயல் நீடிக்கப்பட்டிருக்கிறது, தூரத்தில் இருந்து அழைத்து கேட்ட பலருக்காக. எனவே நீங்கள் வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வந்து பாருங்கள், அல்லது பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து பாருங்கள். வந்து பார்க்கிற போது இப்படி ஒரு கடை இதுவரை உங்களுக்கு இருந்ததே தெரியாமல் இருந்ததற்காக நீங்க கவலைப்பட வேண்டும். என்றால் கடந்த டிசம்பருக்கு ஒரு சேல் நடந்த போது அப்படித்தான் பலர் சொன்னார்கள், இவ்வளவு காலம் தங்கள் இந்த கடை இருந்தது தெரியாதுன்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி நீங்களும் இதுவரை இங்கே வரவில்லை என்று சொன்னால் ஒரு முறை வந்து பார்த்தால் உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இனிவரும் காலங்களிலே உங்களுக்கான தளபாட தேவை என்று வருகிற போது, மெட்ரஸ் ஒன்று தேவை என்று வருகிற போது நீங்கள் நிச்சயமாக இங்கேதான் முதல்லயே வருவீர்கள். என்று சொன்னால் அவ்வளவுக்கு அந்த தரத்தினுடைய உற்பத்தி தரம் என்பது சிறப்பாக இருக்கிறது. கனடியன் மேட் தளபாடங்கள், அதேபோல ஒரு தமிழர் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். மிக முக்கியமாக தரப்படுகின்ற மலிவு, அதாவது இங்கேதான் உற்பத்தி செய்யப்படுகின்றதனால் வேற எங்கேயுமே கிடைக்காத குறைந்த விலைகளில் அவை கிடைக்கிறது என்பது சொல்லிக் கொள்ளக்கூடியது. இவை எல்லாம் தாண்டி நட்பான சேவை, ஆன் டைம் டெலிவரி என்று பல பக்கங்களில் இவர்கள் மிக கவனமாகவே தங்களுடைய வியாபாரத்தை செய்கின்றனர். அதாவது குறித்த நேரம் தவறாத அந்த டெலிவரி சேவைக்கு அவர்கள் 100% உத்தரவாதம் தருகிறார்கள். நீங்கள் ஆர்டர் செய்து விட்டீர்கள் என்பதற்காக ஒரு நாள் கழித்து கேட்போதோ, அல்லது நீங்கள் சொன்னது ஆர்டர் வரவில்லை என்று சொல்வதோ, அல்லது அதற்கு பதிலாக இன்னொன்றை கொண்டு தருவதோ ஒன்றும் இல்லாமல், எதை நீங்கள் ஆர்டர் செய்தீர்களோ, எதை வந்து பார்த்து நீங்கள் விரும்பி ஆர்டர் செய்தீர்களோ, அதே பொருள் குறித்த நாளில் குறித்த நேரத்தில் உங்கள் வீடுகளுக்கு வந்து இறங்குகிறது. சில குறிப்பிட்ட மைல் தூரத்துக்குள் சொன்னால் அது முற்றிலும் இலவச டெலிவரியாக பெறலாம். அந்த கொஞ்சம் தூரமாக இருக்கிற போது மிக குறைந்த கட்டணம் ஒன்றை அவர்கள் அந்த டெலிவரி சேவைக்காக கேட்பார்கள் என்பதும் சொல்லிக் கொள்ளக்கூடிய.
1: இங்கு வாங்கப்பட்ட ஒரு குயின் மெட்ரஸுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கிறது. அருண்குமார், அதாவது ஒருவர் உணவகத்திலே வேலை செய்திருக்கிறார். விடுமுறை, ஒரு நாள் விடுமுறை, அவர் வந்து விடுமுறை எல்லாம் கழித்து விட்டு வேலைக்கு மீண்டும் செய்யும் பொழுது, அதாவது அந்த இங்கே வாங்கிய மெட்ரஸ் மிக இதமான நித்திரை தூக்கம், திரும்ப வேலைக்கு போயிருக்கிறார். அன்று போனவர் சற்று லேட்டாக போய்விட்டார், இல்லை இந்த பஸ் கொஞ்சம் லேட்டாக போச்சு, நான் லேட்டாக வந்துட்டேன், சாரி என்று சொல்லி பஸ்ல சொல்லிருக்கார். பஸ் சொல்லுங்க, அது சரி நேற்றேன் வேற இல்லைன்னு சொல்லி சொன்னால், அவர் முதல் நாள் படுத்தவர் அந்த களைப்பு காலம் அந்த மெட்ரஸ்ல படுத்து ஒரு நாள் கூடுதலாக நித்திரை கொண்டு விட்டார். அடுத்த நாள் தான், அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் தான் வேலைக்கு போயிருக்கிறார். அந்த அளவு இந்த இதமான மெட்ரஸ்,
2: இது சொந்த கதையோ வந்து பாருங்கள், நாங்களும் விடைபெறுகின்ற நேரத்தை இறங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு மணி நேரத்துக்குள் நாங்கள் சென்று விடுவோம். ஆனால் வந்து பாருங்கள், இதை கேட்கின்ற நீங்கள் உங்களுடைய சொந்தங்கள், உறவுகள், நண்பர்களுக்கும் சொல்லுங்க. எல்லோருமே சம நேரத்தில் வானொலி கேட்பதில்லை. வானொலி கேட்டு இந்த தகவலை அறியக்கூடிய நீங்கள், உங்களுக்கு இது சில நேரங்கள் தேவையில்லாத தகவலாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சொந்தங்கள், உறவுகள், தங்கள் பிள்ளைகள் அடுத்த வகுப்பு போறார்கள், அவர்களுக்கு ஒரு பெட்ரூம் வேணும் என்று ஒழுங்கு செய்கிற போது, அல்லது அவர்கள் வீட்டிலே ஒரு தளபாட தேவை ஒன்று வருகிற போது, நிச்சயமாக இதை அறிமுகம் செய்யுங்கள். ஒரு பெருமை மிக்க ஒரு தேடலாக உங்களுக்கு அது இருக்கும். இனிவரும் காலங்களிலே உங்களுக்கான தளபாடம் என்ற ஒரு தேவை வந்தாலே முதல் ஞாபகத்துக்கு வரக்கூடிய இடமாக இந்த ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் நிச்சயமாக இருக்கும் என்று சொன்னால், ஒன்று கனடியன் மேட் தளபாடங்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது. இது ஒரு தமிழர் நிறுவனம். குறைந்த விலை, வேறெங்கேயும் வாங்க முடியாத குறைந்த விலை, உயர்வான தரமான உற்பத்தியில் அது கிடைக்கிறது என்பது மகிழ்ச்சியான முடியும்.
1: ஆமாம். ஆனால் இன்னொன்று குறிப்பிட வேண்டும், அதாவது எங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு கூட தேவைப்படும். அவரும் யூனிவர்சிட்டியெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மூச்சையை காட்டவில்லை இதுவரைக்கும். எனக்கு ஒரு தேவை இருக்கிறது மெட்ரஸ் பற்றி அப்படி என்று சொல்லி அவர்களே வீட்டுக்கு அண்மையிலே படிக்கிறாரோ தெரியவில்லை. கேட்டு பார்ப்போமா,
2: கேட்டு கேட்போம், கேட்கலாம் ஒன்று கேட்டு விட்டு கேட்போம்.
0: என்ன
1: சொல்லுவது யோசிக்கிறார், அதாவது உள்ளூர்லயே அவர் கல்வி கற்பதனால அவருக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார். அப்படியா?
0: இல்ல இல்ல, தேவை. ஆனா நீங்கள் வாங்கி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கு. நீங்கள் வாங்கி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கு.
1: இன்னும் நாங்க வாங்கி கொடுத்தா நன்றாக இருக்குமா?
2: முகவரியை மீண்டும் சொல்லிவிடுகின்றோம். இது 1600 மிட்லேண்ட் அவென்யூவிலே, குறிப்பாக லோரன்ஸுக்கும் எல்ஸ்மேருக்கும் இடையிலே அமைந்திருக்கிறது. இது ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸ் அண்ட் பர்னிச்சர். தொலைபேசி இலக்கத்தை சொல்லுகின்றோம், 416-759-2600 416-759-2600 தூர இடத்தில் இருப்பவர்கள் நீங்கள் அழைத்து நீங்கள் வருகின்றீர்கள் அல்லது வரப்போன்றீர்கள், வர விருப்பம் என்று சொன்னால் இதே சேல் பிரைஸுக்கு உங்களுக்கான அந்த வாய்ப்பை பெற முடியுமா என்று நீங்கள் அழைத்து கேளுங்கள். உத்தரவாதம் நாங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் கேட்டு
1: நீங்கள் வரலாம். வருகின்ற 6ஆம் தேதி வரை இந்த மலிவுப்பை தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எதுக்கும் ரிலாக்ஸ்வெல் ஆராதனை பாடத்திலிருந்து சந்திப்போம்.
0: நன்றி அனுகுமார், நன்றி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம். எங்களுடைய அடுத்த நேரோட நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் மாராஜன், எப்படி இருக்கீங்கள்?
0: நான் நலமா இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நாங்கள் நலமா இருக்கின்றோம், கேட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனா அந்த ஒரு கதை இங்க சிரிப்பு வருகின்றோம். ஏன்னு கேட்டால் என்ன உண்டு, நாங்கள் இந்த சிஎம்மா 23வது அகவை, சிஎம்மா உலக தமிழ் வானொலி சிஎம்மா அகவை 23வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். அதுக்கு மேற்கண்டு எங்களுக்கு அந்த சிஎம்மாருக்கு வாழ்க்கை பல்லாண்டு, சிஎம்மா வாழ்க 100 ஆண்டு என்று வாழ்த்திக்கொண்டு, எனக்கு கச்சேரி ஆரம்ப படத்தில் இருந்து வாடா வாடா பையா என் வாசல் தாண்டி போயாண்டு பாடலையே போடும் வண்ணம் இந்த உலகத்தமிழ் வானொலி சிஎம்மா அவருக்கு நன்றி, நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து பாடலை போட்டு

0: நேர்களே, நம்ம இப்பொழுது 4:44 மீண்டும் ரிலாக்ஸ் வால் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் தகவல்களை வழங்குவதற்கு அருண் குமார் மற்றும் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஆராதனை, வணக்கம் நேர்களே. ஆமாம், அந்த மகிழ்ச்சியான விடயத்தை மீண்டும் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயல் இன்று வரையாக இருந்தது. ஆனால் வருகின்ற 6ஆம் தேதி வரை இந்த செயல் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்போது அறிய தந்திருக்கார்கள். தூர இடத்திலிருந்து அழைத்து கேட்ட பலருடைய விருப்பத்துக்கு அமைவாக நேற்றும் இன்றும் வழங்கப்பட்ட இதே விலைகள், நேற்றும் இன்றும் வழங்கப்பட்ட இந்த 50% மேலான தள்ளுபடிகளும் அதை தாண்டிய தள்ளுபடிகளும் தொடர்ந்து வருகின்ற 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நீங்கள் இன்று தவற விட்டால் வருகின்ற 6ஆம் தேதிக்குள் வந்து இந்த இதே விலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒன்று, கிளியரன்ஸ் சேலில் இருக்கிற பல பொருட்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை. அது இருந்தால் நீங்கள் வாங்கலாம், ஆனால் அது முடிந்தால் அதை நீங்கள் திரும்ப கேட்க முடியாது. நாங்கள் பல பொருட்கள் கிளியரன்ஸ் சேலுடைய விலைகளை சொல்லி இருக்கின்றோம். அதே விலையில் அந்த பொருட்கள் கிளியரன்ஸ் சேலில் நீங்க இருந்தால் வாங்கலாம், ஆனால் அது விட்டு தீர்ந்து விட்டால் அது திரும்ப கிடைக்காது என்பது. அப்ப அதுல என்ன செய்தி என்றால் நீங்கள் அதுக்கு முந்திக் கொள்ள வேண்டும்.
2: அதே போன்று இந்த ஃப்ளோர் மாடல், குறிக்கப்பட்ட ஃப்ளோர் மாடல் எல்லாம் இருக்கின்றன. குறிப்பாக பார்த்துக்கொண்டால் குயின் ப்ளூ ஃபேப்ரிக் பெட் இருக்கிறது. இது 945 பிறமதியானது, இப்பொழுது 395 வீட்டுள்ள குயின் பூட் பெட் இருக்கிறது. இது 1080 பிறமதியானது, 645 வீட்டு செய்கிறார்கள். அதே போன்று குயின் பூட் பெட் அண்ட் லைட் ஸ்டாண்ட் இருக்கிறது. இது 1100 பிறமதியானது, இப்பொழுது 550 வீட்டுள்ள செக்ஷனல் சோபா இருக்கிறது. 2250 பிறமதியானது, இப்பொழுது 1400 வீட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு குறிக்கப்பட்ட ஃப்ளோர் மலர்கள் தான் இருக்கின்றன. இதை விட நாங்கள் ஏற்கனவே குறிப்பிடும் போல இந்த புத்தம்புதிய ஒரு லேட்டஸ்ட் மாடல் பெட்ரூம் செட் வந்திருக்கிறது. 6 பீஸும் இருக்கிறது, இதுல 8 பீஸும் இருக்கிறது. ஒயிட்லயும் இருக்கிறது, கிரே கலர்லயும் இருக்கிறது. 6 பீஸ் நீங்கள் 1995 வளமையான விலை, இப்பொழுது சேல் பிரைஸ் 1295. 8 பீஸ் இது 2395, இப்பொழுது 1695 நீங்கள் வாங்கலாம்.
1: அதுபோலவே கிளியரன்ஸ் சேல் இருக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்களை பார்க்கிற போது காபி டேபிள் ஒன்று இருக்கிறது, அது 3 பீஸ் அடங்கியது. இப்போது அதனுடைய விலை 195, அதாவது பழைய விலை 495, இப்போது $300 குறைந்து அதனுடைய விலை இப்போது 195 ஆக இருக்கிறது என்பது பெரிய, உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியானது.
2: சென்டர்லே அது பெரிய காபி
1: டேபிள், சைட் டேபிள், டேபிள் பெருசு, நல்ல நல்ல மேட் என்பதும் கவனிக்கலாம். அதுபோலவே இந்த என் டேபிள் ஒன்று இருக்கிறது, அது நீங்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆக இருக்கின்ற மாணவர்கள் ஒரு சின்ன ரூமாக இருந்தால் அங்கே படிப்பதற்கும் அதை பயன்படுத்தலாம், இல்லை என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு டேபிளாகவும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதனுடைய விலை அது அது உண்மையிலேயே 295 பழைய விலை, இப்போது அதை வெறுமனே $65 வாங்கலாம். கிளியரன்ஸ் இல்ல நீங்கள், ஆனா அது பிராண்ட் நியூ பாக்ஸோடு இருக்கிறது, கீறப்பட்டது இல்லை, பிராண்ட் நியூவாக பாக்ஸோடு இருக்கிறது. அதனுடைய விலை 65. ஆனா அதுல நீங்கள் விரும்பினால் லேப்டாப் வச்சு படிக்கலாம், ஒரு ஒரு அந்த படிக்கின்ற நேரத்திலேயே ஒரு லேம்ப பக்கத்தில் வைக்கலாம், அதில் ஒரு லாஜி மாதிரி ஒன்று பொருட்களை உள்ள வைக்கலாம், இப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஒரு சிறிய இடத்திலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடியது, சின்ன டேபிள், ஆனால் ஒரு நல்ல பெறுமதி. $65 அதை வாங்கலாம் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியானது. அதுபோலவே
2: ஒரு வீடாக இருக்கின்ற வாசல் வாசல்ல வைக்கலாம், அந்த அந்த ட்ரோயர்ல நீங்க அந்த கீகளை
1: திறப்புகள் போன்றவற்றை, ஆமாம்,
2: அதற்கு மேலே வாசனை திரவியங்கள் ஏதாவது,
1: ஆமாம்,
2: சிறு பிள்ளைகள்
1: சின்ன லேம்ப் வைக்கலாம், எதுவும் செய்யலாம். ஒரு செஸ்ட் ஒன்று, அதாவது பொருட்களை அடுக்கி கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஹெவி, அதாவது நல்ல நீண்டகால பாவனைக்குரிய ஒன்று, ஹெவி டியூட்டி என்று சொல்வார்கள். அதன் செஸ்ட் 5 ட்ரோயர் கொண்டது, 5 அடுக்கு ட்ரோயர் கொண்டது. மிக ஒரு ஒரு ரூமுக்குள்ளே உங்களுடைய உடுப்புடவைகளை மிக அழகாக அடுக்கி நேர்த்தியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ட்ரோயர் அது. டொப்பிலே மேலே
2: பொருட்கள், அவர்களுடைய வைக்கலாம். பின்பு வருகிறதுல நீங்கள் ஆடைகளை விதம் விதமாக, குறிப்பாக ஆண்களுக்கு அது உதவியாக இருக்கும், இந்த டி ஷர்ட்டுகள்
1: மடிச்சு வைப்பதற்கு. எனவே அதனுடைய விலை இப்போது பார்க்கிற போது அந்த செஸ்டுடைய விலை வெறுமனே 395, அதனுடைய பழைய விலை 850. அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுல $500 கிட்ட வருது சேமிப்பாக. அதுபோலவே ஒரு உங்களுக்கான பெட், குயின் பெட் ஒன்று ஃபேப்ரிக், இப்போது 295 வாங்கலாம். அதாவது குயின் சைஸ்ல வரக்கூடிய ஒரு பெட் உண்டு. இப்போது 295 வாங்கலாம் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடிய இப்படி நிறைய இருக்கிறது. ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கிறது, பழைய விலை $95, இப்போது வருமனே $20 அதை வாங்கலாம். அதாவது அது என்ன சொன்னால் மெட்டலால் உருவாக்கப்பட்ட ஸ்டூல், நல்ல நீண்டகால பாவிப்புரியது. நீங்கள் வீட்டில் வச்சு பொருட்களை ஏறி நின்று எடுக்கிறது கொள்றது.
2: கிச்சன் புதுசாக அமைப்பவர்கள் எல்லாம் 9 ஃபுட் கிச்சன் கபோர்டுகள் உயரத்தில் இருக்கிறது எடுக்க முடியாது. கூடுதலாக எல்லாருமே 5 5 5 6 தான், அது எட்ட முடியாது. இதோட வைத்திருக்கணும் சொன்னால் டக்கு உடனடியாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: அவசர தேவைக்கு இருக்கையாகவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். எனவே இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் நாங்கள் நேற்று ஒன்றும் சொல்லுகின்றோம், நாங்கள் சொல்வதெல்லாம் ஒரு தகவல் மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலிவுக்கு ஏதாவது வாங்காம வீட்டை போகக்கூடாதுன்ற முடிவுக்கு நீங்கள் வரலாம். அவ்வளவுக்கு நிறைய பொருட்களை கிளியரன்ஸிலும் தருகிறார்கள், புளோர் மாடலாகவும் தருகிறார்கள். புதிய புதிய பிராண்ட் நியூ தளபாடங்களையும் மிக குறைந்த விலையிலே வாங்குற வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக மேட்ரஸ் வகைகள். உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் இதுவரையும் காசு செலவு பார்த்து இல்ல சேமிப்பு பார்த்து கஷ்டம் பார்த்து நீங்கள் மேட்ரஸ் மாத்தாம இருந்தா இதை விட சந்தர்ப்பம் ஒன்று உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னால், இவர்களே உற்பத்தி செய்கின்ற கனேடியன் மேட் மேட்ரஸ் வகைகள் மிக மிக குறைந்த விலையிலே அற்புதமான மேட்ரஸ் இருக்கிறது. அது குயின் மேட்ரஸோ அல்லது கிங் மேட்ரஸோ டபுள் மேட்ரஸோ சிங்கிள் மேட்ரஸோ குழந்தைகளுக்கான படுக்கைக்குரிய மேட்ரஸோ எதுவாக இருந்தாலும் 50% மேற்பட்ட சிறப்பு தள்ளுபடியிலே அதை தருகிறார் என்பது என்கின்ற போது உங்கள் வீட்டிலே ஒரு நல்ல நீண்ட தூக்கத்துக்கு நிம்மதியான தூக்கத்துக்கு ஆரோக்கியமான தூக்கத்துக்கு உதவக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மெட்ரஸ் ஆக இருக்கும். இந்த மெட்ரஸ் வகை என்பது டொரண்டோவில் மட்டுமல்ல, இவர்கள் மொன்ரியல் வன்கூவர் போன்ற பிற மாநிலங்களுக்கும் இங்கிருந்து உற்பத்தி செய்து விநியோகம் செய்யக்கூடிய அளவிலே மிகச்சிறந்த மெத்தைகள் உற்பத்தியாளர்களாக விளங்குகிறார்கள். கூடவே தலையணைகளும் அந்த மெட்ரஸுக்கு பயன்படுத்துகின்ற கவர்களும் இவர்களுடைய மிகச்சிறந்த தயாரிப்புகள் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது.
2: எனவே வரவேண்டிய இடத்தை திறக்கிறோம், நாங்கள் இவ்வளவெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் நேரடியாக வந்தால்தான் அவற்றை நேரடியாக பார்த்து உங்களுக்கு பிடித்ததை வாங்கிக் கொள்ளலாம். ஸ்காபுரூவில் அமைந்திருக்கிறது, இலக்கம் 1600 மிட்லேண்ட் அவென்யூ. இது எல்ஸ்மேருக்கும் லோரன்ஸுக்கும் இடையிலே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு 416-759-2600 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
1: இதை கேட்கின்ற நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் சொல்லிக்கொண்டால் அவர்களும் இதை பயன்படுத்தலாம். ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சேல் வருகின்ற 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 416-759-2600 416-759-2600. இது ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் நிறுவனம் வழங்குகின்ற பேக் டு ஸ்கூல் சேல் மலிவு விற்பனை என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி ஆராதனை.
0: நன்றி அருங்குமா, நன்றி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம். அவம் நேர்களை எங்களுடைய அடுத்த நேரோட நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் மாரதி, நான் மாலை வணக்கம் திலகதி அமுதராஜா பேசுறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா இருக்கிறேன். மணலி தமிழில் மாலை நேரம் வேலை செய்யும் எங்களை ஆரம்பிக்கி வணக்கம்டா. நன்றி. நலமா இருக்கிறீங்களாடா?
0: நான் நலமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் என்றிருக்கு?
3: நான் இருக்கும் பாடல் உங்கள் தெரிவில் எனக்கு விரும்பின பாடல் கண்ணையும் கண்மணிங்க. அதோடு இந்த சிஎம்ஆர் மூலம் இந்த ஸ்பான்சர் செய்யும் இருவர்களுக்கும் சேர்த்து, அதோட சிஎம்ஆர் நேயர்களுக்கு என்று செந்தில்நாதன் அவர்கள் இனாமா கொடுக்கிறார்கள் என்று இந்த டிவி இந்த ரேடியோல கேள்விப்பட்டது. நான் இப்பொழுது போக வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன்.
0: இவ்வளவு சந்தோஷுடன் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நிச்சயமா ஒரு அன்ப பரிசு உங்களுக்காக அவள் வைத்திருக்கிறார்கள் என்று நம்புகின்றேன். எனக்கும்
3: நேர்களுக்கு ஒரு அன்புக்காக இனாப்பா கொடுப்பாங்க யோசிக்கிறேன். சொல்ற விதம் சொல்ற அழகு அத்தனைக்குமே நன்றி சொல்ல வேணும். நன்றி, நன்றியடா இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு. நன்றி அனைவருக்கும்.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 தினம் தினம் தந்திடுமே பல் சுவை நிகழ்ச்சிகள் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சி காலை மாலை என்றதுமே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: www.cmr.fm. மீண்டும் ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் விற்பனை தகவல்களை வழங்க அருண்குமார் மற்றும் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஆராதனி. ஆமாம், நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது போல நாங்களும் விடைபெறுகின்ற நேரத்தை நிறைய கொண்டிருக்கிறோம். 5:30 நாங்களும் விடைபெற்று விடுவோம். ஆனாலும் கூட நீங்கள் இன்று இரவு 9 வரை வரலாம். அதாவது ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் அமைந்திருப்பது 1600 மிட்லேண்ட் அவென்யூவிலே, குறிப்பாக லோரன்ஸுக்கும் எல்ஸ்மேருக்கும் இடையிலே அமைந்திருக்கிறது. இன்று இரவு 9 வரை நீங்கள் நேரடியாக வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று தவறவிட்டால் நீங்கள் தொலைபேசியை அழைத்து சொல்லலாம், நாளைக்கு வருகிறோம் அல்லது அடுத்தடுத்த நாள் வருகிறோம். அதாவது வருகின்ற 6 வரை இந்த செயல் நீடிக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு அவர்கள் சொல்லியிருக்கிறார். தூரத்திலிருந்து அழைத்து பலரும் கேட்டதற்கு இணங்க 6 வரை நேற்றும் இன்றும் வழங்கப்பட்ட இதே விலைகள், இதே சிறப்பு கழிவுகள், தள்ளுபடிகள் வழங்கப்படும் என்பது மகிழ்ச்சியான தகவல். எனவே நீங்கள் இன்று வர முடிந்தால் வாருங்கள். ஏனென்றால் அந்த கிளியரன்ஸ்ல இருக்கிற பொருட்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வாங்க அது இல்லாம போயிடும். அது கிடைக்காது ரொம்ப. ஏன்னா ஒரு பீஸ், 2 3 பீஸ் தான் இருக்கும். அப்ப அதை நீங்க வாங்குறது அது உங்களுக்கான முயற்சி. மற்றபடி ஸ்டோருக்கு உள்ள இருக்கக்கூடிய பொருட்களுக்கான விலைகள் 6 வரை இதே சிறப்பு தள்ளுபடிகள் நீடிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் முகவரியை சொல்லுகின்றோம், ரிலாக்ஸ்வெல் அண்ட் மெட்ரஸ் பர்னிச்சர். இது 1600 மிட்லேண்ட் அவென்யூவிலே லோரன்ஸுக்கும் எல்ஸ்மேருக்கும் இடையிலே மிட்லேண்ட்லே அமைந்திருக்கிறது.
3: நேற்று நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்ரஸ்கள் இருந்தன. நேற்று கூடுதலான மெட்ரஸ்கள் ஓரளவுக்கு போயிருந்தது. இன்று பார்த்தால் இவ்வளவு இடைவெளி இருக்கு, அவர்கள் திருப்பி மீண்டும் அதை நிரப்ப போகிறார்கள். இன்று பார்க்கும்பொழுது நிறைய மெட்ரஸ்கள், அதாவது சிங்கிள் மெட்ரஸ் மற்றும் டபுள் மெட்ரஸ்கள் கூட போயிருக்கு.
2: நிச்சயமாக அதுபோலவே ஒரு கடையிலே நிறைய பிலோக்கள் இருந்தது. அது அப்படி ஒரு பக்கம் எம்டி ஆயிருக்கிறது,
3: யாரோ அள்ளிக்கொண்டு போறாங்க.
2: ஆமா ஆமா ஆமா. என்னென்ன சொன்னால் உண்மையிலேயே ஒரு நல்ல தூக்கத்துக்கு அதிக முக்கியமானது நல்ல மெட்ரஸும் நல்ல பிலோக்களும் தான், நல்ல தலையணைகள். இவர்களை உற்பத்தி செய்வதனால் அந்த தலையணைகள் எந்த தயாரிப்பு, அதனுடைய நுணுக்கம் என்ன, நித்திரைக்கு எவ்வாறு உதவுகிறது, அதுபோலவே மெட்ரஸ்கள் எவ்வாறு நுணுக்கமாக தயாரிக்கப்படுகிறது, அதனுடைய உள்ளடக்கம் என்ன, அது உங்களுடைய உறக்கத்துக்கும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் எவ்வாறு உதவி செய்கிறது என்பதை நுணுக்கமாக கேட்டு அதற்கு பொருத்தமானவற்றை மட்டுமே அவர்கள் உங்களுக்கு தருகின்றார்கள். எனவே ஒரு இதே போல நீங்கள் எங்கேயுமே வேறு எங்கேயும் அந்த மெட்ரஸ் வகைகளிலே கதைத்து பேசி வாங்க முடியாதுன்னு சொன்னால் வேறு எங்கேயும் போகிற போது அங்கே நிற்பவர்கள் சேல் பர்சன், அவர்கள் அதை விற்பதற்காக தகவல் தருவார்கள். ஆனால் இங்கே இருப்பவர்கள் உற்பத்தி செய்பவர்கள், இவர்கள் அதனுடைய நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். இது இது உங்களுக்கு நல்லது, கால் பிடிப்பா இது நல்லது, நாரி பிடிப்பா இது நல்லது, உங்களுக்கு கழுத்துல கழுத்து பக்கம் தோல் பட்டல பிரச்சனை இருக்கு அதுக்கு இது நல்லது, ஒட்டுமொத்தமாக உடம்பே பெயினாக இருக்கிறதா அதுக்கு இன்னொரு வகையானதாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மெட்ரஸ் வகையில் இருக்கிறது. அதோடு சேர்த்து அந்த மெட்ரஸுக்குரிய பெட்ரூம் செட்கள், அது கிங் சைஸோ குயின் சைஸோ சிங்கிள் பெட்டோ எதுவாக இருந்தாலும் அது செட்டாகவும் வாங்கலாம், தனித்தனியாகவும் வாங்கலாம். எனவே ஒரு மகிழ்ச்சியான கொள்வனவுக்கான உத்தரவை மலிவான விலைகள் தந்தவாறு தரத்திலே மிக உயர்ந்த உற்பத்தியாக இருக்கக்கூடிய கனேடியன் மேட் தளபடங்களாக வழங்கிக் கொண்டிருக்கிறது ரிலாக்ஸ்வெல் மெட்ரஸ் அண்ட் பர்னிச்சர்.
3: ஆமா, தொடக்க காலத்தில் இப்படி நாங்கள் வந்த காலத்தில் நாங்கள் இந்த மாமிச தலையணைகளை தான் பாவித்திருந்தோம்.
2: மாமிச தலையணையா,
3: கோழி இறகு அப்பொழுது நாங்கள் இளைஞராக இருக்கும்போது அது தெரியவில்லை. வயது போக போகத்தான் அந்த தலையணைகள் எல்லாம் அந்த நேரம் அந்த தலையணை தான் இப்பொழுது களத்துக்குள் பிரச்சனையாக இருக்கு. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்காகத்தான் புதிய புதிய இந்த தலையணைகள் எல்லாம் வந்திருக்கிறது, மெட்ரஸ் அதாவது பிலோ டோப் அவற்றை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அது உங்களுக்கு ஏற்றவாறு, உங்கள் கழுத்து பிடிப்புக்கு தலைக்கு பிடிப்புக்கு ஏற்றவாறு இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை பார்த்து வாங்க, நாங்கள் அந்த காலத்தில் புலப்பட்டு விட்டோம். மலிவு என்பதை பார்த்து சில சில நிறுவனங்களில் மட்டும்தான் இந்த காலணிகள் பாதணிகளை வேண்டியிருக்கிறோம், சில சில நிறுவனங்கள் தான் தலையணிகள் வேண்டியிருக்கிறோம், மெட்ரஸ்கள் அது எப்படியானது என்று பார்த்து வாங்கவில்லை. எனவே இப்பொழுது இருப்பவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டலாக இருக்கிறோம். எனவே நிச்சயமாக உங்களுக்கு தேவையான வாங்குவதற்காக நீங்க வரலாம். இலக்கம் 1600 மிட்லேண்ட் அவென்யூ, இது லோரன்ஸுக்கும் எல்ஸ்மேருக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி தந்து கொண்டு விடைபெற போகிறோம்.
2: 4167592600 4167592600 416-759-2600. இது ரிலாக்ஸ்வெல் அண்ட் மெட்ரஸ் பர்னிச்சர் நிறுவனம் வழங்கக்கூடிய மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை. இது பேக் டு ஸ்கூல் சேல் இவெண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சேல் வருகின்ற 6 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது சொல்லிக் இந்த ஒரு மணித்தியாலத்தை நிறைவு செய்யலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி ஆராதனை.
1: நன்றி செந்தில்நாதன், நன்றி அனுகுமார். மீண்டும் சந்திக்கலாம்.

0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கையின் கடல் வளங்களை பாதுகாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத மீன்பிடி செயற்பாடுகளில் ஈடுபட்ட 33 நபர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் இன்று தீர்மானித்துள்ளது. எதிர்காலத்தில் இலங்கை போலீஸ் சேவைக்கு 10,000 புதிய உத்தியோகத்தர்களை இணைந்து கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். நீண்டகால அடிப்படையில் இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்க உஸ்பெகிஸ்தானுடன் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் பிரதமர் மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருதும் வழங்கப்பட்டது. கனடா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளின் அரசியல் தலைவர்கள் ஒருவரையொருவர் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தும் அதிகாரிகள் பொதுவெளியில் தனிப்பட்ட விமர்சனங்களில் ஈடுபடாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகமும் வெனிசுவேலா இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிகஸ் நிர்வாகமும் வெனிசுவேலாவின் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும் புதிய ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளன.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டியோட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661-416-475-4765-4765-4661.
6: காசு வேணும் என்று சொல்லிட்டேன், தெரிஞ்சிட்டாடம்.
4: நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
7: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
4: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
8: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
9: மியூசிக் கனெக்ட்ஸ்.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சைத்திகா செந்தில்நாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000 GTA credit
11: எட்டமுடிய இல்லை CMR தமிழ் FM 101.3
0: நேர்களை ஒளிபரப்பாகின்ற பாடல் துருவ நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சாஷாவின் குரலில் ஹேரஜெயராஜன் இசையில்.
12: Time signature 24, BPM 76, song Purumanam.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர், ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்கார்ப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
2: மிசிசாகா பிராம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்ப்டனில் பிராம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
8: நோ நோ நோ.
9: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677 vkrh.com.
10: CMR Tamil FM.
11: நேர்களே, ஒளிபரப்பாகின்ற பாடல் தனி உறவின் திரைப்படத்திலிருந்து கௌஷிக் பத்மநாதாவின் குரலில் ஹிப்ஹாப் தமிழாவின் இசையல்.

0: தற்போது ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நிறைவு தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமார் மற்றும் செந்தில்நாதனை அணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனை, வணக்கம் நேர்களே. ஆமாம், இது 1600 மிட்லேண்ட் அவென்யூவிலே, குறிப்பாக மிட்லேண்ட்ல இது எல்ஸ்மேருக்கும் லோரன்ஸுக்கும் இடையில இருக்கிறது. கிட்ட என்று பார்த்தால் இது லோரன்ஸு கிட்டவா இருக்கிறது, மிட்லேண்ட்லே லோரன்ஸு கிட்டவா இருக்கிறது. ஆனால் எல்ஸ்மேருக்கும் லோரன்ஸுக்கும் இடையில அமைந்திருக்கிறது இந்த ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர். இது ஒரு தமிழர் நிறுவனம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையிலே மிகச்சிறந்த நிலையிலே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் இங்கே டொரண்டோவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுக்கும் மெட்ரஸ் வகைகளை விநியோகம் செய்வதோடு மட்டுமல்லாமல் வன்குவர், மொன்றியல் போன்ற பிற மாநிலங்களுக்கும் இங்கிருந்து மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து விநியோகம் செய்கின்ற அளவுக்கு மிக சிறந்த உற்பத்தி நிறுவனமாக விளங்குகிறார்கள், மெட்ரஸ் மற்றும் பிலோக்கள் பொறுத்தவரையிலே. அதேபோல அந்த எந்த வகையான பெட்டாக இருந்தாலும், அதாவது சிங்கிள் பெட்டோ இல்ல குயின் பெட்டோ டபுள் பெட்டோ இல்ல எதுவாக இருந்தால், எந்த வகையான பெட்டாக இருந்தாலும் அதை பெட்ரூம் செட்டாகவும் நீங்கள் வாங்கலாம், தனித்தனியாகவும் வாங்கலாம். ஒரு பிரேம், ஒரு மெட்ரஸ், ஹெட் போர்டு என்று தனியா அதை பிரித்து வாங்கலாம், இல்ல புல்லாக சைட் டேபிள், அதற்கான டேபிள் லேம், இதர பொருட்கள் என்று சொல்லி, டிராயர் என்று சொல்லி எல்லாம் சேர்த்த செட்டாகவும் வாங்கலாம். அப்படிப்பட்ட சில விலைகளை பார்க்கிற போது இப்போது இந்த மிக குறைந்த விலையிலே ஒரு வூட் பெட் செட் ஒன்று 6 பீஸ் அடங்கியது $795 கிடைக்கிறது. ஒரிஜினல் பிரைஸ் வந்து 1895, இப்போது சேல் பிரைஸ் ஆக 795 வாங்கலாம். நீங்களே யோசித்து பார்க்கலாம், 6 பீஸ் அடங்கி அதுவும் பூடால் உருவாக்கப்பட்ட ஒரு பெட்ரூம் செட்டை இந்த விலைக்கு வேற எங்குமே வாங்க முடியாதுன்னு சொன்னால் உயர்தர உற்பத்தி என்பது, அதாவது தரத்தில் உயர்வானது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோலவே 8 பீஸ் அடங்கியதாக இருக்கிற போது அதை நீங்கள் 1180 வாங்கலாம். 5 பீஸ் அடங்கிய டைனிங் செட், அதுவும் கூட சொலிட் பூட்டால் உருவாக்கப்பட்டது, $295 இப்போதைய விலை. 5 பீஸ், 4 கதரை ஒரு டேபிள் சேர்ந்து வரும், 295 வாங்கலாம். அது சொலிட் வூட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 5 பீஸ் அடங்கிய இன்னொரு டைனிங் செட் இருக்கிறது, இப்போதைய விலை வந்து 495. அதனுடைய அந்த டேபிள் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் என்று நம்புகின்றேன். எனவே இப்படி ஏகப்பட்ட விடயங்கள், இப்ப ஒரு பிலோ ஒன்றை வாங்குற போது வெறுமனே $15 இந்த சேல் பிரைஸ்ல வாங்கலாம். ஒரு நல்ல உறக்கத்துக்கு, ஆரோக்கியமான உறக்கத்துக்கு அது ஒரு சிறந்த தயாரிப்பாக இவர்களின் சொந்த உற்பத்தியாக இந்த பிலோக்கள் விளங்குகிறது. அதுபோலவே மெட்ரஸ் வகையை பார்க்கிற போது $49 மெட்ரஸ் விலைகள் ஆரம்பிக்கிறது. சிங்கிள் மெமரி போம் மெட்ரஸை 150 வாங்கலாம், பிலோடோப் மெட்ரஸ் 10 இன்ச் கொண்டது 250 வாங்கலாம். இப்போது ஏகப்பட்ட மலிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறது. இது முழுக்க முழுக்க பேக் டு ஸ்கூல் சேல் என்கின்ற இவெண்டோடு உங்களை வரவேற்கின்றார்கள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், வருகின்ற 6ஆம் தேதி வரை இந்த சேல் நீடிக்கப்பட்டு இருக்கின்றது.
2: ஆமாம், எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள, நேற்று வர முடியவில்லை, இன்றும் 9 மணி வரை திறந்திருக்கும், அதற்குள் நீங்கள் வருவதாக இருந்தால் வரலாம். 9 மணிக்குள் நீங்கள் வர முடியாவிட்டால் கூட வார நாட்களில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த மலைவீர்ப்பினை தொடரப்போகிறது. எனவே ஞாயிற்றுக்கிழமைக்குள் நீங்கள் இங்கே வரலாம், அல்லது தொலைபேசி மூலம் அழைத்து நீங்கள் இன்ன தேதிக்கு இத்தனை மணிக்கு வரப்போகிறேன் என்று சொன்னால் கூட இலகுவாக இருக்கும். 416-759-2600 போபன் 6-7-5-9-2600 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். புளோர் மலர்கள் இப்பொழுது வரை இந்த புளோர் மலர்கள் இங்கே இருக்கின்றன. எனவே பார்த்தீங்கன்னா இப்பொழுது குயின் ப்ளூ ஃபேப்ரிக் பெட் இருக்கிறது, இது 945 பெருமதியானதை, இப்பொழுது 395 இருக்கும். குயின் வூட் பெட் இருக்கிறது, 1080 பெருமதியானதை, 645. குயின் வூட் பெட்டோடு சேர்த்து லைஃப் ஸ்டாண்ட் இருக்கிறது, இது 1100 பெருமதியானதை, 550 கம்பீட் பண்ணி செய்கிறார்கள். செக்ஷனல் சோபா 2250 பெருமதியானதை, இப்பொழுது 1400 விற்பனை செய்து கொள்கிறார்கள். இதுபோல 3 காபி டேபிள்கள் நல்லது, அதாவது வலுவான ஸ்ட்ராங்கான காபி டேபிள்கள் இருக்கிறது, இது 495 முன்பு, இப்பொழுது 195 விற்பனை செய்கிறார்கள். என் டேபிள் இருக்கிறது 292 விற்பனை செய்யப்பட்டது, $65 விற்பனை செய்கிறார்கள். ஹார்ட் போர்டு இருக்கிறது, குயின் ஹெட்போர்டு இருக்கிறது, வெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது, குயின் சைஸுக்கானது 595, இப்பொழுது 195 விற்பனை செய்கிறார்கள். இன்னும் ஒரு ஹெட்போர்டு இருக்கிறது குயின், இது கூட 1495 விற்பனை செய்கிறார்கள். செஸ்ட் இருக்கிறது, 5 ரோயரோல் இருக்கிறது, இது 850 பெருமதியானதை, இப்பொழுது 395 விற்பனை செய்கிறார். ஹெவி டியூட்டி ஐட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல நைட் ஸ்டாண்ட் இருக்கிறது, இது 450 பெருமதியானது, 250 அதோடு பார் ஸ்டூல் இருக்கிறது. இது 95 பெறுமதியானது 20 லட்சம் பேர் பேசுகிறார்கள். இதை விட இன்னொரு பேட் இருக்கிறது பெப்பரிக்காலிருந்து 650 பெறுமதியானது 295 நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது.
1: விலைகளை தாண்டி நாங்கள் இப்போது கிளியரன்ஸ் சேல் விலை சொல்லியிருக்கிறோம், ஃபுளோர் மாடல் விலை சொல்லியிருக்கிறோம், ஒரிஜினல் பொருட்களுக்கான தள்ளுபடி விலைகளை சொல்லியிருக்கிறோம். இதை தாண்டி உங்களுக்கு வீட்டிலேயே ஒரு தளபாடங்கள் தேவை, அது பெட்ரூம் செட்டோ, டைனிங் செட்டோ, இல்ல கோவி டேபிளோ, இல்லைன்னு சொன்னா சோஃபாவோ, லவ் சீட்டோ, சேரோ, கொம்பியூட்டர் டேபிளோ, இல்ல சுவாமி மாடமோ, இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொன்னால் வேறு அதாவது நேரடியாக இங்கே வந்து பாருங்கள். வருகின்ற 6ஆம் தேதி வரை இன்றும் நேற்றும் வழங்கப்பட்ட இந்த சேல் மலிவு விலைகள் தொடரும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு மிக சிறந்த சேமிப்பு ஒன்று கிடைக்க போறது, மிக தரமான உயர் தரமான உற்பத்தி பொருட்களை வாங்க போறீர்கள். தமிழர் நிறுவனமாக இருப்பதனால் மனம் விட்டு பேசி கதைச்சு ஒரு பொருளுடைய முழுமையான விவரங்களை தெரிந்து கொண்டு வாங்க போறீர்கள். அதிலே குறிப்பாக மெட்ரஸ் தலையணை வகைகள் ஒரு நல்ல நீண்ட ஆரோக்கிய தூக்கத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் சிறந்த தயாரிப்புகளை தருகிறார்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள கனடியன் மேட் தயாரிப்பு குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஒன்று தொலைபேசி இலக்கத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நேரமில்லைன்னு சொன்னால் 6ஆம் தேதிக்குள் ஏதோ ஒரு நாளிலே வந்து இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சேல் மலிவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: முகவரி 1600 14 சைபர் மிட்லேண்ட் அவென்யூ, மிட்லேண்டுக்கும் மிட்லேண்டில் லோரன்ஸுக்கும் வெல்ஸ்வேருக்கு இடையில் அமைந்திருக்கிறது. தொலைபேசி இலக்கம் 416-759-2600 416-759-2600.
1: இது ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் வழங்கக்கூடிய இந்த பேக் டு ஸ்கூல் சேல் இவெண்டாக தொடர்ந்து 6ஆம் தேதி வரை நடைபெறும் என்பது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் தொலைபேசி இலக்கம் 416-759-2600 416-759-2600 என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் இன்றைய நாளை இனிதாக நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி செந்தில்நாதன், நன்றி ரிலாக்ஸ்வெல் பர்னிச்சர் நிறுவனத்துக்கும், நன்றி ஆராதனை. மீண்டும் சந்திப்போம்.
2: அனைவருக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அங்குமார், நன்றி செந்தில்நாதன். இணைந்து கொண்டு இந்த தகவலை வழங்கியமைக்கு இன்னொரு போடுதலில் சந்திப்போம். நேர்களை ஒளிபரப்பாகின்ற பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து அனிருத்தன் குரலில் அனிருத்தன் இசையல்.

0: வணக்கம். நேரம் மாலை 5:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை டொரோ குரூப். கிராஸ் போர்டர் ஏசட் டிரைவர்ஸுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. கால் 905-507-1800.
0: முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நீதிக்கான நீள்பயணம் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு பேரணி ஒன்று நடைபெற்றிருக்கிறது. நேபாள வெள்ள பாதிப்புக்கு இந்தியா இதுவரை 68.5 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருக்கிறது. அல்பர்டா மாகாணத்தில் குடியேற்றவாசிகள் மற்றும் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பு அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சுவிட்சர்லாந்தின் ஆரவ் நகரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 22 வயது பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் விவசாய உற்பத்திகளுக்கான வெளிநாட்டு கேள்வி கணிசமாக அதிகரித்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டில் மாத்திரம் விவசாய உற்பத்திகளின் ஏற்றுமதி வளர்ச்சி 20% அதிகரித்துள்ளதாக பிரதியமைச்சர் சத்துரங்க அபிசிங்க சுட்டிக்காட்டியிருக்கிறார். தெங்கு சார்ந்த உற்பத்திகள் 42%, பழங்கள் 121%, காய்கறிகள் 20% ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. எதிர்காலத்தில் நாட்டில் விவசாயத்துறைக்காக அதிக அளவில் முதலீடுகள் இடம்பெறும் என பிரதியமைச்சர் சத்துரங்க அபேசிங்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதன்போது இயற்கை உற்பத்திகளுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் பிரதியமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நீதிக்கான நீள்பயணம் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு பேரணியொன்று இன்று நடைபெற்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்த பேரணி யாழ்ப்பாணம் உலக தமிழராட்சி மாநாட்டின் நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து ஆரம்பமானது. காணாமலாக்கப்பட்டோரின் நிழற்படங்கள் தாங்கிய விசேட வாகனம் பேரணியின் முன்னிலையில் செல்ல உறவினர்கள் தமது அன்புக்குரியவர்களின் நிழற்படங்களை ஏந்தியவாறு பேரணியில் பங்கேற்றனர். பல ஆண்டுகளாக காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு உண்மை மற்றும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இதில் கலந்து கொண்டனர். உலக அளவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான சம்பவங்கள் அதிகம் பதிவாகியுள்ள நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக கருதப்படும் நிலையில் தமக்கான நீதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினார்கள். யாழ்ப்பாண நகரின் ஊடாகச் சென்ற பேரணி தந்தை செல்வா கலையரங்கை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு மகாநாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டின் மீது கல்லெறிந்து தாக்குதல் நடத்தியதுடன் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கும்பல் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் தலையீடுகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளின் கடுமையான அழுத்தங்கள் காரணமாகவே குறித்த சந்தேக நபர்கள் அவசரமாக காவல்துறை பணியில் விடுவிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட தரப்பினராலும் பொதுமக்களாலும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. நெல்லியடியில் பகுதியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற அரசு உத்தியோகத்தரின் வீட்டை இலக்கு வைத்து தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் தலைமையிலான கும்பலொன்று கல்லெறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் வீட்டு வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வீட்டார் உடனடியாக நெல்லியடி காவல் நிலையத்திற்கு அவசர முறைப்பாடு வழங்கினார்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை அடக்கி பிடித்து கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். கைது செய்யப்பட்ட ஆளும் தரப்பு உள்ளூராட்சி உறுப்பினர் உள்ளிட்ட கும்பலிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் காவல் நிலைய பிணையிலேயே அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதற்கு அரசியல் மற்றும் அழுத்தங்களே காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு குருந்தூர் ரஜமகாவியாரை வளாகத்திலிருந்து அகற்றப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பை மீண்டும் வழங்குவதற்கு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. விகாரையில் அகற்றப்பட்ட காவல்துறை பாதுகாப்பை மீண்டும் வழங்குமாறு கோரி விகாராதிபதி கல்கமுவே சந்தபோதி தேரரினால் அமைச்சுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் விகாரைக்கு தேவையான காவல்துறை பாதுகாப்பை மீண்டும் வழங்குவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் கலாநிதி ஹிந்தும சுனில் செனவி விகாராதிபதிக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: இந்திய செய்திகள்.
0: நேபாள வெள்ளப்பெருக்கு பாதிப்புக்கு இந்தியா 68.5 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை தொடர்ந்து இந்தியா 4வது நிவாரண விமானத்தை அனுப்பியிருக்கிறது. இந்த விமானத்தில் 11 டன் நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் நேபாளத்துக்கு இந்தியா இதுவரை அனுப்பியுள்ள நிவாரணப் பொருட்களின் மொத்த அளவு 68.5 டன்னாக உயர்ந்திருக்கிறது. நிவாரணப் பொருட்களுடன் சுரங்கங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு தொழில்நுட்பக் குழு மற்றும் உபகரணங்கள், டிஎன்ஏ பரிசோதனைக்கான தடயவியல் நிபுணர்கள், போர்வைகள், தூக்குப்பைகள், தற்காலிக கூடாரப் பொருட்கள், பிளாஸ்டிக் விரிப்புகள் மற்றும் சுகாதாரப் பொருட்களும் அனுப்பப்பட்டிருக்கின்றன. மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நீர்மின் திட்டங்களின் சுரங்கங்களில் சிக்கியிருக்கின்றவர்களை மீட்க இந்திய தொழில்நுட்ப குழுக்கள் நேபாள அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றன. நேபாளத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்தியாவின் இந்த உதவி அந்த நாட்டுக்கான அவசர மனிதாபிமான ஆதரவாக அமைந்திருக்கிறது. இந்தியாவுக்கு நீண்டகால அடிப்படையில் யுரேனியம் வழங்க உஸ்பெகிஸ்தான் முன்வந்திருக்கிறது. இதற்கான முக்கிய ஒப்பந்தமும் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தாகியிருக்கிறது. 2 அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டு ஜனாதிபதி சவுகத் மிர்சியோயேவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் உட்கட்டமைப்பு, அரிய வகை கனிமங்கள், விண்வெளி மற்றும் அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. 2030 இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை 5 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். நீண்டகால யுரேனிய விநியோகத்துக்கு தேவையான கட்டமைப்புகளும் உருவாக்கப்படும் என அவர் கூறினார். இதனிடையே இந்தியா உஸ்பெகிஸ்தான் உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் வர்த்தகம், பாதுகாப்பு, கலாச்சாரம், உயர்கல்வி, அறிவியல் ஆராய்வு, ஆயுர்வேதம், சுற்றுச்சூழல், சுற்றுலா மற்றும் கனிம வளங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மேலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தானின் உயரிய அரசிய விருதுகளில் ஒன்றான ஒலி தரஜாலி தோஸ்லிக் விருது வழங்கப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்ட பிரதமர் மோடி அடுத்ததாக கிர்கிஸ்தான் நாட்டுக்கு செல்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகமின் செய்திகள்.
1: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலைவாய்ப்பு டீம்ஸ் மற்றும்

0: கவலை தெரிவித்திருக்கிறார்கள். கல்கரி நகரில் நடைபெற்ற முஸ்லீம் ஹெரிடேஜ் டே நிகழ்வை விளம்பரப்படுத்திய சமூக ஊடக பதிவில் முஸ்லீம் சமூகத்தினருக்கு எதிராக மிரட்டல் மற்றும் வெறுப்பை வெளிப்படுத்தும் பல கருத்துக்கள் பதிவிடப்பட்டன. கல்கரி குடியேற்றவாசிகள் ஆதரவு சங்கத்தின் இணை நிறுவனரான சைமா ஜமால் அல்பர்டாவில் சுமார் 30 ஆண்டுகளாக வசித்து வருவதாகவும் குடியேற்ற சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முஸ்லீம்கள், இந்தியர்கள் மற்றும் தலைப்பாகை அணியும் சீக்கியர்கள் குறிவைக்கப்படுவதாக அவர் கூறியிருக்கிறார். நிகழ்வுக்கு முன்னதாக இணையத்தில் வெளியான சில கருத்துக்கள் வன்முறையை தூண்டும் வகையிலும் குடியேற்றவாசிகளை கைது செய்து நாடு கடத்த வேண்டும் என வலியுறுத்தும் வகையிலும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு நம்பகமான அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என கல்கரி காவல்துறை தெரிவித்ததுடன் நிகழ்வில் சீருடை அணிந்த அதிகாரிகளை பாதுகாப்புக்காக பணியில் ஈடுபடுத்தியது. இதற்கிடையில் எட்மண்டனில் உள்ள சீக்கிய கோயிலில் இருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மாகாணத்தில் சீக்கியர்களுக்கு எதிரான வெறுப்பு அதிகரித்து வருவதாக சீக்கிய சமூக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் வெறுப்புணர்வால் நடத்தப்பட்டதா அல்லது என்பது குறித்து எட்மண்டன் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. 2026 ஆண்டில் இதுவரை எட்மண்டனில் 139 வெறுப்பு சம்பவங்களும் 43 வெறுப்பு குற்றங்களும் பதிவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கல்கரியில் பதிவான 272 சந்தேகத்துக்குரிய வெறுப்பு சம்பவங்கள் அல்லது குற்றங்களில் விசாரணைக்கு பிறகு 44 சம்பவங்கள் வெறுப்புணர்வு காரணமாக நடந்தவை என வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கல்கரியில் புதிதாக குடியேறியவர்கள் மற்றும் குடியேற்ற சமூகத்தினர் அதிகம் குறிவைக்கப்படுவதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அல்பர்டாவில் சமூகங்களுக்கு இடையிலான பதட்டம் அதிகரித்து வருவது குறித்து அதிகாரிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். கனடாவில் அரசியல் தொடர்பான மன அழுத்தம் அதிகரித்து வருவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். டொரண்டோ நகர மையத்தில் பொதுமக்களிடம் அரசியல் குறித்து கேட்டபோது அமெரிக்காவுடனான வர்த்தகம் போர், டொனால்டு டிரம்ப் மற்றும் கனடா இடையிலான பதட்டம், அல்பர்டா மாகாணத்தில் நடைபெறவுள்ள வாக்கெடுப்பு, கியூபெக் தேர்தல் மற்றும் உலகளாவிய மோதல்கள் குறித்து பலர் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் முடிவுகள் தங்களது அன்றாட வாழ்க்கையை பாதிப்பதும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் குடும்பம் மற்றும் நண்பர்களிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணங்களாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். பிரிஸ்டன் பல்கலைக்கழகத்தின் அரசியல் உளவியல் பேராசிரியரும் கனடா ஆராய்ச்சி தலைவருமான அமண்டா ஃப்ரீசன் கடந்த 10 ஆண்டுகளில் அரசியல் தொடர்பான மன அழுத்தம் குறித்து பல ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தூக்கமின்மை, பசியின்மை, எதிர்மறை உணர்வுகள் மற்றும் அவ்வப்போது ஏற்படும் மனச்சோர்வு போன்ற பாதிப்புகள் தேர்தல்கள் மற்றும் உலகளாவிய மோதல்களுடன் தொடர்புடையதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. அரசியல் உள்ளடக்கங்களை சமூக ஊடகங்களில் பார்ப்பவர்கள் பிற வகையான உள்ளடக்கங்களையும் பார்ப்பவர்களை விட பின்னர் அதிக எதிர்மறை உணர்வுகளை அனுபவிப்பது கண்டறியப்பட்டது. இருப்பினும் அந்த உள்ளடக்கங்களை தொடர்ந்து பகிர்வதும் கருத்துக்களை பார்ப்பதும் சமூக ஊடகங்களின் அல்கோரிதத்திற்கு மேலும் இதுபோன்ற அரசியல் உள்ளடக்கங்களை வழங்குவதற்கான சமிஞ்சையாக அமைகிறது. அரசியல் குறித்த விழிப்புணர்வுக்கும் தனிப்பட்ட மனநலத்துக்கும் இடையே ஆரோக்கியமான சமநிலையை உருவாக்குவது அவசியம் என ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர்.
1: உலகச் செய்திகள்.
0: சுவிட்சர்லாந்தின் ஆராவ் நகரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 22 வயது பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இன்று அதிகாலை சுமார் 2:30 ஆராவ் நகரின் செக்கன் பகுதியில் நடைபெற்ற குதிரைப்பந்தய திரளில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போது துப்பாக்கிச்சூடு நடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடம் சூரிச் நகருக்கு மேற்கே சுமார் 46 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. காயமடைந்தவர்களில் 24 முதல் 27 வயதுக்குட்பட்ட 4 ஆண்களும் ஒரு பெண்ணும் அடங்குகின்றனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அல்லது நடத்தியவர்கள் குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை. அவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். சம்பவத்துக்கான காரணமும் இன்னும் தெளிவாகவில்லை. சம்பவ இடம் சுற்றி வளைக்கப்பட்டு பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளத்துக்கு பின்னர் பல்வேறு நீர்மின் திட்டங்களில் காணாமல் போன 900க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நீர்மின் திட்டத்தின் சுரங்கத்துக்குள் காற்றை செலுத்தி உணவுப் பொருட்களையும் மீட்புக் குழுவினர் அனுப்பியிருக்கிறார்கள். எனினும் சுரங்கத்துக்குள் இருப்பவர்களுடன் இதுவரை தொடர்பை ஏற்படுத்த முடியவில்லை. நேபாளத்தில் மட்டும் குறைந்தது 788 பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அண்டை நாடான சீனாவில் குறைந்தது 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இரு நாடுகளிலும் வெளிநாட்டினர் உட்பட சுமார் 3000 பேர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது.

0: இவர்களில் சுமார் 85 அமெரிக்கர்கள் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் அழிக்கப்பட்ட கிராமங்களில் உயிர் தப்பியவர்கள் தங்களது வீடுகளில் எஞ்சியிருந்த பொருட்கள் மற்றும் நினைவுப் பொருட்களை தேடி வருகின்றனர். இந்த பேரழிவில் தனது 17 உறவினர்களை இழந்த பெண்ணொருவர் தான மிகவும் தனிமையாக உணர்வாக தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே புதிய வெள்ள அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை மாலை ஏற்பட்ட நிலச்சரிவால் பேரிடர் பகுதிக்கு அருகே உள்ள ஆற்றில் புதிய தடுப்பு ஏரி உருவாகியுள்ளதாக சீன அரசு ஊடகம் தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து அந்த பகுதியில் பணியாற்றிய மீட்புக் குழுவினர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை டொரோ குரூப் கிராஸ் டிரைவர்ஸுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. கால் 905-507-1800.
0: செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நீதிக்கான நீழ்பயணம் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு பேரணி ஒன்று இன்று நடைபெற்றது. நேபாள வெள்ள பாதிப்புக்கு இந்தியா இதுவரை 68.5 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருக்கிறது. ஆல்பர்டா மாகாணத்தில் குடியேற்றவாசிகள் மற்றும் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பு அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சுவிட்சர்லாந்தின் ஆரவ் நகரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 22 வயது பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்லட்சுமியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்க அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Real estate broker with Remax expert. Brampton, Mississauga அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் 130,000 டாலர் வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்.
4: 416-700-2222 J.CA.
5: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: 0155 416-268-0155 Hi darling, kaasu anuppinan vandada illada hello kaasu vandada inum varella kaasu kaasu vandicha enakku ipa ketta kovam vandichu what's happening so sad ulagil endha moolaiyil ulla ungal uravugalukku miga kurainda nerathil miga chiranda sevai kattanathil miga miga paadhugaappai ungal panam sendra servadai uruthi seigirargal Columbia Money Transfer இலக்கம் 144 Kennedy Road Brampton 905-456-8433
9: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94
10: நேர்களை ஒளிபரப்பாகின்ற பாடல் பியார் பிரேமா காதல் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராமன் குரலில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்.

ஆமாம் நேர்களே, இன்றைய வாரத்தின் வெப்பநிலையை பார்க்கலாம். தற்போதைய வெப்பநிலை டொரண்டோவில் 22 °C அமைகின்றது. இன்றைய நாள் முழுவதும் மிகமூட்டம் கூடியொரு நாளாக இருக்கும். இருப்பொழுது 18 °C வரை வெப்பநிலை குறையும். இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் 40% உள்ளது. நாளை 24 °C மழை கூடியொரு நாளாக அமையும். இரவு பொழுது 20 °C மழைக்கான சாத்தியக்கூறுகள் 40% உள்ளது. செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை 29 °C ஆகியிருக்கும். புதன்கிழமை வெப்பநிலை 28 °C ஆக அமையும். செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை ஆகிய இரு நாட்களிலும் மழை கூடிய நாட்களாக அமையப்போகின்றது. தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 29 km/h வேகத்தில் காற்று வீசுகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து 11 மணி வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். மீண்டும் நமது சிஎம்ஆர் தமிழ் FM ஒளிபரப்புகள் 11 மணியிலிருந்து ஆரம்பமாகும். என்னுடன் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் ஆராதனி ராஜகுமார். நன்றி, வணக்கம்.